நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் மீலாது நபி வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் இன்று சகவருடம் 1948 பாத்ரபத மாதம் 4ஆம் தேதி 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. நிலையத்தில் நேரம் 5:56 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது காரைக்கால் வானொலியின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகளில் இதை தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையம் நேர்கள் எண்ணி கேட்கலாம். குரலோசை. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு அன்புடைமை என்ற அதிகாரத்தில் அமைந்த இக்குறப்பாய்விற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்து. அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்தி இருக்கின்ற உறவு அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. கேட்டது குரலோசை. இனி தொடர்வது நிகழ்ச்சி குறிப்புகள். இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், கோபால் பல்பொடி. அறிவிக்கப்படும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் முனைவர்னா அரவிந்த்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு, 6:40 ஸ்டீல் லலிதாம்பாள் சீதா பர்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல் அமது, வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர், பங்கேற்பவர் செல்வி எம் அனன்யா. 7:00 திரை இசை, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸின் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கவிருக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி. நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ, 7:55 நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பறவை அன்னை ஏஜென்சிஸின் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் எஸ் பிரவீன்குமார் அவர்கள். 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகை, கோபால் பல்பொடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 8:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ், வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு, 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜிஎம் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ மூட்டு ஒலி குறித்து விளக்கம் அளிக்கிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதி, 9:35 பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்ட அதிகாரி ஜி. கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் செய்தி, 9:45 நன்னெறி போதித்த நபிகள் மிலாது நபி பெருநாள் உரை வழங்கவிருக்கிறார் நாகூர் எழலப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌலவி அல்காபிஷ் கேஆர் ஃபரீத் முகமது ஒலி வாகதி ஆலிம் அவர்கள். 10:00 நாமக்கல் இமேம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி, 10:05 சிந்தனை அரங்கம் தொண்டு செய்ய எது தேவை என்ற தலைப்பில் நேர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி, 12:00 FM எக்ஸ்பிரஸ், 12:10 கோபால் பல்பொடியின் மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தலில் பங்கேற்கும் செல்வி எம் அனன்யா, 12:55 பன்னிசை வான் வளம் என தொடங்கும் பாடல் பாடியவர் தர்மபுரம் பி. சுவாமிநாதன் அவர்கள்.

0: ஒரு மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கும் தேன் மழை, 1:30 மிலாது நபி பெருநாள் உரை வழங்கவிருக்கிறார் பேராசிரியர் அ முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. 1:55 மெல்லிசை, 2 லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி, பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல், தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாயிலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 3 காரைக்கால் பி எஸ் ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட், 3:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸின் எல்எஸ்சி, 4 ஊரும் உணவும், நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம், 4:30 பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் ஊரும் உணவும், மாலை 5 திரு அருமைதீன் கோவிந்தராஜன் ஜுவலரின் கதையும் காணவும், 15 திரை இசை, 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6 பன்னிசை ஆடிய பாதம் என தொடங்கும் பாடல், பாடியவர் எம்எம் தண்டபாணி தேசியவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஎஸ்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன் சொல்லும்போது வழங்கவிருக்கிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகனார் அவர்கள், 6:25 லைட் ஹவுஸ். இதுவரை இன்று நமது நிலையம் பண்பலை 100.3 வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை கேட்டீர்கள். இனி தொடரவிருக்கிறது காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து, தொடர்ந்த இணைத்தானம் நல்லவை கேட்க நிகழ்ச்சி சென்னையிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Saira Mujtaba. Prime Minister Narendra Modi has stressed the need to explore common utility corridors for infrastructure services wherever feasible, particularly while planning major transport and infrastructure projects. Chairing the 53rd meeting of Pragati at Seva Tirth, Mr. Modi called upon ministries and states to examine such integrated approaches at the planning stage itself, keeping in view their technical and economic feasibility. He said that the speed of execution must be accompanied by uncompromising quality. He called upon ministries, states and implementing agencies to adopt modern technologies and strengthen quality assurance and supervision at every stage. During the meeting, Mr. Modi reviewed 6 key infrastructure projects across the railway, road and power sectors spanning 9 states with a cumulative cost of more than 30,000 crore rupees. The projects significant for strengthening connectivity, supporting industrial and economic activity and improving public services were reviewed with particular emphasis on adherence to timelines, inter-agency coordination, resolution of pending issues and expeditious completion. Home Minister Amit Shah has said that to emerge as a leader in every sector, India must further strengthen its internal security. Addressing the concluding session of National Security Strategies Conference, NSSC, in New Delhi, Mr. Shah said Prime Minister Narendra Modi has set the goal of a Viksit Bharat by 2047 and the primary prerequisite for a developed India is robust internal security. He said, had the previous governments foreseen the issues of narcotics, Naxalism and the challenges in the Northeast before they escalated into massive crisis, the country would not have had to bear their brunt for decades. The Home Minister said, the government has eliminated the formidable challenges across these 3 internal security hotspots and the entire credit for this goes to the state police forces, central agencies and the CAPFs. He said this NSSC forum should analyze trends for the next 15 to 20 years to identify potential emerging issues and devise strategies to preempt them. Mr. Shah said the 3 new criminal justice laws will be implemented 100% within the next year, aiming to ensure the resolution of criminal cases up to the Supreme Court level within 3 years and to boost the conviction rate by 25%. India has highlighted the importance of maintaining peace and tranquility in the India-China border areas for the continued development and progress of the India-China bilateral relationship. National Security Advisor Ajit Doval co-chaired the 25th round of the Special Representative's talks on the India-China boundary question with Chinese Foreign Affairs Minister Wang Yi in Beijing yesterday. In a statement, External Affairs Ministry said that the 2 special representatives had a candid and in-depth exchange of views on the India-China boundary question. They agreed to continue their work in seeking a political settlement of the boundary question in the context of their overall and long-term interests. Delhi government will hand over the approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana today. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Canada has struck back at the United States with retaliatory tariffs on about $20 billion US dollars worth of American goods, including steel, dairy.

0: dairy products, appliances, and farm equipment as a trade war between the two countries escalated sharply. The new tariffs extend well beyond industrial goods, hitting everyday purchases such as seafood, cheese, clothing, cosmetics, and toilet paper, with some facing duties as high as 50%. The tariffs will be implemented from 8 September, even as U.S. tariffs already came into place on Saturday. Canada's Finance Minister, François-Philippe Champagne, said Ottawa's tariffs will match U.S. levels. Canada's retaliation came after the Trump administration imposed 50% tariffs over the weekend on Canadian goods following the collapse of trade negotiations. And U.S. President Donald Trump has said that the U.S. Navy has removed or detonated all mines in the Strait of Hormuz, the vital waterway which Iran has largely closed since the beginning of the war in West Asia. In a post on his Truth Social platform, Trump said Iran has been notified that any ship or boat placing new mines will be immediately and systematically destroyed. There is no comment from Iran. Closure of the strait has caused wild fluctuations in the price of oil on world markets. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6 மணி 10 நிமிடம்.
2: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த் குமார் அவர்கள்.
3: இவ்வுலகில் தன் திறமையால் வென்றவர்கள் பலருண்டு. தனக்கான அடையாளத்தை உருவாக்கி சாதனையாளர்களாக வெற்றி கண்டு காலத்தின் வழி சென்றாலும் அம்மனிதர்களின் புகழை இன்றும் நினைத்து போற்றுகின்றோம். நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக கிடைத்துவிட்டால் நாளை வெற்றியாளனாக மாறி சற்று ஓய்வெடுக்கும் போது நம் வாழ்க்கையின் பாதையை நினைத்து பார்த்தால் அதில் எந்த சுவாரஸ்யமும் இருக்காது. இன்று வென்றவர்கள் யாரும் எளிதாக அந்த இடத்தை அடைந்தவர்கள் இல்லை என்பதை உணருங்கள். எத்தனை நாட்கள் உணவின்றி உறக்கமின்றி ஓய்வின்றி உழைத்ததன் பயனை இன்று நுகர்கிறார்கள். தனிமனிதனின் வெற்றி என்பது தன் முயற்சியினால் உருவாவது என்பதை உணருங்கள். தொடர்ந்து முன்னேறுங்கள். வளர்ச்சியின் வாயில்களை பலமுறை சென்று பார்த்து வந்தால் மட்டுமே வெற்றி எனும் சிம்மாசனம் கிடைக்கும். இன்றைய சூழலில் பலரின் மனதில் இருக்கும் எண்ணம் என்ன தெரியுமா? நான் கடுமையாக உழைக்கிறேன், ஆனால் அதற்கான அங்கீகாரமோ பாராட்டோ கிடைப்பதில்லை. அப்படி அவை கிடைக்கும் சூழலிலும் பிறர் அதை தட்டிப்பறித்து விடுகிறார்கள். நான் கடுமையாக உழைத்து வரும் பேரை கூட தன் செயலால் வந்தது என கூறி இடையில் என் வாய்ப்புகளை தடுத்து விடுகிறார்கள். என் வாழ்க்கையில் ஏன் இவ்வாறு நடக்கிறது? நான் யாருடைய வாழ்க்கையும் கெடுக்கவில்லை, யாருடைய வாய்ப்பையும் தடுக்கவில்லை. அப்படியிருக்க எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என வருந்துவதுதான். உங்களின் மனதிற்கு சிலவற்றை நான் சொல்கிறேன். உங்களின் தகுதியாலும் சிந்தனையாலும் நீங்கள் செய்த செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்க விடாமல் தடுக்கும் அந்த மனிதர்கள் ஒரு நாள் இயற்கையின் பொதுவிதியில் அறமற்ற செயல்புரிந்தமைக்கு நிச்சயம் பலனை பெறுவர். இன்றைய நாள் அவர்கள் வைரத்தைப் போல் ஜொலிக்கலாம், ஆனால் அடியற்ற மரம் நிலைத்து நிற்காது மண்ணில் சாய்வது போல் அறமற்ற அம்மனிதரின் வாழ்வும் நிலைகுலைந்து போகும். காலம் மாறலாம், மனித மனங்கள் மாறலாம், இயற்கையின் நியதி என்றும் மாறுவதில்லை. காயும் சருகு போன்ற அம்மனிதர்களின் செயலால் வருந்துவதை விடுங்கள். ஏனென்றால் உங்களின் பிரகாசம் சூரியனின் ஒளியைப் போன்றது. அந்த ஒளி உலகிலுள்ள அனைவருக்கும் பயன் தரக்கூடியது. ஆக தொடர்ந்து முன்னேறுங்கள். உங்கள் ஆகச் சிறந்த முயற்சி வெற்றியை தரும். இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் என்ற அனுபவம் உங்களுக்கு கிடைப்பது எதனால் தெரியுமா? அனுபவத்தோடு நீங்கள் எழுந்து நிற்கும் போது உங்களின் மனதில் பக்குவம் தோன்றியிருக்கும். அது உங்களின் வளர்ச்சிக்கு இன்னும் ஒரு படியாக அமையும். அந்த பக்குவ நிலையை பெற்ற தாங்கள் எதிர்காலத்தில் சாதனையாளர்களாக உருவெடுக்கும் போது தாம் அடைந்த துயரின் சாயலை பிறர் மீது படாது நிச்சயம் பார்த்துக் கொள்வீர்கள். அதேபோல் யாரும் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். அவையெல்லாம் எதற்கு? உங்களின் செயல் சிறிதோ பெரிதோ உண்மையான அர்ப்பணிப்பு உணர்வுடனும் மனநிறைவுடனும் செய்யுங்கள். அதன் மூலம் பிறர் உங்களை பாராட்ட வேண்டும் என எண்ணாதீர்கள். ஒருவரின் புகழ்மொழிக்கு நாம் மயங்கத் தொடங்கினால் நம் வளர்ச்சி அதோடு நின்றுவிடும் என்பதை மறவாதீர்கள். உங்களின் மதிப்பு என்ன என்பதை முதலில் நீங்கள் உணருங்கள். உங்களின் நிலையை பிறரோடு ஒப்பிட்டு வருந்தாதீர்கள். நாம் நாமாகவே இருப்பதுதான் அழகு. மற்றவரின் வாழ்க்கைச் சூழலும் நம் வாழ்க்கைச் சூழலும் ஒன்றில்லை. உங்களின் தகுதியும் ஆற்றலும் தான் உங்களை உயர்த்தும். உங்களின் மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு வயதானவர் இருந்தார். அவர் நாள்தோறும் தன் கையில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டு ஊரிலுள்ள வீதிகளின் வழியே நடந்து செல்வார். அந்த வயதானவரின் இச்செய்கையை ஒரு இளைஞன் நாள்தோறும் கண்டு வந்தான். ஒரு நாள் அந்த இளைஞன் அவ்வயதானவர் ஏன் அப்படி செய்கிறார் என கேட்டு விடலாம் என்று முடிவு செய்து அவரை நோக்கிச் சென்றான். வயதானவரைக் கண்டு, ஐயா, நாள்தோறும் நான் உங்களை பார்க்கிறேன். ஏன் தினமும் ஒரு கல்லை எடுத்து உங்கள் கையில் வைத்துக் கொண்டு இவ்வூரின் தெருக்களை சுற்றி வருகிறீர்கள் எனக் கேட்டான். அதற்கு வயதானவர், உங்களைப் போன்ற இளைஞர்களின் மதிப்பை உணர்த்தத்தான் என்றார். அதற்கு இளைஞர்

0: ஐயா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை எனக் கூற, அதை கேட்ட வயதானவர், இளைஞனே, இந்த கல்லை வாங்கிக் கொள், இதை கடைத்தெருவுக்கு எடுத்துச் சென்று விலை கேட்டு வா என்றார். இளைஞனும் வயதானவர் சொன்னது போல் கல்லை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்குச் சென்று முதலில் காய்கறி வியாபாரம் செய்பவரிடம் இந்த கல்லின் மதிப்பு என்ன எனக் கேட்டான். அதற்கு அவர், இந்த கல்லுக்கு மதிப்பா ஒரு 5 ரூபாய் இருக்கும் என்றார். அவரிடம் விடைபெற்ற இளைஞன் மண்பானை செய்பவரிடம் சென்று கல்லின் மதிப்பை கேட்டான். அதற்கு அவர், 100 ரூபாய் இருக்கும் என்றார். அடுத்து நகைக்கடைக்காரரிடம் சென்று இளைஞன் கேட்டபோது அந்த கல்லை சோதித்து பார்த்துவிட்டு, இது மிக விலையுயர்ந்த கல், 1 லட்சம் விலை போகும் என்றார். அந்த இளைஞனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீண்டும் வயதானவரிடம் வந்து நடந்தவற்றை கூறினார். அதை கேட்ட வயதானவர் சொன்னார், அதுபோலத்தான் உம் வாழ்க்கையும். கல்லின் மதிப்பு தெரிந்தவர் கையில் கிடைத்தால்தான் அதன் அருமை புரியும். அதைப்போல் உங்களின் முயற்சியையும் ஆற்றலையும் புரிந்தவர்களுக்குத்தான் உங்களின் அருமை புரியும் என்றார். உண்மையில் வயதானவர் சொன்னது எத்தனை உண்மையான வார்த்தை! உங்களின் ஆற்றலை புரிந்து உங்களை மதிப்புடன் நடத்தும் இடத்தில் உங்களின் செயல்திறம் வெளிப்படும். எதைக் கண்டும் வருந்தாமல் நேர்மையுடன் துணிந்து முன்னேறுங்கள். உங்களின் மதிப்பை இந்த உலகம் விரைவில் அறிந்து கொள்ளும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேரம் 6:15. நேர்கள் இனி கேட்கலாம் ஆன்மீக மலர்களின் பக்தி மாலை. விடியல் சுகத்தில் வேணுகானப் பிரியன் கண்ணனுக்காய் கானம் இசைக்கிறார் சுதாரகநாதன்.

மலரும் விடியலில் மீலாது நபி பெருநாளில் நபி பெருமானை தொழுது இசைத்திருக்கிறார் எம் ஒய் நசுருதீன்.

0: மலர்ந்து மனம் வீசியது. பக்தி மாலை. நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ மூட்டு வலி குறித்து விளக்கம் அளிக்கவிருக்கிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசை தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம், கடலை காய்கறி சாகுபடி, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவர்களுடன் நேர்முகம், 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 இரவும் மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயிலும். நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: அன்பார்ந்த
0: உழவர் நண்பர்களே, இன்று ஸ்ரீ பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 9 புதன்கிழமை.

0: வருவது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: ஓஎன்ஜிசி நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
3: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
4: அப்போ ஓஎன்ஜிசி நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
1: ஓஎன்ஜிசி என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
5: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
6: ஒரு கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சேகர்ஸ், பாரதியார் ரோட் காரைக்கால். சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
7: உழவர்களுக்கு
8: இன்று வானிலை அறிக்கையும்.

0: Sagar Textiles மற்றும் Sagar's பாரதியார் ரோட் காரைக்கால் Sagar's Sagar's Sagar's.
1: உழவர்களுக்கு
2: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை மூலம் வானிலை முன்னறிவிப்பு தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அதுபடி அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வானிலை முன்னறிவிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, மேகமூட்டம்ல வானிலை இருக்கும், லேசான தூறல் மட்டும் இருக்கும், கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு சில இடத்துல மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேரம் வெப்பநிலை 33-34-35 டிகிரி செல்சியஸ்குள்ளே பதிவாகும். வெப்பம் ஒரு சில இடத்துல இருக்கும். இரவு நேர வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-50% இருக்கும், இரவு நேரத்தில் 60-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 15-16 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து மிக கம்மியான மழை தான் கொடுத்துட்ருக்கு. இதுவரையிலுமே சராசரி வர வேண்டிய மழையில் 60% கூட இன்னும் வராமல் இருக்குது, அதாவது தென்மேற்கு பருவழியை பொறுத்த வரைக்கும். ஆகையால் வறண்ட வானிலை தான் தொடர்ந்துட்டுருக்கு. இந்த வானிலை எல்நினோ காரணத்தினால அடுத்த செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆகையால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிக கம்மியான அளவு தான் ரெக்கார்டாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை சாதாரணமாக இல்லாததற்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் இப்போ குறுவை பருவத்தை அறுவடை வந்து முடிச்சிடலாம். கேழ்வரகுல இயல் போட்டிருக்க விவசாயிகள் அதை முதிர்வதை கண்காணித்து அறுவடை செய்யலாம். தண்ணீர் வசதி இருக்க விவசாயிகள் கோடை உழவு இல்லை பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி விழலாம். சம்பவ பருவத்திற்கு நிலம் தயார் செஞ்சு நாத்தங்கால் விட்டு மத்தியகால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம். மத்தியகால நல் ரகங்கள் விதைகள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இது தண்ணீர் வசதி கம்மியாக இருக்க விவசாயிகள் நேரடி விதைப்பு செய்யலாம். கொஞ்சம் கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா நாற்று விட்டு மிஷின் நடவு செய்கிறது நல்லது. களைகளை கட்டுப்படுத்துவது நேரடி விதைப்பில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், அது தந்தபில் பணிகளை வந்து செய்யணும். நடவு வகையில் களைகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக கால்நடைகள் வந்து வெளிமேய்ச்சலை அனுப்பலாம். வெப்பம் குறைஞ்சனால அந்த வெளிமேய்ச்சலுக்கு அனுப்புவது நல்லாயிருக்கும். பொதுமக்கள் வானிலை முன்னறிவிப்பை பயன்படுத்தி அவங்களோட பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ எல் நாராயணன் அவர்கள்.
5: உலா வந்தது காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் Sagar Textiles and New Sagar's இன் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் Sagar Textiles and New Sagar's காரைக்கால்.
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் Sagar Sagar Sagar's.
0: 1 கிலோ தங்கம் வழங்கிய கைராசியான நிறுவனம் Sagar Textiles மற்றும் Sagar's பாரதியார் ரோட் காரைக்கால் Sagar's Sagar's Sagar's.
5: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
9: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
8: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
9: விடங்களூர் எண்ணெய்.
5: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
10: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
11: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரீஃப்ஸ்
10: பூமெக்ஸ்.
12: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
13: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனுஷ நான் பிறந்தா மட்டும் போதுமா? இந்த சந்தேகம் எல்லார்ட்டையும் இருக்கு. யார் மனுஷன், ஒரு மனிதங்கிறவன் எப்படி இருக்கணும், மனிதனுக்கான பண்புகள் எது, எது

0: மனிதர்கள் செய்ய வேண்டியது. இவர் ரொம்ப பெரிய மனிதன் சொல்றோம், அவருடைய செல்வத்தை பார்த்தா, பதவியை பார்த்தா, அவருடைய வீடு வாகனம் இதை பார்த்தா, இல்லைங்க, அவருடைய குணத்தை பார்த்துதான். இதை ஒரு ரொம்ப அழகா ஒரு நீதி நூல் சொல்றது. நல்ல மனிதன்கிறவன் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் போடுதுங்க. எப்படியா? அறிவு வளர்க்காம வாழ்றவன் அறிவற்றவன், சிந்தித்து பேச தெரியாம இருக்கிறவன், தன் சொல்லாமலேயே தன்னை தாழ்த்தி கொள்கிறானா, உழைக்காமல் வாழ நினைக்கிறவன் வாழ்க்கையை இழக்கிறானா, பிறருக்கு உதவாம இருக்கிறவன் சமூகத்தோட சுமையா மாறுறானா, அறிஞர்கள் நடுவில் அமைதியா நிற்கிறது பணிவில்ல, கற்கும் ஆர்வமே இல்லாம இருக்கிறது தான் குறைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வர்ற அந்த புலவர், வாயில் அன்பு மனதில் வஞ்சகம் வைத்திருப்பவன் உண்மையான நண்பன் அல்லன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாருங்க. பசியோடு வருபவருக்கு ஒரு பிடி உணவு கூட பகிராதவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமையை தவறவிடறன்னு சொல்றாரு. என்னது? கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பறிவு சொல்லி தலைவினவன் பசப்பனாகும், பசிப்பவர்க்கு இட்டு உண்ணான் பாவியாமே. எவ்வளவு அழகான ஒரு பட்டியல், மனித தன்மை அல்லாத செயல்களோட திட்டுவதற்கு எவ்வளவு வார்த்தைகள், மூடன், கசடன், முகடி, சோம்பன், பேயன், பசப்பன், பாவி, இதெல்லாம் திட்டத்துக்காக இல்லைங்க. யாரெல்லாம் மனித தன்மையில மாறி நடக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது. அவ்வாறு இல்லாம இருக்கிறது என்ன செய்யணும்? அறிவு, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவும் மனம், கற்கும் ஆர்வம், உண்மையான அன்பு, கருணை, இதோட வாழ்றப்பதாங்க அவன் மனுஷனா இருப்பான்னு சொல்லுது. இந்த பாட்டை முழுமையா பார்த்தா ஒரு கேள்வி எழுது, மனுஷனை மனுஷனாக்குறது எது? கல்வி, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவக்கூடிய பண்பு, படிப்பதில் இருக்க ஆர்வம், உண்மையான அன்பு, பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த கருணை, இந்த ஏழு பண்புகளும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனா உருவாகிறான். நமக்கு இன்னைக்கு பட்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கலாம், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கலாம், ஆனா அந்த ஏழு பண்பு நம்மள்கிட்ட வளர்றதா, அப்படிதான் முக்கியம். வாழ்க்கையில வெற்றி உயரமா நிற்கிறதுல இல்லைங்க, உயர்ந்த பண்புகள் நிற்கிறதா இருக்கு. மனித பிறவி அப்படிங்கிறது மட்டுமே போதாது, மனிதனுக்குரிய பண்புகளோட வாழ வேண்டும். அந்த உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொண்டு மனிதனாக பிறந்த நாம் மனித நோயத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிற சிந்தனையோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேர்கள் இவரை கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணை.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடிய பூமெக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமெக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
6: பூமெக்ஸ், வெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
5: பூமெக்ஸ்.
2: நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று ஒலிபரப்பாக உள்ள விளம்பரதாரர் நிகழ்ச்சிகள். காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடச்சச்செட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும். இன்று மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும்.

சிந்தனை துளி. நதிகள் நம் நரம்புகள், குளங்கள் நம் கண்கள், அவற்றை வற்றவிடாமல் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று காலை 7:30 விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்கவிருக்கிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.

நேர்களை, இன்னும் சில நொடிகளில் தொடர்பிருக்கிறது காலை மணி 6:45 மாநில செய்திகள். செவிமடுக்க இசை கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்பட உள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்ற போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும்போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும்போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்து கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குறை கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு குறித்து மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நாளிதழ் ஒன்றில் தெரிவித்திருப்பதை அவர் தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நாடாளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் என்றும், அர்த்தமுள்ள விவாதங்கள், கருத்து பரிமாற்றங்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளுக்கான இடமே தவிர அரசியல் ரீதியிலான நிர்பந்தங்களை வலியுறுத்தும் இடம் அல்ல என்று டாக்டர் எல் முருகன் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வேகமாக உயர்ந்து வருவதால் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று இதனை அறிவித்த அவர், அணைக்கு வரும் நீரின் அளவை பொறுத்து விரைவில் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறினார். இதற்கிடையே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி சுமார் 89 அடியை எட்டியிருப்பதாகவும், ஓரிரு நாளில் 90 அடியாக உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி சில்லாநத்தம் பகுதியில் 1,294 ஏக்கர் பரப்பளவில் மின்வாகன உற்பத்தி தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். சிப்காட் நிறுவனத்தால் 774 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றும், இதன் மூலம் 10,000 பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுக்கோட்டையில் 500 பெண்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் சிறிய ஜவுளி பூங்கா, விழுப்புரம் ஓமந்தூர் பகுதியில் 146 கோடி ரூபாயில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்ற உள்ளிட்ட அறிவிப்புகளையும் செல்வி கீர்த்தனா வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.

0: பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் திரு விஜயை அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்புக் குழுவின் தலைவர் திரு சுப்பிரமணியம் தலைமையிலான விவசாயிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விமான நிலையத்திற்காக 90% நிலங்கள் கையகப்படுத்திவிட்டதாக கூறப்படுவது உண்மை அல்ல என்று கூறினார். விளைநிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்த தாவேக அரசு தற்போது அதே இடத்தில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கையகப்படுத்தப்பட்ட சுமார் 1700 ஏக்கர் நிலங்களில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்கப்போவதாக மாநில அமைச்சர் அறிவித்திருப்பது ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியுள்ளார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை கருத்தில் கொண்டு பரந்தூருக்கு மாற்றாக புதிய விமான நிலைய பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்ததன் அடிப்படையில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான ஏற்பாடுகளை விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு பசுமை விமான நிலையம் அவசியம் தேவை என்றும் திரு தொல் திருமாவளவன் குறிப்பிட்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மீதான குதிரை பேர புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். அமமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற மன்னார்குடி தொகுதி உறுப்பினர் திரு காமராஜ் தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்ததை சுட்டிக்காட்டி, கடந்த மே மாதம் 8ஆம் தேதி ஏற்கனவே தாம் புகார் அளித்திருப்பதாக திரு டிடிவி தினகரன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கொப்பரை தேங்காய் இணையவழி ஏலம் நடைமுறைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் விற்பனை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் விவசாயிகள் அதிக அளவில் பயனடைந்திருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இணையவழி பொது ஏல முறைக்கு விவசாயிகள் மத்தியில் அமோக வரவேற்பு கிடைத்து வருகிறது. இணையவழி பொது ஏல முறைக்கு முன்பாக 4 முதல் 16 டன் வரை விற்பனையான கொப்பரை தேங்காய் விற்பனையானது தற்போது 35 டன் என 2 மடங்கு விற்பனை நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் நடப்பாண்டில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் இதுவரை கொப்பரை தேங்காய் விற்பனையில் பங்கேற்ற 3786 விவசாயிகளுக்கு வங்கிகள் மூலமாக 4,83,00,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய கொப்பரை தேங்காய் விற்பனையினை கூட்டுறவு உற்பத்தியாளர்கள் விற்பனை சங்கத்தில் நடைபெறும் இணையவழி பொது ஏலத்தில் கலந்து கொண்டு உரிய விலையினை பெறலாம் என மேலாண்மை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. வடகேரளத்தை ஒட்டியுள்ள கடலோரப் பகுதியில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் காற்றழுத்த சுழற்சியும், தமிழகத்தின் கிழக்கு கடலோரப் பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதையும் நிலவுவதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதன் காரணமாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி 10,000 கனஅடியாக உள்ளது என்றும், ஆற்றில் பரிசல் இயக்குவதற்கு 11வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 12,000 கனஅடியாக இருந்த தண்ணீர் வரத்து தற்போது குறைந்துள்ளது. இருப்பினும் பாதுகாப்பு கருதி தொடர்ந்து 11வது நாளாக இன்றும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
0: இருவரி செய்திகள். ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டுவிட்டதாகவும், புதிதாக கன்னிவெடிகள் வைக்கப்பட்டால் உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் இந்தியா மொராக்கோ இடையேயான வர்த்தகத்தை 2 மடங்காக உயர்த்தவும் முதலீடுகளை அதிகரிக்கவும் 2 நாடுகளும் இலக்கு நிர்ணயித்துள்ளன. நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். ரக்ஷாபந்தனை முன்னிட்டு நாடு முழுவதும் மகளிருக்கு 1 ஆண்டு இலவச செல்போன் ரீசார்ஜ் அளிக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என மத்திய அரசு விளக்கமளித்துள்ளது. பெங்களூருவிலிருந்து விழுப்புரத்திற்கு கடத்தி வரப்பட்ட 4,00,000 ரூபாய் மதிப்பிலான 240 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களின் நலன் மற்றும் பள்ளிகளின் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வு கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தலைமையில் நேற்று நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் செயல்படும் சிறப்பு பள்ளிகளில் ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். மதுரையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டிகளை

0: ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா நேரில் பார்வையிட்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது தரத்தில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடக்குவது மட்டுமே எதிர்க்கட்சிகளின் ஒரே நோக்கம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய திட்டப்பகுதியில் புதிய தொழில் திட்டங்களை தொடங்குவதாக மாநில அரசு அறிவித்திருப்பதற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:55.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI Festival.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: www.pmsuryagar.gov.in
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
5: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் லீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம் தர்கா மார்க்கெட் நாகூர் மார்க்கெட் வீதி காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்
6: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
7: நகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளிர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் பாப்பா.
8: வணக்கம்
7: பாப்பா. பேர் என்ன?
8: என் பேரு ஏமா அனன்யா.
7: ஓகே அனன்யா பாப்பா, என்ன படிக்கிறீங்க?
8: 5th ஸ்டாண்டர்ட்.
7: 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? ஓகே அனன்யா பாப்பாக்கு எந்த ஊரு?
8: காரைக்கால்.
7: காரைக்கால். ஓகே, இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
8: ஜிகே க்வெஸ்சன்
7: சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
8: Which is the largest continent in the world? Answer: Asia. Which is the smallest continent in the world? Answer: Australia. When did the first electric train run in India? Answer: 1925 AD. Who was the first Governor General of India? Answer: William Bentinck. Who was the first President of Independent India? Answer: Dr. Rajendra Prasad. Who discovered zero? Answer: Aryabhatta. Who is the first person to set foot on the moon? Answer: Neil Armstrong. For how long are Rajya Sabha members elected? Answer: 6 years. How many schedules are there in the Indian Constitution? Answer: 12 schedules. Which is the smallest bone in the human body? Answer: steps.
7: And the bone நம்ம body partல எங்க இருக்கு?
8: காதுக்குள்ளார.
7: ஓகே, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க இப்ப வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
8: ஜிப்மர்ல வந்து ப்ரொஃபசர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
7: அப்படிங்களா? நீங்க வளர்ந்து பெரியாளாகி ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
8: தேங்க் யூ.
7: ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? நாம் கேட்டு ரசித்தது பசுந்தளிர். மீண்டும் ஒரு பசுந்தளிரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசும் தளிர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் மளிகை பொருட்கள் ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
3: அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 28 வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:40. திரை இசை. அன்பும் அரணும் உதித்த மீலாது நபி, அழகாய் இணைகிறது அல்லாவின் இசை நதி.

0: விடைபெறுகிறது. திரையிசை நிரலை இன்னும் சில நொடிகளில் தொடரவிருக்கிறது. தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனிதமிக்க நாளில் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வசிக்கும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். நபிகள் நாயகத்தின் போதனைகளை நினைவுகூரும் தருணமாக மிலாது நபி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவதற்கு நபிகள் நாயகத்தின் போதனைகள் நமக்கு உத்வேகம் அளிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு உத்திகள் குறித்த மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பு மேம்பட்டால் மட்டுமே வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியும் என்று கூறினார். வடகிழக்கு மாநிலங்களில் நக்சல் பாதிப்புகள், போதைப்பொருள் உள்ளிட்ட பிரச்சினைகள் பல தசாப்தங்களாக நீடித்த நிலையில் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். தற்போது அந்த மாநிலங்களில் குறிப்பிடத்தக்க அளவிலான முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும், மாநில காவல்துறையினருடன் மத்திய பாதுகாப்பு படையினரும் இணைந்து இந்த நிலையை உருவாக்கியிருப்பதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு நல்லுறவின் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியதன் அவசியத்தை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. சீனா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல், இந்தியா சீனா எல்லை தொடர்பான சிறப்பு பிரதிநிதிகள் பங்கேற்ற 25வது சுற்று பேச்சுவார்த்தைக்கு அந்நாட்டு அமைச்சர் வாங் ஈவுடன் தலைமை வகித்து பேசினார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரு நாட்டு எல்லை தொடர்பான பிரச்சினை குறித்து வலுவான கருத்துக்களை இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீண்டகால நலன் மற்றும் ஒட்டுமொத்த எல்லை சூழலை கருத்தில் கொண்டு அரசியல் ரீதியிலான தீர்வு காண்பதற்கு இருதரப்பிலும் தொடர்ந்து செயலாற்ற ஒப்புக்கொள்ளப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தியான்ஜின் நகரிலும், 2024 அக்டோபர் மாதம் காசன் நகரிலும் இரு நாடுகளின் தலைவர்கள் இடையே முக்கியமான ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்தும் இருதரப்பிலும் எடுத்துரைக்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழக சட்டப்பேரவை முன்னாள் தலைவர் க. ராசாராம் குறித்த புத்தகத்தை குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று வெளியிட்டார். புதுதில்லியில் குடியரசு துணைத்தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராணி மைந்தன் எழுதிய க. ராசாராம் அரசியல் மற்றும் சமூக பேராளுமை என்னும் புத்தகம் வெளியிடப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய திரு சி பி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தின் 3 முன்னாள் முதலமைச்சர்களின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பணியாற்றியவர் க. ராசாராம் என்று புகழாரம் சூட்டினார். அரசியலுக்கு அப்பாற்பட்டு தேசிய தலைவர்களுடனும் நட்புறவை கொண்டிருந்தவர் என்றும், இலக்கியம் மற்றும் எழுத்தில் ஆர்வம் கொண்டவராக அவர் திகழ்ந்ததாகவும் குடியரசுத் துணைத்தலைவர் குறிப்பிட்டார். தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடவுள்ளார். திண்டுக்கல் மாவட்டத்தில் 2 இடங்களில் நடைபெறவுள்ள இந்த கலந்துரையாடலில் மாணவர்கள் மட்டுமல்லாது பொதுமக்களும் பங்கேற்கலாம் என்று மாவட்ட இளையோர் அலுவலர் திரு சிவசண்முகம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வருகிற 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு காணொலி காட்சி மூலமாக 2 இடத்துல திண்டுக்கல் மாவட்டத்தில் மாணவர்களோட பேச இருக்கிறாங்க. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும், NPR கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலையும் வந்துட்டு பேசுகிறாங்க.

0: இதில் வந்துட்டு நேஷ்னல் யூத் ஐகான்ஸு, நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் மற்றும் நம்மளுடைய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டு நம்மளுடைய விளையாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி கலந்துரையாடலும் நடத்துகிறாங்க. இதில் விருப்பம் இருக்கிறவங்க கலந்துக்கலாம். மேலும் வந்துட்டு இந்த கலந்துரையாடல் முடிவில் என்னென்ன கருத்துக்கள் பகிரப்பட்டுச்சோ அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸ்க்கு வந்துட்டு அனுப்பப்பட்டு அது மேலே பரிசீலிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க.
1: கனடாவிற்கு 4 நாள் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் டொராண்டோ சென்றடைந்தார். கனடா மற்றும் அமெரிக்காவில் நிதியமைச்சர் 9 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அந்த நாடுகளுடன் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது மற்றும் முதலீடு வாய்ப்புகளை தீவிரப்படுத்துவது குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். முதற்கட்டமாக கனடா சென்றுள்ள அவர் அங்கு நடைபெறும் பொருளாதார மற்றும் நிதி தொடர்பான பேச்சுவார்த்தையில் அந்நாட்டு நிதியமைச்சர் பிரான்கோயிஸ் ஃபில்பேயுடன் பங்கேற்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையே மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி தொடர்பான கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்கான முக்கிய தளமாக இந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும், இருதரப்பு முதலீடு வாய்ப்புகள் மற்றும் சர்வதேச முன்னுரிமைகள் தொடர்பான ஆலோசனைகளை மேற்கொள்ளவும் வசதியாக இருக்கும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேலும் முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகளுடன் முதலீடு தொடர்பான வட்டமேஜை நிகழ்ச்சியிலும் நிதியமைச்சர் கலந்து கொள்கிறார். வரும் 28ஆம் தேதி அமெரிக்கா செல்லும் அவர் சிகாகோ, ஆஸ்வெலி, நியூயார்க் நகரங்களில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்ட கடந்த 10 ஆண்டுகளில் நாடு முழுவதும் இத்திட்டம் பொதுமக்கள் வியாபாரிகளிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டம் தங்களின் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து பேசுகிறேன். நான் மளிகை கடை ஒன்று வச்சுருக்கேன். யூபிஐ கொண்டு வந்ததுனால நல்ல பயன் கிடச்சிருக்கு. யூபிஐனா பல பேர் வந்து பணம் பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு ஈஸியாக போகுது. பணம் வந்து யாரும் கையில் கொண்டு போக வேண்டிய கிடையாது. இது ஒரு சேஃப்டியான இது. இந்த திட்டத்தினால வந்து மக்கள் நல்லா பயன் அடைஞ்சிருக்காங்க. எங்கள் வழக்கார கஸ்டமரும் பெரும்பாலும் பண பரிவர்த்தனை வந்து யூபிஐயில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த திட்டம் கொண்டு வந்த பாரத பிரதமருக்கும் நன்றி சொல்கிறேன்.
3: டிஜிட்டல் இந்தியாவுடைய திட்டம் அருமையான திட்டம். இதனால குறு சிறு வியாபாரிகள், பிளாட்பார வியாபாரிகள் மற்றும் எண்ணற்ற பயனாளர்கள் பயனடைந்து இருக்காங்க. பெரிய உன்னதமான திட்டம். இந்த திட்டத்துக்கு நாங்கள் எல்லாரும் முழு ஆதரவு கொடுக்கோம்.
4: டிஜிட்டல் இந்தியா திட்டம் முன்னாடி பேங்க்ல போய் 1 மணி நேரம் காத்திருந்து செல்லாம் எழுதி நேர பேங்க்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் காத்திருக்கணும். இது 1 நிமிஷத்துக்கு 1 செகண்ட்ல அந்த திட்டத்தால பொதுமக்கள் ரொம்ப நல்லா பயன்படுறாங்க. நல்ல திட்டம், அருமையான திட்டம். பிரதமர் மோடிக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை.
5: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: உட்கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தும் போது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதுடன் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று 30,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மாநிலங்களில் செயல்படுத்தப்படவுள்ள திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டபோது பிரதமர் இதனை தெரிவித்தார். ரயில்வே, சாலைகள் மற்றும் மின்துறை தொடர்பான திட்டங்கள் குறித்து தாம் ஆய்வு மேற்கொண்டதாகவும், விரைவான வளர்ச்சி, மிகச்சிறந்த இணைப்பு மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை தாமதமின்றி நிறைவேற்ற வேண்டும் என்று அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டார். இதுபோன்று போக்குவரத்து மற்றும் உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றும் போது பொதுவான பயன்பாட்டு வழித்தடங்களை அமைப்பது குறித்து ஆராய வேண்டும் என்றும், தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சாத்தியக்கூறுகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். திட்டங்களை செயல்படுத்தும் போது விரைவாகவும் தரத்தில் சமரசம் செய்து கொள்ளாமலும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளை பிரதமர் வலியுறுத்தினார். தலைநகர் தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் லக்ஷ்மி யோஜனா திட்டத்தை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இன்று தொடங்கி வைக்கிறார். தல்கதோரா மைதானத்தில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் இந்த திட்ட பயணிகளுக்கு அதற்கான அனுமதி கடிதங்களை முதலமைச்சர் வழங்கவுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் மகளிருக்கு 2,500 ரூபாய் உதவித்தொகை வழங்க இத்திட்டம் வகை செய்கிறது. ஹோர்மூஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த நீரிணையில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த அனைத்து கண்ணிவெடிகளும் அகற்றப்பட்டும் செயலிழக்கச் செய்தும் அமெரிக்க கடற்படை நடவடிக்கை எடுத்திருப்பதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் பதிவிட்டார்.

0: உள்ளார். ஹோர்முஸ் நீரிணையில் புதிதாக கண்ணிவெடிகளை ஈரான் வைக்குமானால் அவற்றையும் தங்கள் நாட்டு ராணுவம் அழிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னணி நாடாக உருவெடுக்க வேண்டுமானால் உள்நாட்டு பாதுகாப்பு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 4 நாள் பயணமாக கனடா சென்றடைந்தார். இந்தியா சீனா இடையேயான நல்லுறவுகளின் முன்னேற்றத்திற்கு எல்லைப் பகுதியில் அமைதியான சூழல் நிலவ வேண்டியது அவசியம் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கண்ணிவெடிகள் வைக்கப்பட்டால் அவை உடனடியாக அழிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: வங்கக்கடலோர இசேலையில் நின்று இது சங்கத்தமிழ் பாடும் காரை பண்பலை 100.3 நாச்சியார்கோவில் வசனமாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ் நேரம்
2: 7:25
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால் மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
3: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
4: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
5: தலைமுறையா காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
6: நேர்கள் இணைக்கலாம் சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
7: முகத்தில்
6: இணைந்து வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ்
8: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
9: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
6: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்.
11: தரமான தார்ப்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
12: ஒரு தீக்குச்சி தீப்பெட்டியை பார்த்து கேட்டுதான், நாம ரெண்டு பேரும் தானே உரசிக்கிறோம், ஆனால் நான் மட்டும் தீப்பிடிச்சி எரிஞ்சு போகிறேன், நீ அப்படியே இருக்கிறியே அப்படின்னு தான். அதுக்கு தீப்பெட்டி சொல்லியிருக்குது, உனக்கு தலையில் கணம் இருக்குது அதனால் அழிஞ்சு போகிற அப்படின்னு தான். எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பதில். தலையில் கணம் உள்ளவங்க யாருமே சரியாக இருக்க முடியாது, எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப கஷ்டம்தான் அது. கர்வம்ங்கிறது கூடவே கூடாது. இதை விளக்கிறதுக்கு மகான் ஒருத்தர் ஒரு சம்பவத்தை சொல்கிறார். அர்ஜுனன் வந்து தீர்த்த யாத்திரை பண்ணானா, அப்போது தென்னிந்தியாவுக்கு வந்திருக்கிறான். ராமேஸ்வரத்துக்கு போனப்போ அங்கே இலங்கைக்கு கல்லுலாம் அடுக்கி போடப்பட்டிருந்த பாலத்தை பார்த்தானா, ஒரு சின்ன குரங்கு அதுக்கு பக்கத்தில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அர்ஜுனன் சிரிச்சிருக்கான், ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டிருக்கு அந்த குரங்கு. ராமன் மிகச்சிறந்த வில் வீரன், அப்படி இருக்கிறப்போ அவன் வந்து இலங்கைக்கு அம்புகளாலேயே ஒரு பாலம் கட்டியிருக்கலாம், அதை விட்டுட்டு போயும் போயும் உன்ன மாதிரி குரங்குகளை துணையாக வச்சுக்கிட்டு இப்படி ஒரு கருங்கல் பாலத்தை கட்டியிருக்கிறானே அப்படின்னானா. அம்புகளால் பாலம் கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டு தான் குரங்கு. ஏன் முடியாது, என்னால் முடியுமேன்னு இருக்கான் அர்ஜுனன். அம்பால் பாலம் கட்டலாம், இருந்தாலும் என்ன மாதிரி குரங்குகள் ஏறி

0: நடந்தால் அது தாங்குமா? அதனால தான் ராமர் வந்து கருங்கல் பாலமே கட்டினார் அப்படின்றது குரங்கு சொல்லித்தான். அப்படியே சொல்கிற, நான் வேணும்னா இப்போ அம்புகளாலேயே ஒரு பாலத்தை கட்டுறேன், நீ அது மேலே ஏறி நடந்து பார். பாலம் விழுந்துட்டதுன்னா நான் தீ மூட்டி அதில் குதித்து உயிர் தியாகம் பண்ணிவிடுறேன் அப்படின்னு நான் ரொம்ப கோபமாக. உடனே அந்த சின்ன குரங்கு பெரிய உருவம் எடுத்துகிட்டு தான், கையில் கதையோடு அர்ஜுனன் முன்னாடி நிற்கிறான் அனுமன். பார்த்தா, என்னுடைய தலைவர் ராமரையா இழிவாக பேசுகிற, நீ இப்போ பாலம் கட்டு, நான் என்னுடைய பலத்தை காட்டுறேன் அப்படின்னா அனுமன். அர்ஜுனன் வந்து தன்னுடைய காண்டீபத்தை எடுக்கிறான், சரமாரியாக அம்புகளை விடுறான், அதெல்லாம் ஒன்றோட ஒன்று கோத்துக்கிட்டு அப்படியே பாலம் மாதிரி நிற்கிது. அர்ஜுனன் தலை நிமிர்ந்து நின்றான். அனுமன் வந்து உயர கிளம்பி அங்கேருந்து பாலத்தில் வந்து பொத்துன்னு இறங்கினான். பாலம் அப்படியே நொறுங்கி போச்சு தூள் தூளாக. என்ன அர்ஜுனா, இப்போ என்ன செய்ய போகிற அப்படின்னா ஏளனமா. அர்ஜுனன் தலையை தொங்க போட்டுக்கிட்டான், சொன்னபடி தீ மூட்டி அதில் குதிக்கிறதுக்காக மூணு தடவை சுற்றி வந்தான். அப்போது கிருஷ்ணர் அங்கே வந்தார். என்ன அர்ஜுனா, என்ன நடக்குது, என்ன இது அப்படின்னு ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். அர்ஜுனன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அனுமன் வாயை திறந்தான், நடந்ததை சொன்னான். அர்ஜுனன் சவால் விட்டபடி உயிர் திறந்தே ஆகணும்னா அனுமன். கிருஷ்ணர் யோசனை பண்ணார், நல்லது, இந்த சவால் விட்டதுக்கும் நடந்ததுக்கும் யார் சாட்சி? பெரியவர் ஒருத்தரை சாட்சியாக வச்சுக்கிட்டல்லவா நீங்கள் இந்த போட்டியை நடத்தியிருக்கணும் அப்படின்னார். அதனால் என்ன, இப்போ மறுபடியும் அந்த போட்டியை நடத்தி விட்டா போச்சு, என்னால் அந்த அம்பு பாலத்தை நொறுக்க முடியாதா அப்படின்னா அனுமன். சரி, இப்போ மறுபடியும் அது நடக்கட்டும்னார் கிருஷ்ணர். அர்ஜுனன் அம்பு பாலம் அமைச்சான், அனுமன் ஏறி குதித்தான், பாலம் அசைஞ்சு கொடுக்கவே இல்லை, அவ்வளோ உறுதியாக இருக்குது. இப்போ அனுமன் தலையை குனிஞ்சிக்கிட்டான். அர்ஜுனன் நன்றியோடு நிமிர்ந்து பார்த்தான். கிருஷ்ணருடைய தோள்கள்லேயும் முதுகுலேயும் ரத்தம். என்ன சுவாமி, என்ன நடந்ததுன்னு நான் பதறி போய், உன் அம்பு பாலத்தை நான் தான் முட்டு கொடுத்து தாங்கிக்கிட்டு இருந்தேன், அனுமன் குதித்தப்போ என் மேலே ஏற்பட்ட காயங்கள் இவை, பின்ன உன்னுடைய அம்பு பலத்தினாலேயா பாலம் நின்னுதுன்னு நினைக்கிற அப்படின்னாராம். முதல்ல வந்து அர்ஜுனன், அப்புறம் அனுமன், ரெண்டு பேருக்குமே கர்வ பங்கம் ஆகிட்டு தான், அதாவது அவங்கக்கிட்ட இருந்த கர்வம் போயிட்டுது. யாராக இருந்தாலும் கர்வம் கூடாதுங்கிறத இதிலேருந்து நாம் புரிஞ்சுக்கணும். இந்த காலத்தில் நாமெல்லாம் எந்த விஷயத்துக்கெல்லாம் கர்வப்பட்டுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு ரெண்டு பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டாங்களாம். அதில் ஒரு அம்மா சொல்லியிருக்கு, என் வீட்டுக்காரர்கிட்ட எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் சரி, அந்த விஷயத்தை பற்றி அழகாக ஒரு மணி நேரம் பேசுவார் அப்படின்னாங்களாம். உடனே இன்னொரு அம்மா, அது என்ன பிரமாதம், என் வீட்டுக்காரருக்கு சப்ஜெக்டே தேவையில்லை, விஷயமே இல்லாமல் நாள் பூரா பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னாங்களாம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் தகவல் நேரம். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது நிலைய ஒளி களஞ்சியத்திலிருந்து ஒளியேறியது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
6: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: இந்நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்
8: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை துளி. விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். திசையெட்டும் வானொலியில் நின்று இசை நீட்டும் காரை பண்பலை 100.3. நேர்கள் இனி கேட்கலாம் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸின் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ்.
9: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
10: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
11: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்பக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்கள் உடல் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் முருகன் ஜுவல்லர்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம்.
12: எங்கும் கண்டிராதவர்.

0: நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்ணீராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
1: விழிக்கு ஒளி கொடுப்போம், தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி.

0: விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
1: கருவிழி பிரச்சனையினால தான் வந்து நம்ம பார்வை குறைபாடு ஏற்படுறதை நம்ம பார்த்தோம். கண் கருவெளியில் வந்து பூஞ்சை ஏற்படுறதோ இல்லை புண் ஏற்படுறதோ இதனால வரக்கூடிய பார்வை இழப்பை தான் நம்ம பார்த்தோம். இது எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம்? முதல்ல வண்டியில் ஓட்டிட்டு போகிறப்போ ஹெல்மெட் போட்டுக்கிறதோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டுட்டா நம்ம கண்ணில் தூசி படுறதுக்கு வாய்ப்பு கம்மி. தூசி பட்ட உடனே அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு கண் டாக்டர் அணுகி அந்த தூசியை எடுத்து விடுறதுன்னா அது சரியாக போயிடும். ஆனால் பலர் என்ன பண்ணுவாங்க, இந்த அதை அப்படியே வச்சுக்கிட்டு ஒரு 3-5 நாள் கழித்து அது எப்போ புண்ணாக மாறுதோ அப்போ தான் வந்து காமிப்பாங்க. ஸோ அந்த டைமில் ஏற்கனவே புண் ஆயிடுச்சு, அதில் சொட்டு மருந்து போட்டு சரியானாலும் கூட அது வந்து ஒரு தழும்பாக வடுவாக தான் வந்து கருவிலையில் இருக்கும். இதனாலேயே வந்து பார்வை குறைபாடு ஏற்படும். நம்ம சிம்பிளாக நம்ம 2-வீலரில் போகிறப்ப ஒரு ஹெல்மெட்டு அட்லீஸ்ட் ஒரு கண்ணாடி போட்டுட்டு போனாலாவது இந்த கண்ணில் தூசிப்படாமல் இருக்கும், இந்த பிரச்சனைலாம் தவிர்க்கலாம். ரெண்டாவது, இந்த வயல்வெளியில் பணி செய்கிறவங்க அவங்க கண்ணாடி போட்டுக்கிட்டு வேலை செய்ய முடியாது. ஏதாவது தூசி பட்டுச்சு, நெல் கதிர் படலாம் இல்லை ஏதாவது இலை படலாம், ஸோ அதெல்லாம் எதுவும் தூசி பட்டுச்சுன்னா உடனே வந்து கண் டாக்டரை அணுகணும். அவங்க வந்து சொட்டு மருந்து கொடுப்பாங்க, அந்த சொட்டு மருந்து போட்டால் தான் சரியாக போகும். இல்லை அப்படியே விட்டுட்டாங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கடைசி டைமில் தான் வருவாங்க. அப்போ வந்து இந்த கருவிழி ஃபுல்லாகவே வந்து சீல் வச்சதுக்கப்புறம் வருவாங்க. அப்போ அந்த டைமில் வேறு வழியே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி வேற இன்னொருத்தவங்க கருவிழி வைக்கிறதுக்கு தான் வந்து ஒரே வாய்ப்பாக இருக்கும். அந்த டைம் வரைக்கும் தள்ளி போடாமல் உடனே ஒரு கண் டாக்டர் அணுகி சொட்டு மருந்து போட்டாலே வந்து அதில் சரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, நிறைய பேர் இந்த மாதிரி கண்ணில் தூசி உளுந்து கண் செவந்து வலி வந்ததுக்கப்புறம் அங்கே உள்ளூரில் இருக்க நாட்டு வைத்தியங்கள்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. சிம்பிளாக ஒரு தாய்ப்பாலை ஊற்றுறதுலேருந்து இல்லை ஏதாவது இலை சாரை ஊற்றுறதுலேருந்து, ஒரு சிலர் அவங்க ஊரில் இருக்க வைத்தியர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுவாங்க, அவரோட நாக்கை வச்சு கண்ணுக்குள்ளது தூசி இருக்கான்னு சுழட்டி பார்த்து எடுப்பார். ஒரு சிலர் ஒரு கம்பி மாரி கண்ணுக்குள்ளே போட்டு அந்த கம்பியை வந்து கண்ணை சுற்றி அதிலேருந்து ஏதாவது தூசி வருதான்ட்டு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் இன்னுமே நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் செஞ்சுட்டு சரியாகலன்ட்டு கடைசியாக வந்து எங்கள்கிட்ட வந்து காமிப்பாங்க. அந்த டைம் வந்து ஆக்சுவலாக வேஸ்ட்டாக போன டைம். ஸோ அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வந்து கருவிழி சம்மந்தப்பட்ட டாக்டரோ இல்லை அட்லீஸ்ட் ஒரு கண் மருத்துவர் அணுகினீங்கன்னா உங்களுக்கு தேவையான சொட்டு மருந்துலாம் கொடுப்பாங்க, அதுலேயே அது சரியாக போயிடும். நீங்கள் இந்த போடுற இந்த தாய்ப்பால் அவ்வளோ சத்து இருக்குது, ஸோ அந்த சத்துலேயே வந்து அந்த கண்ணில் இருக்க அந்த கிருமி இன்னும் நல்லா வளரும், அதனால இன்னும் பாதிப்பு தான் இன்னும் அதிகமாகும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் யாரும் இதை செய்யாமல் உடனே உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு கண் டாக்டர் அணுகி அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் மட்டும் செஞ்சாலே போதும்.
0: விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண் தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்கினார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸின் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ்,
3: கேரட் கடலை மிட்டாய், பீட்ரூட் கடலை மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி என
4: உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர். காமராஜ் ஃபுட்ஸ் திருவாரூர்.
5: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கம்மக்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லர்ஸ்.
6: எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ். முருகன் ஜுவல்லர்ஸ் எங்கும் கண்டிராத வகையில் நேர்மையான சேதாரத்துடன் எண்ணற்ற கலெக்ஷன்கள் முருகன் ஜுவல்லர்ஸ், திருநள்ளார் ரோட், காரைக்கால் மற்றும் நாணயக்காரர் தெரு, நாகப்பட்டினம்.
2: சிறியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உணர்வலையாய் நின்று நம்ம இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி. உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கைகோர்ப்போம்.
10: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் PM சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
9: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI Festival.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
11: சுற்றி தொடரும் வானொலியில் பற்றி படரும் இசையலையா இனிக்க இணைகிறது காலை காம்பு. மாற்று யோசனை செய்யாமல் மாற்றங்கள் வருவதில்லை என்ற நற்காலையின் நச்சிந்தனையோடு நம்ம இணைத்திருக்கிறது காலை காம்பு. எல்லா புகழும் இறைவனுக்கு, இணையலாம் காரைக்கால் பண்பலைக்கு.

0: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் காலை காம்போ நிகழ்ச்சியோட இந்த இனி எப்பொழுது இல்லாமல் இருக்கிறோம். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 பகுதி நேர ஒலிபரப்பு உதவியாளர் பிஏஎஸ் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த பணி ஒரு பகுதி நேர பணியாகும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான தகுதிகள் வயது வரம்பு 20 முதல் 50 வயது வரை, கல்வித் தகுதி, ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அலுவலக தேவைக்கேற்ப பணிகள் வழங்கப்படும். விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் சுய விவர தகவல்களோடு ஆகாஷ்வாணி காரைக்கால் அலுவலகத்தை நேரடியாக அணுகலாம் அல்லது காரைக்கால் AIR@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாக விண்ணப்பங்களை அனுப்பலாம். விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இம்மாதம் 31ஆம் தேதி.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி. உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI ஃபெஸ்டிவல்.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்.
3: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
4: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
3: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு

0: மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: காலை காம்பு நிகழ்ச்சியோடு இதமான காலை பொழுதில் நம்மை இணைத்திருக்கும் இந்த இனிய நேரம் 7:50. 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை வியாழக்கிழமையன்று காலை 10:30 அளவில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் வேளாண் விஞ்ஞானிகள், வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் வேளாண்மை சார்ந்த தோட்டக்கலைத்துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிக வரித்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, வங்கியாளர்கள் மற்றும் பிரசார்புத்துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளின் குறைகள் மற்றும் கோரிக்கைகளுக்கு பதிலளிக்க உள்ளனர். மேற்படி கூட்டத்தில் திருவாரூர் மாவட்ட முன்னோடி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் தங்கள் விவசாயம் சார்ந்த கோரிக்கைகளை தெரிவித்து கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொள்கிறார். நாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் காரைக்காம்பு நிகழ்ச்சியில் இனி தொடர்கிறது. சேவை செய்திகள். திருமலைராயன்பட்டினம் அருள்மிகு அபிராமியம்மன் உடனமர் அருள்மிகு ராஜசோழீஸ்வர பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தில் இன்று காலை சாந்தி ஹோமம், திசா ஹோமம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஸ்ரீராம் உலக இரட்சகர் ஷீரடி சாய்பாபா ஆலய சம்வத்ஸ்தர அபிஷேக ஆராதனை விழாவில் இன்று காலை பால்குடம் எடுத்து வருது. திருவாரூர் மாவட்டம் வடபாதிமங்கலம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று விடையாற்றி கேட்டது சேவை செய்திகள். இனிக்கும் இதமான காலை பொழுதில் இணைத்திருப்பது காலை காம்போ.

0: 5 நிமிடம் நேர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
2: நாகையின் நாடி துடிப்பாய் 24 மணி நேரமும் செயல்படும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை 24x7
3: பொது மருத்துவம் மற்றும் அனைத்து வகை சிகிச்சைகளுக்கும் விபத்து மற்றும் அவசர உதவிக்கும் TLR ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை
2: 24x7 மஞ்சக்கொலை நாகப்பட்டினம்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
4: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
5: கேட்கவிருப்பது அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்கள்.
6: வணக்கம், நான் டாக்டர் பிரவீன்குமார், உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர், நாகை மாவட்டம். வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவலுக்கு நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு ஃபுட் சேஃப்டி ஆன் வீல்ஸ்னு ஒரு வெஹிக்கிள் வந்து நம்ம இது பண்ணுறோம். நடமாடும் ஃபுட் லேப் அது. அதில் வந்து நம்ம ஏதாவது ஃபுட்டு வந்து சந்தேகமாக இருந்துச்சுன்னா பப்ளிக்கே வந்து அதில் கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நாங்களும் வந்து ஃபுட் சேஃப்டி டீம் 6 டீம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நம்ம டிஸ்ட்ரிக்டில் ஒரு 6 பேரும், வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்ம ஆட்கள் கேட்டு ஒரு 6 FSO நம்ம வந்து டெபியூட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஏரியா பிரித்து கொடுத்துருக்கோம். திராவிடா ஹோட்டல்லேருந்து பீச் சைடில் இருக்க உணவங்களையும் ஒரு டீமும், கோயில் எதிரிலேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் ஒரு டீமும், அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேளாங்கண்ணி பார்டர் வரைக்கும் ஒரு டீமும், நம்ம ஓல்டு மாதா கோயில்கிட்ட ஒரு டீமும், அங்கே இருக்க ஃபுட் பிஸ்னஸ் ஆப்ரேட்டர்ஸை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ரெகுலராக டெய்லியும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அவங்க ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இது போக நம்ம வந்து கால் சென்டர் டீம் வந்து ஒரு ஜேஏ வந்து நம்ம ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒன்று வச்சுருக்கோம். எப்போ வேணாலும் அவங்கள்ட்ட வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடச்சிச்சின்னா அவங்க உடனே இமீடியட்டாக நம்ம டீமுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இது போக நம்ம வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக ஹோட்டல்ஸ் அசோசியேஷன்ஸுக்கும் பட்டாணி கடை அசோசியேஷன்ஸுக்கும் ரீட்டைலர்ஸுக்கும் எல்லாத்துக்கும் தனியாக போன வாரத்தில் நாங்கள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத தெளிவாக நம்ம ஃபுட் சேஃப்டி சார்பாக எக்ஸ்பிளனேஷன் பண்ணியாச்சு. இது போக அனைத்து உணவு வணிகர்களுக்கும் போஸ்டாக் ட்ரைனிங் நம்ம வந்து ஃபுட் சேஃப்டி சார்பாக கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் கலெக்டர் சார் மீட்டிங்கில் வந்து இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி நாங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணியாச்சு. ஃபுட் சேஃப்டி ஆக்ட் படி என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்க உணவு வணிகர்கள்லாம் வந்து ஃபுட் சேஃப்டி ஆக்ட் படி நம்ம ஃபைன் இம்போஸ் பண்ணுறதையும் நம்ம சொல்லிட்டோம். அது போக சிவில் கேஸு கிரிமினல் கேஸும் நம்ம ஃபைல் பண்ணுறோம், அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தன்னார்வலர் குரூப்பில் ரோட்ரி இந்த மாதிரிவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் டயத்தில் அந்த ஹெட்நெட்டு க்ளவுஸு ஆப்ரான்லாம் நம்ம கேட்டிருக்கோம். யாராவது தன்னார்வலர்கள் வந்தாங்கன்னா எல்லா வணிகர்களுக்கும் நம்ம வந்து சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சாலை ஓர கடைகளுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் தான் வந்து நம்ம இது பண்ணுவாங்க. நம்ம வந்து சுகாதாரமாக அவங்க கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது தான் நம்ம இது. அதில் ஏதாவது டீவியேஷன் இருந்துச்சுன்னா நாங்கள் உடனே சாம்பிள் எடுப்போம். சாம்பிள் எடுத்து நம்ம அது ரிசல்ட் என்ன வருதோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஆக்ஷன் எடுப்போம். உங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஏதாவது ஆனாலோ இல்லை உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது வயிற்று போக்கோ வாந்தியோ 4-5 பேருக்கு மேலே ஒரு உணவு சாப்பிட்டு ஆச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து தகவல் தெரிவிக்கணும். ஃபுட் சேஃப்டி வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டு உங்கள் நம்பர் இருக்குது 9444-0422. இது வந்து காமன் நம்பரு, தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நம்பர் தான். இந்த வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட்டுக்கு இமீடியட்டாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அது போக நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு ஹெல்ப் சென்டர் வச்சுருக்காங்க, கால் சென்டர். அந்த இதுலேயும் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். இந்த வேளாங்கண்ணி ஃபெஸ்டிவல் நல்லபடியாக எல்லாரோட ஒத்துழைப்போடையும் சீரும் சிறப்பாக நல்லா நடக்கிறதுக்கு உணவு பாதுகாப்பு துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழாவிற்கான முன்னேற்பாடுகள் குறித்து நாகப்பட்டினம் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் டாக்டர் S. பிரவீன்குமார் அவர்கள் வழங்கிய தகவல்கள்.

0: நாகப்பட்டினம் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பறவை அன்னை ஏஜென்சிஸ் வழங்கிய அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் டிஎல்ஆர் ருக்மணி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
1: மஞ்சக்கொல்லை ருக்மணி மருத்துவமனை, அனைத்து மருத்துவத்துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ நிபுணர்கள் வருகை தருகின்றனர்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை,
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சிஸ் பறவை.
3: மேலாக விவசாயத்துறையில் சேவை,
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள், உரம், பூச்சி மருந்து மற்றும் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
0: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி. நேரம் 8 மணி.
4: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் அங்க நகைகள்
5: அனைத்தையும்
4: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
0: தொலைபேசி தொட்டு நீங்கள் விரும்பிய பாட்டு மனம் விரும்பி கேட்டு இணையும் இது துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் தொடக்கமாக
6: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
7: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆர்சி நடேசு செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ், மயிலாடுதுறை.
8: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
9: நேயர்களுக்கு வணக்கம். தீயவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி வந்து தீமையிலதான் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கத்தி எடுத்தவனுக்கு கத்தியிலதான் எல்லாமே, கம்பு எடுத்தவனுக்கு கம்புலதான் எல்லாமேனு சொல்லுவாங்க. நம்ம என்ன எடுக்கிறோமோ கையில அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் சொல்லுவாங்க. அதாவது தீயவர்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து அவங்க தீயவர்கள் தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு போய் உதவிகளை செய்யக்கூடாது, ஒதுங்கி போயிடணுமே தவிர நாம் போய் அவங்களுக்கு உதவி செய்யணும்னு செஞ்சோம்னா நிச்சயமா நமக்கு அந்த தீமை வந்து நடக்கும். குளிர்காலம், செம குளிர், அந்த குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு பாம்பு வந்து அப்படியே பனியில வெறச்சு போய் உயிர் போடக்கூடிய நிலைமையில இருக்கு. அதை பார்த்தோன்னா அந்த பக்கம் வந்து ஒரு விவசாயி, அவருக்கு வந்து அந்த பாம்பை பார்த்தோன்னா ரொம்ப இறக்க குணம் உள்ள விவசாயிக்கு அந்த பாம்புக்கு உதவிடணும்னு நினைச்சாரு. ஆனா மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாரு, இந்த பாம்புக்கு போய் உதவி பண்ணலாமா நினைக்கிறாரு. ஆனா இறக்க குணம் உள்ளவராச்சே, சரி இந்த பாம்பு எப்படியும் கண்ணுக்கு மண்டே இறந்து போயிடும், ஏன்னா அந்த குளூர்ல அது அப்படியே உயிர் போற நிலைமையில இருக்கு, நம்ம வந்து இதுக்கு ஏதாவது உதவி பண்ணுமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த பாம்பை எடுத்து தன்னுடைய மார்போட அணைச்சு அதற்கு சூடு ஏத்துறாரு. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா பாம்பு மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல உணர்வு பெற்றது. அப்படி உணர்வு பெற்று அந்த பாம்பு வந்து கொஞ்ச நேரத்துல வந்து நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆன உடனே அதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல, அந்த விவசாயிய பலமா கடிச்சிருச்சு. கடிச்ச உடனே அந்த விவசாயிக்கு வந்து அந்த பாம்போட அந்த நஞ்சு ஏறி அவரு உயிர் போக தருவையில வந்து நம்ம செஞ்ச செயலுக்காக வருந்துறாரு. நான் பட்டியே போயிட்டு இருந்தேன், உன் குணம் தெரிஞ்சு உனக்கு உதவி செஞ்சேன்னு சொல்லிட்டு இதுதான் எனக்கு சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறந்து போறாரு. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யலாம், ஆனா அந்த உதவி செய்யறதால நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம், நம்மளுடைய உழைப்பெல்லாம் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு போய் நம்ம ஹெல்ப் பண்ணி அவங்க வந்து அதை உணர்ந்து நம்ம இவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கானுங்கிற அந்த எண்ணமே இல்லாமல் நம்மளை பாத்தீங்கன்னா ஒரு நேரத்துல வந்து நம்மளே அதுல பழகிட வாக்கிடுவாங்க. சோ அதனால வந்து நம்ம செய்யக்கூடிய உதவி நல்லவங்களுக்கு செய்யலாம், தேவையானவங்களுக்கு செய்யலாம், ஆனா எந்த காலத்தை கொண்டும் தீயவர்களுக்கு போய் ஒரு நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்கணும் நினைக்காதீங்க. ஏன்னா அதுலயே பழகி போனவங்களுக்கு, அதுலயே ஊறி போனவங்களுக்கு வந்து நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அந்த நல்லது அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியவே தெரியாது. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க உங்களால பெனிஃபிட் ஆயிட்டு பெனிஃபிட் ஆன நிமிஷத்துல அதெல்லாம் மறந்துட்டு திரும்பி உங்களுக்கு இடைஞ்ச பண்றதுதான் அவங்க இருப்பாங்க. இனிமே நம்ம நிறைய பேர் பார்த்திருப்போம். அப்ப இது நமக்கு ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து யாருக்கு உதவி செய்யறோமோ அந்த உதவி அப்படிங்கறது வந்து அவங்க கேட்காமலே நம்ம செய்யலாம், ஆனா நல்லவங்களுக்கு மட்டும் செய்யணுங்கிறத நீங்க மனசுல ஏத்துக்குங்க. அப்ப சொல்லுவாங்க, துஷ்ண கண்டா தூரகுலகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை சொல்லியிருக்காங்க, இந்த காலத்துல சொல்ல, இந்த காலத்திலேயே சொன்னது அது. ஏன்னா அது வந்து விஷம்னு தெரிஞ்சதுன்னா ஒதுங்கி போயிருந்தா உத்தமம். ஏன்னா அப்படி ஒதுங்கி போகாம போய் அதுலயே மாட்டிக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய விதி பலன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் நல்லவங்களோ யார் கெட்டவங்களோ இதை புரிஞ்சுக்கிட்டு தீமை செய்யறவங்க கூட பழகாதீங்க. ஒரு தீய செயல்கள் கூட செய்யக்கூடியவங்களுக்கு போய் உறுதுணையாக இருக்காதீங்க. அவங்களுக்கு எந்த உதவி செஞ்சாலுமே சரி, அதனால கடைசியாக வரும்பொழுது நீங்கள் மாட்டிப்பீங்க. நான் உதவி தானே பண்ண போனேன், கூட தானே போனேன்னு நினைப்பீங்க. ஆனால் மாட்டு

0: அப்புறம் தான் தெரியும் நம்மளை இப்படி கொண்டாந்து மாட்டி விட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான எண்ணங்களை விட்டுட்டு நீங்க நல்லவங்களுக்கு மட்டும் உதவி செய்யுங்க. நல்லவங்களை நல்லா வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில உங்களை என்னைக்குமே மறக்க மாட்டாங்க. தீயவர்களுக்கு செய்யக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத பொருளை கொண்டு போய் தண்ணியில வாரி எரிக்கிற மாதிரி, ஆனா அதே தானியத்தை கொண்டு போய் ஓடக்கூடிய தண்ணியில வாரி எரிக்காம ஒரு நேரத்துல வாரி எரிச்சிங்கன்னா அது வந்து பயிராகி பல பேருக்கு பலனா இருக்கும். ஸோ நல்ல செயல்களை செய்யுங்க, மற்றவங்களுக்கு உறுதுணையா இருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 6 நிமிடம்.

0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி. என்ன கேள்வி கேட்டிருக்கேன், பார்த்து திரும்புகிறது. அதாவது சூரியகாந்தி பூ பார்த்தீங்கன்னா, அதுவும் இளம் சூரியகாந்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும் அப்படின்னா காலையில வந்து கிழக்கு நோக்கி திரும்பும், மாலையில வந்து மேற்கு நோக்கி திரும்பும். இது என்ன காரணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உடனே ஃபேஸ்புக்கில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேரு ஊரு டைப் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடலை உங்கள் வீட்டில் உங்கள் வானொலியிலிருந்து நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 4368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2312311 2994 8 0 மற்றும் 2995 8 0.

0: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.

0: ONGC.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதா அம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் இணை வழங்கும் இன்சொல் அமது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
7: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
6: EMI Festival.
7: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
6: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: துளி வரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: வங்கக்கடலோரம் தென்றலாய் தாளாட்டும் காரை பண்பலை 100.3 காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன். முதல் நேரா வந்தது, மன மகிழ்ச்சி.
2: ஓகே, என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: படம் பைசன், பாடல் சீனி கட்கண்டு. இந்த இனிய பாடலை என் மகள் விஜய ரூபிணி தர்ஷினி இவர்கள்
2: எல்லாருக்காகவும் பாடல் வருது. நன்றி.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை, ஒரு இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை.
1: August 29, 30 மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலி விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்,
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
6: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் காசு சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். துளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
8: காரை பண்பலைக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் அன்பு அறிவு பல தீபா மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுலமீராஜா மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன். சொல்லுங்க சாகுலம், இது என்ன பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
8: எனக்கு காதலிக்கு நேரமில்ல படத்துல இருந்து ஏபிசி தீண்ட ஒரு அழகான பாடல் மேடம்.
0: சரி, பாடல் வருது கேளுங்க. நன்றி
8: நன்றி.

0: நேயர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்திரிபுடி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நரேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI Festival.
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: மேலக்காசகுடி வடிவேலன்.
0: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
3: வாரிசு படத்துல இருந்து வார்த்தலைவா.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
3: நன்றி.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை கோபால் பல்படியின் துளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கி ஓரின்றி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால் தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: மேலும் நிகழ்ச்சியினை பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.

0: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட்.
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால்வி டூத்பேஸ்ட்.
0: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லீங்க salt sugar னு அதை இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால்வி டூத்பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால்வி டூத்பேஸ்ட்.
2: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடியம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாளிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வாக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: August 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ பெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வந்து சூரியகாந்தி ஏன் சூரியனை பார்த்து திரும்புது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் இல்லையா, அதற்கான விடை என்ன அப்படின்னா, சூரியகாந்தி வந்து சூரிய ஒளியை அதிகமா பெறுவதற்காக இளம் சூரியகாந்தி செடிகள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஹீலியோட்ரோபிசம் காரணமாக தண்டு வந்து சூரியன் நோக்கி திரும்பும். அப்போ அந்த பூவும் வந்து அந்த பக்கம் திரும்பிடுது. அதாவது இலை, பூ அல்லது தண்டு எல்லாமே வந்து சூரியனை நோக்கி திரும்பும்போது அந்த இயல்பை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹீலியோட்ரோபிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதன் காரணமாக தான் வந்து, அதாவது சூரியன்கிட்டேருந்து அது நிறைய எனர்ஜிலாம் எடுத்துக்கிறதுக்காக தான் வந்து அந்த பக்கம் திரும்புது அப்படிங்கிறது சயின்ஸ் படி உண்மை. ஆனால் நிறைய நேயர்கள் வேறு வேறு ரீசன்ஸும் கொடுத்துருக்கீங்க. யாரெல்லாம் வந்து சரியான விடையை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடலூர் துறைமுகம் சுரேஷ், கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரவிக்குமரன் தானிக்கோட்டகத்திலிருந்து, அடுத்து மயிலை பட்டாபி, கண்ணன், சங்கரி, ரவிமாலா, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், அடுத்து பாலகுமார், ஜனனி, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஆனிமடம் கார்த்திகேயன், அடுத்தது ஜோதி அன்னப்பன்பேட்டையிலேருந்து, அடுத்து ஸ்ரீ கிருஷ்ணா வழுவூர் பண்டாரவடையிலேருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் கீழக்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அவங்க ஆன்சர் அனுப்பியிருக்காங்க. அடுத்து மேலவாஞ்சூர் ஃபாத்திமா அனுப்பியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து, கம்பர் கபிலன் பாரி அவங்க வந்து ஆக்சிஜன் ஓகே அவங்களும் அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஃபைசூர் ரஹ்மான் திட்டச்சேரியிலேருந்து அனுப்பியிருக்காங்க. பூவத்துலேருந்து குபேர் சரியான விட அனுப்பியிருக்காங்க. மேலவாஞ்சோர் சம்சுதீன், அடுத்து ஜகபர் சாதிக் முகமது யூசுப் நாகூர்லேருந்து, பூவம் நிலாஸ்ரீ அவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து வனஜா சத்யமூர்த்தி அவங்க திருபுவனத்திலேருந்து, நன்னிலத்துலேருந்து நாகை குமரன் அவங்க அனுப்பியிருக்காங்க. சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்துலேருந்து, கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா அவங்களும் வந்து அனுப்பியிருக்காங்க. அடுத்து வீரதுரை அரியலூர்லேருந்து, பூவம் தினேஷ், ஆக்கூர் மடப்புரம் நாச்சியா மன்சூர், அடுத்து செந்தில் முருகன் விளக்கப்பாடி கடலூர் மாவட்டம், திட்டச்சேரி நிஷான் ஹலீம் அவங்க ஹீலியோட்ரோபிசம்னு வந்து தமிழ்லேயும் அனுப்பியிருக்காரு, இங்கிலீஷ்லேயும் அனுப்பியிருக்காரு. அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து,

அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க. அடுத்த குத்தாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அனுப்பியிருக்காங்க. பிரதாமராபபுரம் கவியரசன் பிரியா யோகநாயகி அனல்யா அனுப்பியிருக்காங்க. மேலே ஓடுதுறையிலேருந்து சேப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நிறைய நேர்கள் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கீங்க, அனுப்பிகிட்டே இருக்கீங்க. உங்களோட பெயர்கள் நிகழ்ச்சியின் நிறைவில் படிக்கப்படும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் உலம் கிணிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
0: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
4: தெளிவன்பாடு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறோம். நேரம் 8:40 ஆகுது. நம்ம நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் மேடம். நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன். எனக்கு வந்து இட்லி கடையில இருந்து ஒரு நல்ல பாட்டு போடுங்க மேடம்.
4: சரி, உங்களுக்காக பாடல் வருது கேளுங்க. நன்றி.

0: திருவாரூர் காமராஜ் புட்ஸ் நேரம் 8:45.
1: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொறி உருண்டை, மசாலா பொறி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் புட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT Jewelers.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம். தலைமுறையா
1: துளிவரம் பாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆஜய் தீபா சந்திரசேகர் பேசிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியில அடுத்து ஒரு நேயர் இருக்காங்க. அவங்க என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: மாமன்
1: பேசுறேன். உங்களுக்கு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.

0: 3000 கொடுங்களேன்.
1: எதுக்குப்பா?
0: என்னோட பாக்கெட் மணி.
1: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
0: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
1: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
0: உங்க மொபைல கொடுங்க.
1: எடுத்துட்டு போ.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI ஃபெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
7: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI ஃபெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
10: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் மூலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
10: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம் நிகழ்ச்சி நிறைவான நேயர் யார், எங்கிருந்து வைக்கிறாங்க, என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
11: வணக்கம் மேடம், காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி, செல்வகுமார். நல்லா இருக்கீங்களா மேடம்?
10: நல்லா இருக்கேன் சித்ரா தேவி. என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
11: பாட்டி படத்துல இருந்து அடியா தீதி என்ன செய்யல அந்த பாடு போடுங்க மேடம்.
10: சரி, உங்களுக்காக பாடல் வரும், கேளுங்க. நன்றி.
11: தேங்க்யூ.
10: நேர்கை பாடலை கேட்பதற்கு முன் இன்னைக்கு நான் வந்து ஃபேஸ்புக்கில் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது சூரியகாந்தி வந்து ஏன் சூரியனை பார்த்து திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான விடையும் வந்து நான் சொல்லியிருந்தேன். நிறைய நேயர்கள் வந்து ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இன்னும் யாரெல்லாம் வந்து சரியான விடை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கலாம். வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துரை, முகமது ரஃபீக் நாகூர்லேருந்து, பேரளம் சந்தோஷ்குமார், அடுத்து திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, காரைக்கால்லேருந்து மாஸ்நகர் ஸ்ரீதர், அடுத்து நாகூர் முகமது ஜலீல், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், அடுத்து ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜமுதீன், கும்பகோணம் குமரன், அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா சந்திரவேல் ராதாநல்லூர்லேருந்து, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், நிறவி கஜேந்திரன், அடுத்து யாருன்னா டிஆர்பட்டினம் நளினி அவங்க தான் அனுப்பியிருக்காங்க, சத்யா மணக்குடியிலேருந்து, வினோத்குமார் அனுப்பியிருக்காங்க திருமலை ராயன் பட்டினத்துலேருந்து, அடுத்து சீதா கலைபெருமாள் சேத்தூர்லேருந்து, காரைக்கால்லேருந்து நளினி அனுப்பியிருக்காங்க, அடுத்து ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அவங்க அனுப்பியிருக்காங்க, காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் அவங்களும் வந்து சரியான விடை அனுப்பியிருக்காங்க, அடுத்து ரைக்கி ராமதாஸ் மங்கநல்லூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா நாகராஜன் அவங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து அனுப்பியிருக்காங்க, காட்டுமன்னார் கோவிலேருந்து மடப்புறம் வேல்முருகன், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, வேதாரண்யம் பயத்தவரங்காடு வடுகநாதன், அமிர்தராயன்கோட்டை பாரிவலல், ஆண்டிமட்டம் சுதீஷ், சுபீதா, பேரளம் சிவன்யா, சரவணப்பிரியா, அடுத்து அசோக்ராஜ் கனிமொழி அவங்க ஐயாவடியிலிருந்து, அடுத்து அக்கரைவட்டம் அமுதா குமரன் அவங்களும் சரியான விடை அனுப்பியிருக்காங்க, அடுத்து யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா அதம்பார் கலைச்செல்வி, டிஆர்பட்டினம் ரமேஷ், நாகை, பாபு, தேவனூர் ஜோதி, லக்ஷ்மி.

அடுத்து சத்யா, மோகேஷ், சர்வேஷ், மோகனசுந்தரம், மஞ்சக்கண்ணியிலிருந்து, மலேசியாவிலிருந்து எஞ்சுக்குடி, கைலாஷ், முருகன், அடுத்து சசிகலா, தியாகராஜன், மன்னார்குடியிலிருந்து, அடுத்து பஞ்சநதிக்குளம், கோவி, இளவரசன், அடுத்து அமுதாசேகர், அவங்களும் வந்து சரியான விடை பாபு முல்லக்காட்லேருந்து அனுப்பியிருக்காங்க. இன்னைக்கு சரியான விடை அனுப்பின நேயர்கள் எல்லாருக்கும் எங்களது பாராட்டுக்கள். இப்போது அந்த நேயர் கேட்ட பாடல் கேட்கலாம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ், வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்.
1: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நாம் இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர்ஸ். நேரம் 9:00.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
2: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
0: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கரை திருவாரூர்.
5: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்க ரகங்கள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
4: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இல்லியம்மன் சன்னதி கரை.

0: திருவாரூர்.
1: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
2: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன,
1: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
2: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
3: என்னமா அங்க சத்தம்?
2: சமைச்சுக்கிட்டு இருக்கேன் மாமா.
1: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமந்திர வீதி, கும்பகோணம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் தொடக்கமாக காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்.
2: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
3: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
2: ஜிஎல் மருத்துவமனை
3: காரைக்கால்.
4: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் மெதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
5: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசாய் பெருசாய்
6: கடதா தார்பாய் நாக்குபாய் நெல் சாக்கு பேக்கரி ஃபாஸ்ட் ஃபுட் மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சல்லிசாய் வாங்க
5: அருண் என்டர்பிரைசஸ் எல்லையம்மன் கோயில் தெற்கு தெரு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில் திருவாரூர்.
6: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
7: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
8: முடக்குவாதம். முடக்குவாதம் அப்படின்னா யூஸ்வலா எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு சரியான முறையில செரிமானம் ஆகாம அந்த கழிவுகள் நம்ம உடம்புலயே தேங்க ஆரம்பிக்கும். கண்டினியூஸா தேங்க தேங்க அதை வந்து நம்ம ஆயுர்வேதத்துல ஆமம்னு சொல்லுவோம். அந்த ஆமம் என்ன ஆகும்னா மூட்டுகள்ல போய் செட்டில் ஆயிடும். அப்ப அந்த மூட்டுகள்ல தேவையில்லாத கழிவுகள் போய் நின்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா அது இரிட்டேட் பண்ணி அந்த சுத்தி இருக்கிற தசைகள் எல்லாம் இரிட்டேட் பண்ணி அங்க வலியும் வீக்கமும் உண்டாகும். அப்போ அது எந்தெந்த மாதிரியான மூட்டுகள்ல போய் பாதிப்படையும்னா, முதல்ல நமக்கு இந்த முடக்குவாதத்துல கைகளோட நடுவரையில நடுவுல இருக்கிற அந்த சின்ன சின்ன முட்டுகள்ல தான் போய் அது முதல்ல தாக்கும். அப்போ அதுல திடீர்னு ஒரு வீக்கம். அதே மாதிரி இந்த முடக்கவாதத்தை பொறுத்த வரைக்குமே யூஸ்வலா ஒரு கையில இருக்குன்னா இன்னொரு கையிலயும் சைமல்டேனியஸா வரும், சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கால் மூட்டுல வலி வந்துச்சுன்னா அடுத்த கால்லயும் அதே நேரத்திலேயே வரும். இப்போ இதே தேய்மானத்துலலாம் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு கால்ல வரும், அதுல நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறதுனால இன்னொரு கால் மூட்டுல வலி வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுல சைமல்டேனியஸா ரெண்டு சைட்லயுமே நமக்கு வலி வரும். இந்த வலி வர்றது வந்து சம்டைம்ஸ் அதிகமா ஃபீவரோடையும் சேர்ந்து வரும். நமக்கு உடல் சோர்வு இருக்கும் அந்த நேரங்கத்துல. எப்பவுமே நமக்கு சாப்பிட்டாலுமே ஒரு வயத்துல ஒரு மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். முடக்குவாதத்துல வர வலி வந்து யூஸ்வலா மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப நேரத்துக்கு அந்த பிடிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால டக்குன்னு எந்திரிச்சு தன்னுடைய வேலையில செய்ய முடியாத மாதிரியான ஒரு வலியை உண்டாக்கும். அது போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இந்த மூட்டு வலியை வந்து நடக்க நடக்க நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த முடக்குவாதத்தினால வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும். ஸோ இது அடிப்படையே என்னன்னா, நமக்கு மூமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கணும், நம்ம உடம்புல அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகணும். அது ஆக ஆக தான் இந்த நோயோட வலியே தீவிரத்தமே நமக்கு கம்மியாகும். இதுல ரொம்ப முக்கியமா அந்த பகல்ல உறங்குறது வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஆமம்னு சொன்ன இல்லையா, அதாவது இந்த கழிவு போய் தேங்குறது, அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து பகல் தூக்கம் தூங்குறதுனால நிறையவே நம்ம உடம்புல போய் சேர ஆரம்பிக்கும். இந்த மெட்டபாலிசம்ங்கிறத வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். இதனால தான் ஃபியூச்சரில் அடுத்து அவங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கிறது, ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும். யூஸ்வலாகவே இந்த முடக்கவாதத்தை ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட கோரிலேட் பண்ணலாம். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக நம்மளோட உடம்புல நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்மளை உடலை தற்காத்துக்கிறதுக்காக அது போராடும். ஆனால் நம்மளோட இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் மாறுதல் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளோட திசுக்களையும் செல்களையுமே அது தாக்க ஆரம்பிக்கும். அப்பதான் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ரூமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த முடக்குவாதமும் அதுக்கு கீழே வர ஒரு வெரைட்டி தான். இதனால ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து மற்ற ஆர்கன்ஸையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணும்.
7: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்
1: ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்
3: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிடல் 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை விஷமுறிவு சிகிச்சை கருத்தரை சிகிச்சை அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிடல் சேத்திலான் நகர் காரைக்கால்
0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர் செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர் செவிதேடும் இசையலில் ஒழிப்பதெல்லாம் தேனு இது கவிபாடும் காரை பண்பலை 100.3

0: நேர்கள் இனி கேட்டு மகிழவிருப்பது. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இது 1 லிட்டர் நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
8: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
7: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: முகநூல் பக்கத்தில் ஒரு பதாகையில வினாவை விடுத்திருக்கிறோம் உங்களுக்காக. பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை துளி விழுந்தால் நீங்கள் செய்யும் முதல் விடயம் எது அப்படின்னு ஒரு கேள்வியை விடுத்திருக்கிறோம். அதாவது எங்கேயாவது பயணம் கிளம்பியிருப்போம், அல்லது பள்ளிக்கு போகலாம், இல்லை கல்லூரிக்கு போகலாம், அல்லது பணியிடங்களுக்கு செல்லலாம் அப்படி செல்கிற பொழுது எதிர்பாராமல் ஒரு மழை துளி விழுது அப்படின்னா மழை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக இருக்கும். அப்படி மழை துளி விழும்போது எல்லோருமே அவசர அவசரமாக நம்முடைய மூளை ஒரு பக்கம் வேலை செய்யும், இதை உடனே பண்ணிடணும் அப்படின்னு. அப்படி செய்கிற முதல் விடயம் உங்களுடையது எது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இன்னைக்கு நம்ம விடுத்திருக்கிறோம். இது பத்தி இன்னைக்கு பாயிண்ட் பாயிண்ட் நிகழ்ச்சியில் இணைவதற்காக அந்த பாயிண்ட்ல இருந்து தீபா சந்திரசேகர், இங்கிருந்து நான் உங்க காமேஸ்வரம் எம்

0: அன்பழகன் சொல்லுங்க தீபா, பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை துளி விழுந்தால் நீங்கள் செய்யும் முதல் விடயம் எது அப்படின்னு கேட்ட உடனே நம்முடைய நேயர்கள் வந்து பின்னூட்டங்களை நிறைய விட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம்.
1: ஆமா, நிறைய வந்துட்டே இருக்கு. கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, முதல் மழை துளி விழுந்தால் கையை நீட்டி நினைப்பேன், மகிழ்ச்சி அடைவேன், சின்ன சின்ன ஆசை சிறகடிக்க ஆசை அப்படின்னு சொல்லிருக்காரு.
0: அடுத்து கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயா விவேகானந்தன், இந்த அனுபவம் எனக்கு நிகழ்ந்தது ஒன்றுசாரி இருசக்கர வாகனத்தில் தஞ்சைக்கு சென்றுவிட்டு கும்பகோணம் திரும்பிக் கொண்டிருந்த தருணம் வழியில் நிழற்குடை உள்ள இடத்தில் ஒதுங்கலாம் என எண்ணி வந்து கொண்டிருந்த பொழுது சுத்தமாக நடந்து விட்டேன், நீண்ட தூரம் நிழற்குடையே காணவில்லை அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
1: அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்தில இருந்து அனுப்பியிருக்காரு, பயணத்தின் போது ஜன்னல் ஓரமா அமர்ந்திருந்தால் சிறு மழை துளியாக இருந்தால் கையை வெளியே நீட்டின்னு நினைக்கிறேன், ஈரமாக்கி கொள்வது ஆசையாக இருக்கும், டூ வீலரில் செல்லும் போது கனமாக பெய்தால் மொபைல் போன் எப்படி கவர்க்குள்ள போட்டு சேஃப்டி பண்ணுவது, இவரே காரியக்காரரா இருக்காரு.
0: ஆமா ஆமா. அடுத்து காலாச்சேரி மணிமாறன், பேருந்தில் பயணிக்கும் போது மழை வந்துவிட்டால் ரசித்துக் கொண்டு செல்வேன், அதை இருசக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது எங்கு ஒதுங்கிக் கொள்ளலாம் என்று இடத்தை தேர்வு செய்து கொண்டே செல்வேன். இவர் நம்ம இனம் நினைக்கிறேன், எங்கடா ஒதுங்கலாம் அப்படின்னு பாக்குறது.
1: அடுத்து பயணத்தின் போது மழை துளிப்பட்டால் ஈரமான குளிர்ந்த காற்று ரசிப்பேன், மழை துளி அழகை அவளோடு எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் அன்பின் காரைக்கால் இங்க பாருங்க, அவருக்கு இப்ப மழை துளி வேணுமா, இந்நேரம் வந்திருக்கு நம்ம நிறைவு பக்கத்துல எல்லாம்.
0: பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை துளி விழுந்தால் நான் செய்யும் முதல் விடயம் ஜன்னல் ஓரம் அமர்ந்திருந்தால் ஜன்னல் கண்ணாடியை மூடிவிடுவேன்.
1: திருமணத்துக்கு செல்ல வேண்டியிருந்தது, அன்று செல்லவில்லை, மற்றொரு நாளில் போய் விசாரித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காரு.
0: மழை துளி விழும்போது நான் செய்யும் முதல் விடயம் பையில் வைத்திருக்கும் துண்டை எடுத்து தலையில் சுற்றி கொள்வதுதான், அப்போதுதான் சளி பிடிப்பதை தடுக்க முடியும்னு செமினார் கோயில் குணசேகர் அனுப்பியிருக்கிறார்.
1: சிறிய மழை துளியாக இருந்தால் ஆனந்தமா இருப்பேன், பெரிய மழை துளியாக இருந்தால் உடல் நலத்திற்கு தீங்கு வராமல் என்னை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொள்வேன் அப்படின்னு கோவாகம் இளங்கோவன் சொல்லிருக்காங்க.
0: குடிக்கல் படம் ஜான் ராஜா நஜ்முதீன் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னா, மழை துளி மேலே பட்டால் மகிழ்ச்சி தான், அதுவும் பயணத்தின் போது மழை துளி நான் மீது விடுவது இரட்டிப்பு சந்தோஷம், ஆட்டோவில் அடிக்கடி பயணம் செய்யும் போது மழை துளி மேலே பட்டதுண்டு ரசித்துக் கொண்டே பயணம் செய்வது உள்ளத்திற்கு ஆனந்தமாக இருக்கும், வித்தியாசமான கேள்வியை கேட்டுள்ளீர்கள், மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
1: அடுத்து ஷேக் அலாவுதீன், பயணத்தின் போது மழையில் நனைந்து கொண்டு கையையும் காட்டிக்கொண்டு என்னையே அறியாமல் பாடிக்கொண்டே செல்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
0: மொபைல் போன், பணப்பை போன்ற மின்னணு மற்றும் முக்கியமான பொருட்களை நனையாதவாறு பிளாஸ்டிக் கவர் அது பையனுள் பத்திரப்படுத்துவது அப்படின்னு திட்டச்சேரி நிஷான் கலை அனுப்பியிருக்காரு.
1: நாகை சிக்கல் சரண்யா சரவணன் என்ன சொல்லிருக்காங்கன்னா, பயணத்தின் போது மழை வந்தால் ஒரே குஷியாக இருக்கும், மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
0: பேருந்தில் செல்லும் போது அந்த சாரல், அந்த மழை துளி, அந்த இயற்கை சூழல் மிகவும் அருமையாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மயிலாடுதுறை ஆனந்த்.
1: காட்டுமணர் கோவில் டி மடபுரம் தொப்பு தெரு வேல்முருகன், இருவருக்கும் காலை வணக்கம். நான் அதிகம் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் போது மழையில் நனைவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், இடி இடித்தால் எனக்கு பயம், ஒதுங்கிவிடுவேன். கண்டிப்பா இடி இடிச்சா நீங்க வந்து ஒதுங்கணும், அதே மாதிரி மரத்துக்கும் அடியிலெல்லாம் போய் நின்றக்கூடாது.

0: 1.3 MHz பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமாய்வாழ செங்கல் சூளை மற்றும் விதைகள் விடுவதற்கான தார்பைகள் சல்லிசாய் வாங்கிட அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டரின் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
3: விபிஎன் கண் மருத்துவமனையும் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
0: நாளை மாலை 5:30 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசும் தளிர்.
4: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிகளம் காமராஜ் ஃபுட்ஸ். நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸின் விழிக்கு ஒளி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமது.
5: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள் ஹார்ட் சுகர் ஃபைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டத்தல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். நாளை காலை 7:55 TLR லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சி பறவை வழங்கும் அலைகடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர்.
7: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
8: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
7: EMI Festival.
8: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
9: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
9: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
7: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI Festival.
7: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
8: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
7: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
11: தெளிவரும்பாடி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. மழை துளி பட்டா உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்கோம். அதுக்கு நிறைய நேயர்கள் வந்து ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. மழையை ரசிக்கிறவங்களும் வந்து வீட்டுக்குள்ளாரையே இருந்து பஸ்ல போனா பஸ்ஸுக்குள்ளாரையே இருந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா பஞ்சநதிக்குளம் கோவில் இளவரசன், மழை என்றாலே மகிழ்ச்சி தான், மழையில் நனைவது எனக்கு மிகவும் பிடிக்கும், அதனால நனைந்து கொண்டே செய்யும் வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிருக்காங்க.
0: கல்லூரியில் இருந்து பிரகாஷ், மழையை ரசிப்பேன் அப்படின்னு முடிச்சிட்டார்.
11: அடுத்து பேரலம் சந்தோஷ்குமார் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பேருந்தில் பயணம் செய்யும்போது திடீரென எதிர்பாராத விதமா மழை துளி விழுந்தால் போதும், எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டும் இல்ல, மழையில பேருந்தில் பயணம் செய்யும் போது மிகவும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க.
0: காரைக்கால் நளினி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதுல என்ன சந்தேகம், ஜாலியா நனைஞ்சிட்டே போவேன், முழுசா நனைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு அப்படின்னு அந்த பயணத்தை தொடர்ந்து கொண்டே இருப்பேன். வேலை முடிந்தவுடன் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாத்திட்டு ரெயின் கோட் எடுத்துட்டு திரும்ப வேலைக்கு போயிடுவேன், மழையில நனைஞ்சா ஜாலியா தானே இருக்கும் அப்படின்னு இருக்காங்க.
11: அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி ரெண்டு பேருக்கும் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மழை பெய்யும் போது பேருந்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தேன்,

0: பேருந்தும் வந்தது, மழையும் வந்தது, மகிழ்ச்சி அடைந்தேன். பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில் உட்காரும் போது சாரல் மழையும் பெய்யும். அப்போது என்னுடைய உடுப்புகள் எல்லாம் நனைந்து விட்டது. நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து அன்னப்பன் பேட்டை ஜோதி, முதலில் ரசிப்பேன், அப்புறம் குடை எடுத்து வர மறந்து விட்டோமே என்று நினைப்பேன், மழையில் நனையாமல் இருக்க இடம் பார்ப்பேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
0: ஆண்டுமுறை கார்த்திகேயன், அது மகிழ்ச்சியான பயணமாக இருக்கும், அதிக மழை பெய்தால் எங்காவது நிழல் குடை தேடி அங்கே அமருவேன் அப்படின்னு இருக்காரு.
1: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் மட்டும் போட்டிருக்காரு அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல். அடுத்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்துல் ரஜாக் திட்டச்சேரியிலிருந்து, மழை துளி உயிர் துளி என்பார்கள், உடலுக்கு உள்ளத்திற்கும் ஒரு சுகமான அனுபவம், சிறு மழை துளி என்றால் நனைந்து செல்வோம், பெருமழை என்றால் ஒதுங்கி விடுவேன் அப்படின்னு நினைப்பிருக்காங்க.
0: திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி, பயணத்தின் போது மழை துளி விழுந்தால் திரும்பவும் அதே டைப் பண்ணிருக்காங்க, அதை ரசித்துக் கொண்டே செல்வேன், அடித்து பெய்தால் மட்டும் ஒதுங்கி நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: தேவலூர் ஜோதிலட்சுமி, பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை துளி என் மீது விழுந்தால் அந்த மழை துளி அதிகமாக மாறுவதற்குள் நான் செய்யும் முதல் விடயம் என் மொபைல் நனையாமல் பார்த்துக்கொள்ள, எப்பவும் என் ஹேண்ட்பேக்கில் இருக்கும் மழை துளி படாத கவரில் மொபைல் நனையாமல் வைத்துவிட்டு பிறகுதான் நான் நனையாமல் இருக்க பாதுகாப்பான இடத்துக்கு போவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: மழை துளி என் மீது பட்டால் ஆனந்தம் அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகூர் யூசுப் மாலிம் மிலாத் நபி வாழ்த்துக்களோட சொல்லியிருக்காங்க.
1: காரைக்கால் பொதுத்துறை செல்வகுமார் அனுப்பியிருக்கிறார், எங்கள் ரிமோவிற்கு அன்பான காலை வணக்கம். என்ன போங்க இப்படி கேட்டுட்டீங்களே, மழைனாலே ஜாலியோ ஜாலிதான், பாதுகாப்பா கையை வெளியில நீட்டி பாக்குறது, அந்த மழை மற்றும் காற்று மண் வாசனையும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. குறிப்புன்னு போட்டு அன்னைக்கு காரைக்கால் போயிட்டு மழையில நனைஞ்சிட்டே வந்துட்டு ஜாலியா இருந்து வீட்டுக்கு வந்து வீட்டை மாதிரி ரெண்டு அடியை போட்டு தலையெல்லாம் தோட்டி விட்டாங்க. நம்ம எல்லாம் ஒரே நாள் இல்லையா சார், அடி தட்டி வாங்கியதெல்லாம் வெளியில சொல்லுவோமா அப்படின்னு ஏங்க என்னைய கூட்டணி சேர்த்து விட்டாருன்னு தெரியல.
0: இல்ல வெளில சொல்லுவோமா உலகத்துக்கே சொல்லிட்டாரு. அடுத்து 2006 படினம் நளினி சங்கர், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும், டூ வீலர் எல்லாம் செல்லும் பொழுது முகத்தில் அடிக்கும் அந்த மழை துளி மிதமாக பெய்யும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேகமா பெய்யும் போது வலிக்கும், அது சொல்லவே இல்லை அவங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI Festival.
4: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
5: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
4: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: பண்பலி 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வந்து ஒரு வினாவை நம்ம விடுத்திருந்தோம், எதிர்பாராம மழை வந்தால், பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை வந்தால் நீங்கள் செய்யற முதல் விடயம் எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அந்த வகையில் அடுத்து யார் அனுப்பியிருக்காங்க,
0: பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன், பயணத்தின் போது மழை துளி விழுந்தால் சாரல் மழை போன்று இருந்தால் நனைந்து செல்வோம், அதிக மழையாக இருந்தால் பக்கத்தில் இருக்கும் இடத்தில் ஒதுங்கிவிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
1: அலிவலம் சக்தி முருகானந்தம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது தூரல் விழுந்தால் ஓரமாக ஒதுங்கி நிற்பேன், மழையில் நனைவது எனக்கு மிகவும் அலர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அடுத்து சிறிய மழை துளியானால் தொடர்ந்து பயணத்தை தொடர்வேன், அதிகமானால், ஆனா எல்லாருமே இதுதான் சொல்றாங்க, கொஞ்சம் வித்தியாசமான ஆன்சரும் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இது யார் சொல்லிருக்காங்கன்னா இரவாஞ்சரி ஷாஹுல் ஹமீத்.
1: போனகிரி சுமதி பாபு, மழை துளி விழ ஆரம்பிக்கும் போது ஒன்று ஒன்றாக முதலில் எண்ணுவேன், அது எனக்கு மிகவும் பிடிக்கும், அதிக மழை வரும்போது எண்ண முடியாது அல்லவா, மழை துளியை ரசிக்கும் நான் அப்படின்னு போட்டு போனகிரி சுமதி அனுப்பியிருக்காங்க.
0: அடுத்து வண்டியில் போகும்போது கண்களில் நீர் பட்டால் துடைத்துக் கொள்வேன், மழை வந்தால் ஒதுங்கி நிற்பேன், தலைக்கு ஏதாவது கவர் போட்டு மூடிக்கொள்வேன், மழை விட்டதும் செல்வேன் அப்படின்னு இருக்காங்க.
1: திட்டச்சேரி அஜிலின், மழையை ரசித்துக் கொண்டே செல்வேன் அப்படின்னு அனுப்பியிருக்கார்.
0: நான் முன்னாடி படிச்ச மெசேஜ் வந்து செந்தில் கண்ணன் பேரளத்துல இருந்து, இப்போ வந்து வலங்கைமான் துறை, முதலில் விழும் மழை துளி முத்தாகும், இரண்டாம் மழை துளி வித்தாகும், முழுமையாக விழும் மழை துளிகள் என் வாழ்வின் சொத்தாகும் அப்படின்னு சொல்லி அழகா அனுப்பியிருக்காரு.
1: அடுத்தது தில்லை சீனிவாசன், முதல்ல செல்போனை காப்பாத்த கவர் கேட்பாங்க அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
0: அடுத்து யாருன்னா முகமது ஜலீல், பயணத்தின் போது மழை துளி பட்டால் முதலில் தலையில் படாதவாறு அப்போது என்னிடம் உள்ள துணியால் மறைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர்ல இருந்து.
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன், முதல் மழை துளி விழுந்தால் கண் சிமிட்டுவேன், மழையில் நனைவேன் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
0: பஸ் பயணத்தின் போது மழை பெய்தால் உள்ளே ஒதுங்கி உட்காருவேன், ஜெகபர் சாதிக் நாகூர்.
1: நடந்து போனால் எதிர்பாராமல் மழை துளி விழுந்தால் கையில் கச்சிப்போ அல்லது தலையை மட்டும் மறைத்துக் கொள்ளக்கூடிய ஏதோ ஒன்று இருந்தால் அதை தலையில் வைத்துக் கொள்வோம், பேருந்து அல்லது மகிழ்ந்தில் செல்லும் போது ஓரத்தில் இருக்கும் கண்ணாடியை மூடிவிடுவோம், இதுதான் முதலில் செய்வோம். சேத்தூர் சீதா கலிய பெருமாள்.
0: அடுத்து ஓசூர் கோகுமார், கைகளை வெளியே நீட்டி மழை துளிகளை பிடிக்க தொடங்குவேன், அதுவே பேரானந்தம் அப்படின்ட்டு இருக்காங்க.
1: பயணத்தின் போது எதிர்பாராமல் மழை துளி விழுந்தால் முதலில் என் செல்போனை பாதுகாப்பேன், இல்லை என்றால் வீட்டுக்கு போனதும் மழையை விட அதிகமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும்னு அனுப்பியிருக்காங்க. குடிக்கால் பாளையம் ஷாகுல் கமிதராஜா,
0: மழையில் நனைந்து கொண்டே செல்வேன், சத்யா மனக்குடி.
1: வேற என்ன செய்வேன், மழையை ரசித்துக் கொண்டு அதில் நனைவேன், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம் தெற்கிலிருந்து.
0: அடுத்து மழையை ரசித்தபடியே நனைந்து செல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நாயக்கல்பட்டி எழில் முத்துசாமி.
1: குடவாசல்

0: நேயர்கள் அனைவரை கேட்டு மகிழ்ந்தது. திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் இந்நிகழ்ச்சியின் பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கம் எல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
4: மேலும் 9:30 இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின்

0: செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா வழி இல்லா தையல் இல்லா நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை நீலா மேற்கு வீதி நாகப்பட்டினம்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி 121 பழைய நாகை சாலை திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும். இன்று ஆகஸ்ட் மாதம் 26 நாள். வரலாற்று ஏடுகளில் புரட்டிய சில நிகழ்வுகளின் தொகுப்பு. பெண்களின் சமத்துவம் என்பது கல்வி, வேலை, ஊதியம், வாய்ப்புகள், வாக்களிக்கும் உரிமை, அரசியல் என அனைத்திலும் ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கு அளிக்க கோரியும், தங்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும், வாய்ப்புகள் வழங்க வேண்டும் என்று 1920 ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவில் பெண்கள் கிளர்ந்தெழுந்ததன் விளைவாக பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்ட இந்த நாளை கொண்டாடும் விதமாகவும், ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் உரிமைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும், ஆண்கள் மட்டுமே கோலோச்சிய துறைகளில் பெண்கள் நிகழ்த்திய சாதனைகளையும் உலகறிய செய்யும் பொருட்டு இன்று உலக பெண்கள் சமத்துவ நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
0: மனித நேயத்தின் அடையாளமாக உலகம் போற்றும் அன்னை தெரசா அவர்கள் 1910 ஆண்டு இதே நாளில் இன்றைய வட மாசடோனியாவில் ஸ்கோபேஜ் நகரில் பிறந்தார். தனது இளமையிலேயே ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் இந்தியா வந்தார். கொல்கத்தாவில் மிஷனரி ஆஃப் சேரிட்டி அமைப்பை தொடங்கி ஆதரவற்றோர், நோயாளிகள் மற்றும் முதியோருக்கு அன்பும் அரவணைப்பும் வழங்கினார். அவரது தன்னலமற்ற மனித நேய சேவையை பாராட்டி 1979 ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டது. அன்பின் மூலம் மனித குலத்திற்கு சேவை செய்வதே உயர் பணி என்பதை தனது வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்காட்டியவர் அன்னை தெரசா.
5: ஒரு நியாயமான நல்ல ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற மன்னர் மகாபலியின் தாயகமான கேரள மக்களால் இன்று திருவோணம் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் திருவோணம் நாளன்று இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள கேரள மக்களால் கொண்டாடப்படும் ஓணம் பண்டிகை நாளான இன்று அனைவருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் காரைக்கால் பண்பலை மகிழ்ச்சி அடைகிறது.
0: 1950 ஆண்டு இதே நாளில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முதல் திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது.
5: தமிழ்த்தென்றல் என்று தமிழக மக்களால் போற்றப்பட்டவரும், அரசியல், சமுதாயம், சமயம் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டு பல நூல்களை எழுதிய தமிழ் அறிஞரும், சிறந்த மேடை பேச்சாளரும், தமிழ் அறிஞருமான திருவாரூர் விருத்தாச்சலம் கல்யாண சுந்தரனார் என்னும் இயற்பெயர் கொண்ட திருவிக்கா அவர்களின் பிறந்த நாள் இன்று.
0: 1972 ஆண்டு இதே நாளில் ஜெர்மனியின் மியூனிக் நகரில் 20th ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கின.
5: இதழாசிரியரும், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளராகவும், மாநிலங்களவை உறுப்பினராகவும் பணியாற்றியவருமான பரவலாக எஸ் எஸ் வாசன் என்று அறியப்பட்ட சுப்பிரமணியம் சீனிவாசன் அவர்களின் நினைவு நாள் என்று 1969 ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது.
0: விமான போக்குவரத்து வரலாற்றில் மிக முக்கியமான சாதனையை படைத்தவர்களில் ஒருவர் சார்லஸ் லிண்ட்பர்க். அமெரிக்காவை சேர்ந்த விமானியான சார்லஸ் லிண்ட்பர்க் 1927 ஆண்டு தனது ஸ்பிரிட் ஆஃப் செயின்ட் லூயிஸ் என்ற ஒற்றை இயந்திர விமானத்தில் நியூயார்க்கிலிருந்து பாரிஸ் வரை அட்லாண்டிக் பெருங்கடலை தனியாகவும் இடைநிறுத்தமின்றியும் கடந்தார். சுமார் 33.5 மணி நேரம் நீடித்த இந்த பயணம் அந்த காலத்தில் மிகப்பெரிய விமான சாதனையாக கருதப்பட்டது. இதன் மூலம் உலகம் முழுவதும் புகழ்பெற்ற லிண்ட்பர்க் விமான போக்குவரத்து வளர்ச்சியில் முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தினார். விமானத்துறையில் அவர் செய்த சாதனைகளுக்காக பல்வேறு விருதுகளும் கௌரவங்களும் பெற்றார். குறிப்பாக அட்லாண்டிக் பெருங்கடலை தனியாக கடந்த சாதனை அவரை உலக வரலாற்றில் அழியாத பெயராக மாற்றியது. பல ஆண்டுகள் விமானத்துறையிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்பான பணிகளிலும் ஈடுபட்டிருந்த சார்லஸ் லிண்ட்பர்க் 1974 ஆண்டு ஆகஸ்ட் 26 தேதி தனது 72 வயதில் காலமானார். நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்கிய

0: விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு,
1: விபிஎன் கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
1: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
2: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
0: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேர்கள் இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் நேயர்கள் இனி கேட்கலாம். பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி அவர்கள் தரும் செய்தி.
1: அன்பான வானொலி நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். நான் கிருஷ்ணவேணி, காரைக்கால் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்ட அதிகாரி. விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே அப்படின்னா என்ன? இந்த நாளை பற்றிய சிறு விளக்கத்தை பார்ப்போமா? 1920 ஆகஸ்ட் 26 அமெரிக்க அரசியலமைப்பின் மூலம் அமெரிக்க பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை உறுதியளிக்கப்பட்டது இன்றைய நாளில்தான். இதனை பல போராட்டங்களுக்கு பிறகுதான் அவர்கள் பெற்றனர். இதனை தான் ஒவ்வொரு வருடமும் விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே என்று அமெரிக்காவில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்திய பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த பாலின பாகுபாடும் இல்லாமல் 1950 இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தபோதே சமமான வாக்குரிமை வழங்கப்பட்டது. பல நாடுகளில் பெண்கள் வாக்குரிமைக்காக நீண்ட போராட்டம் நடத்த வேண்டியிருந்த நிலையில் இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்திலேயே பெண்களை சமமான வாக்காளர்களாக அங்கீகரித்தது. இது இந்திய பெண்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க சம உரிமையை வழங்கிய இந்திய அரசியலமைப்பை உருவாக்கிய அரசியலமைப்பு சபை உறுப்பினர்களான டாக்டர் B.R. அம்பேத்கர் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களுக்கும் மற்றும் பெண்களின் உரிமைக்காக பாடுபட்ட சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் இந்த நேரத்தில் நமது மனமார்ந்த நன்றியையும் மரியாதையையும் தெரிவித்துக் கொள்வது நமது கடமையாகும். இன்று பெண்களின் சமத்துவம் பற்றி சில கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்கள் சமத்துவம் என்பது ஆண்களுக்கு எதிரான ஒரு கருத்து அல்ல. மாறாக ஆணும் பெண்ணும் சமமானவர்கள், இருவருக்கும் சமமான மரியாதை, உரிமை, வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இதன் அடிப்படை. சம உரிமை என்பது வழங்கப்படும் சலுகை அல்ல, அது ஒவ்வொரு பொண்ணுக்கும் உரித்தான அடிப்படை உரிமையாகும். எனவே பெண்களுக்கு சலுகைக்கும் உரிமைக்குமான வித்தியாசம் கண்டிப்பாக தெரிய வேண்டும். உரிமை என்பது அடிப்படை மற்றும் சட்டப்பூர்வமான அதிகாரம். அதாவது வாக்களிக்கும் உரிமை, பெண் கல்வி, கருத்து சுதந்திரம், சம ஊதியம் என்பதாகும். சலுகை என்பது குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் வழங்கப்படும் கூடுதல் வசதி அல்லது அனுகூலம். உரிமை என்பது ஒரு பெண் கல்வி கற்க வேண்டும், தனக்கான முடிவுகளை தானே எடுக்க வேண்டும், வேலை வாய்ப்பு பெற வேண்டும், பொருளாதார ரீதியாக தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டும், குடும்பத்தில் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது அவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்கப்பட வேண்டும். பெண்கள் சமத்துவத்தை உருவாக்குவது பெண்களின் பொறுப்பு மட்டுமல்ல, ஆண்கள், குடும்பம், கல்வி நிறுவனங்கள், அரசு மற்றும் ஒட்டுமொத்த சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டிய ஒரு பொறுப்பாகும். முதலில் நமது வீடுகளில் இருந்து சமத்துவத்தை தொடங்க வேண்டும். மகனுக்கும் மகளுக்கும் சமமான கல்வி வாய்ப்பு வழங்க வேண்டும். வீட்டு வேலைகளை பெண்களின் பொறுப்பு என்று விட்டுவிடாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பெண்களின் கருத்து மதிக்கப்பட வேண்டும். பெண் குழந்தைகளின் கனவுகளை நிறைவேற்ற துணையாக நிற்க வேண்டும். விமன்ஸ் ஈக்வாலிட்டி டே நமக்கு ஒரு முக்கியமான செய்தியை வழங்குகிறது. அதாவது பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் அவர்கள் சாதிப்பார்கள், சம உரிமை கொடுத்தால் அவர்கள் சமூகத்தையே முன்னேற்றுவார்கள். பெண்கள் ஆண்களின் உரிமைகளை பறிக்க வந்தவர்கள் அல்ல, சேர்ந்து பயணிக்க வந்தவர்கள். இதனை நாம் மனதில் கண்டிப்பாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். எனவே ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு இல்லாமல் சம உரிமைகள் வழங்கப்பட்டு சமுதாய முன்னேற்றத்திற்கு ஒருங்கிணைந்து பாடுபடுவோம் என்று அனைவரின் சார்பாக உறுதி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நேயர்கள் இதுவரை பெண்கள் சமத்துவ நாளை முன்னிட்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் திட்ட அதிகாரி ஜி கிருஷ்ணவேணி அவர்கள் தந்த செய்தியினை கேட்டீர்கள்.

0: எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். யாராவது ஒரு பாட்டு பாடுங்களேன்.
1: ஓகே, 1 2 3.
0: ஏய், அப்படி இல்ல. கம் ஆன், சே இட் ஃபாஸ்ட். 1 2 3 4.

0: நேரம் 9:45. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
1: நேயர்கள் கேட்க இருப்பது நன்னெறி போதித்த நபிகள் மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் நாகூர் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌல்வி அல்ஹாபிள் கே ஆர் ஃபரீது முகமது ஒலி வாகதி ஆலிம் அவர்கள்.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பஅது, கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அதீம் வஃபில் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லக்கத் கானலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, சதகல்லாஹுல் அலீம். அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் நன்னறி போதித்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் காரை பண்பலையின்

வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுடைய அருள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அருள்முறை திருக்குரானில் இறைவன் கூறுகிறான், லக்கது காரலக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, உங்களில் இருக்கக்கூடிய தூதுவரில் உங்களுக்கான அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறைவன் தன் தூதரை குறித்து அவனுடைய திருமறையில் இறைவன் சான்றை தருகிறான். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களிலும் பேண வேண்டிய நன்னெறிகளை குறித்து இறை தூதர் முஹம்மதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிறைவாக வாழ்ந்து காட்டியது மட்டுமல்ல, சில இடங்களில் சொல்லால் அதை விவரித்து சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நிலைகளிலும் பேண வேண்டிய நன்னெறிகள் என்று வருகின்ற பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய இல்லத்திற்குள் நுழைகின்ற காரியமாக இருந்தாலும் அவர் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்தில் அனுமதி இல்லத்தில் நுழைய வேண்டும் என்பதை திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அவர்களுடைய சபைக்கு வருகை தந்த ஒருவர், ஒரு தோழர் இறை தூதரிடத்தில் கேட்கிறார், என்னுடைய இல்லத்தில் என் தாய் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் நுழைவதற்கு நான் அனுமதி கேட்க வேண்டுமா? இறை தூதர் சொன்னார்கள், அவசியம் நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும். மீண்டும் அவர் இந்த கேள்வியை முன்வைத்தார், என்னுடைய வீடு, என் தாய் அவர்கள் இருக்கிறார்கள், நான் உள் நுழைய அனுமதி பெற வேண்டுமா என்று மீண்டும் கேட்டார்கள். அப்பொழுதும் நபி அவர்கள், ஆம், நீங்கள் அனுமதி பெற வேண்டும் என்றார்கள். மூன்றாவது முறையாக அந்த தோழர் இறை தூதர் அவர்களிடத்தில், நான் என்னுடைய இல்லத்தில் என்னை பெற்றெடுத்த தாய் அவர்கள் இருக்கக்கூடிய என்னுடைய வீட்டில் நுழைவதற்கு நான் அனுமதி பெற வேண்டுமா என்று கேட்ட பொழுது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை மனித நன்னெறியை போதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை. அந்த தோழருக்கு இறை தூதர் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் உங்களுடைய தாயினுடைய நிலையில் ஆடைகள் விலகி இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை சந்திக்க நீங்கள் விரும்புவீர்களா என்று கேட்டார்கள். இதில் நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய செய்திகள் இருக்கிறது. பொதுவாகவே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் வீட்டினுடைய வேலைகளில் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய உடல் முழுவதையும் மறைத்த நிலையில் இருப்பது சாத்தியமற்ற நிலையாக இருக்கும். வேலையினுடைய பளுவின் காரணத்தினால் அவர்களுடைய உடல் முழுவதை மறைத்துக் கொண்ட நிலையில் அவர்களால் இருக்க இயலாது. அதனால் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வேலைக்கு தகுந்தாற்போல் தன்னுடைய ஆடையினுடைய நிலைகளை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். நாம் வீட்டினுள் நுழைகின்ற பொழுது அனுமதி பெறாமல் நுழைந்து விட்டால் ஒருவேளை அவர்களுடைய நிலைகளை நாம் பார்க்க நேரிடும் என்பதனால் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொல்கின்ற பொழுது, உங்களுடைய தாய் உங்களை ஈன்றெடுத்த தாய்தான், ஆனாலும் கூட அவர்களுடைய ஆடை விலகிய நிலையில் அவர்களை நீங்கள் பார்ப்பதை விரும்புவீர்களா என்று கேட்டார்கள் என்றால், இந்த கேள்வி நமக்கு உணர்த்துகிறது, மனித சமூகத்திற்கு ஒரு நன்னெறியை போதிக்கிறது. உங்களுடைய தாயை நீங்கள் சந்திப்பதாக இருந்தாலும் கண்ணியமான நிலையில் அவர்களை நீங்கள் சந்திக்க வேண்டும். அவர்களை சந்தித்து பேச வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டாலும் அவர்களுடைய அனுமதியோடு அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. நம்முடைய இல்லங்களில் நாம் செல்கிறோம். செல்கின்ற பொழுது நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் அனுமதி பெற்று நுழைய வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. அதே போல உள் நுழைகின்ற பொழுது அதற்கான அனுமதி பெறுவதற்கான நிலையை இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறை தூதரின் வழியாக சொல்கின்ற பொழுது, சலாமை நீங்கள் சொல்லிக் கொண்டு அனுமதி பெற்று நீங்கள் உள்ளே நுழையுங்கள். சலாம் சொல்லிய பின் உங்களுக்கு பதில் வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் அங்கிருந்து திரும்பி விடுங்கள் என்று இறைவன் அவனுடைய திருமறை குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். மூன்று முறை ஒரு மனிதர் அனுமதி கேட்கிறார். எத்தனை முறை கேட்கலாம் என்றால் மூன்று முறை அவர் சலாம் சொல்லலாம். மூன்று முறையும் சலாம் சொல்லிய பின் உள்ளிருப்பவர்களிடம் பதில் வரவில்லை என்று சொன்னால் அந்த மனிதர் அங்கிருந்து திரும்பிவிட வேண்டும் என்பதை குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு தேவையான ஒவ்வொரு நன்னெறிகளையும் அவர்கள் மிக எளிமையான முறையில், அழகான முறையில் போதித்திருக்கிறார்கள். வணிகம் என்று வருகின்ற பொழுது வணிகத்தினுடைய நிலைகளில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும், நீதமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நேரத்தில் கடைவீதிக்கு செல்கிறார்கள். அந்த கடைவீதியில் தன்னுடைய தோழர்கள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வியாபாரி கோதுமை குவியலோடு இருக்கிறார். அந்த கோதுமை குவியலுக்குள்ளால் இறை தூதர் தன்னுடைய விரல்களை உள்ளே செலுத்தி பார்க்கிறார்கள். உள்ளிருக்கக்கூடிய கோதுமை சற்று ஈரமாக இருக்கிறது. மேல் பரப்பில் இருக்கக்கூடிய கோதுமை காய்ந்தும் உள்ளிருக்கக்கூடிய கோதுமையினுடைய நிலை ஈரப்பதத்துடன் இருப்பதனால் இதை வாங்கக்கூடியவர்களுக்கு ஒருவேளை அதனுடைய எடை அதிகமாக காட்டி அவர்கள் ஏமாந்து விடலாம் என்பதை கவனித்த இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இன்றைய தினம் இந்த கோதுமை நீங்கள் விற்பனை செய்யாதீர்கள். நீதமான முறையில் வியாபாரிகள் நடக்க வேண்டும். வணிகம்
செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை தூதர் போதித்த நன்னறியை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஈரமாக இருக்கக்கூடிய இந்த கோதுமையை நீங்கள்

இன்றைய தினத்தில் விற்பனை செய்தால் வாங்கக்கூடியவர்களுக்கு அது லாபத்தையோ அது மகிழ்ச்சியோ தராது. மாறாக அவர்கள் அதனுடைய இடையை குறைந்த நிலையிலே பெற்றுக் கொள்வார்கள், அவர்கள் ஏமாந்து விடுவார்கள். இன்றைய தினத்தில் நீங்கள் இந்த கோதுமையை நீங்கள் விற்பனை செய்ய வேண்டாம் என்று அவர்கள் உணர்த்தினார்கள். அந்த நபித்தோழர், யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே, என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைக்காக வேண்டி இதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை கொண்டுதான் என்னுடைய குடும்பத்தினுடைய இன்றைய தேவை பூர்த்தி செய்ய வேண்டிய நிலை என்னிடத்தில் இருக்கிறது. அதனால் நான் விற்பனை செய்யாமல் இருந்தால் என்னுடைய குடும்பத்தினுடைய நிலை சிரமமாகிவிடும் என்று இறை தூதரிடத்தில் முறையிட்ட பொழுது இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு சொன்னார்கள், நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழரிடத்தில் கடனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்திற்கு தேவையான கடனை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். நாளைய தினம் நீங்கள் வியாபாரம் செய்து இந்த கோதுமையை இன்றைக்கு காய வைத்து நாளைய தினம் அதற்குரிய தரத்தில் அதில் நீங்கள் வியாபாரம் செய்து அதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் இன்று பெறக்கூடிய கடனுக்கு உரியவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் என்றார்கள் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களை, நாம் சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கிறது. வியாபாரத்தில் நாம் நீதமாக நல்ல நிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்தியது மட்டுமல்ல, இன்னொரு இடத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், உண்மையான வியாபாரி, நீதமான முறையில் உண்மையை பேசி விற்பனை செய்த ஒரு வியாபாரி நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் என்னுடன் இருப்பார் என்றார்கள் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலத்தில் ஒவ்வொரு நிலைகளிலும் நல்ல குணமுடைய நிலையில் நன்னறிகளை பேணக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைய வேண்டுமானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நமக்கான முன்மாதிரியாக இருக்கிறது. எந்தெந்த இடங்களில் எல்லாம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், நன்னறிகளை பேணி நாம் நடக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் தான் எம்பிரான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையானவர்களை, நாம் சிந்திப்பதற்கு இன்னொரு செய்தியை நாம் சொல்கிறேன். ஒருவர் கடன் பெறுகிறார் என்றால் இன்றைக்கு கடன் வாங்கக்கூடிய சூழலில் மிகவும் பரிதாபமான நிலையில் முகத்தினுடைய பாவனையை வைத்துக் கொண்டு கடன் பெறுகிறார்கள். ஆனால் பெற்ற பின்னால் கொடுத்தவருடைய நிலை பரிதாபமாக ஆகிவிடுகிறது. திரும்பி தருவதற்கான நாட்களை அதிகரித்து விடுகிறார்கள். சிலர்கள் தராமலும் இருந்து விடுகிறார்கள். அதனால் பிரச்சனைகள், பல்வேறு நெருக்கடிகளை கடன் கொடுத்தவர்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு உலகத்தில் நாம் யதார்த்தமாக பார்க்கிறோம். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் கடனை ஒருவரிடத்தில் பெற்றால் அந்த கடனை பெறுகின்ற பொழுது எத்தனை நாட்களில் அல்லது எத்தனை மாதங்களில் உங்களால் கடனை திரும்ப கொடுக்க முடியும் என்பதை குறித்து அவரிடத்தில் நீங்கள் தெளிவாக சொல்லி நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த வழிகாட்டுதல் என்பது ஒரு அற்புதமான வழிகாட்டுதல். கொடுத்தவருக்கான ஒரு வாக்குறுதியை நாம் தருகிறோம். உங்களிடத்தில் நாங்கள் பெறக்கூடிய இந்த பொருளை இத்தனை நாட்களில் அல்லது இத்தனை மாதங்களில் உங்களுக்கு நாம் தந்துவிடுவோம் என்கின்ற நாம் வாக்குறுதி தரக்கூடிய இந்த வாக்குறுதியை நாம் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்தில் சொன்னார்கள், ஒரு மனிதன் கடன் பெறுகின்ற பொழுது இந்த கடனை நான் திரும்பி தந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில், தூய்மையான எண்ணத்தோடு கடன் பெறுவாரையானால் நல்ல காரியத்திற்காக வேண்டி கடன் பெறுகிறார். பெறுகின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் நல்ல எண்ணம், இந்த கடனை அவருக்கு உரிய நேரத்தில் நாம் திருப்பி கொடுத்து விட வேண்டும் என்று எண்ணுகிறார் என்றால் இறைவன் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கான உதவியை அவன் செய்கிறான் என்கிறார்கள் இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவர் ஒருவர் கடன் பெறுகின்ற பொழுது இந்த கடனை நாம் எப்பொழுது நாடுகின்றோமோ அப்பொழுது கொடுத்துக் கொள்ளலாம் என்கின்ற உரிய வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நிலை அல்லாது அவர் அசாதாரண நிலையை மேற்கொள்கிறார் என்று சொன்னால் இறைவன் அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய பொறுப்பை அந்த அடியானிடத்திலே ஒப்படைத்து விடுகிறான் என்பதையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு இருக்கக்கூடிய ஒரு நேரம் அவர்கள் நடந்து செல்கிறார்கள். ஒரு கிராமப்புறத்தை சார்ந்த ஒருவர் நபியினுடைய கழுத்தில் துண்டை அவருடைய கழுத்தில் போட்டு அழுத்தமான நிலையில் நபி அவர்களை இறை தூதர் இழுக்கிறார். அவர்களுக்கு நோவினை தரும்படியான ஒரு நிலைக்கு அவர் நடந்து கொள்கிறார். அருகில் இருக்கக்கூடிய தோழர்கள், இறை தூதரின் தோழர்கள் எல்லாம் சஹாபாக்கள் சற்று கோபம் அடைகிறார்கள். அவரை நபியிடமிருந்து விடுவிப்பதற்கான ஒரு நிலையை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வருகிறது. அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அவரிடத்தில் நான் கடன் பெற்றிருக்கிறேன், அவரிடத்தில் நான் கடனை திரும்ப கொடுக்க வேண்டும். உங்கள் யாரேனும் ஒருவரிடத்தில் அதற்குரிய பொருள் இருக்குமேயானால் அவரிடத்தில் கொடுக்க நீங்கள் முற்படுங்கள். அதை விடுத்து அவரை நீங்கள் தண்டித்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு உபதேசம் சொன்னார்கள். அருமையானவர்களை, இன்றைய வாழ்க்கையில் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் பேண வேண்டிய நன்னெறிகள் நிறைவாக இருக்கிறது. எல்லா நிலைகளிலும் நம்முடைய வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையாக, அழகான ஒரு வாழ்க்கையாக, மற்றவர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டுமையானால் அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கான முன்மாதிரியாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை குறித்தே சொல்கின்ற பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்னமா நற்குணத்தை முழுமைப்படுத்தும் விதமாக நான்

0: கொடுக்கப்பட்டுள்ளேன் என்றார்கள். அந்த நபியினுடைய குணாதிசயங்களில் ஒவ்வொன்றிலும் நன்னறிகள் நிறைவாக இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி நாம் வாழ்ந்து இறைவனுடைய அருளை ஈருலகிலும் பெறுவதற்குரிய உயர்ந்த நர்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்னறி போதித்த நபிகள் மிலாது நபி பெருநாள் உரை வழங்கினார் நாகூர் 7 லப்பை ஜாமியா மஸ்ஜித் இமாம் மௌலானா மௌல்வி அல்ஹாபல் கே ஆர் ஃபரீத் முகமது ஒலி வாகதி ஆலி.

0: இது பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி நிலையம். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
5: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களை நமது காரைக்கால் பண்பலை 100.3 இன்று பிற்பகல் உலா வரவிருக்கும் லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாயிலட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. இன்று மாலை 4 மணிக்கு உலாவரவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம்.

சிந்தனை துளி. மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேரம் 10 மணி.

0: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
1: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தேனியிலிருந்து ஒரு நேர் கேட்டிருந்தார் கேள்வி. ஸோ அவர் வந்து ஏதோ இரும்பு கடையில் வேலை செய்யும் போது ஸோ அந்த ஒரு கம்பி வந்து குத்திருச்சு உள்ளார காலில். அவருக்கு வந்து சுகர் இருக்குது. ஸோ குத்துனால பார்த்தீங்கன்னா அவனால் நடக்க முடியல, கால் ஃபுல்லாக வீங்கிருச்சு. ஸோ இது ஏதாவது என்ன பாதிக்குமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். கண்டிப்பாக. ஸோ எலும்புங்கிறது இரும்புங்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாக்டீரியா அந்த ரஸ்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது ஈஸியாக அது மல்டிப்ளை ஆகும். அந்த சுகர் இருக்கும்போது ரொம்ப ஃபாஸ்ட் ஆகும். அது சில சமயம் போய் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக சுற்றி

0: தசை எலும்பு எல்லாத்துலேயும் இன்ஃபெக்ஷன் போய் எல்லாம் அரிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அரிக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது இன்ஃபெக்ஷனால் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா காலை எடுக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம், சரியா நம்ம ட்ரீட் பண்ணலாம் அப்படின்னா. அதனால இன்ஃபெக்ஷன் ஆகும்போது சுகரோட லெவல் கரெக்டாக மானிட்டர் ஆகாது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக மானிட்டர் பண்ணோம்னா தான் நம்ம இது வந்து பெட்டரான அவுட்கம் நமக்கு வந்து இதில் கிடைக்கும். ஸோ அவருக்கு வந்து என்னென்னா ப்ராப்பராக இந்த மாதிரி சுகர் இருக்கவங்க ஏதாவது சின்ன காயம் எங்கே பட்டாலுமே அவங்க வந்து உடனே போய் மருத்துவரை பார்த்து அதுக்கான டிடி ஏதாவது போடணுமா, இன்ஜெக்ஷன்ஸ் போடணுமா, ஆன்டிபயோட்டிக் போடணுமா, அது எவ்வளோ டீப்பாக இருக்குது. சில பேத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா அது நரம்பூசி போகிற மாதிரியே இருக்கும். ஏன்னா சுகர் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 500 இருக்கவங்களுக்கு மாத்திரை சாப்பிட்டா கேட்காது. ஸோ அவங்கள வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அந்த இன்ஃபெக்ஷனோட லெவல் இது இருக்கும். இன்னொன்று அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் கரெக்டாக போடணும், செருப்பு இல்லாமல் நடக்கக்கூடாது. ஸோ ரொம்ப மேடு பள்ளத்தில் கால் வைக்கும் போது பார்த்து வைக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த இதில். இவருக்கு வந்து கிட்டத்தட்ட உருவானனால டெஃபினட்டாக அந்த இன்ஃபெக்ஷன் எலும்பு வரைக்கும் பரவறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும். அது கால் ஃபுல்லாக வந்து என்னென்னலாம் அழுகி போயிருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக் மாத்திரையோ ஊசியோ இது எல்லாமே எப்படின்னா ரத்தத்து வழியாக தான் அந்த இடத்துக்கு போகுது. இன்கேஸ் அந்த இடம் அழுகி போயிருந்துன்னா ரத்த ஓட்டமே இருக்காது. ஸோ அதனால் என்னாக போகுது, அந்த இடத்துல இருக்க ரத்த ஓட்டம் போவதுனால பாக்டீரியா இதெல்லாம் வந்து நல்லா அதிகமாக வளரப்போகுது. ஸோ அதனால் வந்து இன்னும் இன்ஃபெக்ஷன் ரேட் அதிகம் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது டெஃபினட்டாக உடனே போய் மருத்துவரை பாருங்கள். ஸோ சீக்கிரமாக அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.
2: இழையாய் வானொலியில் நின்று இசை இசையாய் இணைத்திருக்கிறது காரைக்கால் பண்பலை 100.3.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
2: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: நேரம் 10:05. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் சிந்தனை அரங்கம். சந்திக்க செவிகளில் இணையும் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் தொண்டு செய்ய எது தேவை என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறோம். நல்ல நல்ல கருத்துக்களோடு பேச ஆர்வத்தோடு காத்திருக்கிற அன்பு நேர்கள் 03-4-6-8 என்ற காரைக்கால் இணைப்பக எண்ணை தொட்டு 2-3-1-2-3-1 இந்த எண்ணிலும், 2-9-9-4-8 இந்த எண்ணிலும், 2-9-9-5-8 இந்த எண்ணிலும் உங்களுடைய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம் நேர்களே.

0: அன்பின் நேர்களுக்காக இன்னொரு அலைபேசி எண் 9566427231. தொண்டு மனிதத்தின் மனித நேயத்தின் ஒரு இரக்க பண்புள்ள ஒரு இடத்திலிருந்து இயல்பாகவே புறப்பட்டு வருவது என்று சொல்லலாம். தொண்டு என்பது எல்லோரிடத்திலும் எல்லா சூழலிலும் இந்த சேவை மனப்பான்மை வந்து விடுவதில்லை. ஆனாலும் கூட சில நேரங்களில் நம்மை அறியாமல் செய்கிற, எதையும் எதிர்பார்க்காமல் செய்கிற ஒவ்வொரு விடையும் கூட தொண்டாகத்தான் நாம் நினைக்கிறோம். இந்த தொண்டு என்பது அது சமூகத்திற்காக இருக்கலாம், அல்லது ஒரு தனி நபருக்காக இருக்கலாம், அல்லது தேசத்திற்காக இருக்கலாம், அல்லது ஆன்மீகத்திற்காக இருக்கலாம். இப்படி தொண்டு என்பது ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு இடத்தில், ஏதாவது ஒரு நிலையில் நம்மையே நாம் அறியாமல் செய்கிற ஒரு சிறு சேவை, அது தொண்டாக இந்த சமூகத்தில் கருதப்படுகிறது. எந்த சுயநலமும் இல்லாமல், எந்த கூலியும் பெறாமல், எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், எந்த பலனையும் கருதாமல் செய்யப்படுகிற ஒரு நல்ல செயல் என்பது தொண்டு என்று வரையறுத்திருக்கிறார்கள். அதேபோன்று தேசத்தொண்டு என்பதை நாட்டுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த பிரதிபலனும் பாராமல் செய்கிற சேவைகள் தொண்டு என்று நாம் வரையறுத்திருக்கிறோம். அதே நேரத்தில் இறைவனுக்காகவும், இறைவன் பால் அன்பு கொண்டு மனிதத்திற்காக, மனித நேயத்திற்காக நம்மை அர்ப்பணித்துக் கொள்கிற பணியும் கூட தொண்டாகவே கருதப்படுகிறது. இப்படி தொண்டு செய்வதற்கு சில நேரங்களில் பொருளுதவியும் தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் மனமும் ஒத்துழைக்க தேவைப்படுகிறது, அதே நேரத்தில் சமூகத்தின் சூழலும், நம்மை சார்ந்திருக்கிற சூழலும் தொண்டு செய்வதற்கு கை கொடுக்கிறதா அல்லது தடையாக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் இன்றைய சிந்தனை அரங்கத்தில் நாம் பேசவிருக்கிறோம். தொண்டு செய்ய எது தேவை? நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க.
1: அதாவது தொண்டு செய்வதற்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து மனசு வேணுங்க ஐயா. அதாவது எந்த தொண்டு செய்யறது பாத்தீங்கன்னா, அதாவது இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருக்கலாம்,
0: சரி,
1: இல்ல சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருக்கலாம். எது இருந்தாலுமே தொண்டு செய்வதற்கு அவருக்கு வந்து மனம் இருக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா சகிப்புத்தன்மை இருக்க வேண்டும்.
0: சரி.
1: அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த தொண்டு செய்வதற்கான மனசு வரணும், அந்த பொருளாதாரமும் நமக்கு ஏற்படணும்.
0: சரிங்க.
1: ஆக ஒரு தொண்டு என்பது, ஒரு சக மனிதனுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டு என்பது அந்த மனிதருக்கு எப்படி பயனாக இருக்கிறதோ, அதே போல அவனுக்கு மனசும் நல்லா சுத்தமா இருக்கணும். நாம வந்து இன்றைக்கு தொண்டு செய்தோம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு இருக்கணும் ஐயா.
0: சரிங்க. மனது இருந்தால் போதும் இல்லையா?
1: மனசு இருந்தா போதும்.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 சிந்தனை அரங்கத்தோடு இணைந்திருக்கிறோம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
2: காட்டு மன்னார் கோயில் இருந்து கா குளஞ்சியப்பன்.
0: பேசுங்க ஐயா.
2: தொண்டு செய்ய என்ன தேவைன்னு கேக்குறீங்க? என்ன தேவைன்னு, அதாவது இப்ப நான் என் நண்பரோ இல்ல என் உறவினர்களோ இப்ப அவர்கள் வந்து கஷ்டத்துல இருக்காங்கன்னா, நான் போய் அவங்களை கேட்காமலே அவங்களுக்கு நான் செய்யறது உதவி.
0: சரி.
2: ஆனா தொண்டுங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாம பொதுநல சிந்தனை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நீங்க ஓப்பனிங்ல சொன்ன மாதிரி ஆன்மீகமா இருக்கட்டும், இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிவனுக்கு போய் சிவ தொண்டுன்னு சொல்லி அது செய்யறாங்க. கோயிலுக்கு கோயில் பாத்தீங்கன்னா வார வாரம் போய் செய்யறாங்க. இப்ப இந்த அதே போல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முதியோர் இல்லங்கள் எல்லாம் போய் அவங்கள வாழிட்டா போய் அவங்களே வந்து உதவி செய்யறாங்க அங்கேயே தங்கி. அப்ப இவர்கள இப்ப இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் முக்கியமா எடுத்துக்காட்டு முன்மாதிரியா நம்ம வரலாற்று இதெல்லாம் படிக்கக்குள்ள அன்னை தெரசா. இன்னைக்கு நம்ம சாதாரண ஒரு சின்ன காயா இருந்தாலே அருகலுப்பு போட்டுட்டு ஒதுக்குறோம்.
0: ஆமா.
2: தொழுநோய் உள்ளவர்களையே போய் தொட்டு தூக்கி அவர்களை அரவணைச்சு அன்பு காட்டி அவர்களுக்கு பணிவிட செஞ்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க பேசப்படுறாங்க. அது நம்ம இந்தியாவுல கூட இல்ல, வெளிநாட்டில் இருந்து வந்து கொல்கத்தாவுல தங்கி செஞ்சாங்க.
0: ஆமா.
2: அப்ப இந்த தொண்டு செய்யணும்னா, நான் சுருக்கமா தொண்டு செய்யறதுக்கு முதல்ல வந்து அன்பு தேவைங்க. இந்த அன்பு மட்டும் ஒரு மனிதனுடைய மனதில் இருந்ததுன்னா அந்த தொண்டுள்ள இருக்கும், அவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்குங்கிறதாங்க என்னுடைய கருத்து.
0: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ்பரம் மாமன் இக்பால்.
0: இக்பால் பேசுங்க.

0: அடைய நேர்களுக்கும் மீலாடி நபிதான் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுங்க ஐயா.
0: அதாவது தொண்டு வந்து எதில் செய்யணும்னு
1: கேக்குறீங்க?
0: இல்ல மனித நேயம் தாங்க முக்கியம் தொண்டு செய்யறதுக்கு.
1: தொண்டு செய்ய மனித நேயம் இருந்தால் போதும் இல்லையா?
0: ஆமா, 2004 வந்து சுனாமி வந்துச்சுங்க. அப்போ வந்து எவ்வளவு கடற்கரை ஓரத்துல நீங்க பாத்துருப்பீங்க, கடற்கரை உள்ள நீங்க எல்லாமே மக்கள் தொண்டு செஞ்சாங்க. இறந்து போனவங்களுக்கு எல்லாம் மக்கள் தொண்டு இயக்கம் தான் போய் எல்லாம் சுத்தப்படுத்தினாங்க. அது மாதிரி 2015 மெட்ராஸ்ல வந்து பெரிய மழை வெள்ளம் ஏற்படுச்சு, புயல் மழை வெள்ளம். அதுல வந்து December 1st அப்பயும் இளைஞர்கள் தான் தொண்டு நிறுவனம் ஏற்பட்டு மக்கள் எல்லாம் போய் காப்பாத்தினாங்க. அது மாதிரி கோவிட்லயும் 2019 வந்து தொண்டு செஞ்ச மக்களுக்கு வந்து காப்பாத்தினாங்க. மனித நேயம் தான் முக்கியமா தேவைப்படுதுங்க. மனம் உண்டால் மார்க்கம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி மனித நேயம் இருந்தா தான் அந்த தொண்டு செய்யறதுக்கு எண்ணமே ஏற்படுங்க.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேயர், வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் கலப்பால இருந்து ரேணுகா பேசுறேன்.
1: பேசுங்கம்மா.
2: காசு பணம் எல்லாம் அப்புறம் தான் சார், மனசு தான் சார் வேணும். மனசு இருந்தா மார்க்கம் உண்டு, மனசு தான் சார் வேணும்.
1: சரி, மனது மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு தொண்டு செய்வதற்கு ஏதாவது ஒரு சூழலில் வந்து பொருளாதாரம் நமக்கு தேவைப்படும், இல்லை என்றால் வந்து சமூக சூழல் என்பது எங்கேயாவது ஒரு தடையாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
2: சமூக சூழல் அதுக்குன்னு வந்து ஒரு உதவி பண்றதுக்குன்னு ஆளுங்க இருக்காங்க சார். நீங்க வந்து என்கிட்ட உதவி கேளுங்க, நான் வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லக்கூட நம்ம அந்த இடத்துல போய் அவங்கள்ட்ட உதவி கேட்கலாம்.
1: நம்மால் முடியவில்லை என்றாலும் கூட மற்றவரை கை நீட்டி இங்க இருக்கிறது என்று சொன்னால் கூட அதுவே ஒரு தொண்டு தான் இல்லையா?
2: ஆமா சார், ஆமா சார். இப்ப நம்ம திடீர்னு ஒரு கல்லு ரோட்ல கிடக்கு, அதை எடுத்து வெளியில போட நம்ம அடுத்தவங்க உதவி வேண்டியது இல்லை, நம்ம உதவிய போதும் இல்ல. ரோட்ல கிடக்குற கல் எடுத்து அந்தண்ட போடுறதுக்கு
1: சரிங்கம்மா.
2: அந்த மாதிரிக்கு நம்ம பெரும் உதவினா அதுக்குன்னு ஒருத்தவங்கள்ட்ட போய் உதவி கேட்கலாம்.
1: உதவி வேறு தொண்டு வேறுமா? உதவி என்பது பிரதிபலன் எதிர்பார்த்து செய்வது, தொண்டு என்பது எந்த பிரதிபலனையும் கருதாமல் செய்வது. இதற்கு ரெண்டுக்கும் வந்து வேறுபாடு நிறைய இருக்கிறது சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி, நன்றிமா. இணைப்பில் வந்த மிக்க அடுத்து வருகிற நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: திருமதி சொல்லுங்க.
3: எங்க பசங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி வளர்த்தது இப்ப எனக்கு கொஞ்சம் பெருமையா இருக்கு சார். எங்க பையன் என்ன தெரியுமா, வருஷத்துல ரெண்டு நடையாவது ரத்த தானம் கொடுப்பான். இன்னைக்கு 12 மணி நேரம் போன் அடிச்சு இருக்கிற ரத்த தேவைக்கா போன் எடுத்து கேப்பாங்க. அடுத்தது நான் என்ன செய்வேன்னாக்கா, பாதையிலே ஏதாவது குச்சியோ கல்லோ கடந்தா எடுத்து போடுவேன். அடுத்து இன்னொன்று வந்து என்னன்னாக்கா, யாரு எது பசின்னு கேட்டா கூட செஞ்சிருவோம் சார்.
1: சரிங்கம்மா.
3: நம்மளுக்கு வந்து செய்கல வந்து மனித தன்மை, அடுத்து வந்து சகிப்பு தன்மை இருந்தாலே நம்மளுக்கு அது போதும் சார்.
1: போதும், சகிப்பு தன்மை வேணும் முதல்ல இல்லையா?
3: ஆமா சார்.
1: அதைத்தான் அன்னை தெரசா கையாண்டார்கள்.
3: ஆஸ்பத்திரியில இதே எங்க பசங்களை வச்சிருந்தா விட பொண்ணு வளர்ந்தாதான் வந்துருச்சா, பக்கத்து வீட்டு பக்கத்துல இருக்க பிள்ளைகளையும் பாத்துப்பாங்க சார்.
1: சரிங்கம்மா,
3: நன்றி.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்கம்மா. தொடரட்டும் உங்களுடைய சேவை, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நேர்களே, காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
1: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாள். தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
1: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. தார்வாய்கள் கிரீநட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணுமா? காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
6: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
7: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
6: August 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
7: இஎம்ஐ பெஸ்டிவல்.
6: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
7: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல.

0: ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000, புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கிறது காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம். இன்றைய சிந்தனை அரங்கத்தில் தொண்டு செய்ய எது தேவை என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். தொண்டு என்பது உடனே உள்ளிருந்து சுரந்து விடுவதில்லை, அது மற்றவர்களுடைய நிலையினை பார்த்து அந்த நிலை தவறுதலாகவோ அல்லது அந்த நிலை மனதுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாகவோ இருந்தால் அதை பார்த்து அதே நிலையில் தானும் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு யார் ஒருவருக்கு வருகிறதோ அதை பார்த்து அவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் மனிதத்தோடு மனித நேயத்தோடு இணைந்து எப்படி வருகிறதோ அதுதான் தொண்டு என்பதை வந்து இன்றைக்கு நேயர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.

0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
9: பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தோடு கைகோர்த்துக் கொண்டிருக்கிறோம். காற்றலையில் சந்தித்து செவிமடுத்துக் கொண்டிருக்கும் என்ற சிந்தனை அரங்கத்தில் தொண்டு செய்ய எது தேவை என்கிற பொறுமையில் நேயர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இணைப்பில் வருகிற அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
10: வணக்கம்.
9: யார் பேசுறீங்க ஐயா?
10: பேசுறேன்.
9: பேசுங்க.
10: தொண்டு செய்ய நல்ல மனசு வேணும் சார். அதுக்கப்புறம் கருணை உள்ள வேண்டும்.
9: சரி,
10: மனிதனா இருக்கணும்.

0: நல்ல மனது இருந்தாலே கருணை உள்ளம் வந்துடும் இல்லையா? கருணை உள்ளம் இருந்தாலே மனித நேயமும் வந்துடும் இயல்பா.
1: மனித நியாயமும் வந்துடும், அதோட சேர்த்து பொருளாதாரமும் வேணும் சார்.
0: வேணும். சரி,
1: ஆமா, அது இல்லாம நம்ம எதுவும் பண்ண முடியாது இல்ல.
0: நிச்சயமா. ஏன்னா அன்னை தெரசா அம்மா கூட அவர்களுடைய ஆதரவற்ற முதியோர் இல்லத்தை நடத்துவதற்கு வந்து பண தேவைக்காக வந்து அவங்க நிதி திரட்டினாங்க அப்படிங்கிறதால நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நிதி திரட்டுகிற பொழுது கூட கையில் எச்சில் உமிழ்ந்தவரை கூட இது எனக்கானது, ஆனால் என்னை நம்பி இருக்கிற அந்த அன்பர்களுக்காக அந்த ஆதரவற்றவர்களுக்காக நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுங்கள் உடனே அவர் வெட்கி தலை குனிந்து மீண்டும் அன்பளிப்பு கொடுத்தார், நன்கொடை கொடுத்தார் என்பதை நம்ம படித்திருக்கிறோம் இல்லையா? நிச்சயமா. அந்த மாதிரி வந்து
1: நிறைய பாத்தீங்கன்னா செய்யணும்ன்ற மனப்பக்குவம் நமக்கு
0: வேணும்.
1: இருந்தாலே நம்ம வந்து சுயநலம் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு பங்கு அவங்களுக்கு செய்யணும், வர்றவங்க கேக்குறவங்க இல்ல எங்காம குடுக்கணும் அப்படின்ற நமக்கு அந்த மனசு வந்துருச்சுனாலே அது நடந்துடும். அதே மாதிரி இப்ப ராமலிங்க சுவாமி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அவர் ஏற்படுத்தி வச்சுட்டு போனாரு, இன்னைக்கு வந்து வள்ளலார்னு சொல்லிட்டு என்னைய டைமும் மூணு வேளையும் சாப்பாடு போட்டுட்டு தான்
0: இருக்காங்க.
1: என்ன வரைக்கும் வந்து கரெக்டா 12 மணிக்கு தீபாவளி காமிச்சு சாப்பாட்டு போட்டுறேன். அதே மாதிரி நைட்டு 8 மணி இந்த மாதிரி வந்து இன்னமும் அவரு செஞ்சு வச்சுட்டு போனாரு, இன்னமும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. அது மாதிரி தொண்டு செய்யறதுக்கு நல்ல மனசு இருந்தா போதும் சார்.
0: சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றி. இணைப்பில் வந்து மிக்க அடுத்து வருகிற நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
2: காலை வணக்கம் சார், நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
0: ரவி பேசுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்குங்க, சொல்லுங்க.
2: அதாவது நல்ல மனம் வேணும் சார். நல்ல மனம் வேணும், பொருள் உதவி நம்மள்ட்ட இல்லைங்கிறது அது ஒரு பெரிய முயற்சியே கிடையாது. நம்ம நான் என்ன செஞ்சேங்கிறது மட்டும் ஒரே சொல்லிடுறேன். விளம்பரத்துக்காக தெரியல, நான் வந்து பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்து மாசமா வருஷம் ரத்த தானம் போய் பண்ணிட்டு இருந்தேன். வீட்டுக்கும் தெரியாது, யாரும் எந்த ஒரு சேவையில கலந்துக்கிட்டோம். எனக்கு குடிச்சிச்சுன்னா எங்க போகணுமோ அங்க போய் கொடுத்துருக்கேன். ஆனா அதே மாதிரி அட்டையெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன், அவங்க கொடுத்த மகாலட்சுமி வந்து நான் அட்டை வாங்கி
0: வச்சிருக்கேன்.
2: அதே மாதிரி எந்த ஒரு செயல் செய்தாலும் நம்ம காசு இல்லைனாலும் இருக்கவங்கள்ட்ட உதவி நம்மள்ட்ட வந்து கேட்கறாங்கன்னா அவங்கள்ட்ட கை காமிச்சு விடலாம். அது பெரிய உதவி தான். நம்மளே நம்ம வச்சுக்கிட்டு குவிக்க இல்லைங்கிற உதவி இருந்தாலும் நம்மளுக்கு தேடி வராங்க, நம்பி வராங்கன்னா அவங்கள்ட்ட போய் பாரு, அங்க பாரு, இங்க பாரு சொல்றது நல்ல உதவி தான்
0: சார். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்து வருகிற நேயரை சந்திக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: அன்பான வணக்கம் சார்.
0: ம்,
3: குற்றாலம் அறிமுகம் என்எஸ் மோகன்.
0: ம், மோகன் சொல்லுங்க.
3: அதாவது மனிதன் மனிதன் எவன் தான் மனிதன்?
0: ம்,
3: வாழும்போது செத்து செத்து பேசுபவன் மனிதனா?
0: ம்,
3: வாழ்ந்த பின்னும் பேரை நாட்டி நிலைப்பவன் மனிதனா?
0: ம்,
3: அதாவது பேரை நாட்டி நிலைக்கணும்னு சொன்னாக்க தொண்டு வேணும் மனிதர.
0: சரிங்க.
3: அந்த தொண்டு அதாவது மனித நேயத்தோட நம்ம வாழணும். அதாவது கேட்டீங்கன்னா ஒரு சில அமைப்புல இருக்கேன் சார், ரோட்டரி கிளப்ல இருக்கேன், அப்புறம் வந்து ஒரு கம்பல் கழகம் என்ற ஒரு நிறுவனத்துல இருக்கேன். அதுல வந்து தமிழ் தொண்டு ஆக்குறோம் நாங்க. அதாவது வருடத்திற்கு ஒரு ட்ரிப் வந்து தமிழ் அமைப்புகளை சேர்த்து அவங்களுக்கு கம்பல் விருதுன்னு கொடுக்கறோம். அது மூலமா தமிழ் தொண்டாடுறோம்.
0: அதுக்கப்புறம்
3: என்னன்னு கேட்டீங்கன்னா ரோட்டரி கிளப் மூலியமா தொண்டு நிறுவனம் நடத்தி
0: நேரம் காலம் கருதி உங்களுக்கு விடை கொடுக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி, நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கும் இந்த இனிய நேரம் 10:30.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
6: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நம்முடைய பணத்தை நமக்காகவும் நம்முடைய குடும்பத்திற்காகவும் மட்டுமே செலவழித்து பொருள் சார் இன்பங்கள் நிறைந்திருக்கிற இந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது நமக்கு தேவையான ஒரு மன அமைதியை தருமா என்றால் அந்த நேரத்து அமைதியாக நமக்கு தெரியலாம். ஆனாலும் கூட அதையே நம்முடைய பணத்தால், நம்முடைய செயலால், நம்முடைய நடவடிக்கைகளால் சில பிள்ளைகளுக்கு, ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நல்ல இரவை தருவதற்காக இரவு உணவை

கொடுப்பதன் மூலமாகவோ, பகல் உணவை கொடுப்பதன் மூலமாகவோ அவர்கள் அதை உண்டார்கள் என்றோ நாம் நினைத்து பார்த்தோமானால் அது ஒரு தனி இன்பத்தை நமக்கு தரும். அதே போன்று எங்கோ ஒரு குழந்தை நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு கல்வியை தொடர முடிகிறது என்று தெரிந்தால் அந்த தருணத்தில்தான் எந்த மகிழ்ச்சியும் வந்து ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சி என்பதோட மும்மடங்கு மகிழ்ச்சியாக ஒவ்வொருவருக்கும் இருக்குமானால் அது உடனே கிடைத்து விடாத அந்த மகிழ்ச்சி தொடர்ந்து தொண்டு செய்கிற பொழுதுதான் கிடைக்கும்.

0: 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியோடு நாம் இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் மூலம் கணிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: உங்கள் மனம் சொல்லுமே.

0: பெண்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: நேர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
4: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
5: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
5: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: காற்றலையில் கைகோர்த்து கொண்டிருக்கும் காரைக்கால் பண்பலையின் சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்க செவிகளில் அடுத்து இணைகிறது. காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் நம்முடைய நேயர்கள் இட்ட பின்னூட்டங்கள். திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா அனுப்பியிருக்கிற பின்னூட்டம், தொண்டு செய்ய எது தேவை என்றால் பணம் மட்டும் தேவையில்லை, நல்ல மனமும் கருணையும் உதவும் எண்ணமும் தேவை. சிறிய உதவி கூட ஒருவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். முடிந்ததை செய்வோம், மனித நேயத்தை வளர்ப்போம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திட்டச்சேரி பைஜூர் ரஹ்மான், தொண்டு செய்வதற்கு நல்ல உள்ளம் இருந்தால் போதும், அதற்குரிய உதவிகள் தானாகவே கிடைக்கும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் ரவி இணைப்பில் வந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அண்ணப்பன்பேட்டை ஜோதி, தொண்டு செய்ய முதன்மையாக நல்ல மனமும் இரக்க குணமும் சேவை குணமும் மட்டுமே பெரிதும் தேவைப்படுகின்றன. பணம் அல்லது பெரிய வசதிகள் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற உள்ளம் உள்ளது, நன்றி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. மீனாட்சி காட்டு மன்னார் கோவிலிருந்து, தொண்டு செய்வதற்கு தன்னலமற்ற மனமும் சேவை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் மட்டுமே முதன்மையாக தேவை. தொண்டு செய்ய தேவையான முக்கியமான குணங்கள் மற்றும் வழிமுறைகள் அடிப்படையாக தேவைப்படுவன மன மகிழ்ச்சி, பிறருக்கு உதவி செய்வதில் கிடைக்கும் மன நிறைவு, தன்னலமற்ற தன்மை பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும் குணம், திறந்த மனம் மற்றும் இறக்கம், மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள்ளும் பெருந்தன்மை, நேரம் மற்றும் உழைப்பு, சேவைக்காக நமது நேரத்தை ஒதுக்குதல் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பணமும் பதவியும் தேவையில்லை, பகட்டும் ஆடம்பரமும் தேவையில்லை, துன்பம் காணும் வேளையிலே துடிக்கும் இதயம் இருந்தால் போதும், வாரி வழங்க ஆஸ்தி தேவையில்லை, வாழும் கைகளில் பேராசை தேவையில்லை, வாடும் மனிதர் முகம் பார்த்து உதவும் கரங்கள் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. திட்டச்சேரி நிஷான் கலீம், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக நினைக்கும் கருணையும் சுயநலம் இல்லாத தூய அன்பும் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், தொண்டு செய்வதற்கு நல்ல மனது வேண்டும், அதுபோல அது போதும், மற்றவை தானாகவே வந்து சேரும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சர்வீஸ் அப்படின்னு பேர் போட்டிருக்காங்க, கடலூர் துறைமுகம் சுரேஷ்னு நினைக்கிறேன், ஆனால் தவறாக இருக்குன்னு. தொண்டு செய்ய எது தேவை, தொண்டு செய்ய நல்ல எண்ணம் மற்றும் ஆர்வம் தேவை, மனது உதவ வேண்டும் என்ற தூய்மையான எண்ணமும் இறக்கமும் தேவை, உங்கள் நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்காக ஒதுக்குவது, ஆர்வம் வேண்டும் எதிலையும், பிரதிபலன் பாராமல் செய்யும் ஈடுபாடு, பொருளும் வேண்டும் நிதியும் வேண்டும் என்ற அளவு, உணவு உடை கல்வி அல்லது பணம் வழங்குதல், முடிந்தால் உங்களால் முடிந்த உழைப்பு அல்லது வழிகாட்டுதல் உங்களுடைய திறனும் தேவை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நல்ல மனது வேண்டும், இந்த விதமான கெட்ட எண்ணம் இல்லாமல் நல்ல மனது இருந்தால் போதும், நல்ல எண்ணமும் நல்ல மனசும் இருந்தாலே போதும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பாரி வள்ளல் அமிர்தராயன் கோட்டையிலிருந்து, தொண்டு செய்வதற்கு பணமோ பொருளோ தேவையில்லை, தெரியாதவர்களாக இருந்தாலும் தன்னால் முடிந்த உதவி கடுகல் ஆவது செய்ய வேண்டும் என்று அனுப்பியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார், மில்லாடி நபி வாழ்த்துக்களை சொல்லிட்டு, தொண்டு செய்வதற்கு வள்ளல் பெருமான் கூறியது போல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அன்பும் கருணையும் தேவை, இவை இரண்டும் இருந்தால் போதும் அங்கு இருக்கும் மனித நேயம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து தொண்டு செய்ய மனது இருந்தால் போதும், வசதி இருப்பவர்களுக்கு உதவும் மனப்பான்மை சற்று குறைவாகத்தான் இருக்கும், வசதி இல்லாதவரிடம் மனம் இருந்தும் பொருளாதாரம் இடம் கொடுக்காது, அதனால்தான் கவிஞர் அன்றே கூறியுள்ளார், பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருப்பதில்லை, ஆக மற்றவர்களுக்கு உதவி செய்ய மனசு இருந்தால் போதும் அப்படின்னு கூவாகம் இளங்கோபன் அனுப்பியிருக்கிறார்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் இணைந்திருக்கிறோம். தொண்டு செய்ய எது தேவை என்ற பொருண்மையில் நேர்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். அதே போன்று காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்தில் அந்த அடையாளத்தில் தங்களுடைய பின்னூட்டங்களை இட்டிருக்கிற அடுத்தடுத்த நேர்கள் காட்டுமன்னார் கோயில்டி மடப்புறம் வேல்முருகன், பிறர் கஷ்டங்களை உணரும் மனம் வேண்டும், நம்மால் முடிந்தவரை கேட்காமலே உதவ வேண்டும், பணத்தை விட துணையாக இருந்து உதவ வேண்டும், பொதுவாக கருணை மிகுந்த மனம் வேண்டும், என்னிடம் பொருளாதார உதவியை விட மனதளவில் உதவும் எண்ணம் உண்டு, உதவி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை 5 ரவிச்சந்திரன், தொண்டு செய்ய நல்ல மனம் வேண்டும், காசு பணம் மட்டுமில்லை, ஒருத்தருக்கு உடலால் உதவி செய்தால் கூட அதுவும் ஒரு தொண்டுதான், என்னால் முடிந்தவரை சிறு சிறு உதவிகள் செய்து கொண்டுதான் வருகிறேன். கைமாறு கருதாமல் காட்டும் அன்பே தொண்டு, கைதூக்கி விடுவதில் கிடைக்கும் இன்பம் கண்டு வாடும் மலருக்கு நீர்க்குடம் தருவது போல வாடும் மனிதருக்கு நல்வாழ்வு தருவதும் அறம், விளம்பரம் தேவையில்லை, விதைக்கும் நச்சைகளுக்கு அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. போனகிரி சுமதி, அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், தொண்டு செய்வதற்கு நல்ல மனமும் இறக்க குணம் இருந்தால் போதும், வசதி இருக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, தொண்டு செய்வதற்கு முதல்ல நல்ல மனசு வேண்டும், அதுபோல் எல்லோரும் நினைத்து விட்டாலே உதவிகள் தானாக வரும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நல்ல மனம் இருந்தாலே போதும்னு ரவி பாப்பா கோயிலிருந்து. அடுத்து நல்ல மனிதம் இருக்க வேண்டும், தொண்டு செய்வதற்கு நல்ல மனசும் வேணும், தர்மம் வளர்க வளர்ச்சி அடைய இருக்க அடையாளம் எல்லாத்திற்கும் மன அடையாளம் அது, பாவம் போக்க இருக்கிறது நல்ல மனிதம் அப்படின்னு நந்தகுமார் அனுப்பியிருக்கிறாங்க. டிஆர் பட்டணம் ரமேஷ், பிரதிபலன் எதிர்பாராமல் சரியான நேரத்தில் தேவைப்படுவோருக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்வதற்கு பெயர் தொண்டு, நம்முடைய பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ப சுய விளம்பரம் இன்றி செய்தோமானால் அதுவே உண்மையான தொண்டாகும்னு அனுப்பியிருக்காங்க. அதம்பார் ராமன், தொண்டு செய்ய தன்னார்வம் ஈடுபாடு கருணை உள்ளம், மனதிற்கு பிடித்ததை தன்னால் இயன்றதை செய்ய வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது தொண்டு செய்வதில் கூட பெருமை சொல்லவும் பெரிதே ஔவையார், தொடர்ந்து ஔவையார் சொன்னதை போன்று தொடர்ந்து இரத்த தானம் செய்து வருகிறேன் 20 ஆண்டுகளாக அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மஞ்சக்கொள்ளை பாலாஜி, தொண்டு செய்ய நல்ல மனம் இருந்தாலே போதும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. சரவணன், எந்த ஊர்னு சொல்லலாம், மனம் இருந்தால் போதும் அப்படின்னு அனுப்பியிருக்கார். அடுத்து முக்கரும்பூர் ஆனந்த முத்துக்குமரன், தொண்டு செய்ய நல்ல மனம் வேண்டும், இறக்க குணம் பிறருக்கு உதவும் கண்டு உதவும் மனப்பான்மை கண்டு பண்பு ஆகிய குணங்கள் இருந்தாலே தொண்டு செய்ய முடியும், இருகரம் கூப்பி இறைவனை வணங்குவதை விட ஒரு கரம் நீட்டி உதவி செய், இருகரம் உன்னை வணங்கும் கடவுளாகன்னு அன்னை தெரசாவின் வரிகளை நினைவு கூறுவோம்னு அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து மனமும் வேணும் குணமும் வேணும், எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் மேம்பட்டிருந்தாலும் சிறு சிறு உதவிகள் தொண்டு செய்யும் மனம் இருந்தால் நமக்கு பெரும் மகிழ்ச்சி, பெற்றோருக்கும் மகிழ்ச்சி. நானும் ஒரு தொண்டு அமைப்பை தொடங்கி குழுவாக செயல்பட்டு வருகிறோம்னு ஆண்டி மடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்கிறார். அடுத்து நாகை பாபு, தொண்டு செய்வதற்கு நல்ல சிந்தனையும் தெளிவான உள்ளமும் இருந்தால் போதும், அன்னச்சத்திரம் 1000 கட்டுவதை விட அங்கூர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலும் சிறந்த தொண்டுதான், பலருக்கு தொண்டுள்ளம் இருந்தால் நேரமின்மையை அது தடுக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காங்க.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: ONGC மக்களுக்கான சக்தி.

0: தேசத்திற்கான வளம் ONGC.
1: பண்பலை 100.3 காரைக்கால் வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் சிந்தனை அரங்கத்தில் தொண்டு செய்ய எது தேவை என்று ஒரு வினாவை இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பொருண்மையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக தங்களுடைய பின்னூட்டங்களை அடுத்துட்டு இருக்கிற நேர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். தொண்டு செய்ய தன்னலமற்ற மனம் உள்ளம் உருகும் இறக்கம் உதவி செய்யும் ஆர்வம் இருக்க வேண்டும். பொருளாதாரம் உழைப்பு நேரம் இதை முடிந்தவரை மற்றவருக்காக செலவிட வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகமும் வலியுறுத்துறாங்க அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க மன்னார்குடி சசிகலா தியாகராஜன். அடுத்து மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜ், தொண்டு செய்வதற்கு சகிப்புத்தன்மை இருந்தாலே போதும் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. தொண்டு செய்ய மனம் வேண்டும், கோவில் பள்ளி ஊருக்காக என அனைத்து இடத்திலும் தொண்டு செய்யலாம், கூடவே கொஞ்சம் பணம் இருந்தால் இன்னும் சிறப்பாக செய்யலாம். கண்ணாரப்பாளையம் சுரேஷ் ராஜேந்திரன், தொண்டு செய்வதற்கு முதலில் கருணை உள்ளமும் இரக்க குணமும் தேவை. எங்கள் ஊரில் இளைஞர் மன்றம் சார்பாக கண்தானம் இரத்த தானம் ஊர் முழுவதும் நிழல் தரும் மரக்கன்று நடுதல் அப்படின்னு நிறைய உதவிகளை கடந்த 39 வருடங்களாக செய்து வருகிறோம். பவித்ரமாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்கிறார். கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, தொண்டு செய்ய நல்ல மனம் வேண்டும்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து குத்தாலம் தேரடித்தில்லை வில்லால் நல்ல உள்ளம் வேண்டும்னு அனுப்பியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், அவங்க தொண்டு செய்ய நல்ல மனம் வேண்டும், 3 ஒரு முறை இரத்த தானம் செய்து விடுவார் அவருடைய மகன், வழியில் சின்ன நிகழ்வு எது இருந்தாலும் தொண்டு செய்ய சொல்வேன், நம்மிடமிருந்து பிள்ளைகள் கற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து மணக்குடி சத்யா, நல்ல எண்ணம் இருந்தால் போதும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. திருவாலங்காடு சரவணகுமார், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் மட்டும் அனுப்பியிருக்காங்க. பூந்தோட்டம் கார்த்திகேயன், அடுத்தவர் கஷ்டத்தை நம் கஷ்டமாக நினைத்திருந்தாலே அது ஒரு தொண்டுதான் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. பைத்தோரன்கட ஆரம் படு கண்ணாதன், ஏழைகளுக்கு இயன்றதை செய்யும் நல்ல சிந்தனை எப்போதும் இதயத்தில் குடியிருக்க வேண்டும், தொண்டு செய்ய நல்ல மனம் இருந்தால் போதும். ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி அனுப்பியிருக்காங்க. பணங்காட்டாங்குடி அனிஷியா சங்கர், தொண்டு செய்ய மனம் இருந்தால் போதும், காசுக்கு என்ன செய்வது என்று கேட்கிறீர்களா, மனதிருந்தால் மார்க்க உண்டு, அந்த காசு பணம் எல்லாமே தானாமல் வரும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து தேவனூர் ஜோதி லட்சுமி, எப்போதும் நம்ம மனசு தான் குறுகிய வட்டத்தில் சுயநலத்திலிருந்து விடுபட்டு நாம் என்ற உலகளாவிய பரந்த மனசாக அன்புக்குள் நுழைகிறதோ அப்போதுதான் சேவை செய்யும் எண்ணங்கள் மனசுக்குள் ஊற்றெடுக்கும். எந்த விதமான பிரதிபலனும் புகழ்ச்சியும் நன்றியும் எதிர்பார்க்காமல், சாதி மத மொழி இன வர்க்கம் என பிரித்து பார்க்காமல், மனிதர்களை மனிதர்களாகவே பார்க்கும் பாகுபாடற்ற பார்வையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அனுப்பியிருக்கிறாங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. அடுத்து தொண்டு செய்ய நல்ல உள்ளம் தேவை, மனிதாபிமானம் தேவை, பொருளுதவியும் தேவை, இவை மூன்றும் இருந்தால்தான் தொண்டு செய்ய முடியும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. தொண்டு செய்ய பரந்த மனம் தேவைன்னு மதுரை சண்முக சுந்தரம் அவங்க அனுப்பியிருக்காங்க. சென்ற பின்னூட்டத்தையிட்டவர் செந்தில் கண்ணன் பேரளம். அடுத்து மேலவாஞ்சூர் பாத்தீமா, தொண்டு செய்வதற்கு இறக்க குணம் வேணும், நல்ல மனதும் இருக்கணும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நிறைய நேயர்கள் தங்களுடைய பின்னூட்டங்களை இன்றைய சிந்தனை அரங்கத்திற்கு சுடுக்கி இருக்கிறார்கள். அடுத்து தொலைபேசி வழியை இணைப்பில் வருகிற நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார், வாழ்க வளமுடன். விலமல் தேன்மொழி முத்துக்குமாரசாமி பேசுறேன் சார்.
1: பேசுங்கம்மா.
2: தொண்டு செய்ய நல்ல மனசு இருந்தா மட்டும் போதும் சார். அன்புள்ளமும் இரக்க மனசும் பிறருக்கு உதவும் மனசும் நம்மை தொண்டு செய்ய வைக்கும்.
1: சரிங்க.
2: பிறருக்கு நன்மைகளை செய்து மகிழவும் வைக்கும். தொண்டு செய்ய நமக்கு தெளிவான எண்ணமும் இருக்கணும்.
1: சரி.
2: மற்றவரின் கஷ்டத்திற்கு ஏற்ப நிதி உதவியோ உடல் உழைப்போ செய்து பிறர் சுயர் நீக்கும் பணியே தொண்டை நமக்கு பயனுடையதாகும்.
1: சரி.
2: எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அனைத்து உயிர்களுக்கும் உதவி செய்யும் தூய எண்ணம் தான் என்றும் உயர்வை தரும். தன்மனம் மறந்து பிறருக்கு உழைப்போம், தரணியில் இன்பத்தை விதைத்து செல்வோம், எண்ணத்தில் தூய்மையும் நாவினில் இனிமையும் இருந்தால் இல்லத்தில் பெருமை நிலைக்கும்.
1: சரி, நன்றி, மிக்க மகிழ்ச்சி. நன்றிமா இணைப்பில் வந்தமைக்கு. காரைக்கால் பண்பலை 100.3 இதுவரை சிந்தனை அரங்கம் நிகழ்ச்சியில் தொண்டு செய்ய எது தேவை என்ற பொருண்மையில் நேர்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். தொண்டு என்பது நம்முடைய உள்ளத்திலிருந்து நம்மை அறியாமல் இயல்பாகவே ஏற்படுகிற ஒரு இரக்க குணத்தின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். மனிதத்தின் அடுத்த இயல்பு எதுன்னா மனித நேயம். இந்த மனித நேயம் தன்னை விட அடுத்தவர் நிலையிலிருந்து ஒவ்வொரு முறையும் பார்க்கிற பொழுது அந்நிலையிலிருந்து இந்நிலையை பார்த்தால் தன்னிலை தெரியும் என்கிற அந்த சிந்தனையை நம் மனதிற்குள் ஏற்றுக்கொண்டோம். ஆனால் இந்த மனித நேயம் காலம் கடந்தும் நிற்கும். அப்படி காலம் கடந்து நிற்கிற பொழுது நம்மால் நம்மை அறியாமலேயே இந்த தொண்டு செய்கிற உணர்வு வந்து கொண்டே இருக்கும். தொண்டை தொடர்ந்து செய்வோம், அதை பிரதிபலன் பார்க்காமல் எப்பொழுதும் செய்து கொண்டே இருப்போம் என்ற இந்த சிந்தனையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு இன்றைய சிந்தனை அரங்கத்தில் பங்கு பெற்று

தப்பித்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும், பின்னூட்டங்களை இட்ட நேர்களுக்கும், இல்லத்திலிருந்து நிகழ்ச்சியினை கேட்டு மகிழ்ந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் இன்னொரு நாள் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் காமேஸ்வரம் எம் கே அன்பழகன். மீண்டும் சந்திப்போம் நேர்களே.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 11 மணி. வணக்கம் தோழிகளே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் கொஞ்சம் சிறப்பாக தான் இன்னைக்கு அமைய போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நிறைய பண்டிகை தினம் இல்லையா, ஓணம், மிலாது நபி, அப்புறம் அன்னை தரசா அவங்களோட பிறந்த நாள், இந்த மாதிரி பல சிறப்பு நிகழ்ச்சிகள் கொண்ட இந்த தினம். இதில் வந்து நம்ம இன்றைக்கி ஓணம் பண்டிகைக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கோம். ஓணம் பண்டிகை என்ன தான் வந்து ஒரு அண்டை மாநிலத்தில் கொண்டாடுற ஒரு அறுவடை திருவிழாவாக இருந்தாலும், நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறது இல்லையா. நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பூக்கோளம் போடுவோம். ஓணம் பண்டிகை அப்படின்னா வந்து ஒயிட் ட்ரெஸ் போடுறது, சந்தன கலரில் வந்து சுடிதார் இல்லைன்னா புடவை அந்த மாதிரி அணியிறது, சந்தனம் வச்சுட்டு போகிறது, விதவிதமான சாப்பாடு செய்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க இல்லையா. அது வந்து தான் இப்போ இன்றைக்கி நீங்கள் சொல்ல இருக்கிறோம். அதாவது ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நம்ம என்னென்ன செஞ்சிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் இணைங்க. 0436 அப்படிங்கிற முன் இணைப்பு என்னோட 2311231 அல்லது 2994 80 அல்லது 2995 80 இந்த எண்களில் வாங்க.

0: കാരക്കാലിലുള്ള എല്ലാ ജനങ്ങൾക്കും ആത്മാർത്ഥ സ്നേഹത്തോടുകൂടി ഹാപ്പി ഓണം.
1: தொழில்களே ரெடியாக இருங்க, ஒரு பாடலுக்கு பிறகு நீங்கள் இணைப்பில் இணையலாம்.

0: ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நம்ம என்ன செஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். வாங்க, இணைப்பில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
5: ஹலோ. வணக்கம் மேடம்.
4: வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கும் மேடம்.
4: உங்கள் பேர் என்ன?
5: என் பேர் காட்டுமன்னார் கோயில் கோமதி மேடம்.
4: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
5: கேட்டுட்ருக்கேன் மேடம்.
4: ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நீங்கள் என்ன செய்கிறீங்க?
5: ஓணம் பண்டிகைக்கு இங்கே வந்து என்ன மேடம், சும்மா ரங்கோலி கோலம் போட்டு பூ தான் மேடம். இப்போ
4: ஓ பூ கோலம்,
5: பெருசா இங்க எதுவும் செய்ய மாட்டோம் மேடம்.
4: சரிங்க, அதை வந்து அத்தை பூ கோலம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல?
5: ஆமா.
4: சரிங்க, இப்ப கூட பள்ளிகள்ல கல்லூரிகள்ல எல்லாம் கூட அந்த கோலம் எல்லாம் போட்டு நல்லா கொண்டாடுறாங்க இல்லையா? சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல்?
5: வாசல்ல வந்து பெருசா பூ கோலம் போட்டு அதுல பூலாம் வச்சு
4: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
5: எனக்கு வந்து உள்ளே வெளியே அந்த பக்கத்துல இருந்து சக்கரை கட்டி சக்கரை கட்டி சந்தன கட்டி அந்த பாடல் கொடுங்க மேடம்.
4: ஓ சரிங்க, நிகழ்ச்சியில பாடல் வருது. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி மேடம்.

0: ஒருமுறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
3: வணக்கங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பேர் என்ன?
4: சங்கரி.
3: ஆ, சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
4: ஆ, கேட்டுட்ருக்கேன் தோழி.
3: ஆ, என்ன நீங்கள் பண்ணுறீங்க ஓணம் பண்டிகையின் அடையாளமாக இன்னைக்கு என்ன பண்ணீங்க?
4: நான் வந்து வீடு வாசல்ல அலசிட்டு கோலம் போட்டிருக்கேன். அந்த வாமனனோட கொடை இருக்கும்ல?
3: ஆமா,
4: அந்த கொடை. கால் பாதம், குட்டி பாதம் ஒண்ணு, பெரிய பாதம் ஒண்ணு, அப்புறம் பூக்கள், சின்ன குட்டி குட்டி பூக்கள் எல்லாம் கோலமா
3: போட்டிருக்கேன்.
4: ஈவினிங் வந்துட்டு விளக்கேத்திட்டு அவளும் சக்கரையும் கலந்து நேர்த்தியம் பண்ணுவேன் தோழி.
3: ஓ, சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் வருஷமெல்லாம் வசந்தம், காரை பண்பலை. பாடல் எங்கே அந்த வெண்ணிலா, இங்கே எழுமதி மேடம், 100.3.
3: என் பேரும் வந்துருச்சு அதுல. சரிங்க, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
4: மகிழ்ச்சி தோழி.
3: நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
4: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமா நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில வர நேயர் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாமா? வணக்கம் தொழில்.
5: இனிய காலை வணக்கம் மேடம்.
4: வணக்கங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க, உங்க பேர் என்ன?
5: மணக்குடியில இருந்து தனலட்சுமி பேசுறேன் மேடம்.
4: ம், சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கீங்களா? நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓணம் பண்டிகை பத்தி கேக்குறீங்க, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: ஆ, நான் நல்லா இருக்கேங்க. என்ன பண்ணிருக்கீங்க ஓண பண்டிகையின் அடையாளமா இன்னைக்கு?
5: இன்னைக்கு வந்து பூ போட்டு கோலங்கள் போட்டிருக்கேன். சாரி, ஒயிட் கலர் சாரி அவங்களை மாரி கட்டிட்டு கோயிலுக்கு போவேன். பண்டிகைனா எல்லாருக்கும் பொது மேடம். அவங்க பண்டிகையை நம்ம கொண்டாடலாம். அந்த விருப்பத்துல எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம தீபாவளி பொங்கல்லாம் அவங்களும் அது மாரி கொண்டாடுவாங்க.

0: எல்லாம் வெடிப்பாங்க. நம்ம
1: ஆமா,
0: பண்டிகையை நம்மளும் கொண்டாடணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கும்.
1: பண்டிகைனா கொண்டாடிட வேண்டியதானே, யார் பண்டிகை இருந்தா என்ன அப்படிங்கிறீங்க.
0: ஆமா மேடம், அதுல பிடிக்கும் இதெல்லாம், சாரி கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போடுறது, கோலங்கள் போடுறது, அவங்கள பார்த்து எல்லாம் நம்ம எல்லாம் செஞ்சுட்டு இருப்போம், பண்டிகை கொண்டாடுவோம்னு ஒரு ஆர்வம் வரும் மேடம்.
1: சரிங்க சரிங்க, நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
0: உள்ளத்தை அளித்தாலேருந்து திட்டு திட்டு குருவிக்கு கூடி இருக்கு, சொந்தம் கொள்ள வானம் இருக்கு.
1: ஆ சரிங்க, நிகழ்ச்சியில பாடல் வருது, இணைஞ்சதுக்கு நன்றி.
0: நன்றி மேடம்.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
3: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ பெஸ்டிவல்.
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். இணைப்பில் வர அடுத்த தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: நீயே முற்பகல் வணக்கம் சித்ரா மணக்குடி.
6: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்களா?
7: கேட்டுட்ருக்கேம்மா.
6: ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணீங்க இன்னைக்கு?
7: ஓணம் பண்டிகையிலே நான் பாயசம் வைப்போம்மா, 4 வகை பாயசம் வைப்போம்.
6: ஓ, இனிமே தான் செய்யணும்.
7: ஆமா, அத்திப்பூ போல கோலம்லாம் கலர் கோலம்லாம் போடுவோம்மா நாங்க.
6: அது எப்ப காலையிலேயே போட்டுருவீங்களா? இனிமேதானா?
7: காலையிலேயே போட்டுருவோம்மா, காலையிலேயே போட்டுருவோம்மா.
6: ஆஹா, சரிங்க.
7: இப்போ கேரளால இருந்ததெல்லாம் ஒரு வெள்ளை கலர்ல சேரி எடுத்து விட்டாங்கம்மா, அதெல்லாம் வச்சிருக்கம்மா.
6: இன்னைக்கு கட்டிட்டு கோயிலாம் போவீங்களா?
7: கோயிலுக்குலாம் போவோம்மா இன்னைக்கு.
6: ஓஹோ, சரிங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
7: படம் ஆட்டோகிராப். மனசுக்குள் காதல் வந்ததோ அந்த பாடல் கொடுங்கம்மா.
6: ஓ, சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றிங்க.
7: நன்றிம்மா.
6: நன்றி.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.

0: நேர்களே, நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்டைல்ஸ், நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மார் விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸக விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், இவையும் விளம்பர தர நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்சன் பிரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம் இல்லையா. அடுத்து இணைப்பில் வர நேயர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம் தொழில்.
1: காரைக்கால்
0: ஓவியஸ்ரீ பேசுகிறீங்களா? சரி, ஓணம் பண்டிகையில் இன்னைக்கு என்ன பண்ணீங்க வீட்டில்?
1: வாசலில் கோலம் போட்டேன்.
0: ஆ, என்ன கோலம் போட்டீங்க?
1: ரங்கோலி.
0: ரங்கோலி போட்டிங்களா? சரி, வேற என்ன பண்ணீங்க? அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்களா? அம்மா சொல்லி தராங்களா? அம்மாட்ட கொடுங்க. ஆ, வணக்கம். ஆ, வணக்கங்க. நல்லா இருக்கோங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கோலம் போட்டதா சொன்னாங்க பாப்பா. வேற என்ன பண்ண போறீங்க?

0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கருப்பன் படத்துல இருந்து மீச முறுக்கு மீசம் அம்மா பாப்பா கேட்டு இருக்காங்க போல இருக்கு.
0: ஓஹோ சரிங்க சரி, நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: சரிப்பா.
0: ஓகேங்க.

0: நேர்களே, இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். தோழிகளும் ரொம்ப அருமையாக பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? வணக்கங்க.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்கள் பேர் என்ன?
1: ஜோதி, அண்ணப்பன்பட்டிலிருந்து.
0: ஆ, சரிங்க. என்ன பண்ணியிருக்கீங்க ஓணம் பண்டிகையின் அடையாளமா?
1: தோழி, இன்னைக்கு ரங்கோலி போட்டு மேலே அந்த பூக்கோளம் போட்டிருக்கேன் தோழி.
0: ஆ, சரிங்க.
1: பாப்பா காலையில குளிச்சுட்டு அவங்க அப்பா கூட அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு
0: வந்துட்டாங்க.
1: இப்படிதான் நாங்க செலிப்ரேஷன் பண்ணுவோம்.
0: சரிங்க. வேற எதுவும் விதவிதமா எல்லாம் சமைப்பாங்களா? இந்த கேரள உணவுகள்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்கீங்களா, செய்வீங்களா?
1: அந்த மாதிரி நமக்கு பழக்கம் இல்லைங்க.
0: சரிங்க.
1: அந்த சைடு திருக்கடூர் பக்கம்.
0: ஆ, ஓகேங்க. நிகழ்ச்சியில என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சூரிய அம்சமத்துல இருந்து ரோசா டு சின்ன ரோசா.
0: ஆ, சரிங்க. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கான பாடல் வருது.
1: நன்றி தோழி.
0: நேர்களே, அந்த மாதிரி விதவிதமாக அந்த பாரம்பரிய கேரள உணவுகள்லாம் சமைப்பாங்களே, அதுக்கு பேர் வந்து ஓணசத்யா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து வல்லம் களி அப்படிங்கிறது வந்து அலங்கரிக்கப்பட்ட அந்த நீண்ட படகு மாதிரி இருக்கும் பாருங்க, அந்த படகு போட்டி வந்து நடத்துவாங்களாம் இன்றைக்கி கேரளாவில். அப்புறம் வந்து கைக்கோட்டு களி அப்படின்னா அந்த பெண்கள்லாம் வந்து கும்பலாக சேர்ந்து பாரம்பரிய நடனம் ஆடுவாங்க, புதிய ஆடைகள் உடுத்துறது. இதெல்லாம் வந்து இன்றைய சிறப்பு. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
6: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நேர்களை இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டு இருந்தோம். அதுக்கு வந்து ஃபேஸ்புக் பேஜில் வந்து போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னென்னு பார்க்கலாமா? அசோக் ராஜ் என்ன அமைச்சிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சி சிறக்கிறதுக்காக வாழ்த்துக்கள்னு. ஃபைரோஸ் பானு கொடிக்கால் பணையத்துலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லியிருக்காங்க. அடுத்து காரைக்கால் புதுத்துறை சித்ரா தேவி வந்து அவங்க கோலம் போட்ட மாதிரியே ஒரு பிக்சர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மாவதி ஸ்ரீதர் இவங்க வந்து தலத்தேர்லேருந்து அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து கோல்டன் பார்டர் வச்ச வெளிர் சந்தன நிற புடவை வந்து அணிவாங்களாம், மெரூன் கலரில் ப்ளவுஸ் போடுவாங்களாம், எல்லாமே அழகாக சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கோயில் போவாங்க போல இருக்கு. ஓணம் பண்டிகையின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளத்திலிருந்து ஜோதி அன்னப்பன் பேட்டை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலர் கோலங்கள் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கிய அடையாளம் இந்த ஓணம் பண்டிகையோடது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மயிலாடுதுறை ரேவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் ஊரில் அந்தளவு யாரும் இல்லை, ஒரு சில பேர் தான் இருக்காங்க அவங்க அந்த கேரளாலேருந்து உள்ளவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்துடும், இனிப்புகள் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒற்றுமையின் எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஓணம் வந்து ஒரு அறுவடை திருவிழாவாக இருந்தாலும் அது வந்து ஒரு ஒற்றுமையின் வெளிப்பாடாக தான் இருக்கும். சமத்துவம், மகிழ்ச்சி, பகிர்வு, இயற்கைக்கு நன்றி சொல்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து கோவிந்தராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜன், பொதுவாகவே பண்டிகை என்றாலே முதலில் வாசல் தெளித்து வண்ண கோலமிடுதல் தான், பிறகு வாசல் படியில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மாவிலை தோரணம்லாம் கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓணம் பண்டிகையினால லைட் கலரில் சந்தனம் அந்த பார்டர் வச்ச சாரீ தான் கட்டுவாங்களாம். நிகழ்ச்சியில் வர தோழி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம்.
7: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க. எங்கேருந்து அழைக்கிறீங்க, உங்கள் பெயர்?
7: திருச்சிராப்பள்ளி தேவி மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: ஆ, நல்லா இருக்கோங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும் மேடம்.
0: சரிங்க. நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
7: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
7: அருணாச்சலம் படத்துல இருந்து மாட்டாடு மாட்டாடு மல்லிகை.
0: சரி, நிகழ்ச்சியில பாடல் வருது. நிகழ்ச்சியில இணைந்ததுக்கு நன்றி.
7: நன்றி மேடம்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ பெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில போஸ்டர் போட்டிருந்தோம் இல்லையா, ஓணம் பண்டிகையின் அடையாளமாக நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாம். ஆக்கூர் மடப்புரம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களோட நண்பர் வீட்டுக்கு போவாங்களாம், அங்கே போயிட்டு இரவு சாப்பாடெலாம் சாப்பிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூக்களம் போட்டது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்ட கோலத்தையுமே எடுத்து அமைச்சிருக்காங்க. அடுத்து பனங்காட்டாங்குடி அனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் ஓணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சத்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேரளா புடவை வந்து கட்டுறது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாவு பூசி கொள்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நளினி சங்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஜெயலட்சுமி இளவரசன் கோலமிட்டு அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிலாது நபி வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. ஓணம் பண்டிகைகளை வந்து வண்ண பூக்களால் அலங்கரித்து கோலம் போடுவோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, ஜெயங்கொண்டம் கலைவாணன் சொல்லியிருக்காங்க. தேவன ஜோதிலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பணக்காரர் எந்த வித்தியாசமும் பார்க்காம அறுசுவை விருந்தோட எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டில் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ் திருபுவனத்திலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கலர் கோலம் போட்டு அழகு பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஓரளவு எல்லா கமெண்ட்ஸும் நாங்கள் படிச்சிட்டேன். வணக்கம் தொழில் நிகழ்ச்சி இதோட நிறைவு பெற்றது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இறுதி

சானி. இதில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாய் லட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரில். மூன்று மணிக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4 ஊரும் உணவும். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வாக்கிங் பனியன் சந்தீப் சிங் ஊரும் உணவும். மாலை 5 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். 5:15 திரையிசை. 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விளக்கேற்றும் வேலை. 6 பன்னிசை ஆரிய பாதம் என தொடங்கும் பாடல் பாடியவர் M.M. தண்டபாணி தேசிகர் அவர்கள். 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சுலமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ். மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 6:45 இசைத்தோரிகை. 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம். கடலை காய்கறி சாகுபடி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவர்களுடன் நேர்முகம். 8:00 பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். 8:30 மலிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸின் காற்றில் வரும் கானம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள்.

9:30 கோபால் பல்புடியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10 மணிக்கு இரவும் மலரும், 11 மணிக்கு காற்றலையில் 4, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10

சிந்தனை துளி. நிழல் தரும் மரங்களை வெட்டாதீர்கள், நிதமும் வெயிலில் வாடாதீர்கள். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.

0: நேயர்கள், இனி கேட்கலாம் கோபால் பால் பொடியின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பால்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.

நேயர்களே, மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் நேயர்கள் கடிதங்கள் மூலம் விரும்பி கேட்கும் பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜி தீபா சந்திரசேகர். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சிற்ப இசையில் உன்னிகிருஷ்ணன், சுஜாதா பாடிய உன்னை நினைத்து படப்பாடல், இவர்களுக்காக குருகதி முகமது இஸ்மாயில், ஜெரீனா ஷிவா ஆஷிக், கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமத்து முகமது ஹம்ராஸ், சலாமத் சுகைனா.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சலசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
6: காரைக்கால் GL மருத்துவமனை
7: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
6: GL மருத்துவமனை
7: காரைக்கால்.
5: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் VPN ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
8: பட்டினம் VPN கண் மருத்துவமனையும்
9: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
8: VPN கண் மருத்துவமனையும்
10: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
11: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
5: நாளை மாலை 4:30 விலக்கேற்றும் வேலை இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ.
12: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
13: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் பழனி பாரதி வரிகளில் சிற்பியின் இசையில் மனோ சுவர்ணலதா பாடிய மேட்டுக்குடி பட பாடல். இவர்களுக்காக ஆண்டிபாளையம் மதனசேகர், விஷ்ணுபிரியா, தீபிகா, தீபக் வெங்கடேஸ்வரன், நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவிழிமிழை, ஷாகுல் ஹமீத், சிதம்பரம், சிலுவை சந்தானராஜ்.

0: தங்க மாளிகை தங்கடகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளி.
5: நெத்திச்சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை காலை 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ் நாகப்பட்டினம் காரைக்கால் முருகன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது.
6: பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
4: நேரம் 12:26. மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் இணைத்திருந்து கேட்கலாம் ஹரிஹரன் பவதாரணி பாடிய தேடினேன் வந்தது படப்பாடல். இவர்களுக்காக பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், சுகன்யா, விஜய்சங்கர், சுமலதா, விஷ்ணு பிரகாஷ், சுஸ்மிதா ஸ்ரீ, திருமழிசை கஸ்தூரி, அருணாசேகர், மாதவரம் ஜமுனா.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2-5 மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோட்டுக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால். மனதில் நின்றவை நிகழ்ச்சியில் இணைத்திறந்து கேட்கலாம் சிற்பியின் இசையில் உன்னிகிருஷ்ணன், சித்ரா பாடிய ராசி பட பாடல் இவர்களுக்காக. திருமழிசை ராணி, மணிவணன், ஆனந்தி, மணிகண்டன், குபேந்திரன், மகேஸ்வரி, குப்பநத்தம் ராம் பிரகாஷ், கோகிலா ஆகியோர், ராமசாமி, சரோஜா தேவி, அடையாளம்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, திருப்பங்குழி சாந்தி, விஜயகுமார், சிறங்காட்டோ ராஜேந்திரன், தனலட்சுமி, கண்ணகி நகர், பெரியசாமி, சஜித்குமார், சந்தோஷ்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:55 டிஎல்ஆர் லட்சுமி நாராயண பத்தர் ஜுவல்லரி நாகப்பட்டினம் அன்னை ஏஜென்சி பறவை வழங்கும் அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வீலாங்கண்ணி சிறப்பு தொடர்.
1: சீரார விலையில் 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வாங்க டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் ஜுவல்லரி நாகப்பட்டினம்.
2: அனைத்து முன்னணி நிறுவனங்களின் விதைகள் உரம் சிமெண்ட் நேரடி விற்பனையாளர் அன்னை ஏஜென்சி பறவை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மனதின் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக மனோஜ் குழுவினர் பாடிய உள்ளத்தை அளித்தா பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. கொள்ளிடம் காமராஜ், திருமிழிசை அருணாசேகர், மாதவரம் ஜமுனா ஏகானந்தம், செங்கம் புனிதன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்படி வழங்கிய மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சி வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன், அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்கும் விதமாக கேரள மக்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் அத்தப்பு கோலமிட்டு கொண்டாடி வருகின்றனர். கேரளத்தில் அறுவடை திருநாளாகவும் சாதி மத பேதங்களை கடந்து இந்நாளை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயில், குருவாயூர், அரண்முலா திருக்கோயில்களில் இன்று காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. ஓணசந்தியா என்ற பாரம்பரிய விருந்தும் இந்நாளில் மக்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கான ஆதாரமாக உள்ளது. இப்பண்டிகையொட்டி கேரளத்தில் கலாச்சார கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் ஆகியவை நடைபெற்று வருகின்றன. தமிழகத்திலும் ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கேரள எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இப்பண்டிகையை பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசியில் ஓணம் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் அண்டை மாநிலமான கேரளாவின் எல்லைப் பகுதியான தென்காசி மற்றும் செங்கோட்டை, புளியரை உள்ளிட்ட பல பகுதிகளில் கேரள மாநில மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கேரளாவில் கொண்டாடுவதைப் போல இங்கும் ஓணம் பண்டிகையை வெகு விமரிசையாக கொண்டாடும் வகையில் பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் வீடு வாசல்களில் பெண்கள் மலர்களை வைத்து அத்தப்பு கோலம் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதிகளில் வண்ண வண்ண மின் விளக்குகளால் அமைக்கப்பட்ட ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை தென்காசி மாவட்டத்திலும் களைகட்டி உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து சா சந்தில்.
1: இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நபிகள் நாயகத்தின் பிறந்த தினமான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகளான அறநெறி, கடமை உணர்வு ஆகியவற்றை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் அனைத்து இஸ்லாமிய பெருமக்களுக்கும் இந்நாளில் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு

0: துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்நாளில் அன்பு, இரக்கம், நல்லிணக்கம், பரஸ்பரம் மதிப்பளித்தல் ஆகிய நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றுவோம் என்று கூறியுள்ளார். சகோதரத்துவத்தை வளர்க்கும் இந்த நன்னாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருகட்டும் என்றும் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் சமூகத்திற்கு என்றும் வழிகாட்டியாக அமையும் என்று கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வெளியிட்டுள்ள பதிவில், நபிகள் நாயகத்தின் போதனைகள் மனித சமூகத்திற்கு காலங்கடந்த மாண்புகளை கற்றுத்தந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மனித குலத்தின் மீது அன்பையும் அனைவரிடத்திலும் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பேணி காக்க வேண்டும் என்ற நபிகள் நாயகத்தின் உயரிய நெறிகளையும் பின்பற்றுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியா செஷல்ஸ் இடையே கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் அந்நாட்டு அமைச்சர் திரு வேலஸ் காஸ்க்ரோ தலைமையிலான குழுவினர் புதுதில்லியில் இன்று மீன்வளம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சக அதிகாரிகளுடன் உயர்மட்ட பேச்சுக்கள் நடத்தினர். மீன்வளத்தை பெருக்குதல், தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, அறிவியல் ஆராய்ச்சி, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிப்பது குறித்து இந்திய குழுவினர் செஷல் நாட்டின் தூதுக்குழுவினருடன் பேச்சு நடத்தினர். இந்திய பெருங்கடல் மண்டலத்தில் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. நீண்டகால கலர்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தி வளர்ச்சியை ஊக்குவிப்பது குறித்தும் இருநாட்டு குழுவினரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் திரு பகவந்த் சிங் மான் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் சர்க்கரையின் இருப்பு மற்றும் விநியோகம் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. சர்க்கரை பதுக்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள இளைஞர்களுடன் நாளை காணொலி வாயிலாக கலந்துரையாடுகிறார். மை பாரத் அமைப்பு இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகள் தெரிவு செய்யப்பட்டு இளைஞர்கள் இந்த கலந்துரையாடலில் பிரதமருடன் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டு, இளையோர் தலைமை, அரசியல் பொறுப்புணர்வு, தன்னார்வ பணிகள், உடல் ஆரோக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இளைஞர்களுடன் பிரதமர் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்துள்ள இளைஞர்களும் பிரதமருடன் கலந்துரையாட உள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு தடையாக உள்ள போதைப்பொருள் பழக்கத்தை இளைஞர்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றுவதற்கான வழிமுறைகள் குறித்தும் பிரதமர் உடனான இந்த கலந்துரையாடலின் போது விவாதிக்கப்பட உள்ளது. சத்தீஸ்கட் மாநிலத்தில் 24 மணி நேரமும் தானியங்கி முறையில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இத்திட்டம் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் அன்னபூர்த்தி தானிய ஏடிஎம் திட்டம் தொடங்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் 24 மணி நேரமும் ரேஷன் பொருட்களை பெறும் வகையில் ராய்ப்பூர், பிலாஸ்பூர் மற்றும் துர்க் ஆகிய 3 நகரங்களில் இந்த ஏடிஎம்கள் நிறுவப்பட்டுள்ளன. பயனாளிகள் தங்களது ஆதார் எண் அல்லது ரேஷன் கார்டு எண் மூலம் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு செய்து 24 மணி நேரமும் இந்த ஏடிஎம்களில் அரிசி பெறலாம். ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் வெளிமாநில பயனாளிகளும் இந்த ஏடிஎம்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்பது கூடுதல் சிறப்பாகும். 2500 கிலோ கொள்ளளவு கொண்ட ஒரு ஏடிஎம்மில் அரிசி நிரப்புதல் முழுவதும் தானியங்கி முறையில் நடைபெறுகிறது. இதுவரை உத்தரகாண்ட், மேகாலயா, குஜராத், ஒரிசா ஆகிய 4 மாநிலங்களில் மட்டுமே இருந்த இந்த வசதி தற்போது 5வது மாநிலமாக சத்தீஸ்கரில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. 1927 இதே நாளில் வங்க மொழியில் ஒலிபரப்பை தொடங்கிய கொல்கத்தா ஆகாஷ்வாணி மேற்குவங்க மாநிலத்தின் கலாச்சாரம், மக்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றோடு ஒன்றிணைந்து நிகழ்ச்சிகளை வழங்கி வருகிறது. கொல்கத்தா வானொலி நிலையத்தின் செய்திகள், அன்றாட நடப்புகள், இசை, இலக்கியம், நாடகம், கல்வி,

0: அறிவியல் மற்றும் மக்கள் நலத் திட்டங்களுக்கான நிகழ்ச்சிகள் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல தலைமுறைகளாக மேற்குவங்க மக்கள் கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிகழ்ச்சிகளை ஆர்வத்துடன் கேட்டு வருகின்றனர். பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் உள்ள மகப்பேறு மருத்துவமனையில் இன்று நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தன. அந்த மருத்துவமனையின் 3வது தளத்தில் உள்ள தாய்சேய் நலப்பிரிவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க பாகிஸ்தான் அரசு குழு ஒன்றை அமைத்துள்ளது. பிரேசிலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 2-6, 7-5, 10-8 என்ற செட் கணக்கில் பெருவின் ரொமினா பிரேசிலின் ரெபக்கா இணையை வென்றது. டியான்ஜின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-0, 6-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் அயனோ ஷிமி வென்றார். இந்தியாவுக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது நாளான இன்று இலங்கை அணி 2வது இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது 2 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 9 விக்கெட் இழப்பிற்கு 503 என்ற ரன்னுடன் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்த நிலையில் ஃபாலோ ஆன் பெற்று ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரளத்தின் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வெளிப்படுத்தும் ஓணம் பண்டிகை இன்று உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. கொல்கத்தா ஆகாஷ்வாணி நிலையம் இன்று 100வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. பஞ்சாபில் சர்க்கரை தட்டுப்பாடு இல்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் மகப்பேறு மருத்துவமனை ஒன்றில் நேரிட்ட தீ விபத்தில் 14 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்தனர். பிரேசில் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிருஷா மகேந்திரன் அமெரிக்காவின் விர்ஜீனியா கிராக்கர் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.
2: நீங்க ஸ்மார்ட் தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட் தெரியாது. பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புதுச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட. இது மட்டுமா, இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட்
3: சொல்லணும். நீங்களும் ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.sooryagar.gov.in.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் டிராமோ நகை மாளிகையின் பசந்தலை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமோ நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: புன்னகைத்து வரும் பூஞ்சிறகாய், கிள்ளை மொழி பேசும் பைங்கிளிகள், கொஞ்சம் நடையில் மனம் பறிக்கும் பட்டாம்பூச்சிகள், பிஞ்சு குரல் பண்பலையில் பேச வரும் பசுந்தளர்கள். இன்று நம்முடன் பேச போகும் செல்ல குழந்தை யார் என்பதை அவர்களிடமே கேட்கலாமா? வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: பாப்பா பேர் என்ன?
3: என் பேரு எம் அனன்யா.
2: ஓகே அனன்யா. பாப்பா என்ன படிக்கிறீங்க?
3: Fifth standard
2: படிக்கிறீங்களா? ஓகே. அனன்யா பாப்பாக்கு எந்த ஊரு?
3: காரைக்கால்.
2: காரைக்கால். ஓகே. இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?
3: GK questions
2: சொல்றீங்களா? எங்க சொல்லுங்க கேப்போம்.
3: Which is the largest continent in the world? Answer: Asia. Which is the smallest continent in the world? Answer: Australia. When did the first electric train run in India? Answer: 1925 AD. Who was the first Governor General of India? Answer: William Bentinck. Who was the first President of Independent India? Answer: Dr. Rajendra Prasad. Who discovered zero? Answer: Aryabhatta. Who is the first person to set foot on the moon? Answer: Neil Armstrong. For how long are Rajya Sabha members elected? Answer:

0: 6 years. How many schedules are there in the Indian Constitution? Answer, 12 schedules. Which is the smallest bone in the human body? Answer, steps.
1: அந்த போன் நம்ம பாடி பார்ட்ல எங்க இருக்கு?
0: காதுக்குள்ளார.
1: ஓகே, ரொம்ப சூப்பரா சொல்லிட்டீங்க. நீங்க இப்போ வளர்ந்து என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ஜிப்மர்ல வந்து ப்ரொஃபசர் ஆகணும்னு ஆசைப்படுறேன்.
1: அப்படிங்களா? நீங்க வளர்ந்து பெரியாளாகி ப்ரொஃபசர் ஆகிறதுக்கு பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: ரொம்ப அழகா கியூட்டா மலையாள மொழியில பேசின குட்டீஸுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? பண்பலையில் நாம் கேட்டு ரசித்தது பசந்தளர். மீண்டும் ஒரு பசந்தளரோடு உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பை சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே அகல்யா பிரபாகரன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமோன் நகை மாலையை வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமோன் நகை மாலையை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.

நேர்களின் நினைவிற்கு இன்று மாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் அரங்கம். இதில் கடலை காய்கறி சாகுபடி, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம், ஸ்ரீ பகவதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 உடன். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்னிசை.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களே, இன்றைய தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் பாடல் தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னு அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: EMI ஃபெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வைதேகி காத்திருந்தால் படத்திலிருந்து.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும்
1: பாட்டு.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
4: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. தார்பாய்கள் கிரீனெட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் பூந்தளிர் படத்திலிருந்து.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி. ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
2: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
3: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
2: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: நேர்களே, நமது பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
4: தென்மழை நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் அந்த 7 நாட்கள் படத்திலிருந்து.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
5: August 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: நேயர்களுக்கு பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

நேர்களை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 என்ற பேஜில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப், எக்ஸ்தள வலைப்பகங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.

0: ஆகாஷ்வாணி. நேயர்கள் கேட்க இருப்பது மிலாது நபி பெருநாள் உரை. வழங்குகிறார் பேராசிரியர் ஆ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள்.
1: உலகம் முழுக்க இருக்கிற தமிழ் சொந்தங்களுக்கு மீலாடி நபி விழாவின் வாழ்த்துக்களை கூறுவதோடு முகமனையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்களுடைய பிறந்த தின விழாவிலே அவர்களை குறித்து ஒரு சிறிய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். நபிகள் நாயகம் அவர்கள் அரேபிய தீபகற்பம் அறியாமையில் மூழ்கியிருந்த காலத்தில் 570 ரபியுல்லவ்வல் திங்கள் புனித மக்கா நகரில் பிறந்தார்கள். அவர்களின் தந்தையார் பெயர் அப்துல்லா. அன்னார் பிறப்பதற்கு முன்பே இறைவன் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அவர்களின் தாயார் பெயர் ஆமினா அம்மையார். நபிகள் நாயகம் 6வது வயதை அடைந்த போது அவரும் இறைவனிடத்தில் திரும்பிவிட்டார். பெற்றோரை இழந்த அந்த சிறிய பிள்ளை தன்னுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே தன்னுடைய வாழ்க்கையை துவங்கினார். அவர்களின் மறைவுக்கு பின்னால் தன்னுடைய பெரிய தந்தையான அபு தாலிபினிடத்திலே அவர் வளர்ந்தார். தன்னுடைய சிறு வயது முதலே பொய் பேசாமை, நேர்மை, நம்பிக்கைக்குரிய குணங்களை தன்னகத்தே கொண்டிருந்ததால் அந்த மக்கத்து மக்களெல்லாம் அவரை நம்பிக்கைக்குரியவர் என்கிற அரபி வார்த்தையில் அல் அமீன் என்று அன்போடு அழைத்தனர். தன்னுடைய 25வது வயதில் மக்காவில கண்ணியமிக்க வணிக சீமாட்டியான அன்னை கதீஜா அவர்களுடைய வியாபார பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நேர்மையோடும் நட்பண்புகளோடும் வியாபாரத்தை கவனித்து வந்தார்கள். அவர்களுடைய நற்குணங்களை பார்த்து அவர் மீது ஈடுபாடு கொண்ட அன்னை கதீஜா அவரை திருமணம் செய்ய விரும்பினார். இரு வீட்டார் சம்மதத்தோடு 25 வயதை நிரம்பிய நபிகள் நாயகம் அவர்கள் அன்னை கதீஜா அவர்களை திருமணம் முடித்தார்கள். அந்த நேரத்தில் கதீஜா அவர்களுக்கு 40 வயதை தொட்டிருந்தது. 3 ஆண் குழந்தைகளையும் 4

நான்கு பெண் குழந்தைகளையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கி அருளினான். அன்னை மாரியா கிபித்தியா என்று சொல்லுகிற ஒரு பெண்ணின் மூலம் இப்ராஹிம் என்ற ஒரு மகனை தவிர மற்ற அனைத்து குழந்தைகளையும் அன்னை கதீஜாவின் வழியாகவே இறைவன் அவருக்கு அருளினான். ஆண்களின் அல் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் மூன்று பேருமே சிறிய வயதிலேயே இவ்வுலகத்தை விட்டு உயிர் நீத்து விட்டார்கள். பெண் குழந்தைகள் ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும், ஃபாத்திமா என்கிற நான்கு பெண் மக்களுக்கு மிகச்சிறந்த தந்தையாக திகழ்ந்தார்கள். குறிப்பாக அன்னை ஃபாத்திமா அவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவியது. அவர்களின் வழியாக அவர்களுடைய வம்சாவளி விருத்தி பெற்றது. நபிகள் நாயகம் இந்த உலகத்தில் தோன்றிய நேரத்தில் மக்காவினுடைய அந்த நகர சமூகம் கலாச்சார மத சீரழிவு, மது, சூது, பெண்ணடிமைத்தனம், பழங்குடி மக்களிடையே ஏற்படுகிற மோதல்கள், சமூக ஏற்றத்தாழ்வு, கொலை கொள்ளை ஆகியவை மலிந்திருந்தன. 40வது வயதில் ஹிரா என்ற குகையில் இறை தியானத்தில் இருந்தபோது முதன் முதலாக அவருக்கு இறை செய்தி குர்ஆன் என்பதின் வழியாக அருளப்பட்டது. அதற்கு வஹி என்று சொல்லப்படும். அதை இறைவன் அவருக்கு குர்ஆனாக அருளினான். அதில் ஓரிறை கொள்கை, இறைவனை மட்டும் வழிபட வேண்டும் என்கிற பிரச்சாரத்தை நீங்கள் மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டும், மக்காவிலே இருக்கிற அநியாயக்கார தலைவர்களை எதிர்க்க வேண்டும், அவர்களுக்கு நியாயத்தை கற்பிக்க வேண்டும் என்கிற அறிவுடையோடு அந்த வஹி என்கிற குர்ஆன் அவருக்கு அருளப்பட்டது. இறைவன் நபிகள் நாயகம் அவர்களுக்கு வழங்கிய மாபெரும் அற்புதம் மனிதகுலத்திற்கான இறுதி வழிகாட்டியும் இந்த குர்ஆனே ஆகும். இதை இறைவன் ரமதான் மாதத்தில் லைலத்துல் கதிர் என்கிற இரவிலே அருளினான். அருளப்பட்ட காலம் முதல் இன்று வரை ஒரு எழுத்து கூட மாறாமல் இருப்பது இந்த திருக்குர்ஆனின் சிறப்பம்சமாகும். இறைவனின் நேரடி பாதுகாப்பில் இருக்கும் புனித நூல் இந்த நூலாகும். இது வெறும் வழிபாட்டு நூல் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சொல்லுவதோடு அறிவியலையும் சட்டத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பவியல் மற்றும் மனித உரிமைகளின் முழு வழிகாட்டியாக இவ்வேதம் திகழ்கிறது. ஒரு அமைதியான சூழல் உருவாக வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த சத்திய மார்க்கத்தை, இறைவனால் தரப்பட்ட அந்த வழிகாட்டுதலை மக்களுக்கு சொல்லுவதற்காக வேண்டி கிபி 622 ஆண்டு மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் அவர்கள். இந்த நிகழ்வு வரலாற்றிலே ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகிறது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வே இஸ்லாமிய ஹிஜ்ரி ஆண்டின் கணிப்பின் தொடக்கமாக அமைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு இருந்த தோழர்கள்தான் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தவர்கள். அவர்களை தோழர் என்றே கடைசி வரையும் அழைத்தார். சஹாபாக்கள் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் என்று சொன்னால் தோழர்கள் என்ற அர்த்தம். தன்னோடு இருந்த, தன்னுடைய வழியை பின்பற்றிய, தனக்கு எல்லா வகையிலும் உதவியோடு இருந்த அவர்களை தோழர் என்று அழைத்தார். நபிகள் நாயகம் அவர்களுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் எடுத்துச் சென்று மிகப்பெரிய தியாகத்தை மேற்கொண்டவர்கள் இவர்கள்தான். அவர்களிலே மிக முக்கியமானவர்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் இப்னு ஹத்தாப், உஸ்மான் இப்னு அஃபான், அலி என்கிற இந்த நான்கு பேரும் நபிகள் நாயகம் அவர்களுக்கு பின்னால் கலீஃபாக்களாக இருந்து அவர்களுக்கு பின்வந்த அந்த மக்களை வழிநடத்தினார்கள் என்பது மிகவும் சிறப்பான ஒரு செய்தியாகும். மக்காவிலிருந்து அவரோடு வந்த அந்த மக்களுக்கு முஹாஜிர்கள் என்று சொல்லுகிற புலம்பெயர்ந்தவர்கள் என்கிற பெயரோடு அழைக்கப்படுகின்றனர். அப்படி மதீனா நகருக்கு வந்த அந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் தந்து, புகலிடம் தந்து, தங்களோடு தோளுக்கு தோளாக நின்ற அந்த தோழர்களுக்கு அன்சாரிகள், உதவி செய்பவர்கள் என்ற பெயரால் அழைக்கப்பட்டனர். நபிகள் நாயகம் அவர்களுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்ட பணி மனிதர்களை ஓர் இறை பக்கம் அழைக்க வேண்டும். அவர்களிடத்தில் வன்முறையோ வற்புறுத்துதலோ ஒருபோதும் எந்த மாற்றத்தையும் ஏற்படாது. அன்பின் வழியில் உங்களுடைய அழைப்பு பணியை மேற்கொள்ள வேண்டும். அன்பாலும் நற்பண்பாலும் தான் மனிதகுலத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற வழிகாட்டுதலை இறைவன் சொல்லியிருந்தான். தான் வாழ்கிற காலத்தில் தன்னோடு இருந்த மக்களிடத்திலே யாரெல்லாம் இதே போன்று நன்மையின் பக்கம் அன்பின் வழியில் அழைத்தார்களோ அத்தனை பேரையும் நீங்கள் நம்ப வேண்டும். அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் கற்க வேண்டும்.
அவர்கள்

உடைய வழிகளை நீங்கள் ஏற்று நடக்க வேண்டும். அந்த மக்களுக்கு நீங்கள் உதவி புரிய வேண்டும் என்று உலகத்தில் தோன்றிய ஆயிரக்கணக்கான வழிகாட்டிகளுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே நேரத்தில் நல்வழியின் பக்கம் அழைக்கிற போது மக்களுக்கு எளிமையாக்குங்கள், கடினமாக்காதீர்கள், நற்செய்தி சொல்லுங்கள், வெறுப்புகளை விதைக்காதீர்கள் என்கிற முதன்மையான வழிகாட்டுதலை அவர் நமக்கு விட்டு சென்றார். அதுபோன்றே தான் வாழ்ந்து காட்டிய பிறகே மற்றவர்களுக்கு அறிவுரை வழங்கியும் அவர்களுக்கு நல்லுபதேசமும் செய்தார்கள். வரலாற்றில் நபிகள் நாயகம் செய்த மிகப்பெரிய புரட்சி நிறைய இருந்தாலும் குறிப்பாக பெண்ணடிமைத்தனத்தை நீக்கியதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய

0: எதும் பெண் குழந்தைகளை கொண்டாடியதுமாகும். அறியாமை கால அரேபியாவில் பெண்கள் வெறும் போகப் பொருளாகவும் சுமையாகவும் கருதப்பட்டனர். பெண் குழந்தைகள் பிறந்தவுடனே உயிரோடு புதைக்கிற கொடூர நிலை அங்கே நிலவி வந்தது. நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய தூதுத்துவத்தை வெளியே சொல்லுகிற போது முதலாவது சொன்ன செய்தி, யார் பெண் குழந்தைகளை அன்போடு வளர்த்து ஆளாக்குகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வாழ்க்கையை தருவான் என்று அறிவித்ததோடு பெண் குழந்தைகள் கொள்ளுவதை முற்றிலும் ஒழித்தார். பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தார். திருமணத்தில் சுதந்திரம், விவாகரத்தில் உரிமை அந்த காலத்திலே அவர் பெற்றுத்தந்தார். தாயின் காலடியில்தான் சுவனம் இருக்கிறது என்று கூறி தாய்க்கு எதிராக வார்த்தைகளை உயர்த்துவது கூட பாவம் என்கிற செய்தியை சொல்லிக் கொடுத்தார். மனிதன் மனிதனை அடிமைப்படுத்துகிற முறை உலகெங்கும் பரவியிருந்த காலத்தில் அடிமை முறைக்கு எதிராக நபிகள் குரல் கொடுத்தார். மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறுக்கு பரிகாரமாக அடிமைகளை விடுதலை செய்தால் அது பரிகாரமாகும் என்று சொன்னார். நீங்கள் உண்பதையே உங்களிடம் பணியாற்றுகிறவர்களுக்கும் உண்ணக் கொடுங்கள், நீங்கள் உடுத்துவதை அவர்களுக்கும் உடுத்த கொடுங்கள் என்று உத்தரவிட்டார். மிக உயர்ந்த இஸ்லாத்தின் பாங்கான தொழுகைக்கான அழைப்பான அதை செய்வதற்கு பிலால் என்கிற அடிமையை முற்படுத்தினார். சமூகத்தில் புறையோடி போயிருந்த கெட்ட பழக்கங்கள் அவற்றிற்கு எதிராக களமாடியதோடு தன் வாழ்நாளில் எவற்றையெல்லாம் தவறு என்று நிரூபித்தாரோ அத்துணையும் இல்லாத ஒரு சமூகத்தை கெட்டி எழுப்பியதுதான் நபிகள் நாயகம் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற மிகப்பெரிய செய்தி. நபிகளார் வட்டி முறையை முற்றிலும் தடை செய்ததோடு சுரண்டலற்ற பொருளாதார அமைப்பை உருவாக்கினார். வட்டி வாங்கக்கூடாது என்பதற்கு தடை செய்ததோடு மட்டுமல்லாமல் ஜக்காத் என்று சொல்லுகிற கட்டாய தானம், செல்வந்தர்களின் செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை கடமையாக்கினார். துன்பத்தில் இருப்பவர்களுக்கு வட்டியில்லாமல் கடன் கொடுத்து உதவ வேண்டும் என்கிற பழக்கத்தையும் ஏற்படுத்தினார். மதுவையும் சூதையும் முற்றிலுமாக தடை செய்தார். நீதி, சமத்துவம், சகோதரத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு மதீனா சாசனம் என்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அங்கே இருந்த மக்களுக்கு மத்தியில் மதச்சார்பினை ஏற்படுத்தி செயல்பட்டது நபிகள் நாயகம் அவர்களின் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கது. தான் இறப்பதற்கு முன்னால் செய்த அந்த ஹஜ்ஜின் போது அவர் நிகழ்த்திய உரை மனித உரிமை சாசனத்தின் மிக உச்சகட்டமான ஒரு அமைப்பாகும். இறை பக்தியே ஒரு நல்ல மனிதனாக நடப்பதே, இந்த உலகத்தில் இறைவனுக்கு பிரியமானதாகவும் இந்த உலகத்தில் அவரை நல்லதாகவும் அடையாளம் காட்டும் என்று சொல்லிச் சென்றார். 632 ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12 நாள் தனது 63 வயதில் மதீனாவில் வைத்து மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பரிசுத்தமான குர்ஆனும் அவருடைய வாழ்க்கை வழிகாட்டுதல்களும் என்றும் மனிதகுலத்திற்கு நல்வழிகாட்டி ஒளியாக திகழ்கின்றன. உயர்ந்த அந்த நபிகள் நாயகம் பிறந்த நாளை கொண்டாடுகிற நாள்தான் இந்த மீலாடி நபி. இந்த நாளினுடைய வாழ்த்தாக மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை கூறுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன்.
1: நேயர்கள், இதுவரை மீலாது நபி பெருநாள் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் பேராசிரியர் அ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேர்களே, இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாய் லட்சுமி அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் நேர்களே. இன்றைய உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கடலை காய்கறி சாகுபடி செய்து வரும் நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவர்களுடனான நேர்முகம்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநிலச் செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோணப் பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இனி விரிவான செய்திகள். நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மிலாது நபி இன்று கொண்டாடப்படுகிறது. மலையாள மொழி பேசும் மக்களின் வசந்த விழாவான திருவோண பண்டிகையும் இன்று மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்டோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அனைவரது வாழ்விலும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்று அவர்கள் வாழ்த்தியுள்ளனர். மிலாது நபியையொட்டி திருப்பூரில் நபிகள் புகழ் பாடும் பேரணி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இஸ்லாமியர்களின் இறை தூதர் நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு மிலாதி நபி விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருப்பூரில் மிலாதி கமிட்டி சார்பில் நபி புகழ் பாடும் பேரணி நடைபெற்றது. நாட்டில் அனைத்து சமுதாய மக்களும் ஒற்றுமையுடனும் அமைதியுடனும் வாழ வேண்டி சிறப்பு பிரார்த்தனைகள் செய்யப்பட்டது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற பேரணியில் அனைத்து மதத்தினரும் சமத்துவத்துடன் வாழ வேண்டும், சமூகத்தில் அமைதியை பேண வேண்டும் கோஷங்களை எழுப்பியபடி குழந்தைகள் ஊர்வலமாக சென்றனர். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களில் மக்கள் ஓணம் பண்டிகையை அத்தப்பூ கோலமிட்டும் 23 வகையான உணவுப் பொருட்களுடனும் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். பிரதமர் திரு நரேந்திரமோடி கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக நாளை உரையாற்றுகிறார். தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலிருந்தும் தலா 2 கல்லூரி மாணாக்கர் பங்கேற்கும் இந்நிகழ்ச்சியில் விளையாட்டு, இளையோர் ஆளுமை, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டமைப்பு ஆகியவை குறித்து பிரதமர் கலந்துரையாடுகிறார். தொடர்ந்து இளையோர் பாரத தன்னார்வலர்கள், உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள், வெற்றி பெற்ற விளையாட்டு வீரர்களிடையேயான கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கனடா டொரண்டோவில் இந்திய வர்த்தக பிரதிநிதிகளிடையே உரையாற்றிய அவர், இந்தியா நீடித்த வளர்ச்சி, இளையோரின் எண்ணிக்கை, விரிவடைந்து வரும் நுகர்வு உள்ளிட்டவைகளில் தனித்துவம் பெற்று வருவதாக கூறினார். இந்தியாவில் விரைவான நகரமயமாக்கல், நடுத்தர வர்க்கத்தினரின் முன்னேற்றம், உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் மூலம் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் உருவாக்கப்படுவதாக தெரிவித்தார். கனடா நிதியமைச்சர் பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதிசார் பேச்சுவார்த்தைகளை அமைச்சர் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கிடையேயான பொருளாதார முன்னேற்றம், முதலீட்டு வாய்ப்புகள் உள்ளிட்டவைகளை மேம்படுத்தும் வகையிலான ஆலோசனைகளையும் அவர் எதிர்கொள்கிறார். நாட்டின் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஈஸ்ரம் இணையதளம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த இணையதளம் தொடங்கப்பட்டு 5 ஆண்டு நிறைவை ஒட்டி மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்தியில் 31,89,00,000 மேற்பட்ட தொழிலாளர்கள் இதில் பதிவு செய்துள்ளதாக கூறியுள்ளது. தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் நோய் அறிகுறிகள்

0: கண்டறியப்பட்டவுடன் பொதுமக்கள் மருத்துவமனைகளுக்கு செல்லுமாறு மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், லேசான சளி, காய்ச்சல், இருமல், தொண்டைவலி போன்ற அறிகுறிகள் இருப்பின் சுயமாக மருந்துகளை உட்கொள்ள வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். மாநிலத்தில் சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார்.
1: டெங்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு கொசு ஒழிப்பு பணியாளர் வார்டு வைஸ் நம்ம அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். வந்த பிறகு டெங்கு ஸ்டாண்டர்டான ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் நம்ம ஃபாலோ பண்ணி அதை அனைத்து அரசு மருத்துவமனைக்கும் பண்ணணும். ஏன்னா ஒரு டெங்குனால உயிரிழப்பு ஏற்படும்னா 4-5 நாள் கழிச்சு அவங்க கொஞ்சம் காய்ச்சல் அறிகுறிகள் குறைந்த பிறகு திடீர்னு அவங்க பேஷண்ட் சிம்டம்ஸ் தீவிரமடைஞ்சு அந்த டெத் அதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பரந்தூர் விமான நிலையத்திற்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை திருப்பி வழங்குவது தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் தமிழ் தென்றல் திருவி கல்யாண சுந்தரனாரின் 143வது பிறந்த நாளையொட்டி அன்னாரது திருவுருவப்படத்திற்கு இன்று மலர்தூவி மரியாதை செலுத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இவ்விஷயத்தில் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்றார். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பக்தர்கள் சிரமமின்றி தரிசனம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். இக்கோவிலில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர், பக்தர்களின் காத்திருப்பு நேரம் தொடர்பான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு தரிசன முறைகள் நெறிப்படுத்தப்படும் என்றார். தமிழ்நாட்டில் அனைத்து நியாய விலை கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கான கைரேகை சரிபார்ப்பு EKYC சிறப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும் இம்முகாமை கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப அட்டைதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியை எட்டும் தருவாயில் உள்ளதையடுத்து பாசனத்திற்காக அணை விரைவில் திறக்கப்பட உள்ளது. இதனையடுத்து அணையின் வலது கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 10405 கனஅடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் இன்று வினாடிக்கு 10000 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தொடர் மழை காரணமாக அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் நடைபெற்று வரும் தூய்மை பணிகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி கேட்டுக் கொண்டுள்ளார். பொது இடங்களில் கொசு ஒழிப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டத்தில் காய்ச்சல் மற்றும் தொற்றுநோய் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் அனைத்து பொது இடங்களில் கொசுப்புழு ஒழிப்பு மற்றும் தூய்மை பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொசுக்கள் உற்பத்தியாகக்கூடிய இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றை அகற்றும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வரும் அனைத்து தடுப்பு மற்றும் தூய்மை பணிகளுக்கும் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தமிழக அரசின் மாவட்ட தொழில் மையம் மூலம் செயல்படுத்தப்படும் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய வங்கி கடனுதவி பெற கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான தனியார் பள்ளி விடுதிகளை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் என ஆட்சித்தலைவர் டாக்டர் மணீஷ் நரவணரே அறிவுறுத்தியுள்ளார். மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தமிழகத்தில் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் நாளை சுபமுகூர்த்த தினத்தையொட்டி ஆவணப்பதிவிற்காக கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று பத்திரப்பதிவுத்துறை தலைவர் திரு அருண்தயால் சுந்தர் தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பன்னீர் இலை விபூதி பிரசாதத்தை ஆன்லைன் மூலம் விற்பனை செய்ய கோவில் நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டு வந்த பன்னீர் இலை விபூதி முதன் முறையாக ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு பன்னீர் இலை விபூதி பிரசாதம் 120 ரூபாய். அதில் இலை, திருநீறு, புட்டமுது 100 கிராம், மூலவர் மற்றும் சண்முகர் புகைப்படம் என மொத்தம் 160 கிராம் எடை கொண்ட இந்த பிரசாதம் ஆன்லைன் மூலமாக விற்பனை செய்யப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.

0: விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனுடன் தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன் 2 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்திருந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்டு. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மிலாது நபி மற்றும் திருவோண பண்டிகை இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் பன்றிக் காய்ச்சல் நோய் பரவலை கட்டுப்படுத்த சுகாதார நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். பரந்தூர் விமான நிலைய பணிகளுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் தொடர்பாக சட்ட வல்லுநர்களுடன் கலந்தாலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணை பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு செய்தனர். இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தனது இரண்டாவது இன்னிங்ஸை ஃபாலோ ஆனுடன் தொடர்ந்து விளையாடி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:55 நிமிடம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

சிந்தனை துளி. நெகிழி தவிர்ப்போம், நிலத்தின் நஞ்சை ஒழிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். லஞ்ச் பிரேக். அச்சாணி.

இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாய் லக்ஷ்மி அவர்களை சந்திக்க போறோம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேடம்.
0: பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ வந்து நிறைய தொழில்கள்லாம் இருக்குது, அதுவும் பெண்களுக்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் ஸ்பெஷலாக வந்து நீங்கள் இதை ஏன் தேர்ந்தெடுத்து பண்ணணும்னு நினச்சிங்க?
1: வணக்கம் மேடம். எனது பேர் கீழே சாய்லட்சுமி, கீழவாஞ்சூர்லேருந்து வரேன். என்னுடைய அம்மா நல்லா தான் இருந்துட்டு இருந்தாங்க. சடனாக அவங்களுக்கு வந்து ஃபோர்த் ஸ்டேஜ் கேன்சர் மேம், ஹெவி ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்போ தான் எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நிறைய பேஷண்ட்டு, நான் வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போகிறேன், அம்மா மாதிரி உள்ளவங்க வந்து குழந்தைங்களை வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு வர்றாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டை நல்லபடியாக வெளியில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வந்துச்சு. அப்புறம் எனக்கு தெரியாமலே இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து நான் யூஸ்வலாக வீட்டில் வச்சிட்டு இருப்பேன். அதை வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்கும் போது எங்க அம்மாவுக்கு வந்து அந்த கேன்சர்ல இருந்தாங்க, ஆனா அந்த ஹெவி ப்ளீடிங் இருந்துச்சு, ஆனா பெயின் இல்ல. அதுக்கு காரணம் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி தான் மேம். அப்பதான் சரி, நம்மளே அந்த லைஃப்ல அந்த லெசனை பார்த்துட்டோம் இல்லையா, அதையே நம்ம வெளியில மக்களுக்கு கொண்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு என்னோட சிறிய முயற்சியா வந்து பீச் ரோட்ல வந்துட்டு ஒரு சின்ன டேபிள் போட்டு இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஒவ்வொரு அரிசிலையும் ஒரு கஞ்சி, அதுல வந்துட்டு கருப்பு உளுந்து நம்ம பெண்களுக்கு எவ்வளவு இடுப்பு வலிமைக்கெல்லாம் நமக்கு அவசியமாக பயன்படுது, அதனால அந்த கருப்பு உளுந்துல கஞ்சி. ஏன்னா நம்ம சைடு வந்து கருப்பு உளுந்து கஞ்சி கிடையாது, சேலம் திருநெல்வேலி அந்த மாதிரி சைடு தான் அதெல்லாம் இருக்குது இல்லையா. சரி, நம்ம இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த புற்றுநோய் செல்களுக்காக தான் மேம் இந்த தொழிலையும் நான் ஆரம்பிச்சது மேம். நான் இதை பண்ணது
0: சரி, அதாவது எல்லாருக்கும் ஒரு நல்ல உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏன் உங்களுக்கு வந்து அதை சத்து மாவு கஞ்சிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி ஏற்பட்டுச்சு?
1: இந்த பாரம்பரிய அரிசி வந்து யாருக்குமே தெரியல மேம். இப்போ எனக்கு தெரியாம தான் நான் இதை செஞ்சுட்டு இருந்தேன் இல்லையா. எல்லாருக்கும் தெரிஞ்சது கருப்பு கவுனி மாப்பிளச்சம்பா அரிசி மட்டும்தான். இதுலயே ரத்தசாலி அரிசி இருக்கு, காட்டியானம் அரிசி இருக்கு. இப்ப நிறைய பேருக்கு வந்துட்டு சுகர் லெவல் அதிகமா இருக்குது, சுகருக்காக டேப்லெட் தான் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி காட்டியான அரிசி கஞ்சி வச்சு குடிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் பேலன்ஸ்டா வச்சிருக்கலாம். இந்த அரிசியை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ஸ்டார்ட் பண்ணது மேம்.

0: ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அரிசியை தேடி போய் கண்டுபிடிச்சி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது இன்னும் கஷ்டமான விஷயம். அதை விட ஒரு டேப்லெட் சாப்பிட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியே வந்து வந்துட்டாங்க. ஆனால் அந்த டேப்லெட் வந்து எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை அப்படிங்கிறத உணரணும். அப்போ நல்ல உணவுகளை நோக்கி நாம் போகணும். இப்போ நீங்கள் சொன்ன இந்த மாதிரியான அரிசிகள் இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் எப்படி நம்ம ஊரில் கிடைக்குமா? காரைக்கால்
1: கிடைக்கும். நம்ம ஊரில் கிடைக்குது மேம். நம்ம காரைக்கால் சந்தையிலேயே திருவள்ளுவர்னு சொல்லிட்டு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவங்கள்ட்ட சந்தையில் போனால் கிடைக்கும். நம்ம ஊரில் காரைக்கால்லயே கிடைக்குது, மார்க்கெட்ல கிடைக்குது. ஒருத்தங்க விவசாயம் பண்றாங்க, நான் அவங்க கிட்டதான் மேம் இதெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன் மேம்.
0: ஓஹோ, டைரக்டாவே
1: டைரக்டாவே நம்ம ஊர்ல பண்றாங்க மேம்.
0: ஓகே. இப்ப அந்த சத்துமாவு கஞ்சி நீங்க வந்து ஒரு நாளைக்கு
1: ஒரு இப்போ திங்கட்கிழமைனா கருப்பு கவுனி, செவ்வாய்க்கிழமை மாப்பிள்ள சம்பா, புதன்கிழமை ரத்தசாலி. அந்த ரத்தசாலி அரிசி வந்து நமக்கு ஹெச்பி லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த அரிசியை வந்து நம்ம சாதாரணமா வீட்டுல ஒரு பிரியாணி கூட பண்ணி சாப்பிடலாம், ஆனா மக்களுக்கு அது தெரியல. அந்த ரெட் கலர்ல இருக்கிறதுனால நமக்கு நிறைய ஃபைபர் கண்டென்ட் அது அதிகமா இருக்கு மேம். அப்புறம் வியாழக்கிழமை காட்டியானம் அரிசி, இந்த மாதிரி நவர அரிசி, ஜிம்முக்கு போறவங்களுக்குன்னு ஒரு குள்ளக்காரன்னு ஒரு அரிசி இருக்கு மேம். இப்போ அதை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு வயிறு ஃபுல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கும், பேலன்ஸ்டாவே நமக்கு அதை கொண்டு போகலாம் அந்த ரைஸ் சாப்பிட்டாங்க அப்படின்னா. அப்புறம் குடல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு பால் குடவாலை, குடவாலை அரிசி அப்படின்னு இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து முதல் உணவா என்ன பண்றாங்க, ராகி தானே மேம் கொடுக்குறாங்க, அதுக்கு பதில் வந்துட்டு அந்த பால் குடவாலை அரிசியை கஞ்சி வச்சுட்டு முதல் உணவாவே கொடுக்கலாம் மேம். அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு மேம். ஒரு
0: வெள்ளை நிறத்துல இருக்கும்
1: இருக்காது மேம், அந்த அரிசிகள்லாம் வந்துட்டு சிகப்பு நிறத்துல இருக்கும். வெள்ளை நிறத்துல வந்துட்டு தங்கச்சம்பா, மணிச்சம்பா, அந்த வாசனை சீரக சம்பாலாம் இருக்கு இல்லையா மேம், அது வெள்ளையா இருக்கும். இலப்பை பூ சம்பா அரிசி வந்துட்டு கொஞ்சம் பழுப்பு நிறமா பச்சை நிறமா அந்த மாதிரி இருக்கும். அந்த இலப்பை பூ சம்பா அரிசி வந்து சமைக்கும் போதே அவ்வளோ வாசனையா இருக்கும், அது வந்து மூட்டு வலி முடக்கு வலிக்கு எல்லாமே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரெமெடியா இருக்கும் அந்த அரிசி மேம். அது
0: இப்போ அந்த அரிசி வந்து வாங்கி சமைக்கிறதுங்கிறது எல்லாராலையும் முடியுமா? ஏன்னா அதோட காஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே.
1: ஆமாம் மேம், அதிகம்தான். ஆனால் பண்ணலாம் மேம். இப்போ சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செலவு பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு அரை கப் அரிசிலயும் ஒரு 3 கிராம் அளவுக்கு ஃபைபர் இருக்கு மேம். அப்ப தாராளமா இப்ப சுகர் உள்ளவங்க வந்து கஞ்சி எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க என்ன பண்ணலாம், தேங்காய் பால் அதுல ஊத்திட்டு வெந்தயம் சேர்த்து ஒரு வேளைக்கு அந்த உணவு சாப்பிடலாம் இல்லையா, நம்மளால முடியும் தானே, அந்த மாதிரி அதை சாப்பிடலாம் மேம்.
0: சரி, 3 வேளை முடியல அப்படின்னா
1: ஒரு வேளைக்கு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக.
0: சரி, இப்போ எப்படி நீங்க இப்போ ஆரம்பத்துல வந்து எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒரு எல்லாருக்குமே கொஞ்சம் சரி என்ன பண்றது, என்ன வாங்குறது, எப்படி நம்ம ஆரம்பிக்கிறது, அதுவும் நம்ம தனியா இருந்து வாங்குறது அப்படிங்கறது செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்போ எப்படி உங்களுக்கு ஒரு தைரியம் அப்படின்னுங்கிறது வரணும் இல்லையா, எப்படி நீங்க?
1: அதுக்கு காரணம் என்னோட சகோதரி தான் மேம். அவங்களும் அவரோட கணவர் தான் வந்துட்டு எனக்கு இதை சொன்னது. இந்த மாதிரி நீங்க பீச் ரோட்ல லொகேஷன் சொன்னாங்க, அங்க ஸ்டார்ட் பண்ணல, ஏன்னா அங்கதான் ஹெல்த் இஷ்யூக்காக வாக்கிங் வர்றவங்க அங்கதான் வர்றாங்க இல்லையா, நீங்க அங்க போய் பண்ணுங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஒரு டேபிள் கூட என்கிட்ட கிடையாது, சும்மா 2 வாளியில தான் கஞ்சி எடுத்து போய் ஒரு நாள் எடுத்துட்டு போனேன். அங்க இருக்கிற அந்த சேர்ல வச்சுதான் எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆனா மக்கள் அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் நானாவே தான் அரிசியை பத்தி பேசி பேசிதான் என்கிட்ட கஸ்டமர் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க தான் வர்றவங்க டேபிள் போடுங்க, அந்த வெசல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்னு நான் அப்படிதான் மேம். இது எல்லாத்தையும் நான் முயற்சி செய்யறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நான் வாங்கவே இல்லை. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஐடியா கிடைக்கும் இல்லையா, அப்படிதான் மேம். சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணதான், ஒரு 500 ரூபாய் முதலீட்டுல இது நான் பண்ண விஷயம் மேம். இது காலையில 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் தான் பண்ணேன். அப்பதான் வாக்கிங் அந்த டைம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில 3 மணிக்கு எழுந்திரிச்சுதான் அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அங்க கொண்டுட்டு போவேன். என்கிட்ட வெறும் ஜஸ்ட் 2 வீலர் தான் மேம், நானும் என்னோட கணவர் மட்டும்தான் அந்த டேபிள்ல இருந்து எல்லா பொருளையும் அந்த வண்டியில வச்சுதான் கொண்டுட்டு போவோம். நல்லபடியா தான் எனக்கு அந்த தொழில் போணுச்சு மேம், நல்லா சப்போர்ட் பண்ணாங்க.
0: ஓகே, ஒரு பாடல் கேட்போம், உங்களுக்கு பிடித்த பாடல் தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: பெரிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
5: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
5: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நேர்லை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு
7: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி.

0: தேசத்திற்கான வளம் ONGC.
1: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரிகால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சிதா பார்மா விடங்கலூர் எண்ணெய் வழங்கும்.
3: பால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
2: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
2: பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் இந்த தொழில் செஞ்சுட்டு வரீங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. எப்படி ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறது, ஃபஸ்ட்டு வந்து பீச்சில் தான் உங்களோட தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே படிப்படியாக வந்து ஒவ்வொரு பொருளாக வாங்கி சேகரித்து கிட்டத்தட்ட ஒரு தேனி மாதிரி அப்படி சொல்லலாம் இல்லையா?
5: கண்டிப்பாக
2: ஒன்று ஒன்றா வாங்கி
5: தேடல்கள் அதிகம்
2: இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. ஆரம்பத்தில் எவ்வளோ முதலீடு பண்ணீங்க நீங்கள் இந்த இதில்?
5: முதலீடுனா ஒரு 500 இருக்கும் மேம். ஃபர்ஸ்ட் டே நான் பண்ணது ஜஸ்ட் ரெண்டு வாலி வீட்டு உள்ள பொருள், அந்த பொருள் தான் எடுத்துட்டு போனேன். அடுத்த நாள் தான் டேபிள் வாங்கினது, அந்த மாதிரி ஒரு 2000 அடுத்த, அதாவது அதில் வர இன்கம் வச்சுதான் நான் லாஸ் ஆகலை மேம். இந்த உணவுப் பொருளால நான் லாஸ் ஆகவே இல்லை, மிச்சம் ஆகும். அது வந்து எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த வர்ற இன்கம்ல தான் நான் சின்ன சின்ன ஒவ்வொரு பொருளும் வாங்கினதும் இதுல இருந்து தான் நான் வாங்கினேன். டோட்டலா நான் மொத்தமா அமௌண்ட்டை வச்சுட்டு இதுல இந்த பிசினஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை மேம். கொஞ்சம் கொஞ்சமா பண்ணதா மேம்,
2: வரக்கூடிய லாபத்தை வச்சு படிப்படியா. ஆமா,
5: அது நான் வேற எந்த செலவுக்கும் பண்ணல, இதுலயே தான் இன்வெஸ்ட்
2: பண்ணிக்கிட்டேன். இப்ப உங்க குடும்பத்தோட ஆதரவு எப்படி இருந்துச்சு?
5: எனது கணவர் தான் மேம். அவரோட சப்போர்ட் இல்லை அப்படின்னா இதில் நான் பண்ணியிருக்கவே முடியாது. ஏன் நம்ம போய் பீச் ரோட்ல போய் நிற்கணும்? நான் ஒரு தனியார் பள்ளியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் மேம். நம்ம இனியும் அங்கே போயிட்டு ஏன் அங்கே போய் நிற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அவர் எந்த தடையும் பண்ணல. நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு என் கூட வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணது ஃபுல்லாக ஹஸ்பண்ட் தான் மேம்.
2: ஓகே, அப்போ உங்களோட குடும்பத்தோட ஆதரவும் வந்து உங்களுக்கு இருந்தது. இப்போ அந்த ஸ்டால் வச்சு பண்ணீங்க இல்லையா, அந்த அனுபவத்தை சொல்லுங்களேன். எப்படி இப்போ அதிகாலையில் வந்து 3 நீங்கள் எழுந்து அந்த கஞ்சி வச்சு அதுக்கப்புறம் அதை எப்படி சூடு மாறாமல் எடுத்து?
5: அதுக்கு நான் வெசல் வாங்கிக்கிட்டேன் மேம். ஹேட் பேக் வந்துட்டு ஆன்லைனில் நான் போட்டு வாங்கிக்கிட்டேன். நான் கஞ்சி மட்டும் வைக்கல மேம், நெல்லிக்காய் சாறு பயன்படு அது ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். வெண்பூசணி சாறு, கற்றாழை மோர், அப்புறம் வந்து ஏபிசி ஜூஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஆம்லா, பீட்ரூட், கோகோனட் ட்ரை பண்ணி நான் அந்த மாதிரி கொடுத்தேன் மேம். எனக்கு இது ப்ரிப்பேர் பண்ணதான் எனக்கு டைம் அதிகமாகும். ஜூஸ் மார்னிங் அடிக்கிறதுனால கஞ்சி அது பக்கம் ஒரு சைட் போயிட்டு இருக்கும் மேம். எனக்கு அது பேலன்ஸ்டா, எனக்கு அது கொஞ்சம் வந்த கஸ்டமருக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்புறம் நவதானிய சுண்டல் ஒன்று கொடுத்தேன் மேம். ஏன்னா மார்னிங் வரவங்களுக்கு ஒரு கப்பு கஞ்சி ஒரு சுண்டல், அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா மேம், பார்சலும் வாங்கிட்டு போவாங்க. வந்த கஸ்டமர் தான் எனக்கு ஒவ்வொரு ரெசிபி ஒவ்வொரு நாள் சொன்னது, இதை போடுங்க, அந்த அருகம்புல் சாறு போடுங்க. வர்றவங்க தான் எனக்கு அந்த மாதிரி அந்த மூலிகைகள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இதுல வந்துட்டு கிட்னி ஸ்டோன் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும், இதை நீங்க தண்ணியில அலசினாலே அலசி குடிச்சால ஜெல்லு வரும், இதை நீங்க அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல நான் அந்த ஸ்டால் அந்த போட்டு அங்க நிக்கும் போது நான் அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸையும் ஃபேஸ் பண்ணிருக்கேன் மேம். ஏன்னா தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் வருவாங்க அந்த இடத்துல, ஏன் இந்த பொண்ணு இங்க வந்து நிக்கிதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷையா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த டேபிள் எல்லாம் வண்டியில வச்சுட்டு எடுத்துட்டு வரும்போது, அதுக்கப்புறம் நாள் போக போக மக்கள் வந்துட்டு இதுல ரொம்ப இதுக்கு எனக்கு ஆர்வம் காட்ட ஆரம்பிக்கவும் எனக்கு இது பழகிடுச்சு. நானே இதை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். அவங்களே அதை நின்று கேட்டுட்டு போறது, எனக்கு அங்க இந்த மாதிரி பண்றாங்கம்மா, அந்த பாண்டிச்சேரி பீச்ல எல்லாம் எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதை பச்சையா கீரை எல்லாம் போட்டிருக்காங்கம்மா. ஓ, அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாள் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு கஞ்சிக்கும் ஒவ்வொரு கீரை யூஸ் பண்ணுவேன் மேம். அது கொஞ்சம் மார்னிங்கே அவங்களுக்கு ஹெல்த்தியா ஆயில் இல்லாம கிடைச்சது இல்லையா, இல்ல ஆயில் ஐட்டம் இது இல்லாம கொடுத்தேன் மேம்.
2: நல்ல விஷயம்தான். இப்போ வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணீங்க?
5: இப்போ இதில் எனக்கு மோஸ்ட்லி வாக்கிங் வந்தவங்க யாரு அப்படின்னா ஃபாரின் போனவங்க தான் மேம். ஃபாரின் ரிட்டர்ன்ஸ் அவங்க தான் வந்திருந்தாங்க. நாங்கள் இதை இங்கே சாப்பிட்றோம், நாங்கள் அங்கே எடுத்துகிட்டு போய் சாப்பிடணுமே சொல்லிட்டு அவங்க தான் எங்கிட்ட கேட்டாங்க. அந்த கருப்பு உளுந்து கஞ்சி வந்து எனக்கு ஃபாஸ்ட் மூவிங் மேம். அது அங்கே ஒரு 7:30 எனக்கு முடிஞ்சிடும் சொல்லிட்டே போயிடுவாங்க. எனக்கு எடுத்து வைங்கன்னு சொல்லுவாங்க, என்னால் எனக்கு கொடுக்கதான் முடியாது. அப்புறம் அவங்க தான் பேக்கட் ஐட்டம் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் எனக்கு பேக்கிங் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது, நார்மல் கவர் வாங்கி தான் மேம் பேக் பண்ணேன். அப்புறம் அதுல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டு இந்த பேக்கிங் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டு, சரி நம்ம வெறும் கருப்பு உளுந்தை மட்டும் கொடுக்க

0: வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு ஏழு வகையான பாரம்பரிய அரிசியெலாம் அதில் மிக்ஸ் பண்ணி ஒரு கருப்பு உளுந்து ஒரு ஸ்ப்ரவுட்டட் ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் அதை நான் கொடுத்துட்ருக்கேன் மேம். இப்போ
1: அந்த மாதிரி என்னென்ன மிக்ஸ்லாம் கொடுக்குறீங்க?
0: அப்புறம் அதுலேயும் இப்போ நவதானிய சுண்டல் போட்டேன் இல்லையா, மக்களுக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் வேணும் ஃபைபர் வேணும், நம்ம அதிகமாக எடுக்கிறது கார்போஹைட்ரேட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதனால நவதானிய அந்த இட்லி பொடி மாதிரி ட்ரை பண்ணேன் மேம். அது குழந்தைங்க நல்லா சாப்பிட்றாங்க, ஏன்னா அது காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுது அதில், அதனால குழந்தைங்களுக்கு அதை விரும்பி பேரண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஏழு வகையான அரிசி போட்டு மிளகு சீரகம் போட்டு அது ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு கஞ்சி மாதிரி வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கஞ்சி, அப்புறம் இன்ஸ்டன்ட் புட்டு மிக்ஸ் போட்டுட்டு இருக்கேன் மேம். அப்புறம் மில்லட்ஸ்லையும் வந்துட்டு மில்லட்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நம்ம சாப்பிட்றதுல எனக்கு என்னமோ அது உடன்பாடு இல்லை, அதனால வந்துட்டு ஒவ்வொரு மில்லட்டையும் இப்போ வரகுனா பொங்கல் மிக்ஸ் அந்த மாதிரி அப்படிதான் மேம் போட ஆரம்பிச்சிருக்கேன். திணை பாயசம் மிக்ஸ் அந்த மாதிரி கேட்கறவங்களுக்கு கஸ்டமைஸ்டா பண்ணி கொடுக்கலாம்.
1: ஆமா நீங்க சொல்றது, இப்ப சில மில்லட்ஸ் வந்து சில பேர் சாப்பிடக்கூடாது, இப்ப டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க இதை சாப்பிடக்கூடாது, இப்ப அவங்க சில பேருக்கு இதுதான் சாப்பிடணும் அப்படிங்கும் போது மிக்ஸ் பண்ணிட்டாக்கா அது வந்து நல்லது இல்லை.
0: இல்லதான், ஆமா மேம், அது கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு சரியான ப்ராப்ளம் வரும்.
1: சின்ன குழந்தைக்கு வேணா அந்த மாதிரி,
0: அதாவது ஒரு ஒரு இப்போ ராகினா ராகி மட்டும்தான் நாம் கொடுக்கணும், அது எல்லா மில்லட்ஸையும் சேர்த்து கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, அதுக்காக தான் நம்ம மில்லட்ஸ் இப்போ நான் கருப்பு உளுந்துல திணை மட்டும் ஆட் பண்ணுவேன், ஒரு மில்லட் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் எனக்கு வந்து பாரம்பரிய அரிசியை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும், ஏன்னா அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு மேம் அதுல.
1: ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம், இன்னொரு உங்களோட விருப்ப பாடல் அதை கேட்டுட்டு வந்துடுவோம்.
2: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பல்ல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
8: நேர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சி வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
9: தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
8: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தாரப்பைகள், ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை காலை 7 திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு. நாளை மாலை 5 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கென்ன போட்டி. நாளை காலை 8 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். விளம்பரதார நிகழ்ச்சிகள்.

0: பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் சாய் லக்ஷ்மி அவர்கள் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேடம், இப்போ வந்து அந்த கஞ்சி ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் வந்து படிப்படியாக வந்து இந்த மில்லட்ஸ் இதெல்லாம் வச்சு மாவுகள்
1: கூக்கா ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் மேம்.
0: பண்ண ஆரம்பிச்சிங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு சத்து மாவு தயாரிக்கும் போது என்னென்ன தானியங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க?
1: நான் வந்து பெண்களுக்காகவே கருப்பு உளுந்து வந்து முளைக்கட்டி பண்ணலான்ட்டு பண்ணேன் மேம். ஏன்னா நார்மலாக உளுந்து எடுத்து நம்ம கஞ்சி வைக்கக்கூடாது இல்லையா, அது வாயுன்னு சொல்கிறாங்க. அதனால கருப்பு உளுந்து முளைக்கட்டிட்டு பெண்களுக்குனே ஒரு அரிசி இருக்குது மேம், பூங்கார்.
0: ஓ,
1: அவங்களுக்கு வந்துட்டு இப்போ மாதிரி பால் ஊற்ற தாய்மார்களுக்கு உள்ள அரிசி வந்து குளியடிச்சான் செம்பா. ஆண்களுக்குன்னே ஒரு அரிசி இருக்கு மேம், கருங்குருவை. அந்த அரிசியை வந்து ஒரு காயக்கல்பு அரிசியாவே சொல்றாங்க. இப்ப குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு முடியாம எல்லாம் போதுல, அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த கருங்குருவை அரிசியை கஞ்சி வச்சு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அது மாதிரி இந்த மாப்பிளை சம்பா அரிசி இருக்கு இல்லையா, அதையும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எல்லாம் அந்த அரிசி நமக்கு ஓகேவா இருக்கும். இந்த உளுந்து கஞ்சி எடுத்துக்கிறதுனால என்ன பண்ணுவோம்னா, நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராம கொஞ்சம் தடுக்கலாம் மேம். இதய சம்பந்தமான நோய்கள் வராம தடுக்கிறதுக்காக தான் சரி இந்த கருப்பு உளுந்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஏழு வகையான அரிசி, நவர அரிசி, காட்டியானம், அந்த மாதிரி பால் குடவாளி அரிசி இதெல்லாம் நான் அதுல சேர்க்க ஆரம்பிச்சேன் மேம். சேர்த்துதான் ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி, அதுல ஒரு ஒரே ஒரு மில்லட் மட்டும் ஆட் பண்ணிட்டு பச்சைப்பயிரும் முளைக்கட்டியும் போடுவேன், நார்மலாகவும் அந்த ஐஸையும் போடுவேன் மேம். போட்டு ஒரு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி கொடுக்குறேன். அவங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க, கொஞ்சம் இடுப்பு வலி ப்ராப்ளம் இல்லாம இருக்கு, கை கால் வலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிக்கிறாங்க மேம். ரிப்பீட் பண்றாங்க, வாங்கினவங்க ரிப்பீட் பண்றாங்க மேம்.
0: இப்போ இந்த புட்டு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது எப்படி, அது எதில், அரிசியில தானே புட்டு அப்படிங்கறது செய்வாங்க?
1: அரிசியில செய்வாங்க. நான் மாப்பிள்ள சம்பா அரிசியில ட்ரை பண்ணேன் மேம். மாப்பிள்ள சம்பா அரிசியில சரி எல்லாரும் வீட்டுல புட்டுனா நம்ம மாவை ஆவி கட்டி பண்ணணும் இல்லையா, அதை நாமளே பண்ணி கொடுத்துட்டா இன்ஸ்டன்டாவே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் புட்டு மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன் மேம்.
0: ஓகே, இன்ஸ்டன்ட்னா இப்ப நீங்க கொடுக்கறது எப்படி பண்ணணுங்கிறீங்க? இப்ப நம்ம வீட்டுல புட்டு செய்யறோம்னா அந்த மாவை வந்து அரைச்சி அதுக்கப்புறம் அதை ஆவியில வேக வச்சு அதுக்கப்புறம் அதுல சுகர் அது தேங்காய் நெய் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இப்ப நீங்க
1: ஒரு பங்கு மாவுக்கு ஒரு பங்கு ஹாட் வாட்டர் நல்லா சூடு பண்ணி அதை ஊத்திட்டு நாட்டு சக்கரை தேங்காய் துருவல் மட்டும் போட்டு சாப்பிடலாம். எனக்கு இனிப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்க காரமும் தாளிச்சும் சாப்பிட்டுக்கலாம் மேம். நல்லா இருக்கு மேம், டேஸ்ட் நல்லா இருக்குது. அது மெயினா அது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஹாஸ்டல்ல இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக உள்ளதா மேம் அது.
0: ஆமா, இப்ப நிறைய இப்ப இரவு உணவா கூட அதை
1: எடுத்துக்கலாம் மேம், எடுத்துக்கலாம். அதாவது சுகர் உள்ளவங்க வந்துட்டு புட்டுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க, ஏன்னா அது நம்ம சலைவா வந்து நம்ம சுவைச்சு சாப்பிடுறோம் இல்லையா, புட்டு வந்து வேகமா சாப்பிட முடியாது, பொறுமையாதான் நம்ம சாப்பிட முடியும். நம்ம உமிழ்நீர் நல்லா நம்ம சுவைச்சு சாப்பிடும் போது நம்ம கொஞ்சம் சுகர் லெவலையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு புட்டு நம்ம இணை உணவாவே எடுத்துக்கலாம் மேம்.
0: ஓகே, இப்போ என்னென்ன பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, அதோட தரம் அதாவது குவாலிட்டி டேஸ்ட். இப்போ வந்து ஏதோ ஒரு பொருளை அதிகமாவோ இல்ல குறைச்சோ போட்டோம்னா டேஸ்ட் மாறி தானே போகும்?
1: கண்டிப்பா.
0: அதெல்லாம் எப்படி நீங்க மெயின்டைன் பண்றீங்க?
1: அதெல்லாம் நான் எனக்கு இப்போ எனக்கு ரேஷியோ தெரியும் மேம். நமக்கு வந்து நம்ம பண்ற ப்ராடக்ட்டை வந்துட்டு பணத்துக்காக பண்ணக்கூடாது. நம்ம குவாலிட்டி என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்ப இன்னைக்கு வாங்குறவங்க நாளைக்கு வாங்க மாட்டாங்க இல்லையா. அதனால ரேஷியோ நான் வச்சிருக்கேன் மேம், அந்த ரேஷியோல நான் கரெக்டா அதை நான் பண்ணிடுறேன் மேம்.
0: ஓகே, அப்ப வந்து அதோட குவாலிட்டியும் டேஸ்டும் ஒரே மாதிரி இருக்கு, அதுதான் பாக்குறீங்க?
1: ஆமா, அதைதான் மேம் பாக்குறேன். ஆமா,
0: அதனாலதான் உங்களால அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியுது அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வாடிக்கையாளரோட நம்பிக்கை அதுவும் இதுலதான் வருது. இப்ப எப்படின்னா இவங்க கிட்ட பொருள் வாங்கினா நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வந்து நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இப்போ உங்களுக்கு?
1: எனக்கு எப்படியும் ஒரு மாசத்துக்கு ஒரு 100 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க மேம்.
0: அதாவது இப்போ நீங்க அந்த ஸ்டால்லாம் வைக்கிறது இல்லை, பட் இந்த பவுடர் வந்து ரெடிமேக்ஸ்லாம் வந்து பண்ணி வச்சிருக்கீங்க, அதை எப்படி உங்க வீட்டிலே வந்து வந்து வாங்கிப்பாங்களா எப்படி?
1: நாங்க கடைகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் மேம். கடையில முடிஞ்சிருச்சுன்னா கால் பண்ணுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கொடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி சடனா இப்போ இன்னைக்கு போகாது, டக்கு நாளைக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா கையில எப்போதுமே நம்மள்ட்ட ப்ராடக்ட் இருக்கணும், அந்த மாதிரிதான் மேம். கேக்கு இந்த மாதிரிதான் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வெளியில வரல மேம், இப்பதான் எனக்கு லைசன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு, அதனால இப்ப கொஞ்சம் மாத்திட்டு இருக்க லேபிள்ஸ் ரெடி பண்ணி

0: பண்ணிட்டுருக்கேன் மேம்.
1: ஓகே, இப்போ வந்து சமைத்து உணவாகவும் நீங்கள் கொடுக்குறதா சொன்னீங்க நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அது எப்படி, என்ன மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் செஞ்சு கொடுக்குறீங்க?
0: இந்த மாதிரி இப்போ ஒரு ஆஃபீஸில் ஃபங்க்ஷன் இருக்குது அந்த மாதிரினா நான் இப்போ என்னோட கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு கொடுத்துருவேன், அதுலேயே கோதுமை தேனை போட்டு ஒரு பாயசம் மிக்ஸ் மாதிரி கொடுத்துருவேன். ஏன்னா டெய்லியும் ஒரு டீ சமோசா தான் நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா, அதற்கு ஆப்ஷனலாக இந்த மாதிரி அந்த வரகரிசிலேயே கட்லெட் போடுறது, அதில் புட்டு, அந்த மாதிரி சிறுதானியத்துலேயும் கம்பு புட்டு, அந்த மாதிரி மூணுத்துலேயுமே போடுறது மேம். பாரம்பரிய அரிசிலையும் புட்டு சிறுதானியத்தில் போடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளாதாக மேம் கொடுத்துட்ருக்கேன் மேம்.
1: ஒரு பாடல் கேட்கலாமா, தொடர்ந்து நாம பேசலாம்.

0: இப்போது அதிகமாக உங்ககிட்ட எது வந்து சேல்ஸ் ஆகுது?
1: எங்கிட்ட கருப்பு உளுந்து மிக்ஸ் தான் மேம் அதிகமாக. அதனோட சிக்னேச்சர் டிஷ்னே சொல்லலாம் மேம். அது வந்து மக்களுக்கு டேஸ்ட் பிடிச்சிருச்சுது. ரத்தசாலின்னு அரிசி சொன்னேன் இல்லையா, அது சக்கரை பொங்கல் செஞ்சால் டேஸ்ட் கொடுக்கும். நான் அதெல்லாம் பார்த்தா மேம் அதில் போடுறேன். அந்த அரிசி ஆட் பண்ணால் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே வந்துடும். அதனால் எனக்கு ஃபாஸ்ட் மூவிங் கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் தான் மேம்.
0: கருப்பு உளுந்து இப்போ அது வந்து சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப அதாவது பிபி இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணும்,
1: கண்ணும் அந்த நம்ம இதயத்துக்கு கொஞ்சம் நல்லது மேம் அதை சாப்பிட்றது.
0: இப்போ இயற்கை உணவோட முக்கியத்துவம் அப்படின்னா இப்போ எந்த அளவுக்கு வந்து முக்கியம் வாய்ந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
1: இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபுட் சைட் போயிட்டோம் மேம். ஆனால் நிறைய டிசீஸ் வந்துருச்சு இல்லையா, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு பதில் நம்ம வீட்லேயே ஏதாவது டீ கடை வந்து எப்படி மூளைக்கு மூளை இருக்குது, இந்த மாதிரி இயற்கை உணவு கடைகளும் வந்துட்டு நிறைய வரணும் மேம். மக்களுக்கு விழிப்புணர்வுனா இந்த மாதிரி எடுத்துக்கணும். வெறும் நான் கஞ்சா எடுத்துக்கணும்னு சொல்லலை, ஒரு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியுமே ஒரு வெண்பூசணி சாறு, இந்த சாப்பாட்டிலேயே நம்ம இந்த மாதிரி உணவே மருந்து மேம், அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்.
0: ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து நீங்கள் அப்படியே ஒரு சாதாரண ஒரு கஞ்சி, அதுவும் சொல்லப்போனால் நீங்கள் வாளியிலே எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்படி ஆரம்பித்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, எப்படி? அதுவும் ஒரு பெண் உங்கள் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டோட நீங்கள் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க?
1: என்னை தெரியாதவங்க வந்து என் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கிறது, என் நேம் போட்டு சேவ் பண்ணி வைக்கல, கஞ்சி பவுடர் அப்படிதான் என்னை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு இந்த நான் பண்றது வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கு, கொஞ்சம் பெருமையாகவும் இருக்குது. நல்ல பொருளை தான் நான் கொடுக்குறேன். அவங்க சில பேர் சாப்பிட்டுட்டு என்கிட்ட கையெடுத்து கும்பிட்றாங்களே, நல்ல பொருளை கொடுக்குறமா. எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெடி டு ஈட்டு கொடுக்குற, ரெடி டு குக்கு விட ரெடி டு ஈட்டு கொடுக்கணும் தான் நான் விருப்பப்படுறேன். அந்த மாதிரி ஒரு ஷாப் வச்சுட்டு நான் வெளியில வரணும், வெளியில வந்து மக்களுக்கு வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிட முடியாதுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரியே கொஞ்சம் இருக்கிற லேடிஸும் இதை ட்ரை பண்ணலாம் மேம். ஒரு மார்னிங் டைம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணா உங்களுக்கு நல்ல ரீச் இருக்கும். ஒவ்வொரு ஊர்லயுமே ட்ரை பண்ணலாம் மேம்.
0: ஆமா, இப்போ நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் காரைக்கால் நீங்கள் கவர் பண்ணலைன்னு தானே சொல்ல முடியும். ஒரு ஒரு பகுதியில் நீங்கள் அதை செஞ்சிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது பெண்களுக்கு இதை செய்கிறதுக்கு. ஓகே, இப்போ புதுசாக வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எப்படி ஆரம்பிக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்.
1: அவங்க வீட்லேயே ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பார்க்கலாம் மேம். அப்புறம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவங்க தான் நமக்கு ஃபீட்பேக் கொடுக்க போகிறதே, அவங்க தான் இது நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இப்போ நம்ம பக்கத்தில் கொடுக்கும்போது அவங்களே வந்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு வேணும், அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு சைக்கிள் ஒன்று ஃபார்ம் ஆகும் மேம். எனக்கு அப்படி தான் மேம் வந்துச்சு. நான் ஒரு ஆஃபீஸில் போய் கொடுப்பேன், அந்த மேம் வந்து வேற ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, அப்புறம் அவங்க எனக்கு கால் பண்ணுறது, நானே தான் மேம் போவேன், அப்புறம் எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டுலாம் போவாங்க. இந்த மாதிரி தான் மேம் பண்ணேன். நான் ரொம்ப அட்வர்டைஸ்
0: நிறைய பேருக்கு நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு. அதே நேரத்துல நிறைய சவால்கள் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. ஒரு இடத்துல போயிட்டு நீங்க தனியா எந்த ஒரு அலுவலகமாவே இருக்கட்டும், நீங்க புதுசா போறீங்க, தனியா போறீங்க, யார பாக்குறது என்ன பாக்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்
1: பெருமையாவே சொல்லிப்பேன் மேம்.
0: ஓகே, இன்னொரு பாடல் கேட்டுடலாமா?

0: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் சாய் லக்ஷ்மி அவர்கள் அவங்களோட அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னா மேக்ஸிமம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம டெய்லி ருட்டீனாக சாப்பிட்றக்கூடிய உணவுகளை மட்டும்தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம். இந்த மாதிரியான உணவுகள், அதுவும் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின உணவுகள்லாம் வந்து அந்த காலத்தில் எப்படி ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து அவங்க சாப்பிட்ருக்காங்க, ஆரோக்கியமாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது அப்புறமா தான் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் அதையும் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு யோசிக்கிறோம். அதுக்கு தான் வந்து இப்போது சாய்லக்ஷ்மி இவங்கெல்லாம் வந்து ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கான நீங்கள் கஷ்டப்பட்டு செய்ய வேணாம், அதுக்காக நாங்கள் ரெடியாகவே உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. கஞ்சியில் ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த பவுடர் இதெல்லாம் செஞ்சுட்டு உணவாகவே கூட வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. எப்படி சாய்லக்ஷ்மி இப்போ வந்து உங்களை ஊக்கப்படுத்திய ஒரு பெண் யார் சொல்லுங்கள்?
1: என்னோட சகோதரி தான் மேம். அவங்க வந்து சேலம்ல இருக்காங்க, அவங்க நேம் சேஷவாணி. அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னதே ஃபர்ஸ்ட் அவரும் அவங்க கணவர் தான் சொன்னது. அதை வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணது மேம்.
0: ஓகே, ரொம்ப சப்போர்ட்டிவாவும் இருந்திருக்காங்க.
1: இருந்திருக்காங்க கண்டிப்பா.
0: இப்போ ஒரு ஒரு பெண் வந்து வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு வேலையாவே இருக்கட்டும், அவங்க வந்து அது ஒரு செகண்ட் லைன் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் நம்ம வீட்டில் வேலை பார்த்தாகணும் இல்லையா. எல்லா வேலையுமே வந்து பெண்கள் பார்த்து முடிச்சு வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் அலுவலகமோ இல்லை ஒரு பிஸ்னஸோ எதுவோ வந்து அவங்க போய் ஆகணும். எப்படி இதை நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஏன்னா நீங்கள் சொன்னது அதுவும் ஆரம்பத்தில் அதிகாலையிலே வந்து நீங்கள் இதுக்காகவே வந்து வேலையை ஆரம்பித்து செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்படி ஏதாவது சார்ட்லாம் போட்டு வச்சு அந்த மாதிரி செய்கிறீங்களா? இந்த வேலையை இந்த டைமில் செய்யணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா?
1: அப்படி பண்ணல மேம், சார்ட்லாம் நான் போடல, ஆனா பிளான் பண்ணிக்கிட்டேன் மேம். இந்த டைமுக்கு நம்ம இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பீச் ரோட் நாங்க முடிச்சுட்டு வரும்போது 9:00 ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மதியம் உணவு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைம் தான் மேம். மதியம் லஞ்சுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். முதல்ல நாளைக்கு பண்றதை நம்ம இன்னைக்கே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது. அப்புறம் இதுலயும் நிறைய கஞ்சி பவுடர் பண்றேன்னா இதுவும் சாதாரணமா இல்லை. முளை கட்டுறது, முளை கட்டிட்டு வெயில் இல்லைன்னா எனக்கு அவ்வளவுதான். அந்த கிளைமேட் எல்லாம் பார்த்து அதை காய வச்சு வேலையும் கொஞ்சம் வந்து அதிகம்தான் மேம். நம்ம பார்த்து பார்த்து பண்றதுனால.
0: இப்போ எதிர்கால கனவு என்ன, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு? ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இதில் ஒரு பிஸ்னஸாக மட்டும் பார்க்கல, மக்களுக்கும் வந்து ஒரு சேவை மாதிரி தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எதிர்கால கனவு என்ன?
1: ஒரு காரைக்காலில் வந்து நான் ஒரு கடை வைக்கணும் மேம். வச்சுட்டு இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் வந்துட்டு காலையிலையும் பண்ணணும். மதிய உணவுக்கு தூய மல்லி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உணவு கொடுக்கலாம், இரவு உணவு கொடுக்கலாம். என்ன பார்த்துட்டு நிறைய கடைகள் வரணும் மேம். என்ன மாதிரி லேடிஸ் வரணும், நானும் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுதான் ஆசை மேம்.
0: ஓ ஆமா, நீங்க சொல்ற மாதிரி இப்ப இந்த நீங்க சொன்னீங்க டீ கடை மாதிரி வரணும் அப்படின்னு, அப்பதான் வந்து மக்களுக்கும் ரொம்ப நல்லது. எல்லாரும் எல்லா இடத்துலயும் வாங்கி சாப்பிட முடியும். இப்ப நீங்க இது சாப்பிடணும்னா இந்த இடத்துக்கு தான் போகணும், அதுவே வந்து கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துக்கும் வந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும்.
1: அப்பதான் நமக்கு விவசாயமும் கொஞ்சம் அதிகமாகும். பயிர் பண்றது விவசாயிக்கும் நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா. நம்ம நிறைய பெண்கள் பண்ணணும் மேம் இந்த விஷயத்தை.
0: ஆமா, இப்ப நம்ம காரைக்காலே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில பேர் தான் இந்த மாதிரியான அரிசி இதெல்லாம் வந்து செய்யறாங்க. மத்த எல்லாரும் வந்து எங்க நம்ம மண்ணுக்கு வருமா, இது நல்ல மகசூல் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ அந்த ஒரு பயத்திலேயே வந்து நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா நம்ம வீட்டுக்காக நான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நல்லா வரும்போது அந்த மாதிரி தான் ஒரு சில பேர் பண்றாங்க.
1: நானே சொல்றேன், இந்த அரிசியில நான் வாங்குறேன் இல்லையா, இந்த நெல் வித நெல் வாங்கிட்டு நீங்க அதை திருவண்ணாமலை பக்கம் நிறைய பண்றாங்க, அந்த மாதிரி வாங்கி விவசாயம் பண்ணுங்க, நமக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா, அவங்களும் அதை சாப்பிடுவாங்க, விலைவாசி இவ்வளவு ஏறாது இல்லையா. விவசாயமும் பண்ணணும், விவசாயம் இருந்தாதான் நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம் இல்லையா.
0: சரி, உங்க கனவு நனவாகட்டும். ரொம்ப அழகா நீங்க வந்து பாரம்பரிய அரிசி அப்புறம் சிறுதானியத்துல எப்படி மதிப்பு கூட்டுறது அப்படின்னு சொன்னீங்க. நிலையத்தின் சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
1: நன்றி மேம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் பாரம்பரிய அரிசி மற்றும் சிறுதானியத்தில் மதிப்பு கூட்டல் தொழில் செய்து வரும் காரைக்கால் நேதாஜி நகர் எஸ் சாய் லக்ஷ்மி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை. நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: சில நொடிகளில் தொடர்கிறது வானிலை அறிக்கை.
1: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு 6 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை, அடையாமடை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் கீழ்கோதையாறு, நீலகிரி மாவட்டம் தேவாளா, ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கொனா, சோலையாறு, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர், நீலகிரி மாவட்டம் விண்ட்வர்த், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சூரலக்கோடு, ஹாரிசான் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் உட்பிரையர், கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு, கோழிப்போர் விளை, சென்னை சோழிங்கநல்லூர், களியல், திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம், நீலகிரி மாவட்டம் குடலூர் பஜார், மேல்பவானி, மேல்கூடலூர், கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், தென்காசி மாவட்டம் குண்டாரணை, தேனி மாவட்டம் பெரியாறு, கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கோயம்புத்தூர் மாவட்டம் உப்பாசி, வால்பாறை, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிளை, தேனி மாவட்டம் தேக்கடி, சென்னை நீலாங்கரை, நீலகிரி மாவட்டம் பார்வூர், கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை, திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூர், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, ராணிப்பேட்டை மாவட்டம் மின்னல், திருவள்ளூர், முக்கூடல் அணை, குருந்தன்கோடு, கன்னிமார், ஊத்து, குமுடிப்பூண்டி, பொன்னேரி, சோழவரம், கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் 2-3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 36.6 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.1 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திண்டுக்கல், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கடலூர், கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் இடிமழை பொழிவு இருக்கக்கூடும். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டா மாவட்டங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். 28ஆம் தேதி முதல் வரும் முதல் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36-37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் காணப்படக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 28.3 டிகிரி செல்சியஸ் குறைந்தளவு

வெப்பநிலை 23.7 டிகிரி செல்சியஸ். இன்று முதல் நாளை மறுநாள் வரை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 3 மணி. நேயர்கள், இனி கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உங்க வீட்டு ராணி யாரு அப்படின்னு நான் வந்து கேட்டு ஒரு போஸ்டர் போட்டிருக்கேன் நம்ம முகநூல் பக்கத்துல. ஏன் இந்த தலைப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்னைக்கு பெண்கள் சமத்துவ தினம், அதாவது சம உரிமை தினம். பெண்களுக்கு வந்து சரிசமமான உரிமை இருக்குது அப்படின்னு சொன்ன தினம் இன்னைக்கு. இது இந்த தினத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து பெண்களுக்கு வழங்கியிருக்காங்க. 19வது சட்ட திருத்தம் அமெரிக்க அரசியலமைப்பு மூலம் இந்த தினத்தில் பிரித்து கொடுத்துருந்துருக்காங்க. அந்த நாளோட நினைவாக தான் இந்த பெண்கள் சமத்துவ தினத்தை நம்ம ஒரு வருஷமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் இன்றைய எல்எஸ்சியோட தலைப்பு, உங்கள் வீட்டு ராணி யாரு அப்படின்னு கேட்டிருக்க. உங்களோட பதில்களை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஏன்னா பெண்களின் சமத்துவ தினமான இன்றைய வந்து கொண்டாடுற விதமாக அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் வந்து நேர்கள் போட்டிருக்காங்க. என்னன்னு சொல்லி படிக்கலாமா? காட்டுமன்னார் கோயில் வேல்முருகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு ராணி என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பண்டாரவாடையிலிருந்து, எங்கள் வீட்டு ராணி இளவரசி எல்லாம் என் செல்ல அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கடலூர் துறைமுகம் சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எத்தனை வருடம் ஆனாலும் எனது அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நான் ராஜா மாதிரி இருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேந்திரன் மணக்குடியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னோட பேத்தி தான் எங்கள் வீட்டு ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவளுடைய சிரிப்பும் செல்லமான பேச்சும் வீட்டையே சந்தோஷமாக்கும். அவள் இருக்கிற இடமே எப்போதும் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

ஆண்டி மேடம் கார்த்திகேயன் வந்து எனது மகள் சுபிதா எங்கள் வீட்டு ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜோதி சதீஷ் அவங்க வந்து அன்னப்பன்பேட்டையிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் மகள் தான் எங்கள் வீட்டு மகாராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவள் சொல்லுவது தான் எங்கள் வீட்டில் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பனங்காட்டாங்குடி அனுஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி மட்டும் இல்லை ராஜாவும் நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது கரெக்டு தப்புன்னு கரெக்டாக சொல்லுவாங்களாம். சரி, கருணாநிதி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி மதிவதனி அவங்களோட மகளாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பாய்கள் கிரீன்நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்காக நேயர்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, வாங்க என்னன்னு சொல்லி பார்க்கலாம். பாரிவல்லல் என்ன அமைச்சிருக்காங்கன்னா, அமிர்தராயன் கோட்டையிலிருந்து, எங்கள் வீட்டில் எப்போதுமே ராணி என் மகள் தான் பவித்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என் பேத்தி சஹானா குட்டியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரகுபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவித்ரா மாணிக்கத்திலிருந்து, எங்கள் வீட்டு மகாராணியாக வலம் வருவது என்னுடைய இளைய மகள் ஹரிஷ்மா, மிகவும் படுச்சுட்டியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரிடமும் எளிதாக அரவணைத்து செல்வாங்களாம். அதுக்கப்புறம் கும்பகோணம் குமரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் சொல்லிட்டு, என் மனைவி தான் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போவுமே மகாராணி அவங்க தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரி ஃபைஜூர் ரஹ்மான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு மகாராணி என் பேத்தி அஜ்லின் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு செல்லக்குட்டி ஷாலினி ரியா தான், நல்லா படிப்பாங்க, நல்லா சேட்டை பண்ணுவாங்க, எங்களுக்கு எப்போதுமே பொழுதுபோக்கு, அவங்க தான் அழகாக பேசுவாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டு ராணி என் மனைவி தான், இல்வாழ்க்கையில் மட்டுமல்ல உறவுகளை பண்படுத்துவதிலும் அவள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா, குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவங்க. எங்கள் வீட்டு ராணி எங்கள் மனைவி தான் சொல்லியிருக்காங்க, கூவாகம் இளங்கோவன் அவங்க. அடுத்து குத்தாலம் தோப்பு தெரு கே சிவசுப்பிரமணியன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி பேத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக் ராஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அன்பு மகள் சுமிதா அவங்க தான் எங்கள் வீட்டு ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம் நேர்களே.

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் தலைப்பு என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்ட்டா, உங்கள் வீட்டு ராணி யாருன்னு கேட்டிருந்தோம். அதுக்காக கமெண்ட்ஸ் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தோழிக்கு அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி

என்ன இப்படி கேட்டுட்டீங்க, தங்கம்னு சொல்லுவேன், வைரம்னு சொல்லுவேன், என் அன்பு மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வணக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் வீட்டு ராணி என் மனைவி மற்றும் என் பெண் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்பு அனைவருக்கு முன்பும் என் அன்னை, இப்பொழுது என் மனைவியும் என் பெண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா பேரளம் செந்தில் கண்ணன். வணக்கம் சொல்லிட்டு மங்கை மடம் ஜெயந்தி கோவிந்தராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி என் மகள் தான், என் பேத்திகள் அக்ஷயா அனுகிருதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டு ராணி எப்போவுமே எங்கள் அம்மா தாங்க, ஏன்னா எங்கள் அம்மா பேர் ராணி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோ கார்த்திகேயன் பூந்தோட்டம், அவங்க அம்மா பேர் ராணி தானா, அதனால் அவங்க அவர் சொல்கிறாங்களாம். அடுத்து வணக்கம் சொல்லிட்டு, எங்கள் வீட்டு மகாராணி என் மனைவி, இளவரசி என் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா அத்திக்கோட்டை பக்கிரிசாமி அவங்க. அடுத்து பைத்தவரன் காடு மருத வடுகநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி யார் தெரியுமா, என்னோட மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நின்றுன்னு சொன்னால் நிற்கணுமா, ஆடுன்னு சொன்னால் ஆடணுமா, பாடுன்னு சொன்னால் பாடணுமா, இது அது வந்து அதாவது ராணியோட கட்டளை அப்படி இருக்குதான், நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்ல கேள்வி, கேள்விக்கே கேள்வி கேட்டிருக்கீங்க. எங்கள் வீட்டு ராணி வேறு யார் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி அவங்க. நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் வந்து, எங்கள் வீட்டில் அம்மா தாங்க ராணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

நேர்களே, நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குபவர்கள் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மளிகைக்கு வாங்க. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம். மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க நேயர்கள் ஃபேஸ்புக் பேஜில். நல்லம்பல் ஷேக் அலாவுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் ராணியும் சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் வீட்டு ராணி யாருன்னு கேட்டிங்கன்னா வேற யார், என் பாச மகள் தான் ஃபாலிகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபாலிகா. அடுத்து எங்கள் வீட்டு ராஜாவும் நான் தான், ராணியும் நான் தான். மந்திரிகள் யாரும் இல்லை, தந்திரங்கள் ஏதும் இல்லை, ரகசியம் இல்லாத ராஜசபை, நல்ல ராஜாங்கம் நடப்பதே என் யோக சபை அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னா, வலங்கைமான் ஆட்டோதுரை. அடுத்து வந்து மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடுதுறை மஞ்சு ரவிச்சந்திரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இளைய மகள் தர்ஷினி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்களாம், எது வேணுமோ அது இன்றைக்கே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கொஞ்சம் செல்லம், படிப்பில் நன்றாகவே கவனம் எடுத்து படிக்கிறோம் படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மார்க்கும் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தில்லை வில்லாளன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி என் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் சத்யபாமா வந்து, எங்கள் வீட்டு ராணி என் தங்கை அலமேலு மங்கை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வரலாம்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதுக்கான கமெண்ட்ஸ் படிக்கலாம். தளத்தரிலிருந்து பத்மாவதி ஸ்ரீதர் அமைச்சிருக்காங்க, அது நானே அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வணக்கம் தொழில் நிகழ்ச்சி வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ ரஞ்சிதா அமைச்சிருக்காங்க. மீன் சுருட்டியிலேருந்து எங்கள் வீட்டு ராணி எனது மகள் தான் அப்படின்னு அமைச்சிருக்காங்க. நல்ல குடும்ப தலைவியாகவும் நல்ல தாயாகவும் நல்ல நிர்வாகியாகவும் என் தாய் தந்தைக்கு மருமகளாகவும் என் பேத்திக்கு நல்ல பாட்டியாகவும் அரவணைப்போட பத்திரமாக இருப்பதால் என் மனைவி தாங்க எங்கள் வீட்டு ராணி அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதலையூர் சிங்காரவேல் அவங்க. அள்ளிவளம் சக்தி முருகானந்தம் வந்து எங்கள் வீட்டு ராணி என் மகள் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அடுத்து சிவபுரி கீர்த்திராஜன், எங்கள் வீட்டு இளவரசி என் மகள், எங்கள் வீட்டு ராணி என் மனைவிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணின்னு கேட்டோம், நீங்கள் இளவரசி என்னென்னமோ போட்டுட்ருக்கீங்க, பரவாயில்ல. இதில் என்ன சந்தேகம், அம்மா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தியாகராஜன் மங்கை நல்லூர்லேருந்து, எங்கள் வீட்டு மகாராணி என் பேத்தி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல பெருமாள் அவங்க. என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்பா கோவிலேருந்து ரவி, வணக்கம் சொல்லிட்டு எங்கள் வீட்டு ராணி என் அன்பு மகள் ஹாபியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம், எங்கள் வீட்டு ராணி என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுபிப்தா

0: தங்க மாளிகை,
1: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
0: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: எலக்ட்ரானிக்ஸ்
1: நேர்களே, இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கான கமெண்ட்ஸ்லாம் படிக்கலாம். எங்கள் வீட்டு ராணி என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்துல் ரசாக் திட்டச்சேரியிலேருந்து. வணக்கம் சொல்லிட்டு பூங்கோதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாழ்த்துக்கள் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, இதுக்கு பதிலே சொல்லலை. அதுக்கப்புறம் வணக்கம் சொல்லி எங்கள் வீட்டு ராணி வந்து எங்கள் பாப்பா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அகலங்கண்ணு மகேஸ்வரி சிவகுமார். அடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருவாரூர் சரஸ்வதி தேவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் பெண் தான் அப்படின்னு சொல்லி, அவங்க பொண்ணு பேர் வந்து சரஸ்வதி தேவி, பிரபீலா இவங்க அமைச்சிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் அம்மா பிறகு எங்கள் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் வீட்டு ராணி எங்கள் மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெருஞ்சேரி ஜார்ஜ். வணக்கம் சொல்லிட்டு சசிகலா தியாகராஜன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டோட ராணி நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு வரலாம் நேர்களே.
2: பூதனியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர் தம்மாயா நீவா.
3: ஆயா மாயா
2: ஆயர் தம்மாயா நீவா.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI Festival
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் நிலக்கு.

0: தங்க மாளிகை தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி.
5: நேர்களை, நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட், சேகர் டெக்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
7: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
5: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மார் விடகலூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
8: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடகலூர் எண்ணெய்.
5: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
0: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கை ராசி உங்கள்
10: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
5: நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸக்க அட்ரஸக்க. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கெண்ண போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேசன் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். இவை மூன்றும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீவ்ஸ் வழங்கும் தேநீர் நேரம்.

எனக்கு என் எல்எஸ்சி நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம், அதுக்கான கமெண்ட்ஸ் பார்க்கலாம். எங்கள் வீட்டு ராணி எங்கள் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து மனைவி தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழில்முத்தி சாமி. அடுத்து மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டு ராணி என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோமசுந்தர பிரபு சென்னையிலேருந்து அமைச்சிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட மனைவி விஜயலட்சுமி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செல்வம் எங்கள் வீட்டு மகள்.

மகாராணி அவங்களோட பேத்தி யாழ் இசைதானா? தேனி மாவட்டம் பண்ணப்புறம் ராதாகிருஷ்ணன் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் துணைவியார் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எங்கள் அம்மா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நந்தகுமார் அவங்க. டிஆர் பட்டினம் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் வீட்டு ராணி என் மனைவி வேம்பு தான் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்க என் வீட்டுக்கு வந்த பிறகு தான் என் வாழ்க்கையிலே பல மாற்றங்கள் வெற்றிகரமாக நடந்தேறியது. எப்போதுமே அவங்க தான் எங்கள் வீட்டு ராணி அப்படி சொல்லியிருக்காங்க. மனைவி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோமல் சரவணன் அவங்க. கரிகாலன் என்ன சொல்லியிருக்காங்க, என் மகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்கறைவட்டம் உஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடபுரம் நாச்சியார் மன்சூர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, ராணி கிடையாது ராஜாக்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராணின்னா அது அவங்க தானா? ஆ, அவங்க தம்பி மகள்கள் தான் வந்து ராணியா. கடுவன்குடி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது மகள் தான், என் மகள் அவங்களோட சிவானி தான் வந்து அவங்களுக்கு வந்து வீட்டு ராணியா, எங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிம்மேலி ஆர் நந்தகுமார் அவங்க. எல்லா கமெண்ட்ஸும் படித்தாச்சு. இன்று பெண்களுக்கான சமத்துவ தினம்னு சொன்னேன் இல்லையா, சம உரிமை தினம், அதுக்காக தான் இந்த டாபிக் வச்சுருந்தோம். உங்கள் வீட்டு ராணி யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்தீங்க. அதில் வந்து மகள்கள் தான் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அம்மா சொல்லியிருக்காங்க, அடுத்து மனைவியும் சொல்லியிருக்காங்க. பெண்கள்லாம் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்கலாம் நேர்களே.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: ஆகஸ்ட் 29

0: இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
0: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.

0: நேர்களே, இன்றைக்கு புதன்கிழமை இல்லையா? எப்போதும் வந்து ஊரும் உறவும் நிகழ்ச்சியானது, இன்றைக்கி ஊரும் உணவும் நிகழ்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகிலிருந்து மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம் தான் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். அதுவும் இன்றைக்கி ஊரும் உணவுமானது மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சியாக ஒளியற இருக்கு. வாங்க நேர்களே, நாகூர் மண்ணோட மனத்தையும் சுவையையும் அந்த மண்ணோட பெருமையையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா?
1: மாலை வணக்கம் நேர்களே. அன்பையும் இறை அருளையும் மனித நேயத்தையும் உலகிற்கு எடுத்துச் சொன்ன இறை தூதர் நபிகள் நாயகம் முகமது நபி அவர்களின் பிறந்த தினத்தை நினைவுகூரும் புனிதமான மிலாது நபி திருநாள் இன்று. இந்த இனிய நாளில் நாகூரின் மண்ணின் மனத்தோடும் அங்குள்ள மக்களின் வாழ்வியல் நினைவுகளோடும் நாகூரின் உணவு வகைகளின் சிறப்புகளை எடுத்துச் சொல்லும் விதமாகவும் இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சி நாகூரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டு மலர இருக்கிறது. உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் வந்து வணங்கும் புனித தலமாக விளங்கும் நாகூர் தர்கா, நாகூர் நாயகம் ஹஸ்ரத் சையது ஷாகுல் ஹமீத் காதிர் வலியுல்லாஹ் அவர்களின் புனித தலத்தில் வந்தாரை வரவேற்போம், வாழ்த்துடன் வழி அனுப்புவோம் என்று நாகூரின் விருந்தோம்பல் பண்பாடு அதன் உணவிலும் தெரிகிறது, மக்கள் அன்பிலும் நிறைந்து வழிகிறது. மிலாது நபி கொண்டாடப்படும் இந்த இனிய நன்னாளில் நாகூர் மக்களின் வாழ்வியலையும் அந்த மண்ணுக்கே உரிய உணவின் சுவையையும் இன்று பகிர்ந்து கொள்வோம். வாருங்கள்.

0: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இந்த மிலாடி நபி திருநாளில் நாம் சிறப்பு நிகழ்ச்சியாக நாகூர் நேயர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். முதலில் நாம் சந்திக்கும் நம் அன்பு நேயர், அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
1: நான் மேலவாஞ்சி ஃபாத்திமா பேசுகிறேன் சார்.
0: மிலாடி நபியை நீங்கள் எப்படி கொண்டாடுவீங்க ஃபாத்திமா?
1: நபி பிறந்த நாள் மிலாடி நபிங்கிறது. நபி வழியில் நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம். நல்ல பண்பும் நல்ல இரக்க குணமும் தர்மம் செய்கிறது நபியோட வழி. அந்த வழியை நாங்கள் கடைப்பிடிச்சிட்டு இருக்கோம்.
0: ரொம்ப சிறப்புங்கம்மா. இந்த மிலாடி நபியில் என்ன மாதிரியான உணவுகள்லாம் நீங்கள் வீட்டில் செய்வீங்க?
1: பண்டிகைனாலே பிரியாணி தான் எங்களுக்கு.
0: எல்லா பண்டிகைக்கும் பிரியாணி செஞ்சுருவீங்க?
1: ஆமாம் சார்.
0: சரி, அந்த மிலாடி நபி பிரியாணி எப்படி செய்வீங்க, அதோட ஸ்பெஷல் என்ன?
1: ஆமாம் சார், 1 கிலோ பிரியாணி அரிசி.
0: சரிங்க.
1: 1/2 கிலோ மட்டன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள். நாங்கள் என்ன செய்வோம்னு கேட்டாக்கா, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து நுணுக்கி டப்பாவில் வச்சுக்குவோம்.
0: சரிங்கம்மா.
1: ஃபஸ்ட்டு 1 கிலோவுக்கு 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 1/4 பச்சை மிளகாய், மல்லிப்பூதினா தேவையான அளவு, 1 லெமன், 1 தயிர், 200 மில்லி. மட்டனை என்ன செய்யணும், சுத்தம் பண்ணிட்டு குக்கரில் கொஞ்சம் தண்ணி வச்சு மட்டனை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சிடணும் ஃபஸ்ட்டு.
0: சரிங்க.
1: அதுக்கப்புறம் என்ன செய்யணும், சட்டி நல்லா கனமான அடிப்பாத்திரமாக வச்சு எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் அதுலேயும் 2 பட்டை கிராம்பு வாசத்துக்கு

0: போடணும்.
1: சரிங்க.
0: போட்டு வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா செவந்த கலராக வந்ததும் 100 இஞ்சி 100 பூண்டு அரைச்சி வச்சுக்கணும் 1 கிலோவுக்கு.
1: சரிங்க.
0: அந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவந்து வந்ததோட இஞ்சி பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி மல்லிப்புதினா பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு நம்ம மசாலாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு இந்த நம்ம நம்பிக்கை வச்சுருக்கோம்ல அது 1 ஸ்பூன் நாங்கள் போடுவோம். போட்டு நல்லா வதக்கி தயிர் 200 மில்லி ஊற்றி இந்த கறி எடுத்து அதில் போட்டு 1 பங்குக்கு 1 கிலோ அரிசிக்கு 2 கிலோ தண்ணி வச்சு கொதிக்க வச்சதும் நம்ம அரிசி என்ன செய்யணும் கேட்டாக்கா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற
1: வச்சிடணும். சரி.
0: ஊற வச்சதுக்கு அப்புறம் நல்லா கழுவிட்டு 3 தடவை கழுவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் அந்த அரிசியை போட்டு நல்லா கிண்டணும். கிண்டி விட்டு சும்மா கிண்டக்கூடாது, 1 தடவை 2 தடவை அப்படி கிண்டணும். அப்புறம் 3/4 வேக்காடு அரிசி வந்ததோட நம்ம தம்மில் போட்டு மேலே 1 சட்டியில் தண்ணியை வச்சு வச்சோம்னாக்கா பிரியாணி ரெடி.
1: சரிம்மா, பிரியாணி முடிச்சிட்டீங்க. பிரியாணியோட கூட என்னென்ன எல்லாம் செய்வீங்க?
0: இதுக்கு வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்வோம்.
1: சரி.
0: கோழி பொரியல், மாங்காய் பச்சடி,
1: மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவியா,
0: சிக்கன் பொரியல்,
1: பொரியல் 65 மாதிரி,
0: அப்புறம் ரைத்தா, மாங்காய் பச்சடி, முட்டை கூட வச்சு வச்சுக்கலாம்.
1: தாளிச்சான்னு சொல்றாங்கல்ல,
0: தாளிச்சா வச்சுக்கலாம்.
1: தாளிச்சாவும் செய்வீங்களா?
0: தாளிச்சாவும் செய்வோம்.
1: தாளிச்சா எப்படி சிம்பிளா சொல்லுங்க பார்க்கலாம்.
0: பருப்பில் நாங்கள் என்ன செய்வோன்னு கேட்டால் கொழுப்பு போட்டு வேக வச்சுருவோம். அப்புறம் எண்ணெயை ஊற்றுவோம்.
1: சரிங்க.
0: பட்டை கிராம்பு போட்டு இதே மாதிரி தான் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு வதக்கி தக்காளி விட்டு காய்கறி போட்டு நல்லா வதக்கணும். வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அந்த மிளகாத்தூள் வடையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த பருப்பு எடுத்து அதில் ஊற்றுவோம்.
1: சரிங்க.
0: அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றுவோம், தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். தேங்காயில் கொஞ்சம் இது முந்திரி பருப்பு போட்டு அரைச்சிக்குவோம். அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் தாளிச்சா. கொதிக்கும் போது இறக்க போகும்போது கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டு இறக்கணும்னாக்கா நல்லா மனமாக இருக்கும் தாளிச்சா.
1: சூப்பராக சொல்லிட்டீங்கம்மா. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ருசி இருக்குது. அதேமாரி நம்ம நாகூருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கா?
0: நாகூருக்கு வந்து தாளிச்சா ஸ்பெஷலு, பிரியாணி, புலவு சோறு, வாடா ஸ்பெஷலு.
1: வாடா ஸ்பெஷல். ஓகேம்மா, ரொம்ப சூப்பரு. வாடா செய்கிறவங்களையும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீ சந்திக்கலாம்.
0: ஓகே சார்.
1: நேர்களை நம்ம தொடர்ந்து இணையலாம்
0: ஒரு பாடலுக்கு.
1: ரொம்ப நன்றி. மிலாடி நபி வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சார்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
0: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது மிலாடு நபி சிறப்பு நிகழ்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். வாங்க நேர்களே, கேட்கலாம்.
7: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நாகூர் நேர்களே நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாகூரில் வந்து மிலாடி நபி கொண்டாட்டத்தில் இணைந்து பேச வரும் அடுத்த நேயர் ஐயா. வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் சார்.
7: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
8: என் பேர் எஸ் எஸ் சாவுலம்பி சாஹிபு.
7: சாகுலமிதி ஐயா, மிலாடி நபியை எப்படி கொண்டாடுவீங்க?
8: நீங்கள் நபிகள் நாயகம் பிறந்த நாள். இந்த புறை வந்து 12 வரையில் இந்த இதை கொண்டாடுவோம்.
7: சரிங்க.
8: ஆனால் சில நாள் சில ஊர்கள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மாதம் ஃபுல்லாகவே கொண்டாடுவாங்க, வருஷமும் கொண்டாடுவாங்க.
7: ஓ, வருடம் முழுக்க.
8: வருடம் முழுக்க மிலாடி விழா கொண்டாங்க. நபிகள் நாயகத்துடைய வழிகளில் தான் அந்த இஸ்லாமியர்கள் நான் பிறந்திருக்காங்க.
7: சரிங்க.
8: அதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்தனால சிறப்பாக மிக சிறப்பாகவும் வந்து கொண்டாடுவாங்க. இங்கே நாகூரில் தர்காவை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குழந்தைகளுக்கு வந்து பேச்சு போட்டி, இங்கே குரானுடைய கிராத்து போட்டி,
7: சரி,
8: ஆண்டவரை பற்றி, நபிகள் நாயகத்தை பற்றி, மூலத ஷரீஃபு, புர்தா ஷெரீஃபு இதெல்லாம் வைப்பாங்க. இந்த வர புதன்கிழமை பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து பள்ளிகள் ஒவ்வொரு மொல்லா வரையாக ஒவ்வொரு பள்ளிகள் ஓதக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைகள் முதல்ல பெரிய குழந்தைகள், வெளியூருக்காரவங்க எல்லாருமே வருவாங்க. இந்த ஊர்காலம் கிளம்பி ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணி அளவு கிளம்போம். இப்படி ஒவ்வொரு ஊராக ஒரு 15-20 தெருவு சுத்தம்.

0: அங்கங்கே குழந்தைகளுக்கு வந்து அவங்க நபிகள் நாயகம் பிறந்ததுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்வீட்டு கொடுப்பாங்க,
1: பிஸ்கெட்டு சரிங்க,
0: வந்து குளிர்பானங்கள் கொடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கனாக்கா மிட்டாய் கொடுப்பாங்க, மெயினாக மிட்டாய் கொடுப்பாங்க. இதன் மேலே அந்த அந்த வரக்கூடிய குழந்தைகளை வந்து உற்சாகப்படுத்துறது, ஒரு தூரம் நடந்து வருத நபிகள் நாயகத்துடைய பேருக்காக நடந்து வருதுங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த பிள்ளைகள்லாம் உற்சாகப்படுத்துவாங்க.
1: சரி, இந்த 3 மணிக்கு கிளம்புற ஊர்வலம் எவ்வளோ நேரம் நடக்குங்கய்யா?
0: இது கிட்டத்தட்ட ஒரு 3 மணிலேருந்து ஒரு 6 மணி வரலாம் கூட நடக்கலாம்.
1: இப்போ நம்ம நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கும்போது ஊர்வலம் நடந்துகிட்ருக்கோம் நாகூரில்,
0: எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மேல இங்கே வந்து இன்னும் வச்சிங்களேன், இந்த மீலாது விழா வந்து இந்த ஒவ்வொரு இந்த புறா 1 to 12 முடியுது. அந்த அன்னைக்கு முடியும் போது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்கா மீலாது விழா முடிகிற நேரத்தில் மூலது முடிப்பாங்க, முடிச்சதோட பொட்டி சோறுகள் கொடுப்பாங்க.
1: பொட்டி சோறுனா என்னங்க?
0: பொட்டி சோறுகள்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது புலவு சாப்பாடு. புலவு சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு புரியும்.
1: சரி சரி,
0: புலவு சாப்பாடு.
1: நாங்கள் காரைக்கால்ல,
0: ஆமாம், இருந்தாலும் இல்லை நாகூர் தான் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு இதை ப்ரொஃபஷன் வந்து நாகூர்
1: தான்.
0: ஆமாம்
1: சரிங்க,
0: வாடகம் இங்கே தான் ஃபேமஸு. அதே மேலே வந்து
1: அதே மேலே
0: குத்துப்புரட்டான்னு சொன்னாக்கா ஒவ்வொரு ஊரில் ஒரு வாடகை இருக்கும் சார். இங்கே உள்ள வாடகளுடைய இந்த கப்பிகள்லாம் செஞ்சு அந்த ஒரு நண்ட முறைகளில் செய்வாங்க.
1: சரிங்க,
0: அதுக்கு வந்து அரிசியை வந்து ஊற வச்சு அதை இடித்து கப்பி போல் அதை எடுப்பாங்க. எடுத்து அதுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த வாடகை வந்து சோடாப்பனம் போட்டு புளிப்பேற வச்சு அதுக்கு பிறகு தட்டி எண்ணெயில் விடுவாங்க.
1: சரி,
0: இது மேலே அதுக்கு சுற்றியெல்லாம் வந்து ராலு வைப்பாங்க. ராலு ரொம்ப ஃபேமஸு, அதனால் ராலு வைப்பாங்க. இதை மேலே வச்சு அந்த இதை கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டுவாங்க. வெங்காயமும் மஞ்சத்தூளையும் போட்டு அது லேசாக வேக வச்சு மயில வச்சு அதுக்கு வந்து சைட் டிஷ்.
1: சரி,
0: இதை ஒரு நடக்கும். அதே மாதிரி எங்கள் ஊரில் தான் குத்துப்புரட்டாவும் ஃபேமஸ்.
1: பரவாயில்லையே. சரி, இப்போ நாகூருக்கு வந்து நிறைய பயணிகள் வர்றாங்க. நாகூரில் வந்து வெளியூரில் கிடைக்காத ஐட்டம் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்குது?
0: எல்லா ஊர்
1: என்ன சாப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும்னு
0: நினைக்கிறீங்க? எல்லா ஊர்லேயும் போவீங்க, எத்தனை ஊருக்கு போனாலும்.
1: சரி,
0: இங்கே நாகூருடைய ஒரு கொத்து புரோட்டாவுடைய டேஸ்ட்டு எங்கேயுமே இருக்காது.
1: சில ஊர்லாம்
0: என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த சட்டுவத்தை வச்சு அந்த கொத்துவாங்க. கொத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டே ஒரு இனிமையான ஒரு சவுண்டாக இருக்கும் கேட்குறதுக்கு. அதே மேலே இருக்கான் வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன செய்வாங்க, அவங்களுக்கு இந்த சட்டுவம் பிடிச்சி குத்தா தெரியாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கோவளையால் குத்துவாங்க. கோவளையால் குத்துறதுக்கும் சட்டுவத்தில் குத்துறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு.
1: சட்டுவம்னா தோசை கரண்டி மாதிரி,
0: தோசை கரண்டி மாதிரிலாம் மொத்தமாக இருக்கும்,
1: மொத்தமாக இருக்கும்
0: அந்த கல், ஆமாம், இரும்புலையே தயார் பண்ணதை அந்த கொத்தும் போது அந்த சவுண்டை ஒரு வித்தியாசமாக இருக்கும்.
1: அந்த சவுண்டை கேட்கும் போது சாப்பிடணும் போல ஒரு ஆசை,
0: சாப்பிடணுமா இல்லையா அந்த ஓசையை கேட்கறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இதாக இருக்கும்.
1: ரொம்ப பெரிய ரசிகராக இருக்கீங்களா?
0: அப்படி ஒன்றும் இல்லை சார், இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி வரக்கூடிய யாத்திரைகள் வராங்க, வந்தாங்கன்னா என்ன செய்வாங்க, இந்த ஏழை எளியவர்களுக்கு பிரார்த்தனை பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு காரியங்கள் வெற்றி ஆகணும், அந்த காரியங்கள் வெற்றி ஆகிட்டாக்கா இங்கே வந்து ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன்னு சில பேர் சமைச்சும் போடுவாங்க. வெறக உள்ளக்க சில பேர் வெளியில் கடையில் காசு கொடுத்து டோக்கன் மூலிமா வாங்கி கொடுப்பாங்க. இதனால் அவங்களுடைய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறியது.
1: சரி,
0: இது மேலே ஒரு நல்ல ஒரு நாகூர்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவரங்கள் தெரியும்.
1: நிச்சயமாக எங்கெங்கிருந்தோ வர்ற பயணிகள் எப்படியெல்லாம் சாப்பிடணும்னு சொன்னீங்க, அதே போல் ஆமாம் மற்றவர்கள் பசியாற்றுவதற்காக அவர்கள் தானம் செய்யக்கூடிய
0: ஆண்டவரை நினைக்கக்கூடிய உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்து கொண்டே இருக்குது.
1: சிறப்புங்க, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. அதுலேயும் குறிப்பாக நாகூருடைய உணவுகளை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க, நன்றி.
0: ரொம்ப நன்றியா, தேங்க்யூ.

0: நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல்லமுது தார்பைகள் கிரீன் நெட் ஹோஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் செல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் உள்ள மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தை தான் கேட்டுட்டு இருக்கோம். வாங்க நேர்களே கேட்கலாம்.
7: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு நம்முடைய நாகூர் நேயர்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். இங்க நாகூர் 7 லப்பை பள்ளிவாசல் அருகில இருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு கடைக்கு நம்ம வந்திருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா காரைக்கால்லையும் இந்த வாடா அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷல், அதே போல நாகூர்லயும் இந்த வாடா அப்படிங்கிறது ஸ்பெஷல். வாடானா என்னன்னு கேட்டீங்கன்னா வடை மாதிரியே இருக்கும், ஆனா அந்த வடையிலேயே ராலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் இது. இப்ப அந்த கடைக்கிட்ட தான் நம்ம இருக்கிறோம். இந்த கடையில் இருக்கக்கூடிய நம்ம நேயர்களை சந்திக்கலாம். அம்மா வணக்கம்மா.
8: வணக்கம்.
7: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
8: என் பேர் பரக்கத்தே.
7: பரக்கத்தே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய ஐட்டம் வச்சுருக்கீங்க. பார்த்தீங்கன்னா உளுந்து வடை இருக்குது, அப்புறம் வந்து எங்கள் பணியாரம் மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது.
8: உளுந்து வடை, மசால் வடை.
7: மசால் வடை, அது என்னங்கம்மா அது?
8: அது மைதா மாவு பிணைஞ்சி விட்டு சோடாக்கு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சிடணும்.
7: சரி.
8: மைதா மாவு, அது கொஞ்சம் காலையில் ஒரு 10 மணியாப்புல பிணைஞ்சி வச்சோம்னா ஒரு 3 மணிக்கு போடுறதுக்கு கொஞ்சம் புளிப்பு ஏறி.
7: மிளகாத்தூள்,
8: மல்லித்தூள், ஜீரகத்தூள் எல்லாம் கருவேப்பிலை கடுகு போட்டு தாளிச்சு நல்லா மசாலா வத்த விட்டு அப்புறமா உப்பு போட்டு கலக்கி அந்த உருளைக்கிழங்கு அவிச்சு உரிச்சு வெட்டி விட்டு அந்த மசாலா தூக்கி கரைச்சி விட்டு தூக்கி ஊத்தி அதை குலுக்கி பசங்க சாப்பிடுறது. ஒரு பீஸ் 2 ரூபா.
7: சூப்பராக இருக்குமா, பார்க்கவே ஆசையாக இருக்குது. உடனே சாப்பிடணும் போல் அந்த அளவு கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. அதுவும் உருளைக்கிழங்கு பெருசு பெருசாக போட்டிருக்கீங்க. இது எப்படிம்மா, இது உருளைக்கிழங்கு அவிச்சுட்டு அறிவீங்களா? இது எப்படி செய்வீங்க? தோல் எப்படி எடுப்பீங்க?
8: உப்பு போட்டு அவிச்சிடணும்.
7: உப்பு போட்டு முதல்ல அவிச்சிருவீங்க, அப்புறமே தோலை உரிச்சிட்டு.
8: தோலை உரிச்சிட்டு இந்த மசாலாவை நல்லா கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வத்த வச்சிடணும். வத்த வச்சு அப்புறமா தண்ணியை ஊற்றி கலக்கி இந்த உருளைக்கிழங்குல தூக்கி ஊற்றி
7: உருளைக்கிழங்கு வாங்கும் போதே அது எப்படி இருக்கணும், சைஸ் தரம் எல்லாம் பாப்பீங்க? இனிக்காத கிழங்கு
8: 45 ரூபா 1 கிலோ.
7: சரிங்கம்மா.
8: இனிக்காத மேட்டுப்பாளையம்.
7: மேட்டுப்பாளையத்துல இருந்து வருது. ரெகுலரா வந்து பல வருஷமா செஞ்சிட்டு இருக்கீங்க, அந்த ஒரே டேஸ்ட் தொடர்ந்து வருதா?
8: அம்மா நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அடுத்தது இப்ப நாங்க அவங்க பிள்ளைங்க நாங்க செய்யறோம்.
7: ரொம்ப அருமைங்கம்மா. அடுத்தது பாத்தீங்கன்னா
8: பேர் பரக்கத்து, அவங்க பேரு ரோஜாபான், என் தங்கச்சி.
7: தங்கச்சி அவங்க. சரிங்கம்மா, அவங்கள்ட்டையும் பேசுவோம். அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பானிபூரிங்கம்மா, பானிபூரிக்கு வந்து என்னென்னலாம் தொட்டுக்கிறதுக்கு என்னென்னலாம் கொடுக்குறீங்க?
8: தொட்டுக்க வெறும் தண்ணி,
7: தண்ணி தான், பானி தண்ணி தான்.
8: அவ்வளவுதான்.
7: ஓகே, பானி தண்ணி எப்படிமா பண்றது?
8: புதினா வாங்கி சுத்தம் பண்ணி நல்லா அலசிட்டு.
7: புதினா தான்.
8: புதினா, பச்சை மிளகா, புளி எல்லாம் வச்சு அரைச்சி விட்டு அது வடிகட்டி தண்ணி ஊத்தி கலந்து.
7: வேற எதுவும் புளி அது மாதிரி எதுவும்?
8: புளி, புதினா, மிளகா.
7: லைட்டா சால்ட் போட்டு.

0: உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுமே அந்த மசாலாவை அதை கொஞ்சம் எடுத்து தண்ணி
1: கலந்துக்கோங்க.
0: வெங்காயம் ரால்வடாவுக்கு வெங்காயம்
1: தொட்டுக்க மாதிரியா? சரி ஓகே.
0: அது பெருஞ்சீரகத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு என்ன செய்வது கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு விட்டு நல்லா புதினா மஞ்சள் பச்சை மிளகா புதினா எல்லாம் நைஸாக வெட்டிடணும். வெங்காயத்தை நைஸாக வெட்டிடணும். சட்டியில் ஒரு வதக்கு வதக்கணும்.
1: சரிம்மா, இப்போ மிலாடி நபி வருது. மிலாடி நபிக்கு எப்படி கொண்டாடுவீங்க வீட்டில்?
0: பசங்க எங்கள் பேர பிள்ளைங்க தான் ஓதுதுவோ, இல்லை பள்ளியிலேருந்து ஊர்வலமாக அந்த தெருவுலேருந்து இங்கே ஃபுல்லாக தெருவுக்குள்ளே.
1: ஓ சரிங்கம்மா. என்ன சமைப்பீங்க இன்னைக்கு மிலாடி நபிக்கு? ஏதாவது ஸ்பெஷலாக செய்வீங்களா?
0: பிரியாணி போடுவோம்.
1: பிரியாணி எப்படி மாசத்துல எத்தனை நாள் பிரியாணி போடுவீங்க உங்க வீட்டுல?
0: சொல்லி கணக்கே கிடையாது. வாரத்துல வெள்ளிக்கிழமை கண்டிப்பா பிரியாணி, தாளிச்ச சோறு, புலவு சோறு.
1: சரிங்கம்மா.
0: அப்படி மத்த நாள்ல மீன்
1: ஒரே நேரத்துல பிரியாணியும் இருக்கும் புலவு சோறும் பண்ணிடுவீங்களா?
0: டைத்துல பண்ணுவோம். ஒரு நாள்
1: மாத்தி மாத்தி பண்ணுவீங்க?
0: வாரத்துல மூணு நாள் பிரியாணி புலவு சோறு இந்த மாதிரி இருக்கும்.
1: வாரத்துல மூணு நாள் பிரியாணி
0: இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷமா.
0: அதிகமா கழிச்சுதான் இருக்கும்.
1: எத்தனை வருஷமா நீங்க இந்த கடையில இருக்கீங்க?
0: அம்மா காலத்துல இருந்து இருக்கும்.
1: மகிழ்ச்சி.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI Festival.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின்
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களுக்கு கோபால் பல்பொடியின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: நேயர்களுக்கு மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மொபைல்ஸின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI Festival
0: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
2: நேயர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உள்ளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு போங்க.

நேர்களே, இன்றைய உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் கடலை சாகுபடி குறித்து நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவங்களோட நேர்முகம் இருக்கு. கேட்க தவறாதீர்கள் நேர்களே.

நேர்களே, இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது மிலாது நபி சிறப்பு நிகழ்ச்சியாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் தர்கா அருகில் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். நாகூர் மண்ணோட மனத்தையும் சுவையையும் நல்லாவே இதனால் தெரிஞ்சுக்க முடியுது.

0: நேயர்களே, ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம நாகூர் நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நேயர் அம்மா. வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ரோஜா பானு.
0: ரோஜா பானுவா? எத்தனை வருஷமா நீங்க இந்த வாடா கடை போட்டு?
1: நான் ஒரு 10 வருஷமா போடுறேன்.
0: சரிங்கம்மா. இந்த வாடா வந்து நாகூர்ல ரொம்ப ஸ்பெஷல்.
1: ஆமா, ஃபேமஸ்.
0: நீங்க எப்படி இந்த வாடா செய்றீங்க அத பத்தி கொஞ்சம்?
1: பச்சரிசியை கழுவி காய வச்சு.
0: பச்சரிசியா?
1: ஆமா. அத வந்து காய வச்சு மிக்சில ஒன்னு ரெண்டா உடைச்சு அத கொஞ்சம் சலிச்சு கப்பி காய்ச்சி ஊத்தி விட்டு சுத்தமா போட்டு பிணைஞ்சு லேசா சோடாப்பு போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சு வச்சு காலைல பிணைஞ்சு வச்சு ஒரு 3-4 மணிக்கு சுடணும். அப்பதான் புளிப்பு ஏறும்.
0: சரி, மிக்சில அரைக்கிறது கஷ்டமா இருக்கும். நீங்க நிறைய பேருக்கு
1: இப்ப எல்லாம் மாவெல்லாம் மில்ல எல்லாம் அரைக்கிறது இல்ல, எல்லாமே கையாளத்தான் மிக்சி தான்.
0: சரி,
1: அதை அரைச்சி கரைச்சி சளிச்சு அதை தலாவி விட்டு ஊத்தி விட்டு அதுக்கு பிறகு அது பிணைஞ்சு வச்சு அது இப்ப காலைல பிணைஞ்சு வச்சா சாயந்தரம் சுடலாம். அப்பதான் உங்களுக்கு புளிப்பா இருக்கும், கமரி ஏறும் மாவு.
0: ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமா அரைப்பீங்க?
1: நாங்க அரைக்கிறது 2 கிலோ அரைப்போம்.
0: 2 கிலோ அரைப்பீங்க?
1: 2 கிலோ.
0: சரி, இதுல வந்து ராலு மிக்ஸ் பண்றீங்கல்ல, அது என்ன பக்குவம், அது எப்படி செய்யறீங்க?
1: அது ராலை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு சூடு காட்டணும். அதை
0: சரிங்க,
1: நல்லா
0: சூடு காட்டிடுவீங்க.
1: சூடு காட்டி அதை எடுத்துட்டு வந்து அதை வச்சுட்டா அந்த ராலு சுட்டாதான் அந்த வாடா டேஸ்டா இருக்கும்.
0: ஓ, லைட்டா சட்டில போட்டு பிரட்டணும்.
1: ஆமா, லேசா சூடு பண்ணணும் அது.
0: சரி,
1: இல்லாட்டி வாடை வரும்.
0: நீங்க இப்ப ராலை பாத்தீங்கன்னா இப்ப தோல் எல்லாம் உரிக்காம தான் போடுறீங்க?
1: சும்மா தான் போடணும்.
0: அதுதான் டேஸ்டா? அது
1: மண்டையோட போடணும்.
0: அது செரிச்சிருமா சாப்பிட்டா? நல்லா இருக்கும். காரைக்கால்லையும் இந்த வாடா வந்து ஃபேமஸ் தான், நாகூர்லையும் ஃபேமஸ் தான். நாகூர்ல வேற என்னென்ன ஐட்டம் எல்லாம் ஃபேமஸ்?
1: உளுந்து வடை, மசால் வடை, உருளைக்கிழங்கு காண்டா, இது இந்த பானிபூரி, இதுதான் ஃபேமஸ். மத்த இடத்துல இதெல்லாம் கிடையாது, இங்க அதுதான். அப்புறம் இந்த மந்தி சோறு, பிரியாணி சோறு, இந்த தாளிச்ச சோறு, இப்ப அதெல்லாம் ஃபேமஸ். அதெல்லாம் நம்ம இது இல்ல, நமக்கு இதுதான்.
0: நீங்க வந்து எவ்வளவு நேரம் ஒரு நாளைக்கு கடை வியாபாரம்?
1: நான் வந்து 3 மணிக்கு வருவேன். 7:30 மணிக்குள்ள முடிச்சிட்டு 7:30 மணிக்கு
0: 7:30 மணி வரைக்கும் வியாபாரம் நடக்கும்.
1: ஆமா ஆமா.
0: பல வருடமா 10 வருஷமா இந்த?
1: ஆமா, இந்த தொழில் தான் எனக்கு.
0: சரிம்மா, இந்த மெது போண்டா மாதிரி ஒண்ணு போடுறீங்களம்மா?
1: மெது போண்டானா உளுந்து வடையா?
0: அதான் பரோட்டா.
1: அது பரோட்டா உருண்டை.
0: பரோட்டா உருண்டை. பரோட்டா உருண்டை எப்படிமா செய்றீங்க அது சொல்லுங்க.
1: அது வந்து கொஞ்சம் அந்த வாளிய கழுவி சோடாப்பு உப்பு,
0: சோடாப்பு உப்பு
1: போட்டு நல்லா மாவு அடிக்கணும். ரொம்ப தண்ணி ஊத்தணும்.
0: மைதாதான்.
1: ரொம்ப தண்ணி ஊத்திட கூடாது, லேசா ஊத்தி நல்லா அடிக்கணும். அடிச்சு விட்டு மூடி வச்சுட்டோம்னா. ஆமா, கையால பிணையும்.
0: பரோட்டா பிணையற மாதிரி தான்.
1: ஆமா.
0: சரி,
1: அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும். இது கொஞ்சம் தண்ணி ஊத்தணும், ரொம்ப ஊத்த கூடாது.
0: சரி,
1: இல்லடி இதா போயிடும். புளிக்க ஏற ஏற போட வராது, அள்ளி எண்ணெயில போட வராது.
0: அந்த கெட்டியாவும் இருக்கும்,
1: கரெக்டா இருந்தாதான்
0: எடுக்கிற மாதிரி பதத்திலயும் இருக்கணும்.
1: அந்த அளவுக்கு போட்டு அந்த பதத்துல வச்சு போட்டா தான் பரோட்டா உண்டே போட வரும்.
0: சூப்பர்.
1: இல்லடி போட வராது.
0: பரவாயில்ல. இவ்வளவு 3 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 4-4.5 மணி நேரத்துல
1: இந்த மாதிரி இருக்கணும்.
0: இவ்வளவு ஐட்டம் செஞ்சு குடுக்குறீங்கன்னா பெரிய விஷயம் தான்.
1: அப்பதான் அது
0: பக்குவமா வந்து ரொம்ப கெட்டியா தான் இருக்கு.
1: ஆமா, தண்ணி ரொம்ப ஊத்த கூடாது. நம்ம போட போட போட கரெக்டா இருக்கும். அது நம்ம அந்த 2:30 வரையும். அதுக்கு பிறகு இல்லாட்டினா ரொம்ப இதானா போட அள்ளி தண்ணி
0: அப்படியே பொன் வருவலா போட்டு எடுக்கிறீங்க. பாக்க பாக்க ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல. ரொம்ப சூப்பருங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சியமா. மிலாடி நபி வாழ்த்துக்கள். நன்றிங்கம்மா.
1: நன்றி.

0: நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம நாகூர் நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நேயர் அம்மா. வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ரோஜா பானு.
0: ரோஜா பானுவா? எத்தனை வருஷமா நீங்க இந்த வாடா கடை போட்டு?
1: நான் ஒரு 10 வருஷமா போடுறேன்.
0: சரிங்கம்மா, இந்த வாடா வந்து நாகூர்ல ரொம்ப ஸ்பெஷல்.
1: ஆமா, ஃபேமஸ்.
0: நீங்க எப்படி இந்த வாடா செய்றீங்க அத பத்தி கொஞ்சம்?
1: பச்சரிசியை கழுவி காய வச்சு.
0: பச்சரிசியா?
1: ஆமா. அத வந்து காய வச்சு மிக்சில ஒன்னு ரெண்டா உடைச்சு அத கொஞ்சம் சலிச்சு கப்பி காய்ச்சி ஊத்தி விட்டு சுத்தமா போட்டு பிணைஞ்சு லேசா சோடாப்பு போட்டு உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சு காலைல பிணைஞ்சி வச்சு ஒரு 3-4 மணிக்கு சுடணும். அப்பதான் புளிப்பு ஏறும்.
0: சரி, மிக்சில அரைக்கிறது கஷ்டமா இல்ல இருக்கும்? நீங்க நிறைய பேருக்கு
1: இப்ப எல்லாம் மாவெல்லாம் மில்ல எல்லாம் அரைக்கிறது இல்ல, எல்லாமே கையாளத்தான் மிக்சி தான்.
0: சரி,
1: அதை அரைச்சி கரைச்சி சளிச்சு அதை தலாவி விட்டு ஊத்தி விட்டு அதுக்கு பிறகு அது பிணைஞ்சி வச்சு அது காலைல பிணைஞ்சி வச்சா சாயந்தரம் சுடலாம். அப்பதான் உங்களுக்கு புளிப்பா இருக்கும், கமரி ஏறும் மாவு.
0: ஒரு நாளைக்கு எத்தனை கிலோமா அரைப்பீங்க?
1: நாங்க அரைக்கிறது 2 கிலோ அரைப்போம்.
0: 2 கிலோ அரைப்பீங்க?
1: 2 கிலோ.
0: சரி, இதுல வந்து ராலு மிக்ஸ் பண்றீங்கல்ல, அது என்ன பக்குவம், அது எப்படி செய்றீங்க?
1: அது ராலை கழுவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு சூடு காட்டணும் அதை.
0: சரிங்க.
1: நல்லா
0: சூடு காட்டிடுவீங்க?
1: சூடு காட்டி அதை எடுத்துட்டு வந்து அதை வச்சுதான் அந்த ராலு சுட்டாதான் அந்த வாடா டேஸ்டா இருக்கும்.
0: ஓ, லைட்டா சட்டியில போட்டு பிறக்கணும்.
1: ஆமா, லேசா சூடு பண்ணணும் அது.
0: சரி,
1: இல்லாட்டி வாடை வரும்.
0: நீங்க இப்ப ராலை பாத்தீங்கன்னா இப்ப தோல் எல்லாம் உரிக்காம தான் போடுறீங்க?
1: சும்மா தான் போடணும்.
0: நல்லா டேஸ்டா அது.
1: ஆமா, மண்டையோட போடணும்.
0: அது செரிச்சிருமா சாப்பிட்டா? நல்லா இருக்கும். காரைக்கால்லயும் இந்த வாடா வந்து ஃபேமஸ் தான், நாகூர்லயும் ஃபேமஸ் தான். நாகூர்ல வேற என்னென்ன ஐட்டம் எல்லாம் ஃபேமஸ்?
1: உளுந்து வடை, மசால் வடை, உருளைக்கிழங்கு காண்டா, இது இந்த பானிபூரி, இதுதான் ஃபேமஸ்.
0: ஓகே.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளிப்பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி மிலாடி நபி சிறப்பு நிகழ்ச்சியாக நாகூர் நேயர்களை நம்ம சந்தித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள் சார்.
1: என் பேர் நாகூர் முகமது ரஃபீக்.
0: முகமது ரஃபீக் சார், இன்றைக்கி மிலாடி நபியை எப்படி கொண்டாடுவீங்க சார்?
1: மிலாடி நபி வந்து சிறப்பாக கொண்டாடுவோம். சில வந்து கூரகணவம் போவோம்.
0: சரிங்க.
1: பிஸ்கட்டு ரொட்டிலாம் கொடுப்பாங்க.
0: சரிங்க.
1: தண்ணி பைக்கெல்லாம் கொடுப்பாங்க.
0: குழந்தைங்களோட ஊர்வலம் நடந்துட்டு இருக்கோம்.
1: நடந்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க.
1: அது ரொம்ப சிறப்பாக இருக்கும்.
0: ஓகே.
1: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.
0: நீங்கள் சின்ன வயசில் அந்த மாதிரி ஊர்வலம் போனா
1: போயிருக்கேன். சின்ன வயசில் போயிருக்கேன். இப்போ போனதில்லை.
0: இப்போ
1: வேடிக்கை தான் பார்ப்பேன்.
0: இப்போ போகிற குழந்தைங்களே வேடிக்கை
1: பார்க்குறாங்க. ஆமாம் சார்.
0: இருந்தாலும் நம்ம குழந்தைங்களாக இருந்த காலகட்டம்.
1: ஆமாம் சார்.
0: அப்போ சாப்பிட்ட சாப்பாடு.
1: ஆமாம்.
0: அதெல்லாம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு?
1: அதெல்லாம் ஞாபகம் இருக்குது சார்.
0: சரி. ஓகே. உங்கள் வீட்டில் எது அடிக்கடி அதிகமாக செய்வாங்க சார் சமையல்?
1: பிரியாணி தான் செய்வாங்க.
0: பிரியாணி அதிகமாக செய்வாங்க?
1: பிரியாணி தான் செய்வாங்க.
0: ஓகே.
1: நம்ம செய்கிறதில்ல, வீட்டில் செய்வாங்க.
0: சரி. ஓகே.
1: ஆக்கி கொடுத்தா நாங்கள் சாப்பிடுவோம்.
0: ஓகே. வேறு என்னென்ன மாதிரி உணவுலாம் நீங்கள் விரும்பி சாப்பிடுவீங்க?
1: புலவு விரும்பி சாப்பிடும். புலவு
0: சாப்பாடு.
1: புலவு நல்லா இருக்கும். பிரியாணி விரும்பி சாப்பிடும்.
0: சரி. நாகூருக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் டேஸ்டான ஐட்டம் ஏதாவது இருக்காங்க சார்?
1: நாகூர் ஸ்பெஷல் டேட்னா வாடா தான்.
0: உங்களுக்கு பிடிச்சது வாடா
1: தான்? வாடா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: சரிங்க. ஏன், என்ன காரணங்க?
1: அது வாடா வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அரிசி மாவு போட்டு இறால் வாடான்னு சொல்லுவாங்க. இறாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் போட்டு நல்லாயிருக்கும்.
0: சரி. அது வீட்டில் செய்வாங்களா?
1: வீட்டில் செய்ய மாட்டாங்க.
0: கடையில் தான் வாங்கி?
1: கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம். நாங்கள் கடையில் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு சாப்பிடுவோம். நான்
0: ஓ கடையில் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிடுங்க.
1: ஆமாம் சார்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேற என்னென்ன உணவுலாம் நீங்க சாப்பிடுவீங்க? காலையில டிஃபன்லாம் என்ன?
1: காலை டிஃபன் வந்து ஒரு டீயும் வடையும் சாப்பிடுவேன். நான் காலை சாப்பிட
0: மாட்டேன்.
1: சாப்பிட்றதே இல்லை. காலை
0: சாப்பிட வருஷமா இந்த பழக்கம் உங்களுக்கு?
1: அது ஒரு 4-5 வருஷமா போட
0: மாட்டேன். ஓ, டீயும் வடையும் இருந்தா போதுங்க?
1: அது வடையும் மாட்டேன். அது அதுவும் கம்மன் இருக்கும்.
0: சாம்பார்
1: நாகூர்ல
0: வந்து மீன் எல்லாம் எப்படிங்க கிடைக்குது?
1: மீன் கிடைக்கிறேன்னா இந்த ஆறு இருக்கு, அது கிலோ கணக்கு தான் மீன்
0: நாகூர் துறைமுகத்துல.
1: ஆமா, எல்லா மீனும் இருக்கும்.
0: ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துருவீங்க?
1: ஆமா, நான் வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வரோம். தூர்வாங்க வாங்கிக்குவோம்.
0: ஓ, நீங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்கள்ட்ட வாங்குவீங்க?
1: ஆமாம் ஆமாம். நாங்கள் ஹார்பர்
0: போகிறதில்ல.
1: அதில்ல.
0: ஆனால் ஹார்பர் போகணும்னா விடிய காலையில் போகணுமா?
1: விடிய காலையில் 4 மணிக்கு போகணும்.
0: ஏன்னா எங்கள் ஏரியாவிலேருந்துலாம் வராங்க இங்கே.
1: ஆமாம், 4 மணிக்கு தான் போகணும். விடிய காலையில் போக தான் மீன்
0: கிடைக்காங்கன்னா எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா?
1: ஆமாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்.
0: ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓ, நீங்கள் என்ன மீன் விரும்பி சாப்பிடுவீங்க?
1: எனக்கு காணாங்கதா மீன், வவ்வா மீன் விரும்பி சாப்பிடுவோம்.
0: ஓகே. அதில் மீனில் குழம்பு வச்சா பிடிக்குமா இல்லை மீன் வறுக்கணுமா?
1: குழம்பு நல்லா இருக்கும், பொரிச்ச மீனும் நல்லா இருக்கும்.
0: சரி.
1: பொரிச்ச மீன்.
0: இப்போ காலையில் டீ காப்பி ஒரு டீ வடை இருந்தா போதுன்றீங்க. நைட்டு என்ன சாப்பிடுவீங்க?
1: நைட்டு ஏதோ சப்பாத்தி ஏதோ பரோட்டா எப்பயாவது சாப்பிடுவோம்.
0: சரி. டீ அடிக்கடி குடிச்சுக்கிட்டே இருப்பீங்களா?
1: டீ காலைல 2 வாட்டி, சாயந்தரம் 1 வாட்டி தான்.
0: 1 வாட்டி மொத்தம் 3 டெய்லி குடிச்சிருவீங்க?
1: ஆமா.
0: டீங்கிறது ரொம்ப விருப்பமான பானமா இருக்கு.
1: ஆமா ஆமா சார்.
0: சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
1: காரைக்கல் பண்பலைக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் எனது மிலா நபி நல்வாழ்த்துக்கள்.

உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
4: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: EMI ஃபெஸ்டிவல்.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம நாகூர் நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்முடைய நேம் நம்ம அன்பு நேயர். அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: பாண்டியன் சரஸ்வதி.
0: பாண்டியன் சரஸ்வதி. சரஸ்வதி பாண்டியன்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஒரு பிரபலமான நேயர். அம்மா சொல்லுங்கம்மா, உங்க வீட்டில் என்னென்ன சமையல்லாம் அதிகமாக சமைப்பீங்க? உங்க வீட்டில் எல்லாரும் என்ன விரும்பி சாப்பிடுவாங்க?
1: நெய் சாதமும் சிக்கன் கிரேவி செஞ்சா விரும்பி சாப்பிடுவாங்க.
0: ஓ, நெய் சாதம் சிக்கன் கிரேவியா? இது புலாவுன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரியா? சரி, ஓகேம்மா. நெய் சாதம் எப்படிம்மா செய்வீங்க?
1: ஒரு 10 நிமிஷம் அரிசியை தண்ணியில் போட்டுட்டு பட்டைக்கிராம்பு தாளித்து, இப்போ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளித்து அரிசியை தண்ணியை ஊற்றி கொதி வந்தோடனே அரிசியை போட்டதான் தம்மில் போட்டுடணும்.
0: சரிங்க.
1: அது நெய் சாதம்
0: தம்மில் போடணும். கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரி தான் இதுவும், தம்மில் போட்டு வைக்கிறது.
1: பிரியாணி இல்லை, இது நெய் சாதம்.
0: நெய் சாதம். சரி, ஓகேம்மா. என்ன அரிசி போட்டால் நல்லா இருக்குமா?
1: பிரியாணி அரிசினே விற்கிது நாகூரில்.
0: அது என்ன, பாஸ்மதி ரைஸ் மாதிரி இருக்குமா இல்லை சம்பா மாதிரி இருக்குமா?
1: துளசி அரிசி
0: சின்ன சின்னதாக இருக்கும், சம்பா அரிசி மாதிரி. சரி, ஓகே. அடிக்கடி நெய் சாதம் செய்வீங்களா?
1: அடிக்கடி செய்வோம்.
0: சரி, நெய் சாதத்துக்கு வேற என்ன செய்வீங்க கூட?
1: தயிர் வெங்காயம் செய்வோம், சிக்கன் கிரேவி செய்வோம், இல்ல மட்டன் கிரேவி வேணாலும் செய்வோம்.
0: சரி, சிக்கன் கிரேவி எப்படிமா சிம்பிளா செய்வீங்க சொல்லுங்களேன்.
1: சிக்கன் கிரேவி வந்து கோழி வந்து இஞ்சி பூண்டு போட்டு பிரட்டி, இஞ்சி பூண்டு தயிர் எல்லாம் போட்டு ஒன்னா பிரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம். ஊற வச்சுட்டு பட்டை கிராம்பு பெருஞ்சீரகம் மூணையும் ஒன்னா ஒன்னு ரெண்டா உடைச்சு எண்ணெயில போட்டு பொறிச்சு, அப்ப இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்னா போட்டு வதக்கி செஞ்சு வச்சிருக்க கோழி எடுத்து அதில் போட்டுருவோம். நல்லா கிளறி விட்டு மல்லித்தூள் மிளகாத்தூள் போட்டு நல்லா புரட்டி இறக்கி இறக்கிற வேண்டியதான்.
0: சூப்பர்மா. இப்போ நெய் சாதத்தை தனியாகவும் சாப்பிடலாம், நீங்கள் செய்கிற குழம்பே ஊற்றியும் சாப்பிடலாம் இல்லையா? எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிலாம் செய்வீங்களா? பிரியாணியும் செய்வீங்க. உங்களுக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குமா இல்லை நெய் சாதம் ரொம்ப பிடிக்குமா?
1: எங்கள் வீட்டில் எல்லாமே பிரியாணியும் விரும்பி சாப்பிடுவாங்க, நெய் சாதமும் சாப்பிடுவோம்.
0: எதாக இருந்தாலும் ஓகே தான் சரஸ்வதி, நம்ம செஞ்சால் ஓகே தாங்கிறாங்க. சரி, ஓகேம்மா. ரொம்ப சூப்பராக சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.

0: நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நம்ம நாகூர்ல இருந்து நம்முடைய அன்பு நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மிலாடி நபி திருநாள்ல நாகூர்ல ஊரும் உணவு நிகழ்ச்சியில இவங்களுடைய உணவு முறைகள் குறித்து நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து நம்முடைய நேயம் நம்ம அன்பு நேயர். அம்மா வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: வஹிதாமா.
0: வஹிதாமா, சொந்த ஊர் எதுங்கம்மா?
1: நாகூர்.
0: நாகூர் தான். பிறந்த ஊரே நாகூர் தான்.
1: நாகூர் தான், கட்டி கொடுத்தது நாகூர் தான்.
0: சரிங்கம்மா. மிலாடி நபி எப்படிமா கொண்டாடுவீங்க?
1: அவங்களுக்கு நேர்ந்துகிட்டு கொண்டாடுவாங்க. ரசூலுல்லா பிறந்த நாள் அவங்களுக்கு லாத்தீப் செஞ்சு ஊர்கலம் விடுவோம்.
0: ஊர்கலம் சாயங்காலத்துல ஒரு
1: சாயங்காலம் ஊர்கலம் நடக்கும்.
0: சரிங்கம்மா.
1: ஆமா.

0: நாகூரில் வந்து என்னம்மா ஸ்பெஷல் சாப்பாட்டில்?
1: பலகாரம் தானே,
0: ஆமாங்க.
1: சினானகத்தா,
0: ஆ,
1: அதுக்கு ஒரு கிலோவுக்கு அரை கிலோ சீனி, கால் கிலோ நெய் பிணைஞ்சி நல்லா செய்யணும்.
0: அது என்னம்மா ஸ்வீட்டாம்மா? அது
1: ஸ்வீட்டாக அப்படி தட்டி தட்டி வைக்கணும்.
0: ஓகே, அது எப்படி செய்வீங்கன்னு கொஞ்சம் சொல்லி கொடுங்க பார்க்கலாம்.
1: மாவை நல்லா பிணைஞ்சி,
0: என்ன மாவுமா?
1: மைதா மாவு.
0: மைதா மாவு,
1: மைதா மாவை போட்டு இந்த ஒரு கால் கிலோ நெய், இந்த சீனியை அரை கிலோ அரைச்சி நல்லா நொறுங்க பிணையணும்.
0: ஒரு கிலோ மாவுக்கு அரை கிலோ சீனி,
1: அரை கிலோ சீனி,
0: 100 கிராம் நெய் போதுமா?
1: கால் கிலோ வேணும்.
0: கால் கிலோ நெய்,
1: சரி. கால் கிலோ போட்டு நல்லா பிணைஞ்சி, நொறுங்க பிணைஞ்சி நல்லா அமுக்கி வச்சிடணும். அமைக்க வச்சு காலையில் எடுத்து துணியை வச்சு அச்சியை வச்சு அழுத்தி அழுத்தி நம்ம சூடு பண்ணணும்.
0: அதாவது நைட்டு நம்ம ரெடி, மாவு ரெடி பண்ணிட்டு காலையில் செய்யணும்.
1: செய்யணும்,
0: லைட்டாக மாவு புளிக்கணுங்கிறீங்க?
1: ஆமாம், புளிக்கணும். மாவு நல்லா மெதுவாக இருக்கும். காலையில் துணியை வச்சு அச்சியை வச்சு அழுத்தி அதை தட்டி தட்டி நம்ம நெருப்பில் வளர்த்து, நெருப்பை வளர்த்து தட்டில் வச்சு வேக வைக்கணும்.
0: தட்டில் வச்சு தோசை தட்டில் வைக்கணுமா எப்படிங்கம்மா?
1: இது அலுமினிய தட்டு, தம்மாட வட்டின்னு இருக்கும்.
0: ஆமாம்,
1: அந்த வட்டியில் வச்சு எடுத்து எடுத்து மேலே மேலே நெருப்பு.
0: சூடு வச்சா போது எண்ணெய் வைக்கணுமா? எண்ணெய் காட்டணுமா?
1: அந்த நெய்யை போ, அதில் உரியிடும்.
0: ஓ, அந்த நெய்யை நம்ம கலந்ததால உரியிடும்.
1: மேல் நெருப்பு போட்டு வளர்க்கணும்.
0: ஓ,
1: வளர்த்தா பொன்னரமா இருக்கும்.
0: இது நம்ம அதிரசம் செய்யறோமே அந்த மாதிரி இருக்குமா?
1: அதிரசம் வேற இல்லை, அதிரசம் எண்ணெய் இல்லை, இது அப்படியே இருக்கும்.
0: இது பேர் என்னங்கம்மா?
1: நானாகத்தா.
0: நானாகத்தா,
1: ஆமாம்.
0: வேற ஏதாவது எளிமையான பேர் இருக்காமா இதுக்கு?
1: கிடையாது, எளிமையா பேர் நானாகத்தா தான். அது மாவுக்கும் மைதாவும்.
0: நானாகத்தா எப்பெல்லாம் செய்வீங்க?
1: செய்வோம், பெருநா பலகாரத்துக்கெல்லாம் செய்வோம்.
0: எப்போ தேவையோ
1: செய்வோம்.
0: சரி, அப்புறம் நீங்கள் என்னம்மா நல்லா சமைப்பீங்க?
1: பிரியாணி போடுவோம்.
0: பிரியாணி எப்படி செய்வீங்க? என்ன பிரியாணி அடிக்கடி செய்வீங்க?
1: கறி பிரியாணி போடுவோம். வட்டலப்பம்,
0: வட்டலப்பத்துக்கு
1: முட்டை கலக்கி நெய் கொஞ்சம் ஊற்றி தேங்காய் பால் கொஞ்சம் காட்டி பாதம் பருப்பு முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை கொஞ்சம் வச்சு அரைச்சி கரைச்சி நல்லா கலக்கி விட்டு மிஷியில் போட்டு கலக்கி விட்டு இட்லி சட்டியில் வச்சு, தண்ணியை இட்லி சட்டியில் வச்சு இதை தூக்கி ஊற்றி ஒரு சட்டியில் வச்சு ஊற்றி அவிக்கணும்.
0: இதுக்கு பேர் என்ன?
1: வட்டலப்பம்.
0: வட்டலப்பம்,
1: ஆமாம்,
0: அப்பம்னு சொல்கிறது தான் இது. சரிம்மா, ரொம்ப அருமையா நீங்க சொல்றது எல்லாமே கேக்குறவங்களுக்கு கொஞ்சம்
1: வித்தியாசமா இருக்கும்.
0: ஈஸியா செஞ்சிடலாம், ரொம்ப வேலை இல்ல, ரொம்ப
1: வெள்ளை வேலை,
0: ஜாமா அதிகம் கலக்க தேவையில்லைங்க.
1: கடப்பாசிய ஊற போட்டு நல்லா கழுவிட்டு காய்ச்சி சீனி போட்டு காய்ச்சி கொஞ்சம் கையை தொட்டு பார்க்கணும், பிசு பிசு இருக்காண்டு.
0: சரி,
1: மஞ்சள் பவுட்ரு போடலாம், பாலும் ஊற்றலாம். வச்சு வடிகட்டி, வட்டியில் வச்சு வடிகட்டி ஊற்றிட்டோம்னா அது பாட்டுக்கு உறைஞ்சிரும்.
0: இதுக்கு பேர் என்னம்மா?
1: கடப்பாசி.
0: கடப்பாசி,
1: ஆமாம்.
0: பரவாயில்ல, நீங்கள் சொல்கிற ஐட்டம் எல்லாமே புதுசு புதுசாக இருக்கு. நிச்சயமாக நாகூரோட ஸ்பெஷல் ஐட்டத்தெல்லாம் ரொம்ப அழகாக சொல்கிறீங்க, ரொம்ப இருக்கும்.
1: பராசப்பம் 10 முட்டை ஊற்றி அடித்து கலக்கி மாவில், பராசப்பத்துக்கு மாவை பிணைஞ்சி வச்சு ஒரு தேங்காய் ஒரு படிக்கு பாடு புளிஞ்சு ஊற்றி நல்லா அடிச்சு கலக்கி பிணைஞ்சி வச்சுருந்து காலையில் கொஞ்சம் கொண்டு நாட்டு வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு நெய்யில் முறிச்சு விட்டு அதில் தூக்கி ஊற்றி அதுக்கு மாதிரி உப்பு தொடப்பு போட்டு கலக்கி நம்ம எண்ணெயை ஊற்றி சுட வேண்டியது தான் அடை.
0: இதில் எது இனிப்பு கலப்பீங்க?
1: அது இனிப்பு கலக்க மாட்டோம்,
0: இனிப்பு இல்லை, அடையாகவே செஞ்சிருவீங்க.
1: ஆமாம், நல்லாயிருக்கும்.
0: சரி, இதுக்கு ஏதாவது தொட்டுக்க செய்யணுமா?
1: தொட்டுக்க கறியானோம்.
0: கொரியா கறியான, அது என்ன, சிக்கனா?
1: எது வேணுமோ காய்ச்சலாம்,
0: எது வேணுமோ,
1: முட்டை குருமா வைக்கலாம், கறி ஆக்கலாம், கோழி ஆக்கலாம்.
0: ஈஸியா செஞ்சிருவீங்க,
1: நல்லா இருக்கும்.
0: ஆனா எப்படி செய்வீங்கம்மா சொல்லுங்க?
1: அதுக்கு வந்து எல்லா மசாலாவும் கொடுத்து, ஜீரக மசாலா, கொத்தமல்லி மசாலா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு அதுக்கு எல்லா மசாலாவும் போட்டு மிளகா,
0: சின்ன வெங்காயம் போடுவீங்களா?
1: நாண்டி எந்த வெங்காயம் போட்டாலும் தாளிச்சு விட்டு, மிளகாத்தூள் சொட்டு கொண்டு போட்டு இஞ்சி பூண்டு போட்டு தாளிச்சு விட்டு இந்த ஆணை கூட்டி வச்சுக்கிற ஆணத்தை தூக்கி செட்டில் ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டியது.
0: கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும்.
1: ஆமாம்,
0: ஆனால் நல்லாயிருக்கும்.
1: நல்லாயிருக்கும் ஆணம்.
0: சூப்பர்மா, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்கம்மா. நீங்கள் சொன்னதெல்லாம் நம்ம நேயர்கள் செய்து பார்ப்பார்கள் அப்படின்னு நம்புகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி.
1: நல்லா
0: மிலாடி நபி வாழ்த்துக்கள்.

0: நேயர்களே, மிலாடி நபி திருநாளில் சிறப்பான ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நம்ம அன்பு நேயர்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதுவும் நாகூரில் என்னென்ன உணவுலாம் ஃபேமஸ் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப ரொம்ப விழாவாரியாக அற்புதமாக காரைக்கால் பண்பலை கேட்கக்கூடிய எல்லா நேயர்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நல்ல கருத்துக்களை நம்ம அனுபவங்களை நம்முடைய நேயர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். நிறைவாக இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்து உதவி செய்து எல்லாரையும் இந்த நிகழ்ச்சியில் பேச வைத்த நம்முடைய அன்புக்குரிய நேயர் அவங்கள இப்போ சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா உங்கள் பேர் சொல்லுங்க ஐயா.
1: வணக்கம். நாகூரிலிருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல். முதல்ல எல்லாருக்கும் மீலாது நபி வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப சந்தோஷம் ஐயா,
1: அதாவது
0: ரொம்ப
1: மீலாது
0: மகிழ்ச்சி.
1: நபிங்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து நபி

0: நபிகள் பிறந்த நாள் தான் வந்து மீலாதும் நபி அரபு நாட்டில் சொல்லுவாங்க. அதாவது இந்த ஏன் வந்து இந்த மீலாது நபி கொண்டாடுறாங்கன்னா, நபிகள் நாயகம் வந்து சொன்ன அதாவது என்ன வந்து சொன்னாங்களோ அதை வாழ்க்கையில செஞ்சும் காட்டினாங்க.
1: சரிங்க.
0: அதனால தான் வந்து மனிதரின் புனிதர் குரான மரணம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா படிப்பும் தன்னாலே வரும்.
1: ரொம்ப அற்புதங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊரும் உணவும் நிகழ்ச்சியில நாகூர் உணவை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்களும் கூடவே எங்களோட பயணம் பண்ணிருக்கீங்க. ஏதாவது உணவு மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
0: ஆமா சார், இதுக்கு வந்து ரொம்ப மிஸ் ஆனது என்னன்னா, அரபிய நாட்டுல வந்து ஃபேமஸ் ஆன மந்தி.
1: மந்தி காரைக்காலே மந்தி ரொம்ப.
0: அதாவது மந்தினா வந்து நம்ம நினைப்போம், மந்தினா குரங்குன்னு நினைப்போம். மந்திங்கிறது வந்து மந்திங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உணவுக்கு பேரு.
1: சரி,
0: அது என்ன பண்றாங்கன்னா, அதாவது
1: எங்க மந்தினா எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நிறைய சாப்பிடலாம்,
0: நிறைய சாப்பிடலாம்.
1: என்ன
0: பண்றாங்கன்னா சார், அந்த மந்தி தயார் பண்றது என்னண்டா,
1: சரி,
0: அதாவது வந்து கோழியை என்ன பண்றாங்கடா, அப்படியே வந்து அவிச்சிடறாங்க. அந்த தண்ணி வந்து அந்த சாறு இறங்குதுல்ல, அந்த சாரோட சேர்த்து வச்சு இந்த அரசு உலையெல்லாம் போட்டு சமைக்கிறதுதான் மந்தி.
1: சரி,
0: அதாவது வந்து ஏன் அதுக்கு மந்திக்கு வந்து இவ்வளவு பெரிய ஃபேமஸ்ண்டா, அரபு நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பேரிச்சம்பளம் ஹீட் ஆனது, அதை சாப்பிட்டும் போது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி வந்து ட்ரை, அதாவது வந்து எண்ணெயே கிடையாது.
1: சரிங்க.
0: அந்த அந்த சாறு இறங்கும் போது பார்த்தீங்கன்னா சொன்னா டேஸ்ட், அந்த மந்தி வந்து டேஸ்ட் அதிகமாக போகுது. அதுக்கு வந்து சைட் டிஷ் என்னன்னு சொன்னாங்கடா, கோழியை வந்து நெருப்புல வச்சு சுட்டுறாங்க. சுட்டா பாத்தீங்கன்னு சொன்னா கொலஸ்ட்ரால், நோ கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க. அதை வந்து அது அது அதுக்கு பேர் வந்து ரெண்டு மூணு வகை சொல்றாங்க சார்.
1: சரிங்க.
0: தந்தூரின்னு ஒன்று சொல்றாங்க, வகாம்னு சொல்றாங்க. தந்தூரி பார்த்தீங்கன்னு சொன்னா சுட்ட கோழி. சுட்ட கோழி என்ன பண்ணுவாங்கன்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரையா வந்து, இப்போ வந்து எலக்ட்ரானிக் சைட்ல வந்தாலும் அவங்க நெருப்புல வச்சு வேக விடுவாங்க.
1: சரி.
0: வேக விட்டா அந்த இது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா அந்த அதுல உள்ள கொழுப்பு சத்துலாம் இறங்கிடும். இதே சாத்து சாப்பிடும் போது, அதனாலதான் அரபு நாட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து ஹெல்த்தியா இருக்கிறாங்க.
1: சரி சரி.
0: இந்த ஃபுட்டு வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறது காரணம் என்னன்னா, அதை பார்த்துட்டு அரபு நாட்டில் இருந்தவங்க கொண்டு வந்து இங்கே கடை வச்சிருக்காங்க நிறையா.
1: நாகூரில் மந்தி எல்லாம்
0: நிறையா நிறையா ஃபேமஸான மந்தி. காரணம் என்னன்னு வச்சுங்க, அங்கே இருந்து அங்கே வேலை செஞ்சவங்களும் இங்கே வந்து வச்சிருக்காங்க.
1: ஓ அருமைங்க.
0: இந்த இரவாஞ்சேரியில் கூட பார்த்தீங்கன்னா பெரிய ஃபேமஸான இது, அவங்க வந்து அங்கேருந்து மசாலா கொண்டு வந்து இங்கே பண்ணுறாங்க.
1: ஓ அருமைங்க.
0: இந்த பக்கத்தில் உள்ளவங்க மந்தி.
1: சரிங்க.
0: அதே மாதிரி சார், இங்கே வந்து இங்கே வந்து புட்டு,
1: கொலா புட்டா,
0: கொலா புட்டு. காலையில் பார்த்தீங்கன்னா நான் அலங்கார வசதியில் பார்த்தீங்கன்னா,
1: சரிங்க,
0: அது புட்டு சுட்டு வச்சுக்கிட்டா இருப்பாங்க. நம்ம போய் வந்து டோக்கன் வாங்கி தான் பண்ணணும் பிடிக்குது அந்த அளவுக்கு.
1: அவ்வளோ
0: இந்த கேரளக்காரங்கெல்லாம் வந்ததோட பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு அவங்க வந்து ஒரு வாழைப்பழம் வச்சு அதை சேர்த்து சாப்பிடுவாங்க. நம்மளுக்கெல்லாம் அந்த அளவுக்கு முடியாது.
1: சரி சரி. அதாவது கொலா புட்டுக்கு என்ன சாப்பிடுறது?
0: சைட் டிஷ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சீனி கொடுப்பாங்க.
1: சீனி தான்,
0: சீனி சக்கரை நாட்டு சக்கரை எல்லாம் கொடுப்பாங்க.
1: சுட சுட சாப்பிடுங்க,
0: சுட சுட சாப்பிடுங்க.
1: இருக்கும்
0: இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்டா சார், நாகூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸ் என்னான்டா பாயான்னு சொன்னீங்க பாருங்க. பாயாண்டா வேற ஒண்ணும் இல்ல, பாயாங்கிறது வந்து ஒரு வேடு, அதாவது ஆட்டுக்கால் இருக்குல்ல, ஆட்டுக்காலை வந்து அப்படி கழுவி சுத்தம் பண்ணி விட்டு மசாலா எல்லாம் போட்டு குழம்ப வச்சு அவிச்சு அதை பண்றதுக்கு பேர் தான் பாயா.
1: பாயா
0: இடியப்ப பாயாங்கிறது. அதான் ரொம்ப பேருக்கு வந்து பாயாண்டா என்னான்னு தெரியாது. ஆட்டுல ஒரு ஒரு உறுப்பும் வந்து மனுஷனுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்னு சொல்றாங்க.
1: சரி.
0: அதே மாதிரி ஆட்டுக்கால் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கால்கள் கைகள்லாம் வந்து பலப்படுங்க,
1: பலமா இருக்கும், முட்டைக்கு முட்டை
0: ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த ஆட்டுக்கால் பாயிற இடத்துலயே வந்து சூப்பு போடுவாங்க. இங்க நாகூர்ல அது ஒரு ஃபேமஸ். சூப்புக்கு பாத்தீங்கன்னா பன்னு.
1: சரிங்க.
0: சின்ன சின்ன சால்ட் பிரெட், அதை டிப் பண்ணி சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா சளி இதெல்லாம் தொந்தரவுலாம் இருக்கு. இந்த நாகூரை பொறுத்தவரை சார், உணவை வந்து முறையா உண்டா முறையா வாழலாம்.
1: அருமையா சொன்னீங்க.
0: அதாவது காரணம் என்னன்னா நிறைய டிஷ் இருக்கு. டிஷ் வந்து இந்த ஏற்ற காலத்துக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி, நம்ம இந்த ஊர்ல கிடைக்காத டிஷ்ஷே கிடையாது. இந்த மீளாறிவு உருவாக்கப்பட்ட நோக்கமா பாத்தீங்கன்னா தர்மம்
1: செய்யறதுதான்.
0: தர்மம் செய்யறன்னா இந்த இப்போ பிள்ளைங்க எல்லாம் ஊருகளை வருதுண்டா, இந்த பிள்ளைங்களுக்கு நம்மளான இயன்றதை கொடுக்கணும்.
1: சரி.
0: அதாவது வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கணும். இப்போ எங்கள் பக்கமெல்லாம் வரும்போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஸ்பான்சர் பண்றது, அதில் வர்றவங்களை வந்து கௌரவப்படுத்துறது.
1: சரி.
0: அதாவது என்னன்னா நபிகள் நாயகம் உலகத்துக்கு வந்ததுக்கு வந்து முக்கியமான காரணத்துக்கு வந்து எல்லாருக்கும் தர்மம் இதை பண்ணணும், நல்லது செய்யணுங்க போது அவங்களோட பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுறது.
1: ரொம்ப அற்புதங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதுவும் நீங்கள் சொன்ன டிஷ்ஷெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கான ஆரோக்கியமான.
0: அதாவது சார், அதாவது வந்து ரமணா நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உளுந்து சாப்பிட்டுட்டு ஒரு மாசம் பட்டை கிடக்க சொல்றாங்க.
1: அருமை.
0: என்ன காரணம் தெரியுமா? உளுந்து சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் டிஷ் சாப்பிட
1: முடியும். நோன்புக்காக.
0: நீங்கள் நோன்புக்காண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் வயிற்ற பட்டினி போடுங்கிறாங்க.
1: சரி.
0: எவ்வளோ தூரம் வந்து இந்த மார்க்கத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்க, உடல்நலத்தை பேண்டது எவ்வளோ அவசியங்கிறதுக்கு பாருங்க. பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு மாதத்துக்கு தண்ணி கூட இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் உறுப்பு பூரா ரெஸ்ட்.
1: வருஷத்துக்கு ஒரு தாட்டி ரீசைக்கிள் பண்ணி
0: ரீசைக்கிள்

0: பண்ணுறீங்கன்னா சொல்ல போனால் என்னன்னா ஓவர் ஆயிலிங் பண்ணுற மாதிரி.
1: ஓ அருமைங்க.
0: ஊர் உணவு நிகழ்ச்சியை வந்து மீலா அரேபியா அன்னைக்கு நாகூர் செறிவு நடத்துறது வந்து எங்கள் நாகூரில் இருக்கலாம் ரொம்ப பெருமையாக இருக்குதுங்கிறத சந்தோஷம் தெரிவிக்கிறேன். இது சிறப்பான நிகழ்ச்சியை எங்கள் நாகூருக்கு பெற்று தந்த நிலைய இயக்குனர் காயத்ரி தேவி மடம் அவர்களுக்கும், நிகழ்ச்சி பொறுப்பாளர் பிரியா மற்றும் ஆஷா அவர்களுக்கும், அறிவிப்பாளர் சார் பிரபாகரன் சாருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து காரைக்கால் வானொலி நிகழ்த்துறதுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லொரு புரிவானாக.
1: ரொம்ப நன்றிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அனைவருக்கும் மிலாடி நபி வாழ்த்துங்க.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய ஊரும் உணவும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
2: பசுமை உள்ளம் சிறுகதை,
1: எண்ணமும் எழுத்தும்
2: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
3: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
4: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
3: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
4: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமர கோவில் திரு திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
6: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம் எழுதிய பசுமை உள்ளம் சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற செல்வம், மணிமொழி, வீராசாமி, கமலம் இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்தில் வளம் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.

அதிகாலை நேரம். மரங்களில் தென்றல் வீசியதால் ஏற்பட்ட சலசலப்பையும் பறவைகளின் சத்தத்தையும் ரசித்தபடியே சூரியனின் ஒளிச்சுடர் தெரிவதற்கு முன்பே எழுந்த விவசாயி செல்வம், அம்மா நான் வயலுக்கு கிளம்புறேமா என்று தூங்கிக் கொண்டிருந்த தன் அம்மாவை எழுப்பி சொல்லிவிட்டு கிளம்பினான். கண்விழித்து பார்த்த செல்வத்தின் தாய் கமலம், செல்வம் கொஞ்சம் இருப்பா, வாசலுக்கு சாணம் தெளிச்சு போட்டுறேன், அப்புறம் போகலாம் என்றபடி வாசலுக்கு சாணம் தெளித்து போட்டாள். சரி என்பது போல் தலையாட்டிய செல்வம் தன்னுடைய காளை மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஏர்களப்பையோடு வயலுக்கு கிளம்பினான். அதற்குள் கையில் இருந்த உணவோடு வந்த கமலம், இந்தாப்பா வாளியில சோறோட வெங்காயமும் பச்சை மிளகாயும் வச்சிருக்கிறேன், சாப்பிட்டுக்கப்பா என்றாள் தாய் கமலம். அதை வாங்கி கொண்டு, சரிமா நான் போயிட்டு வாரேன் என்று கூறியபடியே காவிரி படுகையோரம் இருக்கும் தன் வயலை நோக்கி சென்றான் செல்வம். அப்போது அந்த வழியாக வந்த வேலப்பன், ஏ அப்பா செல்வம், இந்த விஞ்ஞான காலத்துல எல்லாரும் எந்திரத்தை வச்சு வேலை செய்யறப்போ நீ மட்டும் இன்னமும் இந்த மாட்டை வச்சுக்கிட்டு உழப்போறியே என்று நையாண்டியாக கேட்டார். நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு சிறப்பா செய்யணும்னு, அதோட எங்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் நிலம்தான், அதை வச்சுதான் நானும் எங்க அம்மாவும் ஜீவனம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு எங்களோட பல நாளா உழைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காளைகளே போறோம் என்று கனிவாக பதிலளித்த செல்வம் அமைதியாக தன் வயலுக்கு சென்று ஏர்கலப்பையில் மாடுகளை போட்டு

உழ ஆரம்பித்தான். கலப்பை மண்ணை கீறி கொண்டு சென்றது. சூரிய கதிர்கள் கீரிய மண்ணில் புகுந்தன. இதை கண்ட செல்வம் மன மகிழ்ச்சியோடு தன் உழவு வேலைகளை ஆர்வமாக செய்து கொண்டிருந்தான். மாலை வேலை, சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. வயலை உழுதுவிட்ட செல்வம் மாடுகளுக்கு புல்களை போட்டுவிட்டு சற்று ஓய்வெடுத்தான். அந்த மாலை வேளையில் மஞ்சள் நிற வெயில் இவன் உழுது போட்ட மண்கட்டிகள் மீது விழுந்து பொன்னிறமாக காட்சியளித்தது. அதை கண்ட செல்வத்தின் மனம் மகிழ்ந்து போனது.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
1: திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
1: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
3: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
4: பொழுது சாய்ந்ததும் வீட்டிற்கு வந்த செல்வம், அம்மா அம்மா என்று தன் தாய் கமலத்தை அழைத்தபடியே வீட்டிற்குள் நுழைந்தான். அங்கு நின்று கொண்டிருந்த கமலத்திடம், வயல உழுதாச்சு, வேலை விதைக்கணும், அதுக்கு ஆத்துல தண்ணி வரணும் என்று ஏக்கத்தோடு சொன்னான். தண்ணி வந்திருப்பா, நீ மத்த வேலையில பாரு என்று ஆறுதலாய் சொன்னாள் தாய் கமலம். நாட்கள் சென்று கொண்டிருந்தன. ஆற்றில் தண்ணீர் வரவில்லை. எனினும் அதற்காக கவலைப்பட்டுக் கொண்டிருக்காமல் ஆற்றில் ஊற்று தோண்டி ஏற்றமுறைத்து தன் வயலுக்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருந்தான் செல்வம். மாலை நேரங்களில் தன்னை போன்ற விவசாய நண்பர்களை அழைத்து கலந்து ஆலோசித்தான். பூமியில வெப்பம் அதிகமாயிருச்சு, அதனால மழை நீர் நமக்கு கிடைக்கல. அதை மாத்திரத்துக்கு நம்மளால எவ்வளவு மரங்கள் வளர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மரக்கன்றுகளை நடணும். அதுக்கு ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம் என்று செல்வம் சொன்னதும் அனைத்து நண்பர்களும் அதை ஒத்துக்கொண்டு மரக்கன்றுகள் நிறைய நடுவதென்று முடிவெடுத்தார்கள். மறுநாள் காலை தூங்கி எழுந்த செல்வம் பக்கத்து நகரத்தில் இருந்த வனத்துறை அதிகாரி வீராசாமியை சந்திக்க புறப்பட்டான். மிதிவண்டியில் பயணித்து சென்ற செல்வம் அரை மணி நேரத்தில் நகரத்தை சென்றடைந்தான். அங்கு வனத்துறை அதிகாரி வீராசாமியின் வீட்டை விசாரித்து தெரிந்து கொண்டு அவரின் வீட்டிற்கு சென்று அழைப்பு மணியை அழைத்தினான் செல்வம்.
5: யாரது
4: என்று கேட்டுக்கொண்டே வீட்டிலிருந்து வெளியே வந்தார் வனத்துறை அதிகாரி வீராசாமி.
5: வணக்கய்யா, என் பேரு செல்வம், எனக்கு பக்கத்து கிராமம், நான் விவசாயம் செஞ்சுகிட்டு இருக்கிறேன் என்று பணிவாக கூறினான் செல்வம்.
4: அப்படியா, வாங்க வணக்கம், என்ன செய்தியா வந்தீங்க என்று அதிகார தோரணை இல்லாமல் இயல்பாக கேட்டார் வீராசாமி. எங்க ஊர்ல உள்ள சில விவசாயிகளையும் இளைஞர்களையும் கூட்டிட்டு வந்திருக்கேன் ஐயா. நாங்க எல்லாரும் சேர்ந்து மர நடலானு இருக்கோம். அதுக்கான மரக்கன்றுகளை நீங்க தான் வாங்கி கொடுக்கணும். அதோட நீங்களே அந்த மரக்கன்றுகளை நட்டு விழாவை தொடக்கி வைக்கணும் என்று பணிவுடன் கேட்டார் செல்வம். செல்வம் சொன்னதை கேட்ட அதிகாரி வீராசாமி அதற்கான உதவிகளை செய்வதாய் ஒத்துக்கொண்டார். செல்வமும் மற்ற அனைவரும் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து புறப்பட்டனர். உடனே மரக்கன்றுகளுக்கு ஏற்பாடு செய்ய தயாரான வீராசாமி தனது மகள் வந்ததும் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று மகளுக்காக காத்திருந்தார். சில நிமிடங்களில் அவரது மகள் பனிமொழியும் கல்லூரி விட்டு வந்தாள். அவள்

0: இடம் தான் மரக்கன்றுகள் வாங்க போவதாக சொன்னவுடன் மணிமொழி யாருக்குப்பா என்று விசாரித்தாள். பிறகு வீராசாமி செல்வத்தை பற்றியும் அந்த கிராமத்தை பற்றியும் விரிவாக கூறினார்.
1: அப்படியா, அப்படின்னா நானும் உங்க கூட மரக்கன்று வாங்க வரேப்பா என்று கூறியபடி புறப்பட்டாள் மணிமொழி.
0: மறுநாள் செல்வம் தனது விவசாய நண்பர்கள் இளைஞர்கள் என ஒரு பெரும் கூட்டத்தையே கூட்டியதோடு மரக்கன்று நடும் விழாவிற்காக வீராசாமியின் வரவை நோக்கி காத்திருந்தான். அப்போது மோட்டார் சைக்கிளில் தனது மகள் மணிமொழியுடன் வந்து சேர்ந்தார் வீராசாமி.
1: வாங்கய்யா வாங்கம்மா என்று இருவரையும் வரவேற்று அவர்களை நாற்காலியில் அமர வைத்தான் செல்வம்.
0: பிறகு மேடையில் இருந்த ஒலி வாங்கி முன் சென்று இந்த உன்னதமான சேவையை தொடங்கி வைக்க வந்திருக்கும் வனத்துறை அதிகாரி வீராசாமி ஐயா அவர்களுக்கும் அவரோட மகள் மணிமொழி அம்மா அவர்களுக்கும் எங்களோட வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். மரம் நடுவோம் மழை பெறுவோங்கிற உன்னதமான வார்த்தையின் அடிப்படையில பூமியை வளம்பெற செய்வதற்கும் பூமி வெப்பமாகறத தடுக்கிறதுக்கும் இந்த மரநடு விழாவை நாம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். நம் உயிரை கருவறையில சுமந்து பெற்றெடுக்கும் தாயை போல ஒவ்வொருவரும் நட்ட மரக்கன்ற பாதுகாத்து வளர்த்து மழை பெற்று பூமியை வளமாக்குவோம் என்று கூறி என் சிற்றுரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன் என்ற செல்வம் இப்போது ஐயா அவர்கள் பேசுவார் என்றார். உடனே இருக்கையிலிருந்து எழுந்த வீராசாமி ஒலி வாங்கிய முன் சென்று அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் தம்பி செல்வம் வந்து சொன்ன விதம் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. உடனே மரக்கன்றுகளை வாங்குற முயற்சியில இறங்கிட்டேன். அதற்கு தம்பி செல்வத்திற்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ மரம் நடுவோம் என்று கூறிவிட்டு ஒரு மரக்கன்றை நட்டு விழாவை தொடக்கி வைத்தார். பிறகு அனைவரிடமும் விடைபெற்றுக் கொண்டு தனது மகளுடன் புறப்பட்ட வீராசாமி,
2: சரிப்பா செல்வம், உங்களுக்கு எந்த ஒரு உதவி வேணும்னாலும் என்ன வந்து பாருங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறேன் என்றார்.
0: பிறகு அனைவரும் மீதியுள்ள மரக்கன்றுகளை மிகவும் மகிழ்ச்சியுடன் நட்டனர். அனைவரின் மனதிலும் தன்னம்பிக்கை துளிர்விட ஆரம்பித்தது.

0: தன்னம்பிக்கையுடன் வாழும் செல்வம் இனி என்ன செய்ய போகிறான்?
1: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண்நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
0: நேர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
2: பசுமை உள்ளம் சிறுகதையின் முதல் பகுதி.

0: எழுத்தும்
1: சீர்காழி வட்டம் மன்னங்கோயில் என் சதாசிவம்.
0: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ். சரி நேர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் திரைப்பட பாடல்கள். நிகழ்ச்சியில் இளையராஜா இசையில் எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் பாடியது படம் மௌனராகும்.

0: முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
7: இனி சித்ரா பாடியது படம் புண்டகை மன்னன்.

திரைப்பட பாடல்கள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 5:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களம்பங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலையை எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களம்பங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் வசந்தன் கோ.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
4: வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட வெல கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
8: ஆடி முடிஞ்சாச்சு, ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
9: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
10: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
9: EMI Festival.
10: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
9: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக நித்யஸ்ரீ பாடியது

0: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
1: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
2: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
1: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நிகழ்ச்சியில் இனி சுஜாதா பாடியது

0: நேரம் 5:45. காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் விளக்கேற்றும் வேளை.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: August 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI Festival.
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
7: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
6: எப்படி தெரியும்?
7: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
8: சரி சரி சரி சரி சரி சரி.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: That's right.

0: மற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியின் நிறைவாக பெரியசாமி தூரன் பாடியது

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை வழங்கிய விலக்கேற்றும் வேளை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்திய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்கலாம் பன்னிசை நிகழ்ச்சியில். ஆடியபாதம் என தொடங்கும் பாடல் பாடியவர் எம் எம் தண்டபாணி தேசிகர் அவர்கள்.

பண்டிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், அதனைத் தொடர்ந்து மணி 6:10 மாநில செய்திகள் புதுச்சேரி அஞ்சல்.

0: tourists and residents in the affected areas. Nepali Prime Minister Balendra Shah has reviewed the situation with officials and federal parliamentarians from the affected districts, including Rasuwa, Nuwakot, Tading, Gorkha and Chitwan. The Indian Embassy in Kathmandu has said it remained engaged with the relevant authorities of the Government of Nepal for early rescue and relief for Indian nationals affected by the flash floods. The embassy said people requiring assistance can contact the embassy on helpline +977 985 131 6807 and +977 970 910 7500. According to the official sources, India is preparing to send relief material as soon as possible to Nepal. Prime Minister Narendra Modi today spoke to his Nepalese counterpart Balendra Shah and conveyed condolences at the loss of lives in Nepal. In a social media post, Mr. Modi said the people of India stand in solidarity with their sisters and brothers in Nepal at this difficult time. He said India is ready to provide all possible humanitarian assistance to Nepal. Vice President C.P. Radhakrishnan also expressed grief over the loss of lives and devastation caused in the neighbouring country. Bihar has stepped up preparedness following flash floods in the Himalayan nation and the possibility of a sudden rise in the water level of the Gandak River. Six districts, West Champaran, East Champaran, Gopalganj, Saran, Muzaffarpur and Vaishali, have been placed on high alert along the Gandak. Chief Minister Samrat Chaudhary said a high-level team has been constituted to closely monitor the situation and coordinate relief and preparedness measures.
1: A high-level team has been constituted to look into the matter. The Chief Secretary and the DGP are monitoring the situation. If required, I will personally visit Valmiki Nagar.
0: Union Home Minister Amit Shah today spoke to Chief Minister Samrat Chaudhary over the phone in view of the flood situation in the neighbouring country. He added that the National Disaster Response Force is being mobilised to deal with the situation. The IMD has forecast heavy rainfall will prevail over Bihar, Chhattisgarh, Eastern Uttar Pradesh, Jharkhand, Madhya Pradesh, Odisha, Sub-Himalayan, West Bengal, Sikkim and the northeastern states during the next 2 days. The Delhi government today handed over approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana. Out of this, 2,500 letters were given at a formal ceremony. Under the scheme, eligible women will receive financial assistance of 2,500 rupees every month. Keralites across the globe are celebrating Thiruvonam, with the festivities beginning with Onapokalam, the traditional floral carpet made to welcome the legendary king Mahabali. Ide Miladun Nabi, the birthday of Prophet Hazrat Muhammad, is also being celebrated today. The President, Vice President and Prime Minister have greeted people on the occasion of Onam and Ide Milad. In Jammu and Kashmir, the Chhadi Mubarak Yatra was held in Poonch today, marking the formal culmination of the Sri Budha Amarnath Ji Yatra 2026. In men's cricket, hosts Sri Lanka reached 229 for 6 in their second innings at stumps on day 4 after receiving follow-on from India in the second and final test in Colombo. Sri Lanka now lead by 16 runs. And with that, we end this news bulletin.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை காணொலி காட்சி மூலம் கேலோ இந்தியா உரையாடலில் பங்கேற்க உள்ளார். 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மை பாரத் அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 கல்லூரிகளில் இளைஞர்களின் பங்கேற்புடன் நாடு முழுவதும் நடத்தப்பட உள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
3: இந்நிகழ்ச்சி விளையாட்டு, இளைஞர் தலைமைத்துவம், குடிமை பொறுப்பு, தன்னார்வ தொண்டு, உடல் தகுதி மற்றும் தேச கட்டுமானம் ஆகியவற்றை இணைக்கும் ஒரு தளமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது நாட்டின் விளையாட்டு

0: விஷயங்களில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்கு ஒரு நேரடி வழியை வழங்குவதோடு அவர்களின் கருத்துக்களும் கண்ணோட்டங்களும் வெளிப்பட ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் கொண்ட இளைஞர்களுக்கும் முன்னணி இந்திய விளையாட்டு வீரர்கள் மற்றும் பதக்க வெற்றியாளர்கள் இடையேயான நேரடி கலந்துரையாடல் இந்நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாகும். இந்த உரையாடல் நிகழ்ச்சி விளையாட்டு, ஒலிம்பிக் லட்சியங்கள், இளைஞர் தலைமைத்துவம், விக்சித் பாரத் மற்றும் நஷா முக்தி யுவா ஆகிய 5 கருப்பொருள்களை மையமாக கொண்டு நடைபெற உள்ளது. 2026 தேசிய விளையாட்டு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் நாளை பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மற்றும் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் உள்ள 2 கல்லூரிகளிலும் கேலோ இந்தியா சம்வாத் என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. உள்ளூர் விளையாட்டு வீரர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் பங்கேற்பதன் மூலம் இளைஞர்கள் தங்கள் எண்ணங்கள், ஆலோசனைகள் மற்றும் லட்சியங்களை பகிர்ந்து கொள்ள இந்த உரையாடல் நிகழ்ச்சி சிறந்த தளமாக அமையும்.
1: உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று திருவோணத்தை கொண்டாடி வருகின்றனர். புராண கால மன்னர் மகாபலியை வரவேற்பதற்காக பாரம்பரிய மலர் விரிப்பான ஓணம் பூக்களத்துடன் திருவோண கொண்டாட்டங்கள் தொடங்கின. இந்த அறுவடை திருவிழாவை கேரள மக்கள் ஜாதி மதமேதமின்றி கொண்டாடுகின்றனர். சபரிமலை, ஆரன்முலா மற்றும் குருவாயூர் உட்பட பல கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் வாழும் கேரள மக்களுக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், புதிய அறுவடையை முன்னிட்டு இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரு தருணமே ஓணம் என்று கூறியுள்ளார். இந்த மங்களகரமான பண்டிகை அனைவருக்கும் மகிழ்ச்சி, அமைதி, நல்ல ஆரோக்கியம் மற்றும் செழிப்பை கொண்டாடி வருவதோடு நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க மக்களை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் தாம் பிரார்த்தனை செய்வதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கேரளாவின் வளமான கலாச்சார பாரம்பரியத்தையும் காலத்தால் அழியாத மரபுகளையும் பிரதிபலிக்கும் இந்த பண்டிகை ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சி, ஒற்றுமை, நல்லிணக்கம் ஆகியவற்றை வலுப்படுத்த வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஓணம் பண்டிகை உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் வண்ணமயமாக கொண்டாடப்படுவதாகவும், மகிழ்ச்சி, செழிப்பு, நம்பிக்கை ஆகிய உணர்வுகளை இந்த பண்டிகை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். பல்வேறு நாடுகளில் தொடர்ந்து நடைபெற்று வரும் மோதல்களால் மனிதாபிமான விளைவுகளை தணிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பதே ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. நெருக்கடியில் உணவு என்ற தலைப்பில் பாதுகாப்பு சபையின் விவாதத்தில் உரையாற்றிய ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், உலகளாவிய மற்றும் உள்ளூர் உணவு நெருக்கடிகளை தணிப்பதில் பாதுகாப்பு சபையின் பங்கு என்பது குறித்து எடுத்துரைத்தார். எரிசக்தி சந்தைகள், உர விநியோகம், கடல்வழி போக்குவரத்து, மனிதாபிமான தடவாடங்கள் மற்றும் விவசாய வர்த்தகம் ஆகியவற்றில் உண்டாகும் இடையூறுகள், பிராந்திய மோதல்கள் காரணமாக உணவு பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், AIR செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒளிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் இந்தி உரையைத் தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். நபிகள் நாயகம் பிறந்த நாளான இன்று நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிலாடி நபி சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மிலாடி நபி பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கும் முஸ்லிம் சமூகத்தினருக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், மிலாடி நபி பண்டிகையானது நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை நினைவு கூறும் ஒரு சந்தர்ப்பம் என்றும், அவரது போதனைகள் மக்களின் நீதி மற்றும் கடமை உணர்வு தூண்டுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், இந்த புனித நன்னால் கருணை, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகிய விழுமியங்களை கடைபிடிக்கவும், சகோதரத்துவத்தை வலிப்படுத்தவும் அனைவரும் உத்வேகம் அளிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மிலாடி நபி பண்டிகை உலகம் முழுவதும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் மேலும் வளர்க்கும் என்று தமது சமூக ஊடக பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்திற்கு பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது அவசியம் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறினார். புதுடெல்லியில் இன்று லக்ஷ்மி யோஜனாவின் ஒப்புதல் கடிதங்களை வழங்கிய அவர், இத்திட்டம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 922,000 மேற்பட்ட பெண்கள் பதிவு செய்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: நேர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்திலும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்திலும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலிலும் கேட்கலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நீடித்த வளர்ச்சி, இளம் மக்கள் தொகை, விரிவடைந்து வரும் நுகர்வு மற்றும்

0: மூலதன சந்தைகள் ஆகிய தனிச்சிறப்புடன் இந்தியா முன்னேற்ற பாதையில் செல்கிறது என்று அவர் கூறினார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: டொரண்டோவில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக சமூகத்தின் முக்கிய உறுப்பினர்களிடையே உரையாற்றிய திருமதி நிர்மலா சீதாராமன், இந்தியாவின் மாற்றம் என்பது விரைவான நகரமயமாக்கல், வளர்ந்து வரும் நடுத்தர வர்க்கம் மற்றும் உலகத்தரம் வாய்ந்த டிஜிட்டல் உள்கட்டமைப்பு ஆகியவற்றால் பெரும் மாற்றம் கண்டு வருவதாக கூறினார். இந்த முன்னேற்றங்கள் பொருளாதாரத்தின் ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்றும் அவர் உறுதிப்பட கூறினார். மேலும் நிதி மற்றும் வணிக சேவைகளுக்கான அணுகலை மாற்றுவதில் இந்தியாவின் டிஜிட்டல் சூழல் அமைப்பின் பங்கையும் நிதியமைச்சர் எடுத்துரைத்தார். பணம் செலுத்துதல் துறையில் மட்டுமல்லாமல் அடுத்த தலைமுறை டிஜிட்டல் நிதி உள்கட்டமைப்பை வடிவமைப்பதிலும் கனடிய வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள் மற்றும் ஒழுங்குமுறை அமைப்புகளுடன் இணைந்து செயலாற்றுவதால் குறிப்பிடத்தக்க வாய்ப்புகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ந்து வரும் இந்தியா கனடா பொருளாதார கூட்டாண்மையை எடுத்துரைத்த திருமதி நிர்மலா சீதாராமன், கனடாவில் உள்ள இந்திய புலம்பெயர்ந்தோர் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு பாலமாக விளங்குகின்றனர் என்று பெருமிதம் தெரிவித்தார்.
0: 2025 ஜூன் மாதம் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் கனடா நாட்டு பிரதமர் திரு மார்க் கார்னிக்கும் இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர், எதிர்காலத்தை மையமாக கொண்ட கூட்டாண்மையை இரு நாடுகளும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக கூறினார். கனடா நிதியமைச்சர் திரு பிரான்சுவா பிலிப்புடன் பொருளாதார மற்றும் நிதி சார்ந்த பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொண்டார். புதுச்சேரியில் அன்னை தெரேசாவின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் பாரதி பூங்கா அருகே உள்ள அன்னை தெரேசா சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அன்பழகன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு ஜான்குமார், திரு நேரு என்கிற குப்புசாமி, புனித அன்னை தெரேசா நற்பணி மன்றத்தினர், அருட்சகோதரிகள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்று 5 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது. இது இந்தியாவின் அமைப்புசாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பை வலுப்படுத்துவதில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைகிறது. தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தால் 2021 தொடங்கப்பட்ட இந்த ஈஸ்ரம் நாட்டின் முதல் ஆதார் அடிப்படையிலான அமைப்புசாரா தொழிலாளர்களின் தேசிய தரவு தளத்தை உருவாக்கியுள்ளது. இது பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு தொழிலாளிக்கும் ஒரு தனித்துவமான உலகளாவிய கணக்கு எண்ணை வழங்குவதோடு நலத்திட்டங்கள், வேலைவாய்ப்புகள், திறன் மேம்பாடு, தொழிற்பயிற்சி மற்றும் ஓய்வூதிய சேவைகளை ஒருங்கிணைக்கும் ஒரு டிஜிட்டல் தளமாக விளங்குகிறது. 31,89,00,000 அதிகமான பதிவுகளுடன் ஈஸ்ரம் பயன் வழங்கல், பலன்களை எளிதில் எடுத்து செல்லுதல் மற்றும் ஆதார் அடிப்படையிலான கொள்கை வகுத்தல் ஆகியவற்றை மேம்படுத்தியுள்ளது. இதில் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான்தன் யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, தேசிய சமூக உதவி திட்டம், ஒரு நாடு ஒரே ரேஷன் அட்டை, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, கிராமீன் உள்ளிட்ட திட்டங்களும் அடங்கும். பொருளாதார வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதற்கும் கிராமப்புற வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் நிலையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கும் மீன்வளத்துறையையும் நீல பொருளாதாரத்தையும் முக்கிய தூண்களாக இந்தியாவும் செஷல்ஸும் அங்கீகரித்துள்ளன. செஷல்ஸின் மீன்வளம், விவசாயம் மற்றும் நீல பொருளாதாரத்துறை அமைச்சர் திரு வால்ஸ் காஸ்க்ரோ தலைமையிலான செஷல்ஸ் தூதுக்குழுவுடன் மீன்வளம், கால்நடை வளர்ப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் இருதரப்பு சந்திப்பை நடத்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை கேலோ இந்தியா உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்க உள்ளார். உலகம் முழுவதும் உள்ள கேரள மக்கள் இன்று ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். ஈஸ்ரம் இணையதளம் தொடங்கப்பட்டு இன்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:20. நேயர்கள் கேட்கவிருப்பது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
3: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
2: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசும் சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது

0: நம்ம கடைங்க ARC காமர்ஸ் ரிச்சுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
1: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனுஷனா பிறந்தா மட்டும் போதுமா? இந்த சந்தேகம் எல்லார்ட்டையும் இருக்கு. யார் மனுஷன், ஒரு மனிதங்கிறவன் எப்படி இருக்கணும், மனிதனுக்கான பண்புகள் எது, எது எது மனிதர்கள் செய்ய வேண்டியது. இவர் ரொம்ப பெரிய மனிதன் சொல்றோம், அவருடைய செல்வத்தை பார்த்தா, பதவியை பார்த்தா, அவருடைய வீடு வாகனம் இதை பார்த்தா இல்லைங்க, அவருடைய குணத்தை பார்த்துதான். இது ஒரு ரொம்ப அழகா ஒரு நீதி நூல் சொல்றது. நல்ல மனிதன்கிறவன் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் போடுதுங்க. எப்படியா? அறிவு வளர்க்காம வாழ்றவன் அறிவற்றவன், சிந்தித்து பேச தெரியாம இருக்கிறவன் தன் சொல்லாமலேயே தன்னை தாழ்த்திக் கொள்கிறானா, உழைக்காமல் வாழ நினைக்கிறவன் வாழ்க்கையை இழக்கிறானா, பிறருக்கு உதவாம இருக்கிறவன் சமூகத்தோட சுமையா மாறுறானா, அறிஞர்கள் நடுவில் அமைதியா நிற்கிறது பணிவில்ல, கற்கும் ஆர்வமே இல்லாம இருக்கிறது தான் குறைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வர்ற அந்த புலவர், வாயில் அன்பு மனதில் வஞ்சகம் வைத்திருப்பவன் உண்மையான நண்பன் அல்லன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாருங்க. பசியோடு வருபவருக்கு ஒரு பிடி உணவு கூட பகிராதவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமையை தவறவர்றன்னு சொல்றாரு. என்னது? கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பறிவு சொல்லி தலைவனவன் பசப்பனாகும், பசிப்பவர்க்கு இட்டு உண்ணான் பாவியாமே. எவ்வளவு அழகான ஒரு பட்டியல். மனித தன்மை அல்லாத செயல்களோட திட்டுவதற்கு எவ்வளவு வார்த்தைகள். மூடன், கசடன், முகடி, சோம்பன், பேயன், பசப்பன், பாவி, இதெல்லாம் திட்டத்துக்காக இல்லைங்க. யாரெல்லாம் மனித தன்மையில மாறி நடக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது. அவார் இல்லாம இருக்கிறது என்ன செய்யணும்? அறிவு, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவும் மனம், கற்கும் ஆர்வம், உண்மையான அன்பு, கருணை, இதோட வாழ்றப்பதாங்க அவன் மனுஷனா இருப்பான்னு சொல்லுது. இந்த பாட்டை முழுமையா பார்த்தா ஒரு கேள்வி எழுது, மனுஷனை மனுஷனாக்குறது எது? கல்வி, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவக்கூடிய பண்பு, படிப்பதில் இருக்க ஆர்வம், உண்மையான அன்பு, பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த கருணை, இந்த ஏழு பண்புகளும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனா உருவாகிறான். நமக்கு இன்னைக்கு பட்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கலாம், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கலாம், ஆனா அந்த ஏழு பண்பு நம்மள்கிட்ட வளர்றதா, அப்படிதான் முக்கியம். வாழ்க்கையில வெற்றி உயரமா நிற்கிறதுல இல்லைங்க, உயர்ந்த பண்புகள் நிற்கிறது தான் இருக்கு. மனித பிறவி அப்படிங்கிறது மட்டுமே போதாது, மனிதனுக்குரிய பண்புகளோட வாழ வேண்டும். அந்த உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொண்டு மனிதனாக பிறந்த நாம் மனித நோயத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிற சிந்தனையோட உங்கள்ட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
4: வீட்டு உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
3: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
6: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:25.
7: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல, ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
7: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வீ டூத் பேஸ்ட்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
11: கல்யாணத்துல கவனிச்சியா?
12: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு,
11: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
13: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நமது நிலையம் ஒளிபரப்ப உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. இன்று மாலை 6:41 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவ

0: மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். மணி 6:45 இசை தூரிகை, 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம், கடலை காய்கறி சாகுபடி நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் சி பகவதி அவர்களுடன் நேர்முகம், 8:00 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம், 8:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், மணி 9:30 கோபால் பல்படியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் பொங்கல் கடை வழங்கும் இன்சொல் அமுது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலையில் நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 துயில் முன். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ். நாளை காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள், மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, படைப்பு மதுரை வானொலி நிலையம், 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூசேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, மணி 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்குளூர் எண்ணெய் வழங்கும் என் சொல்லுவது வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள், 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசந்தளிர், பங்கேற்பவர் சிறுவன் ஏ தன்வீக். நாளை காலை 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிஎஸ் கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸ் அக்க, 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் கடலை மிட்டாய், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம் தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும். 7:55 நாகப்பட்டினம் TLR லக்ஷ்மி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அலைக்கடல் தாலாட்டு மண்ணை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர் வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சுகாதார பணித்துறை இணை இயக்குனர் டாக்டர் உமா அவர்கள். 8:00 மயிலாடுதுறை ARC நடேசர் செட்டியார் அன்பு ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், 8:05 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு, 8:30 மல்லிகா ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் பைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு, 9:00 காரைக்கால் GL மருத்துவமனை பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மூட்டுவலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட், 9:30 நாகப்பட்டினம் BPN கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும், 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட், 10:00 சிந்தனை அரங்கம் இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற தலைப்பில் நேயர்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது லைட் ஹவுஸ். இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக தமிழகத்தைச் சேர்ந்த 57 சுற்றுலாப் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ரசுவா மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. முக்திநாத் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்ற தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் இதில் சிக்கியுள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள சுற்றுலா ஏஜென்சி மூலம் இவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த ஏஜென்சி உரிமையாளரின் தந்தை சையத்

0: சாதிக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் 23ஆம் தேதி நைட்டு ஒரு 57 பேர் குறிப்பு கைலா யாத்திரைக்காக தமிழ்நாட்டிலிருந்து பல இடங்கள்லிருந்து கேதர் பண்ணி அவங்களை அழைச்சிட்டு போனோம். சென்னையிலிருந்து ஒரே பிளைட்டு டெல்லியிலிருந்து காட்மாண்டு இறங்கி ரூம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு வச்சுட்டோம். மறுநாள் கைலாயத்தை விட்டு கிளம்புற வரைக்கும் நான் இருந்து அனுப்பி வச்சுட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். நீ காலையில 8 மணிக்கு சாப்பிட்டு அந்த ஏரியா விட்டு தங்கி கிளம்புறப்போ ஒரு 9 மணிக்கு பையன் பேசுற, அதுல 3 பஸ் போனதுல 3 பேர் ஒரு வண்டிக்கு சீப்பா போட்டு அனுப்பியிருந்தாங்க. அதுல வந்து ரகுங்கிறவர் தான் போன் பண்ணாரு, இது மாதிரி ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது, அதுல வந்து நில அதிர்வு ஏற்பட்டுச்சு, அதுல இருந்து நாங்க தப்பிச்சு ஒரு வண்டி தான் நாங்க டிரைவர் வந்து காப்பாத்தி வெண்ட கொண்டு போலாம், அடுத்த வண்டி நாங்க திரும்பி பார்க்கும்போது அது பள்ளத்தை உருண்டது பார்த்தோம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணாரு. இதுல இறங்கி பார்க்க முடியுமா, நாம இறங்கி பாக்கிறதுக்கு அலோவ் பண்ணல, அங்க இருந்தா நம்ம மாட்டிக்கோம், நீங்க நேரம் நாங்க மேல போயிடுறோம் அப்படின்னு சொல்லி மேல அடைச்சிட்டு போயிட்டான் டிரைவன். அவன் மேல கொண்டு போய் தங்க வச்சதுக்கு அப்புறம் இங்க என்ன நடந்த சம்பவங்கள் தெரியல. அப்புறம் பர்மிஷன் வாங்கிட்டு மிலிட்டரிக்காரங்க சொன்ன விதத்தை வச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்காங்க, ஒரு பஸ் கவுந்தடிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு, ஏன்னா பெரிய விபத்து அது.
0: இதற்கிடையே நேபாளத்தில் சிக்கியுள்ள தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 9289516712 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று மாநில அரசு கூறியுள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக கனடா சென்றுள்ள அவர் இன்று டொரண்டோவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழிலதிபர்களிடையே கலந்துரையாடினார். உலக தரத்திற்கு இணையான டிஜிட்டல் கட்டமைப்பு இந்தியாவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நகரமயமாக்கல் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நடுத்தர வர்க்கத்தினரின் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். இதன் காரணமாக அனைத்து துறைகளிலும் புதிய வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதற்கிடையே பன்றி காய்ச்சல் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று இந்திய மருத்துவ சங்கம் கூறியுள்ளது. இந்த வகையில் தற்போது பரவி வரும் தொற்று வலிமை குறைந்தது என்றும் இதற்காக நோய் எதிர்ப்பு மருந்துகளை உட்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த சங்கத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மருத்துவர்களின் உரிய ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்றும் அந்த செய்திக்குறிப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கோவில்களில் ரீல்ஸ் மற்றும் புகைப்படம் எடுப்பதை தடுப்பதற்கு ஏதுவாக 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட உள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலயத்தில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். திருக்கோவில்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கென இணையதளம் உருவாக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மாநிலத்தில் தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் பல்வேறு கோவில்களில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாகவும் திரு ரமேஷ் கூறினார். தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை தவேக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று திருப்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிட் போன்ற பேரிடர் காலங்களிலும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றியதாக தெரிவித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு உரிய நீரை வழங்க வேண்டிய பொறுப்பு கர்நாடக அரசுக்கு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்ற தவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சேலம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: தொடர் விடுமுறை காரணமாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலைக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மாவட்டத்தில் இயற்கை எழில் கொஞ்சும் சுற்றுலா தலமாக கொல்லிமலை விளங்கி

0: வருகிறது. அங்கு சமீப காலமாக தொடர் மழை பெய்து வருவதால் நம்மருவி, மாசிலா அருவி, புகழ்பெற்ற ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி ஆகியவற்றில் தண்ணீர் அதிக அளவில் கொட்டி வருகிறது. கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பகுதியில் சேதமடைந்த படிக்கட்டுகள் சீரமைக்கப்பட்டுவிட்டன. இதனால் படிக்கட்டுகள் வழியாக நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் பாதை சிரமமில்லாமல் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் குளித்து மகிழ்கின்றனர். அங்குள்ள எட்டுக்கை அம்மன் கோவில், அரப்பளீஸ்வரர் கோவில், அதைத் தொடர்ந்து சீர்க்குப்பாறைப்பட்டி, காட்சி முனையம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். கொல்லிமலை பகுதியில் தொடர் மழை காரணமாக ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி உள்ளிட்ட அனைத்து நீர்வீழ்ச்சிகளிலும் அதிக அளவு நீர்வரத்து உள்ளது. சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக குளித்து செல்வதை உறுதிப்படுத்தும் வகையில் வனத்துறை மற்றும் காவல்துறையினர் தொடர்ந்து ரோந்து பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரத்தில் உள்ள அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் 4 கோடி ரூபாய் செலவில் புதிய திருத்தேர் அமைக்கும் பணியினை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக விரைவில் தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அறிவிப்பு வெளியானதை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் தலைமையில் காவல்துறையினர் அந்த அணையில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் பகுதிகளில் விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 21 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்புகளை அதிகாரிகள் துண்டித்தனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட 62 ஆட்டோ நிறுத்தங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் பிரிவில் பிரதிதி பர்தோலாயும் ஆடவர் பிரிவில் மயங்க் சக்கரவர்த்தியும் தங்கப்பதக்கம் வென்றனர். உலக படகு சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் உஜ்வல் குமார், ரோஹித் இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் இந்த இணை இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றது. புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வீர் சோட்ரானி மற்றும் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வீர் சோட்ரானி 13-11, 12-14, 11-9, 12-10 என்ற செட்கணக்கில் போர்ச்சுகலின் ரூய் சோர்ஸை வென்றார். வேலவன் செந்தில்குமார் 11-9, 6-11, 11-7, 11-2 என்ற செட்கணக்கில் ஜெர்மனியின் ரஃபேல் கான்ட்ராவை வென்றார். பாண்டியானக் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மான்சா ராவத், காயத்ரி ராவத் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-18, 14-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் நூர் ஹபீஸ்தா ஹபீஃபா, ஷஷீரா ஆஷா அஹாலியா இணையை வென்றது. ஒற்றையர் பிரிவுகளில் அன்வேஷா கவுடா, துர்கா ஈஷா கந்தரப்பு, ருஜுலா ராமு, நரேன் சங்கர் ஐயர், தன்வி பத்ரி ஆகியோர் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலில் இந்தியா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. உஸ்பெகிஸ்தானுக்கு எதிரான 2 நட்புணர்வு கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பதற்காக 17 வயதுக்குட்பட்டோருக்கான இந்திய மகளிர் அணி தாஷ்கண்ட் சென்றடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் தமிழகத்தைச் சேர்ந்த 57 பேர் சிக்கியுள்ளனர். நாடு முழுவதும் காய்ச்சல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மாநிலத்தில் உள்ள 50 முதுநிலை கோவில்களில் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் கிளாசிக்கல் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: இனி விளம்பரம்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
4: PM ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ருபே கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
5: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம், திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமீர் கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
6: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
7: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
6: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1-4-4-4-7 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: நேரம் இப்பொழுது 6

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:41.
1: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
0: நேயர்கள் கேட்டுவிருப்பது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்ப்பாய்கள் வெல்பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
2: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
3: விரைவில் மயிலாடுதுறை.

0: இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
3: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷ முறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
4: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
3: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
4: தொடர்புக்கு 8925936936.
5: நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
6: முடக்குவாதம், முடக்குவாதம் அப்படின்னா யூஸ்வலாக எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற உணவு சரியான முறையில் செரிமானம் ஆகாமல் அந்த கழிவுகள் நம்ம உடம்புலேயே தேங்க ஆரம்பிக்கும். கண்டினியூஸாக தேங்க தேங்க அதை வந்து நம்ம ஆயுர்வேதத்தில் ஆமம்னு சொல்லுவோம். அந்த ஆமம் என்ன ஆகும்னா மூட்டுகளில் போய் செட்டில் ஆகிடும். அப்போ அந்த மூட்டுகளில் தேவையில்லாத கழிவுகள் போய் நின்னதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா அது இரிட்டேட் பண்ணி அந்த சுற்றி இருக்கிற தசைகளெல்லாம் இரிட்டேட் பண்ணி அங்கே வலியும் வீக்கமும் உண்டாகும். அப்போது அது எந்தெந்த மாதிரியான மூட்டுகளில் போய் பாதிப்படையும்னா, முதல்ல நமக்கு இந்த முடக்குவாதத்தில் கைகளோட நடுவரையில் நடுவில் இருக்கிற அந்த சின்ன சின்ன முட்டிகளில் தான் போய் அது முதல்ல தாக்கும். அப்போ அதில் திடீர்னு ஒரு வீக்கம். அதே மாதிரி இந்த முடக்குவாதத்தை பொறுத்த வரைக்குமே யூஸ்வலாக ஒரு கையில் இருக்குன்னா இன்னொரு கையிலையும் சைமல்டேனியஸாக வரும், சிமெட்ரிக்கல்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு கால் மூட்டில் வலி வந்துச்சுன்னா அடுத்த கால்லையும் அதே நேரத்திலேயே வரும். இப்போ இதே தேய்மானத்துலலாம் வரும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ஒரு காலில் வரும், அதில் நம்ம தாங்கி தாங்கி நடக்கிறதுனால இன்னொரு கால் மூட்டில் வலி வரும், அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் சைமல்டேனியஸாக ரெண்டு சைட்லையுமே நமக்கு வலி வரும். இந்த வலி வர்றது வந்து சம்டைம்ஸ் அதிகமாக ஃபீவரோடையும் சேர்ந்து வரும், நமக்கு உடல் சோர்வு இருக்கும். அந்த நேரங்கத்தில் எப்போவுமே நம்ம சாப்பிட்டாலுமே ஒரு வயத்தில் ஒரு மந்தத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். முடக்குவாதத்தில் வர வலி வந்து யூஸ்வலாக மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே ரொம்ப நேரத்துக்கு அந்த பிடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களால டக்குன்னு எந்திரிச்சு தன்னுடைய வேலையில செய்ய முடியாத மாதிரியான ஒரு வலியை உண்டாக்கும். அது போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட ஆகும். இந்த மூட்டு வலியை வந்து நடக்க நடக்க நம்ம ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஏதாவது ஒன்று பண்ணும்போது இந்த முடக்குவாதத்தினால வலி கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். ஸோ இது அடிப்படையே என்னன்னா, நமக்கு மூமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கணும், நம்ம உடம்புல அந்த ஹீட் ஜென்ரேட் ஆகணும். அது ஆக ஆக தான் இந்த நோயோட வலியே தீவிரத்தமே நமக்கு கம்மியாகும். இதில் ரொம்ப முக்கியமாக அந்த பகலில் உறங்குறது வந்து என்ன ஆகும்னா, இந்த இடத்துல ஆமம்னு சொன்னோம் இல்லையா, அதாவது இந்த கழிவு போய் தேங்குறது, அது வந்து நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து பகல் தூக்கம் தூங்குறதுனால நிறையவே நம்ம உடம்புல போய் சேர ஆரம்பிக்கும். இந்த மெட்டபாலிசம்ங்கிறத வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். இதனால தான் ஃப்யூச்சரில் அடுத்து அவங்களுக்கு வந்து உடல் எடை அதிகரிக்கிறது, ஹார்ட் டிசீஸ் இந்த மாதிரியெல்லாம் நிறைய வரும். யூஸ்வலாகவே இந்த முடக்குவாதத்தை ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட கோரிலேட் பண்ணலாம். ரொமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது வந்து ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூஸ்வலாக நம்மளோட உடம்புல நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா, அந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும், நம்மளை நோக்கி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வருதுன்னா நம்மளை உடலை தற்காத்துக்கிறதுக்காக அது போராடும். ஆனால் நம்மளோட இந்த மாதிரியான உணவு பழக்கங்கள் மாறுதல் ஏற்படுறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த எதிர்ப்பு சக்தி நமக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிக்கும். நம்மளோட திசுக்களையும் செல்களையுமே அது தாக்க ஆரம்பிக்கும். அப்போதான் அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது உருவாகும். இந்த ரூமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த முடக்குவாதமும் அதுக்கு கீழே வர ஒரு வெரைட்டி தான். இதனால ஃபியூச்சரில் என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து மற்ற ஆர்கன்ஸையும் நமக்கு அஃபெக்ட் பண்ணும்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்கினார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் கொசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்ப்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த

0: நேயர்களை இனி கேட்கலாம் இசை தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பியூரோ ஆஃப் இந்தியா ஐஎஸ்ஐ முத்திரை.
1: இந்திய மக்களின் எளிதான வாழ்க்கைக்காக ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: ஒரு நல்ல CFL லாம் கொடுங்க.
3: இந்தாங்க
2: இது நல்லதுன்னு என்ன கேரண்டி?
3: இங்க பாருங்க, இதுல ISI முத்திரை இருக்கு. கடுமையான சோதனைக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் இது கொடுக்கப்படுது. உண்மையான ISI முத்திரையோட தர நிர்ணய நம்பர் அப்புறம் உற்பத்தியாளரோட 7 இலக்க லைசன்ஸ் நம்பரும் இருக்கும். புரிஞ்சுதுங்களா?
2: ISI முத்திரை, தரத்தின் உத்தரவாதம்.
0: இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இந்திய தரக்காட்டுப்பட்ட நிறுவனம் ISI முத்திரை. நேர்களே, இன்று இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் இன்று மிலாதி நபி, முகமது நபிகள் பிறந்த தினமான இன்று இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற இஸ்லாமிய பாடல்களை கேட்டு மகிழ்வோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடியது படம் ஆடுபுலி ஆட்டம்.

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
3: ஆடி முடிஞ்சாச்சு,

0: ஆனா தள்ளுபடி இன்னும் முடியல. ஆமாங்க, திருச்சி சாரதாசின் கில்லி ஆடி கிளாசிக் தள்ளுபடி மக்களுக்காக இன்னும் சில நாள் நீட்டிப்பு. உண்மையான இந்த ஆடி தள்ளுபடியை பயன்படுத்தி எக்கச்சக்கமான பணத்தை மிச்சப்படுத்தலாமே.
1: பஞ்சபூதங்கள் சாட்சியா, நான்கு வேதங்கள் சொல்ல, மூன்று முடிச்சோட இரு மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெடிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை நிகழ்ச்சியில் இனி முக்காமுத்து பாடியது படம் அணையா விளக்கு.

0: நம்ம சமைக்கிற கேஸ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிப்பிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ் பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: EMI ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: புதுச்சேரி மக்களின் கனிவான கவனத்திற்கு, உங்கள் வீட்டில் மின் கட்டணம் பற்றி கவலையா?
4: இனி அந்த கவலை உங்களுக்கு இல்லை. பிரதம மந்திரி சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைத்து மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து மானியமாக பெறுங்கள்.
3: மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருட இலவச பராமரிப்பு.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: இசை தூரிகை. முகமது நபிகள் பிறந்த தினமான இன்று மிலாதி நபி இசை தூரிகை நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற இஸ்லாமிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் வரும் பாடலின் படம் முகமது பின் துக்ளக்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நம்ம சமைக்கிற கேஸ் ஸ்டவ் நல்லதா? கொஞ்சமா கேஸ் செலவு பண்ணுமா? கேஸ் கசிவு இல்லாம பாத்திரம் கரிபிடிக்காம பாதுகாப்பா கேஸ் ஸ்டவ்வை பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரே வழி, இந்திய தர நிர்ணய அமைவனம் வழங்கும் ISI தர சான்றிதழ் பெற்ற கேஸ் ஸ்டவ் மட்டும் வாங்குங்க. நிரந்தரமா தரமான வாழ்க்கை வாழுங்க. இந்திய மக்களின் இனிய வாழ்வுக்காகவே ISI தர சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
3: இந்த மோதிரம் ரொம்ப நல்லா இருக்கு, என் மனைவிக்கு கண்டிப்பா இது பிடிக்கும் நினைக்கிறேன்.
4: ஆமாங்க சார், உங்க செலக்சன் சரிதான். இது புது டிசைன்.
3: புது டிசைன் தான், ஆனா இதுல தங்கத்தோட தரத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது?
5: இன்று BIS ஸ்டார் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்திடுங்கள். தங்கம் வாங்குவதற்கு முன் HUID முத்திரை உள்ளதா என்பதன் மூலம் தரத்தினை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
9: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
8: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
9: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
10: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
11: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
12: பஞ்சபூதங்கள் சாட்சியா, 4 வேதங்கள் சொல்ல, 3 முடிச்சோட 2 மனங்கள் ஒரு உறவாகும் திருமணம். இது ஒரு கிரேட் இந்தியன் ஃபேமிலி வெட்டிங். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
13: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
14: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
13: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
15: நிகழ்ச்சியில் இனி சங்கர்கணேஷ் இசையில் ஓசை.

0: இன்று மிலாதி நபி முகமது நபிகள் பிறந்த தினமான இன்று இசைத்தூரிகை நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படங்களில் இடம்பெற்ற இஸ்லாமிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நேயர்கள் இதுவரை கேட்டது இசைத்தூரிகை. இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் பியூரோ ஆஃப் இந்தியா, இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனம், ஐஎஸ்ஐ முத்திரை.
1: இந்திய மக்களின் இனிதான வாழ்க்கைக்காக ஐஎஸ்ஐ தரச்சான்றிதழ் வழங்கும் இந்திய தர நிர்ணய அமைவனம்.
2: இந்த ஹெல்மெட் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்கு, வாங்கிக்கிறேன். ஆனா இதுல பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாமே இருக்கா?
3: கவலையே வேண்டாம் மேடம், உங்களுக்கு இது ஐஎஸ்ஐ சான்று பெற்ற ஹெல்மெட்.
2: அதை நான் எப்படி உறுதி செஞ்சுக்க முடியும்?
4: இன்றே பிஐஎஸ் கேர் மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்தீர்கள். பொருட்கள் வாங்குவதற்கு முன் ஐஎஸ்ஐ சான்று உள்ளதா என்பதன் மூலம் அவற்றின் தரத்தை உறுதி செய்து கொள்ளுங்கள். விழித்திடுங்கள் நுகர்வோரே, விழித்திடுங்கள்.
0: இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலாப் பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்புப் படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 பேர் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. திபெத்தை ஒட்டிய எல்லைப் பகுதியில் உள்ள ரசுவா மாவட்டத்தில் இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. நிலநடுக்கம் அதனைத் தொடர்ந்து நேரிட்ட பனிச்சரிவு காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள பிரதமர் திரு பாலேந்திர ஷாவை தொடர்பு கொண்டு பேசிய பிரதமர் இந்த வெள்ளத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை நேபாளத்துடன் ஒருங்கிணைந்து மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளில் இந்திய குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இந்த காட்டாற்று வெள்ளத்தின் பாதிப்பு பீகாரில் எதிரொலிக்கும் என்பதால் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள

0: இந்தியர்களுக்கு உதவுவதற்கான தொலைபேசி எண்களை காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது. தகவல் தேவைப்படுபவர்கள் 9771317 9770 என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இதற்கிடையே தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகள் 50க்கும் மேற்பட்டோர் நேபாளத்தில் சிக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இவர்கள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் மத்திய அரசுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது. தமிழர்களின் நிலை குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்கான 9889516712 என்ற உதவி எண்ணும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த காட்டாற்று வெள்ளத்தில் 17 பேர் உயிரிழந்துள்ளதாக நேபாள அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தில்லியில் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு 35 ரூபாய் என்ற மானிய விலையில் விற்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. வெங்காயத்தின் விலை கிலோ ஒன்றுக்கு 55 முதல் 60 ரூபாய் அதிகரித்திருக்கும் நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மானிய விலை வெங்காய விற்பனையை மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி நாளை தொடங்கி வைக்க இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியம் கேரளத்தைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர்களுக்கு இம்மாதத்திற்கான ஓய்வூதியத்தை முன்கூட்டியே விடுவித்துள்ளது. கேரளம் மண்டலத்தைச் சேர்ந்த 440,000 ஓய்வூதியதாரர்களின் வங்கிக் கணக்கில் ஓய்வூதியம் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மாத இறுதியில் விடுவிக்கப்படும் ஓய்வூதியம் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு முன்கூட்டியே விடுவிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மானியக்குழு நடத்திய தேசிய தகுதித் தேர்வில் 84 பாடங்களுக்கான முடிவுகள் இந்த வாரத்தில் வெளியிடப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள தேசிய தேர்வு முகமை, தேர்வுகள் தொடர்பான விவரங்களை முகமையின் இணைய பக்கங்களில் வெளியிடப்படும் தகவல்களை மட்டுமே மாணவர்கள் பின்பற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யும் திட்டம் வரும் சனிக்கிழமை முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார். இன்று லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இத்திட்டத்தின் பயனாளிகளுக்கு அதற்கான பயண அட்டைகளை வழங்கி அவர் பேசினார். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் 60 வயதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணம் மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ஆதார் அட்டையை பயன்படுத்தி இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ளலாம் என்றும் திரு யோகி ஆதித்யநாத் கூறினார். தில்லியில் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் முதல்கட்டமாக 2500 பயனாளிகளுக்கு ஒப்புதல் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய துணைநிலை ஆளுநர் திரு தரண்ஜித் சிங் சந்து மகளிர் மேம்பாட்டில் இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கும் என்றார். இந்த திட்டத்திற்காக நடப்பு நிதியாண்டில் 5110 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு தரண்ஜித் சிங் சந்து கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள பிஜேபி அரசு 43% தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாக அம்மாநில நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திருமதி அக்னி மித்ரா பால் கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசுடன் இணைந்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் மாதந்தோறும் மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை 76 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவு செய்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த திட்டத்தின் கீழ் 2381 கோடி ரூபாய் 68 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகளிருக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்த திட்டத்தின் கீழ் பொதுப்பிரிவைச் சேர்ந்த மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயும் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த மகளிருக்கு 1500 ரூபாயும் வழங்கப்பட்டு

0: வருவதாக திரு பகவந்த் மான் தெரிவித்துள்ளார். மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு எதிரான தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேறியது. இன்று பேரவையில் இதற்கான தீர்மானத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு கான்ராட் சங்மா தாக்கல் செய்தார். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. மேகாலயாவில் யுரேனிய சுரங்கப் பணிகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்று அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட சோதனையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக மணிப்பூர் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தெலங்கானாவில் நேரிட்ட சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். ஹைதராபாத்திலிருந்து விஜயவாடா சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து சூரியப்பட்டு அருகே லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பீகாரில் நேரிட்ட சாலை விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். சோபால் பிப்ரா வழித்தடத்தில் உள்ள கோவில் அருகே நின்று கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கொழும்பில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 4ஆம் நாளான இன்று 8 விக்கெட் இழப்பிற்கு 250 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 290 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. அதிகபட்சமாக சோனால் டிசுன்சா 103 ரன் எடுத்தார். பிரசித் கிருஷ்ணா மற்றும் மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 229 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை குறுக்கிட்டதன் காரணமாக இன்றைய ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக் கொள்ளப்பட்டது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கால்பந்து தகுதி சுற்றுப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஷால் யாதவ், பிரணவ் சுந்தர்ராமன் உட்பட 23 பேர் இந்த அணியில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாளத்தில் நேரிட்ட காட்டாற்று வெள்ளத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட 400 சுற்றுலா பயணிகள் அடித்துச் செல்லப்பட்டதாக அஞ்சப்படுகிறது. காட்டாற்று வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நேபாள காட்டாற்று வெள்ளம் காரணமாக பீகாரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மணிப்பூரில் 13 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இலங்கைக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 7:25 நிமிடம்.
2: நீங்க ஸ்மார்ட்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்மார்ட்னு தெரியாது. எப்படி சொல்றீங்க? பிஎம் சூரிய வீடு திட்டத்து கீழே 3 கிலோவாட் ஒரு சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணீங்க. இதன் மூலம் மத்திய அரசின் 78,000 புச்சேரி அரசின் 30,000 மானியம் கிடைச்சது. 25 வருட தடையில்லா மின்சாரம் கிடைக்குது, அதுவும் 5 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டனன்ஸோட. இது மட்டுமா? இதன் வழியா மந்த்லி மந்த்லி இன்கமும் ஜெனரேட் பண்ற உங்களை ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் என்ன சொல்லணும்?
3: நீங்க ஸ்மார்ட் ஹஸ்பண்ட் ஆகணுமா? இன்றைய தொடர்பு கொள்ளுங்க www.psuriya.gov.in.
1: நேயர்கள் கேட்க இருப்பது மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
4: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
5: உழவர்களுக்கு
6: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
7: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
8: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை மூலம் வானிலை முன்னறிவிப்பு தகவல் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அதுபடி அடுத்த 5 நாளைக்கு நம்ம பகுதியில் வானிலை முன்னறிவிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் உள்ள வானிலை இருக்கும், லேசான தூறல் மட்டும் இருக்கும். கனமழைக்கு வாய்ப்பில்லை. ஒரு சில இடத்துல மிக லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் பகல் நேரம் வெப்பநிலை 33 இல்லை 34-35 டிகிரி செல்சியஸ்குள்ளே பதிவாகும். வெப்பம் ஒரு சில இடத்துல இருக்கும். இரவு நேர வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்குது. காற்றில் உள்ள ஈரப்பதம் பகல் நேரத்தில் 40-50% இருக்கும். இரவு நேரத்தில் 60-80% பதிவாக வாய்ப்பு இருக்குது.

0: காற்றின் வேகம் மணிக்கு 15 இல்லை 16 கிலோமீட்டர்ன்ற அளவில் தென்மேற்கு திசையிலேருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தென்மேற்கு பருவ காற்று வந்து மிக கம்மியான மழை தான் கொடுத்துட்ருக்கு. இதுவரையிலுமே சராசரி வர வேண்டிய மழையில் 60% கூட இன்னும் வராமல் இருக்குது, அதாவது தென்மேற்கு பருவழியை பொறுத்த வரைக்கும். ஆகையால் வறண்ட வானிலை தான் தொடர்ந்துட்டுருக்கு. இந்த வானிலை எல்நினோ காரணத்தினால அடுத்த செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆகையால் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை மிக கம்மியான அளவு தான் ரெக்கார்டாகும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு பருவமழை சாதாரணமாக இல்லாததற்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விவசாயிகள் இப்போ குறுவை பருவத்தை அறுவடை வந்து முடிச்சிடலாம். கேழ்வரகில் இயல் போட்டிருக்க விவசாயிகள் அதை முதிர்வதை கண்காணித்து அறுவடை செய்யலாம். தண்ணீர் வசதி இருக்க விவசாயிகள் கோடை உழவு இல்லை பசுந்தால் உரங்கள் பயிர் செஞ்சு மடக்கி விழலாம். சம்பவ பருவத்திற்கு நிலம் தயார் செஞ்சு நாத்தங்கால் விட்டு மத்தியகால ரகங்கள் மட்டும் பயன்படுத்தலாம். மத்தியகால நல் ரகங்கள் விதைகள் வந்து வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கிடைக்குது, நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். இது தண்ணீர் வசதி கம்மியாக இருக்க விவசாயிகள் நேரடி விதைப்பு செய்யலாம். கொஞ்சம் கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா நாற்று விட்டு மிஷின் நடவு செய்கிறது நல்லது. களைகளை கட்டுப்படுத்துவது நேரடி விதைப்பில் கொஞ்சம் சிக்கலாக இருக்கும், அது தந்தபில் பணிகளை வந்து செய்யணும். நடவு வகையில் களைகளை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக கால்நடைகள் வந்து வெளிமேய்ச்சலுக்கு அனுப்பலாம். வெப்பம் குறைஞ்சனால அந்த வெளிமேய்ச்சலுக்கு அனுப்புவது நல்லாயிருக்கும். பொதுமக்கள் வானிலை முன்னறிவிப்பை பயன்படுத்தி அவங்களோட பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்.
5: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30.
6: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம்.
8: தேவையான எரிபொருளை குடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை குடுக்குது. ஸ்கூல் பஸ், சரக்கு லாரி, மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் குடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல, இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா, ONGCனால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
10: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
8: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
10: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
11: செல்வியக்கா, செல்வியக்கா, வெளில வாங்கல.
12: பூங்கொடி வேற நம்மள கூப்பிட்டுட்டு வராளே, என்ன செய்தின்னு தெரியலையே. சொல்லு பூங்கொடி, என்னது வாசல்ல இருந்து கூப்பிட்டுட்டு வர?
11: எல்லாம் நீங்க பண்ற வேலைதான்க்கா.
12: அப்படி என்ன, நான் வேலை பாக்குறேன் பூங்கொடி.
11: என்ன பண்றீங்களா? உண்மையா சொல்லுங்க, மல்லாட்ட தானே வருக்கிறீங்க?
12: ஆமா பூங்கொடி, எப்படி இத கண்டுபிடிச்ச நீ?
11: எல்லாம் மல்லாட்டவா?

0: வாசனை தாங்க. அதுதான் சுபாக்கா வீட்டுல இருந்த நானு உங்க வீட்டு வரைக்கும் வாசனைய புடிச்சுக்கிட்டே வந்துட்டேன்.
1: அவ்வளோ வாசனையாவா இருக்குது நான் கடலை வறுக்கிறது.
0: உண்மையதான சொல்றேன். சரி, கடலை எங்க வாங்கினீங்க?
1: எங்க அப்பா விவசாயின்னு தெரியும்ல பூங்கொடி, அவங்கதான் குடுத்தாங்க அந்த கடலைய.
0: நம்ம ராமசாமி தாத்தா வச்சு அதான் இயற்கை முறையில பண்ணிருப்பாங்க போல.
1: ஏன் உனக்கும் ஆசையா இருக்க பூங்கொடி கடலை உற்பத்தி பண்ணுனே? இப்ப தெரியுதா பூங்கொடி நீ எப்படி எங்க வீட்டுக்கு வந்தேன்னு?
0: நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. பாருங்களேன் அந்த கடலைய நீங்க வறுக்கிறப்பயே அந்த கடலை வாசனை உங்க வீடு தேடி வர வச்சுது. சரி சரி, நான் வந்த விஷயத்த சொல்றேன்.
1: சொல்லு பூங்கொடி.
0: இன்னைக்கு கூட நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரத்துல இருந்து சி பகவதி அப்படின்றவங்க அவங்க பண்ணிட்டு வர கடலை சாகுபடி பத்தியும் அவங்க பண்ணிட்டு வர கடலை மற்றும் காய்கறி சாகுபடி பத்தி பேச இருக்கிறாங்களாம்.
1: அப்படியா பூங்கொடி? சரி சரி, ரேடியோ வைய நிகழ்ச்சியை கேட்போம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய நம்ம விவசாய நிகழ்ச்சியில கடலை சாகுபடியை பத்தியும் காய்கறி சாகுபடியை பத்தியும் தெரிஞ்சுக்க போறோம். அது சொல்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க ஒரு மகளிர் விவசாயி. அவங்க எப்படி விவசாயம் பண்றாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் அம்மா.
3: வணக்கம் அம்மா. எங்க இருந்து வரீங்க? நாகை மாவட்டம் கீவலூர் காவேஸ்வரத்துல இருந்து நான் வந்திருக்கேன். தீவிரமா நாங்க வந்து எப்பவுமே பாரம்பரியமா கடலை போடுவோம். கடலை போட்டு எந்த நாளையிலும் எங்களுக்கு நஷ்டம்னு வந்தது கிடையாது. நல்லா பராமரிப்போம், நல்லா செய்வோம். எங்களுக்கு நல்லா கடலை விளைவு. இந்த வருஷம் கூட கடலை போட்டு நல்லா மகசூல் எடுத்தோம். கடலையிலயும் மகசூல் எடுத்தோம். நல்ல சத்தையும் நல்லா வித்து அதுலயும் நல்லா லாபம் கண்டுபிடிச்சோம்.
2: எந்த பட்டம் போடுவீங்க கடலை?
3: நாங்க வந்து தையில போட்டாதான் அந்த கடலை நல்லா இருக்கும். ஏன்னா அந்த காட்டியில பெய்யுற மழை வந்து தண்ணி கிடக்கும். அது காஞ்சி அந்த தரம் வந்து தாய் ஈரமும் இருக்கணும் கடலையில.
2: ஓ,
3: புழுதி காஞ்சி போட்டோம்னா அந்த கடலை வந்து ஒரு சுகப்படாது.
2: சில பேர் சொல்றாங்களே கார்த்திகை பட்டத்துல வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்றாங்க.
3: கார்த்திகை பட்டத்துல நல்லா வரும், தண்ணில கிடக்கும். எங்க கொள்ளையில திடல்லன்னாக்கா கார்த்திகை பட்டம் சீல பட்டம்னா அது நல்லா சுகமா விளையும், கடலை நல்லா இருக்கும்.
2: சரி,
3: ஆனா இது வந்து கொள்ளையில தண்ணி கிடக்கும். தண்ணி எப்ப காய் காய் நின்று இருப்பாங்க. அந்த தண்ணி காஞ்சி காய் ஈரத்துல அதுக்கு மேல மழை அந்த அதை நம்ம உழுது போடும்போது ஈர வந்து சொத சொதன்னு இருந்தாலும் பரவாயில்ல. உழுது ரெண்டு நாளைக்கு போட்டுருந்து அதுல கடலையை போட்டு முளைச்சு வந்துட்டு வச்சீங்க அந்த கடலை அருமையா கடலை விடும்.
2: சரி, இப்ப நீங்க பயன்படுத்துற அந்த விதை இருக்குல்ல கடலை விதை, அது வந்து எப்படிங்க நாட்டு ரகமா ஹைபிரிடா?
3: அப்படி கிடையாது. எங்க ஊர்ல வந்து ஒருத்தர் கடலை எடுத்தாந்து குடுக்கறாரு. இப்ப புதுசா ஒருத்தர் குடுத்துட்டு இருக்காரு. அவரு கடலை எடுத்தாந்து குடுக்கறாரு. ரெண்டு மூணு வருஷம் அவர்தான் எடுக்க கடலை விதை. நல்லா வந்து தரமான விதைய வாங்கினாந்து அவரு கொண்டாந்து குடுக்காரு. நான் வாங்கி
2: ரகம் பேர் தெரியுங்களா?
3: மறந்துட்டேன்.
2: கதறியா?
3: ஜெயல் மாதிரியா தான் அந்த கடலை. அதுல குருவ ரகம் இருக்கு. நாங்க பெரிய ரகம் தான் எடுத்து போடுவோம். நல்லா இருக்கும் கடலை.
2: பெரிய ரகம்னா எத்தனை நாளுங்க?
3: அது வந்து 100 நாள் அந்த கடலைக்கு. சில பேர் 90 நாளையும் பிடிக்கிறாங்க. 100 நாளையில புடுங்கணும்னா அந்த கடலை நல்லா அருமையா இருக்கும்.
2: இல்ல 100 நாள்ல எடுக்கிறீங்க, ஆனா அதோட வாழ்நாள் எவ்வளவு நாளுங்கிற? சில கடலை வந்து 90 நாள்லயும் முடிஞ்சிடும்.
3: 100 நாள் சென்று அந்த கடலை அரிச்சோம்னா அந்த உடைக்கும் போது அந்த ஓட்டுல வந்து கருப்பு இருக்கும். கருப்பா இருந்ததுன்னா தரமான கடலை. விதைக்கு வச்சுக்கலாம். அது வந்து எண்ணெய் ஆட்டினாலும் நல்லா எண்ணெய் பொழியதுல விதைக்கு வச்சுக்கிட்டாலும் நல்லா தரமான விதைக்கு வச்சு.
2: இப்ப நீங்க எடுத்து சாகுபடி செய்யற கடலையே நீங்க வந்து விதைக்கும் எடுத்து வச்சுப்பீங்க?
3: நாங்க எடுத்து வைக்க மாட்டோம். அது என்னமா எங்க ஊருக்குள்ள போட்டு எங்க ஊர்ல விதை எடுத்தா நல்லா இல்லையா அந்த கடலை? அதனால எங்க ஊருக்கல்ல வெளியில போவோம்.
2: அடுத்த ஊருக்கல்ல நீங்க வாங்கி
3: நாங்க வாங்குவோம்.
2: பக்கத்து ஊர்ல இருந்தா என்ன ஊரு உங்க பக்கத்து ஊரு?
3: நாங்க கடலை குடுக்கறோம்னா குஜராத் போவோம். எங்க கடலை அந்த குஜராத்ல இருந்து எங்களுக்கு கடலை வரும்.
2: ஓ, அந்த ஊருன்னு சொன்னது அதானா? அப்ப G7 தான் நீங்க வாங்கிருக்கீங்க. அப்ப குஜராத்ல இருந்து உங்களுக்கு விதை வருது. இங்க இருந்து நீங்க சாகுபடி செஞ்சு அங்க
3: கடலை போவோம். பல இடங்களுக்கும் கடலை அரிசி கொடுத்தோம்னா அவங்க. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாங்க இவ்வளவு கடமை அரிச்சு காய வச்சு அதுல ரொம்ப மிடக்குது. இந்த வருஷம் கடலைய போட்டு அரிச்ச உடனே வியாபாரிக்கு போன் அடிச்சுட்டேன். பச்சை கடலை எடுத்தாங்க. இந்த பச்சை கடலை கொடுத்ததுல எங்களுக்கு நல்ல லாபம்.
2: அப்ப வேற எப்படி குடுப்பீங்க?
3: நாங்க காய வச்சு மூட்டை வச்சு கொண்டு போய் எடை போடுவாங்க. எடை போடுறேன்னா எப்படின்னா ஒரு அத்தனை சாக்கலையும் நம்ம 25 மூட்டை கொண்டு போயிருந்தாலும் 25 மூட்டையிலையும் இவ்வளவு கடலை எடுப்பாங்க. எடுத்து ஒன்னு சேர்த்து 100 கடலைக்கு சேர்ப்பாங்க. 100 கிராம் அதை நெருப்பாங்க. நெருத்து அந்த கடலையை உடைச்சி அது பருப்பு எடுத்து மறுபடியும் நெருப்பாங்க. அது எத்தனை கிராம் வருது? 80 கிராம் வந்ததுன்னா தரமான கடலை.
2: 78 தர நிர்ணயம் எடுப்பாங்க.
3: ஆமா,
2: இந்த தடவை என்ன பண்ணாங்க? நீங்க அறுவடை பண்ண உடனே எடுத்து
3: பச்சையாவே குடுத்தோம்.
2: எது உங்களுக்கு லாபம்? இதுல
3: பச்சையா குடுக்கறதுல லாபம். காய வைக்கணும், வேகம் வந்துட்டுனாக்கா கடலை அல்லனும்.
2: ரொம்ப நாள் காய வச்சு குடுப்பீங்க?
3: நாங்க வந்து 4 நாள் காய போடுவோம். காய போட்டு கல்லை அள்ளி இப்படி உரசும் போதே தோல் உரியும். அந்த வருஷத்துக்கு தான் அங்க கல்லை வெள்ளு கொண்டு போகணும்.
2: இப்ப சாகுபடி எல்லாம் எப்படிங்க அந்த பராமரிப்பு?

0: அதெல்லாம் நீங்க தான் பண்ணுவீங்களா எப்படிங்க?
1: எங்க வீட்டுக்காரங்களும் நாங்களும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம்.
0: அப்ப அதுல உள்ள என்னென்ன செய்யறாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
1: மருந்தெல்லாம் வந்து நாங்க வந்து மீன் அமிலம், அந்த இலையில புள்ளி உழுந்துட்டுனா புள்ளி நோயின்னு ஒண்ணு
0: டிக்கா நோய்,
1: அதுக்கு ஒரு மருந்து. அதுக்கு தசை இலை செடிகள் ஊற வச்சு அதை வந்து
0: இயற்கை முறையில தான்,
1: இயற்கை தான், கடலைக்கும் இயற்கை தான். இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல கள்ள சத்தை வாங்கினாங்க. ஏற்கனவே ஒரு வீட்டுல ரெண்டு கட்டு கள்ள சத்தம் வாங்கிட்டு அந்த கள்ளசத்தை அள்ளி போட்டுருக்காங்க ஆடு திங்களை. எங்க கள்ளசத்தை நாங்க கூட்டி குமிக்கிறதுக்குள்ள உரு தூத்தல நினைக்கிட்டு கள்ளசத்தை கருத்து கருத்தாலும் அந்த சத்தையே அள்ளி போட்டா ஆடு சுத்தமா திருடுது. இந்த வாங்கின வீட்டுல ஏழு கட்டு கொடுத்தோம் ஒரு வீட்டுக்கு, அந்த ஏழு கட்டுல அள்ளி போட்டாலும் உடனே திருடுது. இந்த ரெண்டு கட்டு வாங்கினாங்க செத்தே பாத்தீங்கன்னா பவுன் மேல இருக்கு கலரை, ஏன்னா அது கா நினையாம கொண்டாம காய்ச்சது. அந்த கள்ளசத்தையே அந்த ஆடு திங்க வேலை சொன்னாங்க என்ன உங்க கள்ளசத்தை வந்து கருத்தாலும் ஒரு தூத்தல நினைச்சாலும் கள்ளசத்தையே வலிச்சு திருடுது. இந்த வாங்கினங்க ரெண்டு கட்டு அதை அள்ளி போட்டா திங்கவே மாட்டேங்குது. நாங்க வந்து இயற்கை தான். இப்ப வந்து நான் வந்து கீரை போட்டிருக்கேன்,
0: சரிங்க,
1: கொத்தரை வச்சிருக்கேன், கத்திரி வச்சிருக்கேன், வெள்ளரி போட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேனா. இந்த ஆடி போட்டதுக்கு இல்ல, அது வந்து நான் வந்து இந்த தையிலதான் அதையும் செய்யணும். அந்த தாயிரத்துல பண்ணாதான் அது நல்லா இருக்கும். இந்த வருஷம் எதுனாலும் தெரியல, எங்க ஊரு மட்டும்னு கிடையாது, வெள்ள பிள்ளகத்துல ஒரு ட்ரைனிங் வச்சிருந்தாங்க அங்க போயிருந்தேன், இந்த ஏரியா வரைக்கும் கத்திரி வாங்கி வச்சாங்கல்ல, கத்திரி வாங்கி வச்சு எனக்கு வந்து 250 குழி வச்சிருந்தேன் கத்திரி.
0: சரி,
1: இவ்வளவு உயரம் வந்தது, பூவு பிஞ்சு அப்படி குண்டு குண்டா பிஞ்சு அப்படி காய்ச்சிருந்துச்சு. அப்படியே முதல் நாளைக்கு சோறும் அப்படியே சொந்து போய் நிக்கும், ரெண்டு மூணு நாளையில அப்படியே செத்துப்படும் செத்துப்படும். அந்த வயிற்ற எரிஞ்சுக்கிட்டு அந்த தூரை எல்லாம் அரிச்சு அரிச்சு போடுவாங்க. அப்படி என்ன நானும் விசாரிச்சு பார்த்தேன், எங்க ஏரியா ஃபுல்லா யாருக்குமே சரி இந்த வருஷம் கத்திரி இப்படி போயிடும். அது வேற மிஸ்டாக்கா இல்ல அந்த வெயில் வந்து தாக்கம் சரியில்லையா என்னன்னு தெரியல, ஏதோ ரெண்டு ஒருத்தருக்கு காய்ச்சி குடிஞ்சு பார்த்தா கத்திரிய அப்ப வந்து வேர்ல இருந்து ஒரு புழு வந்தது, சின்ன புழுவா வெள்ள புழுவா வந்தது, அந்த மாதிரி அவ்வளவு அழுத்தமா இருக்கு அந்த புழு. இந்த புழு தாங்க நம்ம கத்திரிய வந்து அரிச்சிருக்கு எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட.
0: நீங்க வேளாண் துறையில எல்லாம் சொல்லையா வந்து பாத்தாங்களா?
1: இந்த வேளாண் துறையில நான் சொல்லல, அது எவ்வளவு உரம் கொட்டிருக்கோம் எல்லாம் மாட்டியாரு, மூணு ட்ரிப்பர் இது உரம் இறக்கிருந்தேன் சாகுபடிக்கு, அவ்வளவு குழியில கொட்டி கத்திரிக்கெல்லாம் நிறைய உரம் கொட்டணும். அந்த உரம் அப்படியே இருக்கு அப்படின்ட்டு பார்த்தேன், கொத்தரை வரைய வாங்கிட்டு வந்தேன், அந்த 250 குழி கொத்தவரைய ஊழி விட்டேன், கொத்தவரையும் வெள்ளையும் போட்டு விட்டேன். அந்த கொத்தவரை இப்ப பாருங்க அப்படியே சடசடையா அப்படி கத்திரிக்கு கொத்தரை, இதுவும் 40 ரூபா தான் கத்திரிக்காய் கிலோ, அந்த கொத்தரங்காயும் 40 ரூபா தான் கிலோ. நமக்கு அன்னன்னைக்கு எங்களுக்கு வருமானம் வந்துகிட்டு இருக்கு கவலை இல்ல. இன்னைக்கு காலையில கூட 30 கட்டு கீரை பறிச்சுட்டேன்,
0: முளைக்கீரை போட்டிருக்கேன்,
1: முளைக்கீரை இந்த வரப்பு வாரத்துல ஊடு பயிரா வெள்ளரி போட்டிருந்தேன், அது நல்லா காய்ச்சி காய்ச்சி அதுல வந்து தெரியாம கடந்து முத்தனை பழம் எல்லாம் வெடிக்குது. நாங்கெல்லாம் யாருமே வெள்ளரி பழம் திங்க மாட்டோம், அப்படியே மாட்டுக்குதான் அந்த வெள்ளரி பழம்.
0: ஓ அப்பதான் அந்த பிஞ்சுக்காக தான், அது
1: பிஞ்சுக்காக தான் வெள்ளரி, இவ்வளவு பெருசுமா வெள்ளரிக்கா, அது நீட்டுக்கும் கிடந்துச்சு கொஞ்சம் மஜர்னு. ஒரு நாள் வந்து வியாபாரத்துக்கு போனேன், வெள்ளரி பழம் தான் கொண்டு வாங்க, என்ன செடியா பார்க்கவே இல்ல, நிறைய காய் கிடக்கு நீங்க வாங்க நான் கொண்டுட்டு வரேன். கொண்டாந்து போனதுக்கு என்னால தூக்கிட்டாலும் அலைய முடியாது, பணம் விட்டு இறங்கவும் அது வாங்கிங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து வாங்கிட்டு அவங்க 100 ரூபா பணம் கொடுத்தாங்க. வெண்டைக்கு அவ்வளவு நல்ல லாபம் அந்த வருஷம் எனக்கு. ஒரே ஒரு தடவை தான் இந்த மீன் அமிலம் மருந்து கொண்டு அடிச்சாரு. இந்த எங்க ஊர்ல மயில் வாகனம்னு ஒருத்தர், அவரு தான் மருந்து தயார் பண்றாரு. கடலைக்கு அவரு தான் எனக்கு மருந்து அடிச்சு கொடுப்பாரு, அந்த சாகுபடிக்கு அவரு அடிச்சு கொடுப்பாரு, வந்து அடிச்சு கொடுத்தாரு அவ்வளவுதான். அதுக்கு மேல
0: கொடுத்துருவாங்களா?
1: அவங்களே அடிச்சு கொடுத்துருவாங்க, எங்கள்ட்ட பிரேயர் எல்லாம் கிடையாது, காசு கொடுத்துருவோம், ஒரு டேங்குக்கு இவ்வளவுன்னு கொடுத்துருவோம். 5 நிமிஷம் நீங்க கீரை கொண்டு போய் வித்துட்டு வந்துட்டு திருப்பூர்லதான் நம்மளுடைய வியாபாரம்
0: கடலை எடுத்து
1: காலை எடுத்துட்டு
0: போயிருக்கோம். உங்களுக்கு வருமானம் கிடைக்கும்
1: அதுலயும் வந்து அந்த பாதையை காட்டினது யாருன்னு கேட்டா எங்க குழு தான், மகளிர் சுய உதவி குழுல கொடுத்த ட்ரைனிங்ல தான் இப்படி நாங்க வந்து இந்த சாவு பண்ண ஆரம்பிச்சது. ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு எல்லாம் கேஎஸ் லோன் போட்டு தரேன்னு சொன்னாங்க. சரி நம்ம லோனை வாங்கி செலவுபடி சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு தானே, அவங்க தெரிஞ்சு விட்டாங்க. நிலம் குத்தகை பிடிக்கணும், அதுக்கு வந்து நீங்க இது உரம் கொட்டணும், குத்தகை பிடிச்சாச்சாருன்னு ஒரு நடை விசிட் வந்தாங்க, வேற போட்டாச்சாருன்னு ஒரு நடை விசிட் வந்தாங்க.
0: ஓடவும் முடியல ஒளியவும் முடியல,
1: ஒண்ணுமே பண்ண முடியாது, குஜி வாங்கி உரம் போட்டுருந்தோம், கண்ணு வச்சாச்சான்னு ஒரு நடை விசிட் வந்து பாத்தாங்க. எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு மறுதான் ஃபர்ஸ்ட் 20,000 போட்டாங்க போர் இறக்க, அப்புறம் வந்து அந்த சாகுபடிக்காக படம் போட்டாங்க. இன்னைக்கு யார நான் வந்து தெய்வமா நினைக்கணும்னா எங்க மகளிர் குழு வச்சு மெயின்டெய்ன் பண்ணாங்க, கடவுளா நினைக்கணும்.
0: அப்ப நீங்க மகளிர் சுய உதவி குழு மூலமா காய்கறி சாகுபடி வந்தேன்னு சொல்றீங்க, ஆனா முன்னாடியில இருந்து நீங்க விவசாய குடும்பம்னு சொல்லிருந்தீங்க.
1: முன்னாடியில இருந்து விவசாய குடும்பம்னா அது என்னன்னா இது பாரம்பரியம், அது நல்ல போடுவோம் நெல் தெளிப்போம்,
0: உங்களோட பங்களிப்பு அதுக்கப்புறம் அதிகம்
1: அதிகம் வருவதான்
0: உங்களோட வருமானம், பீல்டுல இறங்கி நீங்க எல்லாம் கையில வருமானம் அப்படின்னு கிடைச்சது மகளிர் சுய உதவி குழு மூலமா.
1: 89 மாதர் சங்கம் ஒண்ணு அமைச்சாங்க, அதுல சேர்ந்தேன், அதுல சேர்ந்து நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க, கொஞ்சம் வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி.

அடுத்தது 99 வந்து மகளிர் குழு வந்தது. அதுல சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க போவாத ட்ரைனிங் எல்லாம் போய் இந்த ஊர்ல ஒவ்வொரு கூட்டமைப்பையும் பார்க்க போவாங்க என்னென்ன செய்யறாங்கன்னு. அப்பதான் எங்களுக்கும் ஆர்வம் வந்தது. அதுக்கு பிறகுதான் இந்த சரி நம்மளும் சாவி பண்ணலாம்னு சேர்த்து லோன் போட்டு அதுக்கு ஒரு சாவி பொடி பண்ணி மொத மொத போட்டப்ப அப்படிதான் கச்சிச்சி வெண்டைக்காய் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் வெள்ளரிக்காய் பாவக்காய் பாவக்காய் மூட்டை கணக்கு தான். அப்படியே உருண்டா வடிவமா இருக்கும் சின்னதா இருக்கும் இது பாவக்காய்.

0: கச்சிச்சி வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தவரங்காய், வெள்ளரிக்காய், பாவக்காய், பாவக்காய் மூட்டை கணக்கு தான். அப்படியே உருண்டா வடிவமா இருக்கும், சின்னதா இருக்கும். இது பாவம் கிடையாது, அதை விட ஒரு குண்டு பாவம். அப்படி காய்ச்சிச்சு, நல்ல ஆரம்பம் பண்ணும். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு இப்ப வந்து ஓட முடியாது, உழைக்க முடியாது, சம்பாதிக்க முடியாதுன்னு வச்சுங்களேன். சாகுபடிய காமிச்சு விடுறது, எங்களுக்கு வழிகாட்டுனது சுய உதவி குழு தான். அந்த ஆண்கள் வந்து வேலை விட்டோம்னா, இப்ப எங்க ஊர்ல 800 ரூபாய் சம்பளம் நடக்குது. அப்ப நாங்க வந்து சாகுபடி பண்ணும்போது பாலே வரல, பட்டம் வாங்கி குழி வாங்கி கண்ணு வைக்கிறதுக்கு, உரளி ஓட்டுறதுக்கு அவ்வளவு அளவு சாஞ்சு பார்த்துட்டு, இப்ப நீ ஆளு கூப்பிடாத, நம்ம ரெண்டே பேர், நீ உரத்தள்ளி கொட்டு, நான் பட்டத்தை வாங்குறேன்னாங்க. நாங்க ரெண்டே பேரும் சாவு பண்ணணும். இறங்கிட்டங்க, ஒரு நாள் கத்திரி, ஒரு நாள் வெண்டை, ஒரு நாள் என்ன வெள்ளரி, இது மாதிரி போட்டு சாகுபடி பண்ணி வெண்டையில நல்ல லாபம். கொத்தவரங்க நல்லா இப்ப காய்க்க நல்ல, அன்னைக்கு கூட ஒரு 6 மரக்கா அண்ணன் கூட ஒரு கூட ஆஞ்சேன். இப்ப வந்து நான் 2 நாளையில கொத்தரங்க அப்படிங்க, இப்ப நிறைய இருக்கு கொத்தரங்க, இல்லைனாலும் அது கை கொடுக்குது. 400-390 கிராம் தான் இருக்கும். வேற நல்ல கீரை இப்படிதான், ஒரு பஸ் 800 ரூபாய், மறுபடியும் 800 ரூபாய், 1000 ரூபாய், இப்படி கீரையில நல்ல லாபம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போம் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
2: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம, அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி, அதை சுற்றிலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி, பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல.
3: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லா தான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
4: பூங்கொடி கவனிச்சியா, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரம் ஸ்ரீ பகவதிங்கிறவங்க இயற்கை முறையில கடலை மற்றும் காய்கறி சாகுபடி பண்றாங்களாம். அப்பா மாதிரியே அவங்க பாரம்பரியமா இயற்கை முறையிலேயே இந்த சாகுபடிய பண்றாங்களாம் பூங்கொடி.
5: ஆமா செல்வியக்கா, கடலை சாகுபடி பண்றாங்கன்னு பார்த்தா காய்கறி சாகுபடியும் விட்டு வைக்கல போல. காய்கறி சாகுபடியிலையும் இயற்கை முறையில ஆரோக்கியமான காய்கறியை விளை வச்சு விற்பனையும் சிறப்பா செஞ்சுட்டு வராங்க.
4: பூங்கொடி பூங்கொடி, சரி சரி பேசுறத நிறுத்து, ஏன்னா நிகழ்ச்சியை கேட்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்குது. பாபா நம்ம அடுத்த பகுதியும் கேக்கலாம்.
5: இப்படி டக்குன்னு சொல்லிட்டீங்க, வறுத்த கடலையும் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே அடுத்த பகுதியை கேட்போம்.
4: சரி சரி எடுத்துட்டு வரேன் பூங்கொடி.
6: இப்ப கீரை சாகுபடி செஞ்சு எத்தனை நாள் ஆகுதுங்க? நீங்க
0: 24 நாள் ஆகுது. 18 நாளே பறிக்காரு.
6: இதை நீங்க வேரோட நீங்க எடுத்துருவீங்க?
0: வேரோட தான்.
6: அப்ப இருக்க இருக்க குறைஞ்சுகிட்டே வருமே.
0: கீரை விடுறோம்ல, அது மின்னடி வந்து முளைக்கிறதெல்லாம் மின்னடி வந்து முளைக்கிற அந்த மண்ணுக்குள்ள உள்ள போனிச்சு பாருங்க, அது பிறகு பிறகு வருது. அது இவ்வளவு வளர்ந்து இருக்கு தரையோட. இப்ப வந்து நான் 2-3 நாளைக்கு பறிக்கலாம் அதை வளர்த்துக்கிறேன். அப்புறம் இந்த தரையோட இருக்கு பாருங்க, அதுக்கு வந்து இந்த அவரு நான் சொன்ன மயில் பாக்கணும், அவரை கொண்டாந்து வச்சு மருந்தடிச்சுட்டோம்னு வச்சுங்க, அது வளர்றதுக்கு அவர் அடிச்சா தர தரந்து வளர்ந்துரும். அப்புறம் மறுபடியும் பறிக்கலாம், 2 ஈடு 3 ஈடா பறிக்கலாம் அந்த கீரை.
6: அப்படி
0: ஒரு தடவை விதைக்கிறதுலயே முதல்ல ஒரு இது, அடுத்தது ஒரு இது, அதுக்கடுத்தது.
6: ஆனா நீங்க பறிக்கும் வேரோட பறிக்கும் போது அந்த செடியெல்லாம்
0: கிழக்கு வரும், அது வராமதான் பறிக்கும்.
6: முதல்ல பறிச்சு அலசி வச்சு விடுறது நல்லது.
0: காய்கறியில ஃபுல்லா மீன் அமிலம் தான் பயன்படுத்துறேன்.
6: மீன் அமிலம் தான், மீன் அமிலம்.
0: பூச்சிகளுக்கு எல்லாம் வந்து என்ன பண்றீங்க?
6: பூச்சிகளுக்கு அவங்க பூச்சி வரட்டி, இந்த தீக்கலாத்தின்னு ஒரு செடி, அந்த தீக்கலாத்தி எருக்க ஆடுதொடா இலை அதெல்லாம் போட்டு அவங்க என்னென்னமோ பண்றாங்க.
0: இலை கரைசல்
6: அது கரைச்சி அதை வடிகட்டி அதை கொண்டாந்து அடிச்சாங்கன்னா பூச்சி வராது.
0: காய்கறி கடலை அந்த 2 சாகுபடி மட்டும்தானுங்களா?
6: காய்கறி கடலை நெல்லு கீழே தெளிப்போம். கீழே எங்களுக்கு மானாவில எல்லாம் நல்ல எல்லாம் கீழே வெளிதான். எங்க ஊர்ல நெல் எப்படி 60 காலத்துக்கு தான் கட்டுமுதல் பண்ணுவாங்க. நாங்க நெல் விளைச்சி கட்டுமுதல் பண்ண இடம் இப்ப என்னன்னா, அது வந்து சாகுபடி கடலை போட்டு பாத்துட்டேங்கல்ல, அதுல இருந்து கடலை
0: நெல்லை விட கடலை லாபம்.
6: நெல் வளைச்சதுதான் நம்ம வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். அது இப்ப என்ன நினைக்குதுன்னா, அந்த நெல்ல ஒரு படம் கிடைக்காத கருப்பு நெல்லுன்னு நாங்க எங்க கிட்ட தெளிப்போங்க. அது பேருனா கூம்பால கொடவால சூரகுருவை குஜி வடிச்சா அப்படின்னு. நெல்லு அப்படியே உரிச்சு பாத்தீங்கன்னா வெள்ள சிகப்பா இருக்கும். அது வந்து என்ன செய்யறது, அதை அவிச்சு போட்டு ஆராட்டி கையாலேயே குத்தி நெல்லுக்கெல்லாம் அவ்வளவு பெரும்பாலும் போக மாட்டோம். ரெண்டு பேரும் வந்து அந்த நெல்லுல ஒரு மரக்கா காய்ச்சி வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் எதிர்ப்பு எதிர்ப்பா 2 உலக்கம் வச்சுக்குவோம். கூத்துற பண்ணா மறக்கும் வச்சுக்கோங்க. நெல்லு அந்த அரிஜ படைச்சி அத வந்து நீங்க வந்து சோறாக்கி
0: சாப்பிட்டு நாளைக்கு மக்கள் பழையது ஊத்தி முடிச்சுன்னு அவ்வளவு கமகமன்னு இருக்கும். அந்த சொத்துக்கு இப்ப ஆசையா இருக்குங்களா?
7: இப்போ

0: பார்த்தா எங்களோட மனசுக்கு வருது கவுனி அரிசி, ஏன்னா அதுக்கு நாங்க பாக்குறோம். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியேதான் இருக்குது. அதெல்லாம் வேகறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல. இப்ப நீங்க வந்து உரல்ல இடிச்சு நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்றீங்களா, அப்பயும் அந்த மாதிரி நேரம் எடுத்துச்சா?
1: கவுனி அரிசி வந்து அது ரொம்ப அழுத்தமா இருக்கு. இது வேற, இது வந்து கீரை காட்டு நெல்லுன்னு சொல்லுவாங்க. காய்கறி கடலை கீரை சக்கரை கிழங்கு போட்டிருந்தேன், நல்லா விளைஞ்சது கிழங்கு.
0: சொல்லுங்களேன் சக்கரவள்ளி கிழங்கு சாகுபடியை பத்தி.
1: சக்கரவள்ளி கிழங்கு அப்படின்னா முதல்ல வந்து கிழங்க புதைக்கணும். கிழங்க புதைச்சி அது வந்து துளுத்து வருதா, அது தண்ணி ஊத்துறமா நல்லா படரும். அந்த கொடியை அறுத்து வேறெல்லாம் ஆகி கட் பண்ணி அதை வந்து குளத்து சேருக்கு நல்லா கிழங்கு பிறக்கும். குளத்துல சேரு இருக்குல்ல, அதை காய வச்சு அந்த பொறுக்க கொட்டி வச்சா கிழங்கு நல்லா ஒரு கிழங்கு உள்ள எங்க அப்பா விட்டு அப்படிதான் செய்வாங்க.
0: இந்த கிழங்க வந்து புதைச்சு வச்சு அதுல இருந்து வர கொடிய கட் பண்ணி திரும்பி வைக்கணும்.
1: ஓரமெல்லாம் போட்டு அதை வைக்கணும். வச்சு நம்ம தண்ணி ஊத்தணும்னா அது படரும். படந்து மூணாவது மாசம் அந்த கிழங்க பாத்தீங்கன்னாக்கா தண்ணி ஊத்த உள்ளே வெள்ள வெள்ளு வெடிச்சு வெடிச்சு போயிருக்கும். அந்த கிழங்கு ஒரு கிழங்கு உள்ளது அந்த கொடியை அறுத்து செடல்ல பார் கொடியா வைப்பாங்க. இந்த கிழங்க வெட்டி எடுத்துவாங்க, அந்த கொடியை அறுத்து தேடல வெட்டி விட்டு அதே மாதிரியே அந்த வேரெல்லாம் ஆஞ்சி விட்டு பார்வடி அது வந்து எப்படி இது ஒரு ஒரு 5 சென்டிமீட்டர் தள்ளி தள்ளி அதை நடுவாங்க. நட்டு பார்கொடி தண்ணி வைப்பாங்க. அது வந்து எப்ப அறிவடைன்னு கேட்டீங்கன்னாக்கா மார்கழியில அந்த கிழங்கு முத்திரும். அப்புறம் ரெண்டாவது நான் முக்கியமானது என்ன தெரியுமா, காளான பத்தி பேசினாங்க.
0: நாங்க பைசியா
1: பேசினாங்க, நான் அதை கேட்டேன்
0: ரேடியோல. ஓ இந்த கேட்டீங்க,
1: ஒவ்வொருத்தவங்களும் காளான் வளர்க்கறோம் நல்லா வளருது அப்படின்னு பேசுறாங்க. அது எப்படி? அது வந்து நாங்க காளை வளர்த்தோம், நல்லா ஒரு நீட்டா கொட்டைக்கா வச்சு அந்த கொட்டையில பாதி கொட்டைக்கு வந்து இருட்டறையா வச்சிட்டோம்.
0: என்ன காளான் வளர்த்தீங்க?
1: சிப்பி காளான். பாதி யாரா வந்து இருட்டறை, பாதி வந்து வெளிச்சமா இருக்கணும். அப்ப நம்மளோட காளான வந்து அந்த செய்யற முறை வைக்கல வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வைக்கல கட் பண்ணணும். கட் பண்ணி நல்லா பெரிய தொட்டியில தண்ணிய ஊத்தி நல்லா வைக்கோல அலசணும். அலசி அந்த வைக்கோல வந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதுக்கு பிறகு நெல்லு மாலையில வச்சு அவிக்கணும். அந்த வைக்கோல வெந்து நெல்லு வாசனை வரும். அப்ப அதை வடிக்கணும். வடிச்சு படுதாவை விரிச்சு விட்டு போட்டு தொடச்சு விட்டு அதுக்கப்புறம் நிழல்லையே அதை உலத்தணும். உலத்தும் போது நல்லா உணரும். அள்ளி இறுக்கி புழியும் போது கையில தண்ணி ஒட்டணும், அந்த அளவுக்கு பக்குவப்படுத்திக்கிறோமா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், 15 சென்டிமீட்டர் அளவு காளான் வளர்க்கிற கவர் அதை வாங்கிட்டு வரணும். அதை கொண்டாந்து நாளாம் மடிக்கணும். மடிச்சு ஒரு இது மாதிரி வரும், கூப்பா வரும். அதுல வந்து கட் பண்ணணும்.
0: சரி,
1: கட் பண்ணி விரிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு ஓட்டம் வந்துடும். அதுக்கப்புறம் பின்பக்கத்தை கீழ்பக்கத்தை வந்து சுருக்கி இறுக்கி கட்டணும். கட்டி விட்டு கொடை மாட்டணும். கொடை மாட்டும் போது உரி சைஸ்ல வந்துடும். அது ரெடி பண்ணிட்டோமா. ஒரு கிரேடுல விதை,
0: விதைகள்லாம் எங்க இருந்து வாங்கினீங்க?
1: விதை வந்து இதுல ட்ரைனிங் கொடுத்தாரு, கொடுத்தாங்க. நாங்க
0: கொடுத்தாங்க.
1: அப்புறம் சேர்த்து அதை வந்து வச்சுக்கிறோமா. அந்த காளான்ல மட்டும் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கையில அழுக்கு இருக்க கூடாது, நெகமெல்லாம் சுத்தமா இருக்கணும். கிருமிநாசினி அதான் அது போட்டு தொடச்சிட்டு அந்த வைக்கோல 5 சென்டிமீட்டர் அளவுக்கு அந்த படுக்கையில வந்து கீழே வைக்கணும். வச்சு லேசா அமுக்க கூடாது, அப்படியே வச்சு சரி பண்ணிவிட்டு அந்த விதையள்ளி கோழி விடணும். அது மாதிரி ஒரு படுக்கைக்கு 5 அடுக்கு செய்யலாம். 5 அடுக்கு செஞ்சு அதை நல்லா இறுக்கி சுருக்கி
0: செஞ்சீங்களா?
1: நாங்க செஞ்சோம். கட்டி கொண்டு போய் இருத்தறையில வச்சிட்டோம்.
0: வச்சிட்டீங்க.
1: 15ஆம் நாள் அதை எடுத்தோம்.
0: சரி,
1: எடுத்து பார்த்தா வெள்ளையன்னு அப்படியே பூத்து போயிருக்கும். அதை கொண்டாந்து தேனா மூக்கல வந்து கிருமிநாசம் போட்டு தொடச்சு விட்டு அந்த 15 ஓட்ட விடணும். அது ஒரு படுக்கைக்கு 5 ஓட்டை படுக்கை செஞ்சிருக்கோம்ல, 20 ஓட்டை விடணும். விட்டு அதுக்கு வரும் அதை என்ன செய்யணும், உதக்க கட்டி விட்டு அது கீழே கலவை பண்ண கொட்டி விட்டு 4 பக்கமும் சணல் சாக்கு ஒத்தையா ரெட்டையா இருக்க கூட ஒத்தையா கட்டி விட்டு ஒரு நாளைக்கு 3 வேளை சணல் சாக்கு மேல தண்ணி பிடிக்கணும். பிடிச்சி கீழையும் தண்ணிய புடிச்சு விடணும். புடிச்சு விட்டோம்னா இந்த கூலிங்கிக்கும் அந்த சணல் சாக்குல வர்ற கூலிங்கிக்கும் காளான் அப்படி ஒரு கவருக்கு 1.5 கிலோ நாங்க காளான் எடுத்தோமா. அப்ப ஒரு கிலோ காளானோட விலை வந்து 120 ரூபாய். எப்ப 2002 நாங்க வளர்க்கறங்க காளான். எல்லாரும் காளான் தான் பயப்படுறாங்க. நானே எவ்வளவுதான் சின்ன நானே அந்த காளான் நிறைய 80 பேர் சேர்ந்து செஞ்சோம். இருந்தாலும் நான் வந்து காளான் எல்லாம் அதிகமா சாப்பிட்டேன். இந்த முதுகெலும்பு வலி இல்லாம போயிட்டு அதுல என்ன ஒரு விஷயம்னா, காளான்ல காளான் எங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய தைரியம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதனால பெரிய புக்கு அது படிக்கிறதுக்கு. காளான் வந்து 18 வியாதியை கண்டிக்க கூடியது. இந்த காளான்ல எந்த விதமான மருந்து இல்லாம வர்றது காளான். அது சாப்பிடலாம். நாங்க கேவிக்கவுல கேட்டிருக்கோம், எங்களுக்கு அந்த விதைய வாங்கி கொடுங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சம் நாளும் பண்ணி.
0: அப்ப பண்ணீங்களே 2002, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு?
1: 2002 2003 2005 வரைக்கும் நாங்க பண்ணினாங்களே நிறைய பண்ணி. எங்க குழு பேர் வந்து சலங்கை முல்லை. இன்னும்

0: குழு வருவது சான்ஸ். ரெண்டு பேரும் நல்லா பண்ணுங்க, அவங்களும் நிறைய பண்ணாங்க. அதுலயும் இந்த காளான வந்து சூப்பு வைக்கலாம், பச்சி போடலாம், பருக்கலாம். பருப்பு போடுறதை விட கூட்டு பண்ணலாம். அத வந்து இந்த கறி குழம்பு சுரட்டு கறி ஆகிறோம்ல, அது மாதிரி பண்ணலாம். அந்த கறியில பல செய்து செய்யலாம். அந்த காளான் வந்து 24 மணி நேரம் தான் அந்த காளான் இருக்கணும் கபர்ல. அப்படி 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டுனா காய வச்சு சூப்பு வச்சு குடிக்கலாம். அது மாதிரி இந்த காளானா நாங்க அப்படி வளர்த்தங்க.
1: பண்ணிட்டு இருக்கீங்களா காளான்ல? இருப்பு
0: போன வருஷம் கொஞ்சம் பண்ணினேன், போன வருஷம் கொஞ்சம் பண்ணி செஞ்சு
1: சாப்பிட்டோம்.
0: சொல்லிருக்கேன், யாரா இருந்தாலும் காளான் வளர்ப்புக்கு ட்ரைனிங் வைக்கணும்னா என்ன கூப்பிடுங்க, ட்ரைனிங் நான் நடத்துறேன். காளான்களை சொல்லி கொடுத்து அடுத்து வளர்த்து இருக்கிறாங்க.
2: ரொம்ப நல்லதுங்க, நீங்க காளான் வளர்ப்புக்கான பயிற்சிக்கு போயிட்டு அதை பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டு அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சு நீங்க 10 பேருக்கு நான் பயிற்சி கொடுக்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. அந்த அளவு நீங்க அதை பத்தி நல்லா உள்வாங்கி தெரிஞ்சிருக்கீங்க.
0: ஆமா,
2: காய்கறி சாகுபடியில கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தா என்ன நல்லா சொல்லுவீங்க?
0: காய்கறி சாகுபடியில கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த இலையில பூச்சி விழுதா, இலை நேரம் மாறுதா, அதுல பாத்துக்கணும்.
2: பூச்சி நோயை வேற எதுவும் எதிர்கால திட்டம்னா என்னங்க சொல்லுவீங்க?
0: எனக்கு வந்து நிறைய வந்து உரம் தயார் பண்ணணும். எருக்க இலை வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு இப்பதான் கேள்விப்படுறோம். எங்க வீட்டை கோழி, எங்க வீட்டுக்கு பின்னாடி எல்லாம் ஒருத்தர் பண்ண இடம், அதுல அவ்வளவு இருக்கிறது. ஆளை வச்சு வெட்டி கொள்ளையில குழிய குழிய வாங்கி அதுல புதைச்சி வச்சிருந்து மடிக்க விட்டு அள்ளி கடலை போற இடத்துல போடுவோம். அப்படி செய்வோமா, இல்லன்னா அந்த இது என்ன இலக்கரசல்ல ஊற போடுவோமா அப்படிங்கற ஒரு யோசனைகள நான் இருந்துட்டு இருக்கிறேன்.
2: மேல ஒரு கண்ணு வச்சிருக்கீங்க,
0: நிறைய ஆடதோட இதெல்லாம் பாக்கும்போது. இப்ப தெருவுக்கு நான் வந்து அடிக்கடி இந்த காய்கறி எல்லாம் கொண்டு போவேன். இந்த மீன் வைக்கிறாங்கல்ல அந்த இடத்துக்கு, ஒவ்வொரு இடத்துல கருவாடு போடுற இடத்துல அவ்வளவு மீன், தலை கொடை, அந்த வீணா போன மீன்
2: கழிவுலாம்
0: அவ்வளவு இருக்கு. அள்ளி கொண்டாந்து மீன் அம்பளம் தயார் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அது என்னுடைய எதிர்பார்ப்பு. அது தயார் பண்ணோம்னா அது நமக்கு சாகுபடிக்கு ஆகுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கு எனக்கு.
2: எதிர்கால திட்டம்னா நீங்க ஏதாவது சாகுபடி செய்யணும்னு சொல்லுவீங்களோன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா உரங்கள் மேல நீங்க
0: சாகுபடி, என்ன சாகுபடினா, இது நான் இந்த வருஷம் நடத்திக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் வெங்காயம் பயிர் பண்ணுவோம், கொஞ்சம் உருளை பயிர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிறது. வெங்காயம் எல்லாம் நம்ம ஊருக்கு நல்லா விளையும். வெங்காயம் விளைஞ்சிருக்கு.
2: என்ன வெங்காயமா? பெரிய வெங்காயம்,
0: சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம் அது பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து வெந்தயம், வெந்தயம் கீரை மாதிரி விட்டு அது கீரை பறிச்சிருக்கோம். வெந்தய கீரை சாம்பாருக்கு, பருப்பு கூட்டுக்கு நல்லா இருக்கும், அது செய்யலாம். இப்ப வந்து சிறுகீரை இன்னொன்னு, இந்த முட்டைக்கோசி விதையும் பீன்ஸ் விதையும் வந்து எங்க மருமை வந்து ஓசூர்ல இருக்கு. இந்த ஊர்ல எல்லாமே காய்க்குமா, அந்த விதையெல்லாம் இருக்கு, வாங்கிட்டு வாமா அப்படின்னு சொன்னேன். அது என்ன செஞ்சது, அந்த விதைய வாங்கிட்டு வரல, சிறுகீரைன்னு இருக்கு. அது ஒரு ஊர்ல நாங்க பாத்தோம், கடலூர் மாவட்டத்துல நிறைய சிறுகீரை புட்டு நல்லா அழகா இருந்துச்சு. அந்த விதைய வாங்கிட்டு விட்டோம். அந்த கீரை அவ்வளவு டேஸ்டாவும் இருக்கும். அந்த கீரை அது வந்து பறிக்க கூடாது, வேறடைக்க கூடாது, கில்லணும். கிள்ளினோம்னா மார்க்கு நல்லா துளுக்கும், கிள்ள துளுக்கும். அந்த விதைய வயநாட்டு கொடுத்துருக்கு, அதை விடுவோம். இந்த வீடு அந்த சிறுகிற விதைய விடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு.
2: ரொம்ப நல்லதுங்க. நிலையத்துக்கு வந்து நீங்க பண்ணிட்டு இருக்க கடலை சாகுபடியை பத்தியும் காய்கறி சாகுபடியை பத்தியும் பல விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி.
0: நன்றி மேடம்.
3: செல்வியக்கா, நாகப்பட்டினம் மாவட்டம் காமேஸ்வரத்துல இருந்து சி பகவதி அவங்க பண்ணிட்டு வர கடலை மற்றும் காய்கறி சாகுபடி பத்தி சொல்லி முடிச்சதுல, இயற்கை முறையில விளைவிக்கிற காய்கறிக்கு எல்லாமே மீன் அமிலத்தை தான் கொடுத்துட்டு வராங்களாம். இந்த மீன் அமிலம் அவங்களுக்கு நல்ல மகசூலையும் காய்கறிங்களோட வளர்ச்சியும் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க.
4: அது மட்டும் இல்ல பூங்கொடி, இவங்க சக்கரவள்ளி கிழங்கு கூட உற்பத்தி பண்ணி பாத்திருக்காங்க, காளான் கூட வளர்த்திருக்காங்க பூங்கொடி.
3: செல்வியக்கா, இத்தனை வருஷத்துல பாரம்பரியத்தை கைவிடாம இயற்கை முறையில கடலை மற்றும் காய்கறி சாகுபடி எப்படி சிறப்பா பண்ணிட்டு வராங்கன்னு கவனிச்சிங்களா? செல்வியக்கா, சொல்ல போனா ஒரு பெண் விவசாயியான இவங்க அவங்க கணவரோட ஒத்துழைப்போட சிறப்பா விவசாயத்தை இயற்கை முறையில பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம்.
5: நேயர்கள், இதுவரை கேட்டது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான பலம். ONGC.

நேர்களே, நாளை இரவு மணி 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான்வாணி நிகழ்ச்சியில் பருவகால நோய்களுக்கான தடுப்பூசிகள் குறித்து திருநள்ளார் தென்னங்குடி கால்நடை மருந்தகம் கால்நடை உதவி மருத்துவர் மு. செந்தில்நாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி

சிந்தனை துளி. கவனம் சாலையில் இருக்கட்டும், கைபேசி பையில் இருக்கட்டும். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் கேட்டுவிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க ரகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காற்றில் வரும் கானம் நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்கள். நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாடல்களை கேட்டு மகிழ 0436823123 அல்லது 2994820999580 அலைபேசி எண் 9566427231. இன்று உங்களுக்கான தலைப்பு பதிவிடப்பட்டுள்ளது முகநூல் பக்கத்தில். பேருந்து ஜன்னல் ஓர பயணத்தில் நீங்கள் கண்டுகளித்த ஒன்று, அது சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிடலாம். பேருந்து ஜன்னல் ஓர பயணத்தில் நீங்கள் கண்டுகளித்த ஒன்று. உங்கள் பதிவுகளை முகநூல் பக்கத்தில் பதிவிடுங்கள் நேயர்களே. நாம் விருப்ப பாடலை கேட்பதற்கு நம்முடைய நேயர்கள் தொடர்பு கொண்டு வருந்து கொண்டு இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் தொடக்கமாக வரும் நம் நேயரை வரவேற்போம். வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனி
0: ஐயா வணக்கம்.
3: அன்பான அன்பருக்கு இனிய இரவு வணக்கம் சார். மதுரையிலிருந்து ஆண்டனி.
0: ஆண்டனி சார், எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
3: நல்லா இருக்கேன் சார். காரைப்பண்போடு இணைந்து இருக்க மகிழ்ச்சியா இருக்கும், அதுக்கு நெகிழ்ச்சியா இருக்கும், அதற்காக நன்றியும் கூட சார் இந்த தருணங்கள்ல.
0: நிச்சயமா உங்க விருப்ப பாடல்
3: நெஞ்சமில்லம் நீங்க திரைப்படம் சார். சங்கர் கணி இசையில குரல் கொடுத்திருப்பாங்க வாணிஜரமம்மா.
0: ஆமா,
3: அது யார் அது என்ற பாடல்.
0: ஆமா, நல்ல பாடல் கேட்போம். நன்றிங்க ஐயா.
3: நன்றி சார். நன்றி சார்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட்ட தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: August 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
8: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI festival.
7: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, processing fees இல்லை.
8: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
7: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா.

0: ஃபியூச்சர் இன் எலக்ட்ரானிக்ஸ்
1: நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் டேகியர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
2: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன்
1: சார். என்ன உங்க விருப்ப பாடலுங்கம்மா?
2: காட்டிலே வருங்கீதம் படத்துல இருந்து கண்டேன் எங்கும் பூமகன் சார்.
1: சரிங்க,
2: காட்டிலே அனுப்புங்க சார்.
1: சரி, நிச்சயமா.
2: நன்றிங்க சார்.
1: நன்றிங்கம்மா.

0: நாளை காலை மணி 6:35 காரைக்கால் ONGC காவிரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
2: புத்தம் புதிய கலெக்ஷன்களில் ஆடைகள் வாங்கிட உங்களை அன்புடன் அழைக்கிறது காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்மோடு இணையும் நம் நேயர், வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார்.
3: தேவாமங்கலம் முருகன் சார்.
0: முருகன் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
3: ஆட்டுக்காராள படத்துல இருந்து பரிசு எடுக்கையில பாடுறேன் சார்.
0: சரிங்க, பாடல் கேட்போமா?
3: நன்றி சார். வாய்ப்பு.
0: நன்றிங்க ஐயா.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். நேயர்களின் தொலைபேசி வழி விருப்ப கானங்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம் ஐயா.
1: வணக்கம். உடையார் பாளையம் அஜிம்.
0: அஜிம் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு முத்து படத்திலேருந்து சார், கொக்கு சைவ கொக்கு அந்த பாட்டு கொடுங்க.
0: சரிங்க, பாடல் வரும், கேட்போம்.
1: நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா. இன்று முகநூல் பக்கத்தில் நம்ம பதிவிடப்பட்டுள்ளது பேருந்து ஜன்னல் ஓர பயணத்தில் நீங்கள் கண்டுகளித்த ஒன்று, அதை கேட்டிருக்கோம். நம்முடைய நேயர்கள் அவங்களுடைய பதிவுகளை பதிவிட்டிருக்காங்க, நம்ம அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு பாடல் கேட்போம். கடலூர் துறைமுகம் சுரேஷ் அனுப்பியிருக்காங்க. பேருந்து ஜன்னலூரத்தில் பசுமையான வயல்வெளி, நல்ல காற்று, பேருந்தில் ஓடுகின்ற ரம்மியமான பாடல், இதெல்லாம் பிடிக்கணும்னு அனுப்பிச்சிருக்காங்க. திருவாரூர் கொடுக்கால் பாளையம் ஷாகுல் அமித் ராஜா, ஜன்னலூர பயணத்தில் கண்டுகளித்த ஒன்று என்றால் மாலை நேரத்தில் மறையும் சூரியனும் பசுமையான வயல்வெளிகளும் மனதை மிகவும் கவரும். ஜன்னல் வழியே வேகமாக கடந்து செல்லும் இயற்கை காட்சிகள் பயணத்தின் அழகை இன்னும் இனிமையாக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. காரைக்கால் நளினி, சிறுவயதில் பஸ்ஸில் போகும்போது ஜன்னலோர சீட்டில் உட்கார்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறாங்க. இயற்கை சூழ்ந்த காட்சியை புதுக்கோட்டை சைடு போகும்போது நாட்ரோஸ் அப்படியே கூத்து இருக்கும். தோட்டத்தில் செம்ம அழகாக இருக்கும், அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போகும். திருமயம் கோட்டை ரசிச்சுக்கிட்டே போகும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் கிட்ட போய் பார்த்ததில்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அய்யாவாடி அசோக்ராஜ் கனிமொழியை அனுப்பியிருக்காங்க. பேருந்தில் நான் கண்டுகழித்தது சமீபத்தில் கேரளா போயிருந்தேன். அப்போது இரு பக்கமும் அடர்ந்த காடு, பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அப்படின்னு நினச்சிருக்காங்க. காட்டூர் சிவகுமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க. காரைக்கால் புதுத்துறை செல்வகுமாரா, இரவு வணக்கம். இப்படி கேட்டுட்டீங்க, அரசு பேருந்தில் கும்பகோணத்தில் இருந்து காரைக்கால் வருகிறேன். பண்பலை ஒழித்து கொண்டிருக்கிறது. பேருந்தில் ஸ்ரீகண்டபுரம் பகுதி என்ற இடத்தில் ஆட்கள் நெற்கதிர்கள் கைகளால் அறுத்து கொண்டு இருந்தார்கள். வாசம் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது, ரம்யமான காட்சியாக இருந்தது. பாருங்கள் அல்டிமேட் சார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வேலங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அனுப்பியிருக்காங்க. நான் அமர்ந்திருக்கும் பேருந்தில் இருந்து மரங்கள் ஓடும்போது நம்மை பார்த்து கொண்டு ஓடுவது, அதை கண்டு கழித்த ஒன்று அப்படின்னு நினச்சிருக்காங்க. என் ஆசானுக்கு இறைவனம். கோவை சென்ற போது ஒரு தாயிடம் அவர்கள் குழந்தை வெள்ளரி பிஞ்சு கேட்டு அடம் பிடித்தது, இது உண்மை, நான் நேரில் பார்த்தேன். அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல் அனுப்பியிருக்காங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். இப்போ உடையார் பாளையம் ஹஜிம் ஐயா கேட்ட பாடலையும் நம்ம கேட்போம்.
2: கொக்கு சைவ கொக்கு ஒரு கெண்ட மீன கண்டு வெறகாமடி சிரிச்சான். கொக்கு சைவ கொக்கு ஒரு கெண்ட மீன

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: காற்றில் வரும் காரணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம்பியர். வணக்கம் ஐயா. வணக்கம்.
7: நன்றிங்க.

0: இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இனி தொடர்ந்து கேட்கலாம். மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கும் காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
4: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
4: இஎம்ஐ பெஸ்டிவல்.
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
4: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
5: ஐயாவுக்கு வணக்கம். குறது மணக்குடி ராஜேந்திரன்.
0: ராஜேந்திரன் ஐயா, என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
5: படம் வந்து மகராசன்.
0: ம்,
5: பாடல் வந்து அரச்ச குடச்ச சந்தனம். இந்த பாடல்களை உங்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் சொல்லுங்க சார்.
0: சரிங்க ஐயா, பாட்டு கேட்போங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
5: நன்றி.

0: வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பவித்ர மணிக்க ரகுபதி பேசுகிறேன் சார்.
0: ரகுபதி சார், என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்க?
1: எனக்கு ஊரெல்லாம் உன் பாட்டு தான்ற படத்துல இருந்து யேசுதாஸ் சார் பண்ண பாட்டு, அந்த பாட்டு அதே படத்துல அதே வரிகள்.
0: சரிங்க, இந்த விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்போம்.
1: ரொம்ப நன்றி சார்.
0: நன்றிங்க ஐயா. நாளை காலை மணி 6

0: பார்ப்பதற்கு ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன் சொல்லமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் விடங்களூர் எண்ணெய்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான்.
0: மேலும் இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி. ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
5: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
4: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
5: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
4: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 28 வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

முகநூல் பக்கத்தில் நாம் கேட்டிருந்தோம் பேருந்தில் பயணத்தில் ஜன்னல் ஓரமாக நீங்கள் கண்டுகளித்தது பற்றி நம்ம கேட்டிருந்தோம். இதுக்கு பேரளம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்க. நான் பேருந்தில் பயணம் ஜன்னல் ஓரமாக அமர்ந்து சென்றால் நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டது மலைகள் மற்றும் அதன் மேல் சூழ்ந்து கொண்டிருக்கும் மேகங்கள் பார்த்து மிகவும் அழகாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், எனக்கு மார்கழி மாதம் எல்லாம் வீட்டு வாசலிலும் கோலம் போட்டிருப்பார்கள், பார்ப்பதற்கு மனசுக்கு பிடிக்கும்னு நினச்சிருக்காங்க. அடுத்தது மேலவடுதுறை சோப்பு விஜயராகவன் அனுப்பியிருக்காங்க. நான் பேருந்து ஜன்னல் ஓரம் அமர்ந்து செல்லும்போது இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு செல்வேன். ஆமாங்க, அவ்வளோதாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சிவசண்முகம் சீர்காழியிலிருந்து சிவசண்முகம் அனுப்பியிருக்காங்க. பஸ் பயணத்தின் போது ஜன்னல் ஓரத்தில் டிரைவர் செய்து ஜன்னல் ஓரத்தில் நான் பயணம் செய்கிறேன். அப்பொழுது சீர்காழியிலிருந்து சென்னை செல்லும் பேருந்தில் போகும்பொழுது இருக்கும் வேகம், பஸ்ஸின் வேகத்தை பார்க்கும்போது எதிரே வரும் பஸ் மீது மோதி விடுவது போல் செல்லும், நமக்கு பயமாக இருக்கும். ஆனால் ஜன்னல் ஓர காற்றில் பாருங்கள், அதை விட சுரசமாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. இயற்கையான மரம், செடி, கொடி இவையெல்லாம் நான் ரசித்தது ஆண்டி மடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் அனுப்பியிருக்காங்க. பேருந்தில் ஜன்னல் ஓரம் சீட்டில் அமர்ந்து அப்படியே மன்னார்குடி டு தஞ்சாவூர் செல்லும்போது அந்த இயற்கை அழகு அப்படி இருக்கும், அதுவும் பாடல் கேட்டுக்கொண்டு செல்லும்போது அவ்வளவு அழகாக இருக்கும்னு நினச்சிருக்காங்க. நன்னிலம் சுப்பிரமணியன் அனுப்பியிருக்காங்க. பேருந்தில் பயணம் செய்யும்போது ஜன்னல் ஓரமாக அமர்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டு முகத்தில் ஜில்லென்று வீசும் காற்றை அனுபவிப்பது ஒரு தனி சுகம், அந்த மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. எஸ் ஜோதி அண்ணப்பன்பேட்டை, பசுமையான வயல்வெளிகள், பெரிய பெரிய மரங்கள் இவைகளை ரசித்து பயணம் செய்திருக்கிறேன் நான். ஒரு முறை குற்றாலம் செல்லும்போது அதிகாலை நேரம் தென்காசி போகும் வழியில் மலைகளில் மேல் மேகம், நிறைய தென்னை மரம், ஆங்காங்கே காற்றலைகள் என்று இயற்கையை ரசித்தபடி சென்றது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. திரைப்படங்களில் மட்டுமே பார்த்த காட்சிகள் அன்று நேரில் பார்க்கும்போது மனதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர் அனுப்பியிருக்காங்க. மேலவாஞ்சூர் பத்மா அடுத்து அனுப்பியிருக்காங்க. மரங்களுடைய காற்று, நெல்கதிர்கள், பஞ்சு செடி போஸ்டர்களை ரசித்து கொண்டு செல்வேன் அப்படின்னு இருக்காங்க. பாம்பன் ரயில் பாலத்தை வந்து மதுரை சண்முக சுந்தரம் அனுப்பியிருக்காங்க. காணாத காட்சியெல்லாம் கண்டு உள்ளேன். தியாகராஜன் டெய்லர் மங்கை நல்லூர் கடைவீதியிலிருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அதம்பார் கலைச்செல்வி செல்வம், பேருந்தில் பயணம் செய்யும்போது ஜன்னல் ஓரமாக அமர்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டு பஸ்ஸில் பாட்டை கேட்டுக்கொண்டு பயணிப்பது தனி சுகம் நினச்சிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் நாம் படிப்போம். இப்போது பவித்ர மாணிக்கம் ரகுபதி அவங்க கேட்ட பாட்டு

0: இது மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கி கொண்டிருக்கும் காற்றில் வரும் கானம்.
1: மாசம் மாசம் இந்த ஈடி பில் பார்த்தாலே கவலையா இருக்கு.
2: இனி இந்த டென்ஷன் உங்களுக்கு வேண்டாம். பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் 3 கிலோவாட்டிற்கு சோலார் பேனல் அமைத்து ₹1,08,000 வரை மானியம் பெறுங்கள். மேலும் 25 வருட மின் உற்பத்தி, 5 வருடத்திற்கு இலவச பராமரிப்பு என பல நன்மைகளும் உண்டு.
1: இன்றே தொடர்பு கொள்ளுங்க. www.pmsuryagar.gov.in.
0: காற்றில் வரும் காணம் நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா.
3: பாக்கம் பருத்தி, பாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: என்ன பாட்டுங்கம்மா?
3: எனக்கு தர்மயுத்தம் படத்திலிருந்து ஒரு தங்க ரதத்தில் ஒரு மஞ்சள் நிலவுங்கிற பாடல் கொடுங்க சார்.
0: சரிங்கம்மா, நன்றி.
3: நன்றி.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: PSR தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: PSR தங்க மாளிகை,
4: தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் PSR தங்க மாளிகைக்கு வாங்க.
6: நிகழ்ச்சியில் அடுத்து நம்முடைய இணையம் நம் நேயர். வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம் சார்.
7: இரவு வணக்கம். நான் செந்தில்கண்ணன், பேரளம்.
6: என்ன பாட்டுங்க ஐயா?
7: கேப்டன் பிரபாகரன் படத்துல இருந்து ஆட்டமா தேரோட்டமா.
6: சரிங்க ஐயா, பாட்டு வரும்.
7: அனைவருக்காகவும் இந்த பாடல், வாய்ப்புக்கு நன்றி.
6: சரிங்க, நம்முடைய நேயர்களுடைய பதிவுகளை கொஞ்சம் படிச்சிருவோம். அதம்பார் கலைச்செல்வி செல்வம் அவங்க நினச்சிருக்காங்க. பேருந்தில் பயணம் செய்யும் போது ஜன்னல் ஓரமாக அமர்ந்து இயற்கை அழகை ரசித்து கொண்டு பஸ்ஸில் பாட்டை கேட்டுக்கொண்டு பயணிப்பது தனி சுகம் நினச்சிருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஆக்கூர் செல்வராஜ் ரம்யமான இயற்கையை ரசிப்பேன்னு நினச்சிருக்காங்க. சமீபத்தில் கேரளா சென்ற பொழுது அந்த மலைப்பிரதேசமான பசுமையான இயற்கை காட்சியாக இருந்தது. இஞ்சிக்குடி மின்சார கண்ணன் அனுப்பியிருக்காங்க. பாய்மேடு ராதிகா, ஜன்னல் ஓரம் சீட்டு கிடைச்சா ஒவ்வொரு

ஊருக்கும் ஒரு சில மரம் நல்லா நல்லா வளரும், எந்த மண்ணில் எது நல்லா வளருதுன்னு கவனிப்பேன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க வாய்மேடு ராதிகா. அடுத்தது நெய்விளக்கு எம்எஸ் தூயமணி. நான் 2 வருடங்களுக்கு முன்பு திருப்பதி சாமி தரிசனம் சென்றேன். அப்பொழுது நாங்கள் சென்று வர பேருந்தை வாடகை பிடித்து இருந்தோம். திருப்பதி சென்று மீண்டும் ஏற்காடு சென்றோம். பேருந்து ஏற்காடு மலை மீது ஏறும்போது கீழே மற்றும் பக்கவாட்டில் பார்க்கும்போது மிகவும் பயங்கரமான சூழ்நிலை இருந்தது. இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு கெளப்பி எடுத்து கொண்டு ஒவ்வொரு வளைவிற்கும் ஒரு பெயர் இருக்கும். மலை உச்சி சென்றவுடன் நிம்மதி பெருமூச்சு மறக்க முடியாத தருணம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. பேருந்தில் ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்து சாலையோரங்களில் இருக்கும் இயற்கை காட்சிகளை மிகவும் ரசிப்பேன். கிராமங்களை கடக்கும்போது பச்சை பசையில் வயல்களிலும் காற்றின் வேகத்திற்கு ஏற்ப அசைந்தாடி வெயிலில் மின்னும் நெற்கதிர்களின் நிழல் தரும் மரங்களும் என் கண்களுக்கு இனிமை தரும். அதுபோல் மலைகள் மேகங்கள் அழகை தரும்னாக்க. அடுத்து செந்தில் கண்ணன் ஷோபா, வணக்கம். நான் பஸ்ஸில் போகும்போது ஜன்னலோரத்தில் அமர்ந்து கொண்டு இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு வருவேன். தூரத்தில் தெரியும் மலை மற்றும் மதுரை பக்கம் போன போது மலைப்பகுதியில் பார்த்து ரசிப்பேன். அப்போது போகும்போது நிறைய இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டு செல்வேன். இயற்கையை ரசித்த ஏராளமான நம்முடைய நேயர்கள் அனுப்பியிருக்காங்க. இணைய இரவு வணக்கம் சார். மேமாத்தூர் அமுதா சேகர், ஜன்னல் ஜன்னலோரத்தில் கண்டு ரசித்து இயற்கை தான் சார் அப்படி இருக்காங்க. ஜன்னலோரத்தில் பசுமையான வயல்வெளி, ரம்மியமான பாடல்கள், சில்லென்ற காற்று, அலாதி இன்பம். என்பி ஸ்ரீதர் மாசுநகர் காரைக்கால், இயற்கை காட்சிகள் சங்கரன் பந்தல் ராஜு அனுப்பியிருக்காங்க. கேவி பிள்ளை இயற்கை ரசிப்பேன், பாப்பா கோவில் ரவி அனுப்பிச்சிருக்காங்க. ஷாகுல் அமித சங்கரன் பந்தல் இருந்து வயல்வெளிகள்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பெருங்குடி ரவிராஜ் வயல்வெளிகள் குறிப்பிட்டிருக்காங்க. நேர்களுக்கு இனிய வணக்கம். பேருந்துகளில் போகும்போது வரும் கோவில்களை பார்த்து சாமி கும்பிட்ட அனுபவம் நிறைய இருக்கிறது. அது ஒரு ஆனந்தமான நிகழ்ச்சி அப்படின்னு மஞ்சக்கொள்ளை பாலாஜி அனுப்பியிருக்காங்க. உட்கோட்டையிலிருந்து ஜிஆர் வேல்முருகன், அப்புறம் மயில் பட்டாபி அனுப்பியிருக்காங்க, பாபு அனுப்பியிருக்காங்க, ரகுபதி அனுப்பியிருக்காங்க பவித்ர மாணிக்கத்திலிருந்து. காரைக்கால் அருள் ஷாலினி அனுப்பிச்சிருக்காங்க. சர்வராஜன்பேட்டை தீனா ரமேஷ், மரங்கள் பின்னோக்கி செல்வது போன்ற உணர்வு இருக்குன்னு கொடுக்குறாங்க. திட்டச்சேரி நிஷாம் கலீம் அனுப்பிச்சிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜமுதீன் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து ஏராளமான நம்முடைய

0: நேயர்கள் இதுவரை கேட்டது மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ் வழங்கிய காற்றில் வரும் கானம். இந்த நிகழ்ச்சியின் இப்பகுதியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் நிலவரைக்குள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது இரண்டு மூன்று நாட்கள் இங்கே இந்த நிலவரைக்குள்ளே தனியாக தங்க வேண்டும் எனும் பொழுது ஒரே யோசனையாக இருக்கிறது ரவிதாசா. அதற்கு முன்னாலேயே ஒருவேளை சந்தர்ப்பம் கிடைத்தால் என்கிறான் சோமன் சாம்பவன். வேண்டாம் வேண்டாம், அந்த தவறு மட்டும் செய்துவிடாதே. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன் வியாழன் இரண்டு நாளும் நீ காத்திருக்க வேண்டும். சுந்தர சோழன் தனிமையாக இருக்கும் நேரம் எது என்பதை பார்த்து வைத்துக்கொள். சுந்தர சோழனுடைய பட்ட மகிழ்ச்சி எப்போதும் அவன் அருகிலேயே இருப்பாள். வெள்ளிக்கிழமை இரவு நிச்சயமாக துர்கா பரமேஸ்வரியின் கோவிலுக்குப் போவாள். அன்று இரவுதான் நீயும் உன் காரியத்தை முடிக்க வேண்டும். சுந்தர சோழனுடைய குலம் நிர்மூலமாகும் நாள் வெள்ளிக்கிழமைதான். முன்பின்னாக ஏதாவது நடந்தால் காரியம் கெட்டுப்போகலாம் என்றான் ரவிதாசன். இப்படி பேசிக்கொண்டே இருவரும் விரைவாக நடந்தார்கள். சோமன் சாம்பவன் மட்டும் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டே போனான். ஆயினும் அவர்கள் அறியாமல் தூண்களின் மறைவிலே ஒளிந்தும் சிறிதும் சத்தமின்றி பாய்ந்தும் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த வாய்ப்பேச இயலா ராணி அவர்கள் கண்ணில் படவில்லை. நிலவரை சுரங்கத்தின் ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்களுக்கு எதிரே நெடுஞ்சுவர் நின்றது. அதில் எங்கும் வாசல் இருப்பதாகவே தெரியவில்லை. ஆனால் சுவரின் உச்சியில் சிறு பலகணி வழியாக கொஞ்சம் வெளிச்சம் வந்தது. ரவிதாசன் தீவர்த்தியை சாம்பவன் கையில் கொடுத்துவிட்டு அந்த செங்குத்தான சுவரில் ஆங்காங்கு நீட்டிக்கொண்டிருந்த முண்டு முரடுகளை பிடித்து கொண்டு ஏறினான். பலகணி வழியாக சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்துவிட்டு கீழே சரசர என்று இறங்கினான். அந்த பலகணி வழியாக வெளியில் குதிக்கணுமா? அதான் வழியா என்று சாம்பவன் கேட்டான். இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எளிதான் நுழைந்து செல்லலாம். ஆனால் அது வழியாக பார்த்தால் சோழன் அரண்மனை தெரியும்.

0: அந்த அரண்மனையிலும் முக்கியமான இடம் தெரியும் என்றான் ரவிதாசன். சுந்தர சோழன் படுத்திருக்கிற இடமா?
1: ஆமாம், அங்கே ஜன நடமாட்டம் எப்படி இருக்கிறது என்பதை இந்த பலகணியின் மூலம் பார்த்து நீ தெரிந்து கொள்ளலாம். இப்போது என்னுடன் வா, நான் செய்கிறதை நன்றாக பார்த்துக்கொள்.
0: இவ்விதம் கூறிவிட்டு ரவிதாசன் கீழே குனிந்தான். உற்று பார்த்து வட்ட வடிவமான ஒரு கல்லின் மீது காலை வைத்து அமுக்கிக் கொண்டு இரண்டு கையினாலும் ஒரு சதுர வடிவான கல்லை பிடித்து தள்ளினான். கீழே ஒரு வழி காணப்பட்டது.
2: கடவுளே, நிலவரைக்குள்ள ஒரு பாதாள பாதையா
0: என்று வியந்தான் சோமன் சாம்பவன்.
1: ஆமாம், இந்த பாதை இருப்பது பெரிய பருவேட்டரையரையும் இளையராணியையும் தவிர யாருக்கும் தெரியாது. மூன்றாவதாக எனக்கு தெரியும், இப்போது உனக்கும் தெரியும். பாதை திறப்படு எப்படி என்று தெரிந்து கொண்டாயல்லவா?
0: இருவரும் அந்த பாதையில் இறங்கிச் சென்றார்கள். தீவர்த்தியின் வெளிச்சம் சிறிது நேரத்துக்கெல்லாம் மறைந்தது. வாய் பேச முடியாத ராணி தான் மறைந்திருந்த இடத்திலிருந்து ஒரே பாய்ச்சலாக அங்கு வந்தாள். திறந்திருந்த வழியை உற்று பார்த்தாள். அதில் இறங்குவதற்கு ஓர் அடி வைத்தாள். பிறகு புனராலோசனை செய்தவளாய் சட்டென்று காலை வெளியே எடுத்தாள். சிறிது நேரம் யோசனை செய்து கொண்டிருந்துவிட்டு முன்னம் ரவிதாசன் சுவரின் மீது ஏறிய இடத்தை நோக்கினாள். அங்கே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று அவன் ஏறியது போலவே தானும் சுவர் மீது ஏறினாள். பலகணியை அடைந்ததும் அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு அப்பால் பார்த்தாள். சுவரை ஒட்டினாற்போல தோட்டமும் அதற்கப்பால் அழகிய மாட மாளிகையும் தென்பட்டன. அந்த மாளிகையை பார்த்ததும் அவளுடைய உடம்பு சிலிர்த்தது. அதற்குள்ளே தனக்கு உயிரினும் இனியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவள் உள்ளுணர்ச்சி கூறியது. இரகசிய வழியாகப் போகிறவர்கள் தனக்கு பிரியமானவர்களுக்கு தீங்கு செய்யும் நோக்கம் உடையவர்கள் என்பதையும் உணர்ந்தாள். அவர்களுடைய தீய நோக்கத்தை தடுக்கும் ஆற்றலை தனக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று அவள் அந்தராத்மாவில் குடிகொண்டிருந்த தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டாள். கீழே இறங்கி விடலாமா என்று அவள் எண்ணிய சமயத்தில் சற்று தூரத்தில் தெரிந்த மாளிகையின் மேன்மாடத்தில் ஓர் அதிசய காட்சி தெரிந்தது. சற்றுமுன் அந்த இருளடர்ந்த நிலவரையிலிருந்த ரவிதாசனும் சோமன் சாம்பவனும் அதில் ஏறி தூண்களின் மறைவில் ஒளிந்து நின்றார்கள். அரண்மனையின் உட்பக்கமாக உற்று உற்று பார்த்தார்கள். அப்போது பகல் நேரமாதலால் அந்த மாளிகையின் மேன்மாடம் நன்றாகவே தெரிந்தது. ரவிதாசன் கையில் தீவர்த்தி இல்லை, சாம்பவன் கையில் வேல் மட்டும் இருந்தது. ரவிதாசன் அந்த வேலை வாங்கி கொண்டு மாளிகையின் உட்புறத்தை நோக்கி அதை எரிவதற்காக குறிபார்த்தான். வாய் பேச இயலாத ராணியின் நெஞ்சம் அந்த சமயம் நின்றுவிட்டது போல இருந்தது. நல்ல வேளையாக ரவிதாசன் வேலை எரியவில்லை. எரிவது போல பாவனை செய்துவிட்டு சோமன் சாம்பவனிடம் திரும்பிக் கொடுத்து விட்டான். மறுகணம் அவர்கள் இருவரும் அங்கிருந்து மறைந்து விட்டார்கள். வாய் பேச முடியாத ராணியும் பலகணியிலிருந்து சுவர் வழியாக கீழே இறங்கினாள். சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்தையே பார்த்து கொண்டு மறைந்து நின்றாள். இன்னும் சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த பாதையில் மறுபடி தீவர்த்தி வெளிச்சம் தெரிந்தது. இருவரும் வெளியில் வந்தார்கள். சுரங்கப்பாதையை மூடினார்கள்.
1: அதை திறக்கும் வழியை நன்றாக தெரிந்து கொண்டாயல்லவா
0: என்று ரவிதாசன் கேட்டான்.
2: தெரிந்து கொண்டேன், இனி உனக்கு கவலை வேண்டாம்.
0: ஒப்புக்கொண்ட காரியத்தை நிச்சயமாக செய்து முடிப்பேன். சுந்தர சோழனுடைய வாழ்க்கை வெள்ளிக்கிழமையோடு முடிவடையும். இம்மாதிரியே நீங்களும் உங்கள் காரியத்தை செய்யுங்கள் என்றான் சாம்பவன்.
1: இளையராணி கரிகாலனை பார்த்து கொள்வாள், அதை பற்றி கவலையில்லை. அந்த குட்டிப்புலி கடலிலிருந்து தப்பி வந்து நாகைப்பட்டினத்தில் இருப்பதாக காண்கிறது. ஆனால் இந்த தடவை அவன் தப்ப முடியாது. அவனை காப்பாற்றி வந்த இரண்டு பெண் பேய்களும் இப்போது இந்த தஞ்சையிலே இருக்கின்றன. ஓடக்கார பெண்ணையும் வாய் பேச முடியாத பெண்ணையும் கூட்டத்திலே பார்த்தேன். அந்த வீர வைஷ்ணவ துரோகி கூட இங்கேதான் இருக்கிறான். ஆகையால் குட்டிப்புலியும் இனி தப்ப முடியாது. நாகைப்பட்டினத்துக்கு கிரம வித்தனை அனுப்பப் போகிறேன். சுந்தர சோழனுடைய குலம் இந்த வெள்ளிக்கிழமை நசித்துவிடும்.
2: அப்புறம் மதுராந்தகத்தேவன் இருப்பானே?
1: அவன் இருந்தால் இருக்கட்டும். அப்படிப்பட்ட ஒரு பேதை இன்னும் சில காலத்துக்கு சோழ நாட்டு சிங்காதனத்தில் இருந்து வருவதுதான் நல்லது. பாண்டிய சக்கரவர்த்திக்கும் வயது வர வேண்டுமல்லவா? இவ்வாறு பேசிக்கொண்டே ரவிதாசனும் சோமன் சாம்பவன்

0: வந்த வழியோடு விரைந்து சென்றார்கள். அவர்கள் மறைந்த பிறகு வாய்ப்பேச இயலாத ராணி சுரங்கப்பாதை தென்பட்ட இடத்துக்கு வந்தாள். உற்று உற்று பார்த்து பாதையை திறப்பதற்கு முயன்றாள், முடியவில்லை. ரவிதாசன் அந்த பாதையை திறந்தபோது அவள் தூரத்தில் நின்றபடியால் திறக்கும் வழியை அவள் கவனித்து பார்த்து கொள்ள முடியவில்லை. இரண்டு பேரில் ஒருவனாவது அங்கே கட்டாயம் திரும்பி வருவான் என்று அவள் மனத்தில் நிச்சயமாக பட்டிருந்தது. ஆகையால் அந்த இடத்திலேயே காத்திருக்க தீர்மானித்தாள். அவள் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. ரவிதாசனை வெளியில் அனுப்பிவிட்டு சோமன் சாம்பவன் அங்கே திரும்பி வந்தான். அவன் கையில் தீவர்த்தி இருந்தது. ஆனால் முன்னை காட்டிலும் மங்கலாக எரிந்தது. ரவிதாசனிடம் அவன் எவ்வளவோ தைரியமாகத்தான் பேசினான். ஆயினும் அவன் மனதில் பீதி போகவில்லை என்பது சுற்றுமுற்றும் மிரண்டு பார்த்து கொண்டு வந்ததிலிருந்து தெரிந்தது. சுரங்கப்பாதை திறந்த இடத்தின் அருகில் வந்து அவன் பீதியுடன் உட்கார்ந்து கொண்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் தீவர்த்தி அணைந்து விட்டது. பிறகு அவன் சுவரின் உச்சியின் மீதிருந்த பலகணியை அடிக்கடி அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். அதன் வழியாக உள்ளே வந்த வெளிச்சம் சிறிது சிறிதாக மங்கி மறைந்து கொண்டிருந்தது. நன்றாக வெளிச்சம் மங்கி சூரியன் அஸ்தமித்து விட்டது என்று அறிந்த பிறகு அவன் சுரங்கப்பாதையை மறுபடியும் திறக்கத் தொடங்கினான். இப்போது மந்தாகினி அதன் சமீபமாக வந்து நின்று கொண்டாள். பாதை திறந்தது. சோமன் சாம்பவன் அதனுள் இறங்கப் போனான்.
1: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: கூட்டத்தோட கூட்டமா தஞ்சாவூர் வீதிகளில் நடந்து சமயம் பார்த்து ரவிதாசனும் அவன் தோழனும் சந்து பொந்துகளில் புகுந்ததை பார்த்தோம். மந்தாகினி தேவி பின்தொடர்வதை அவங்க அறியலை. பழுவேட்டரையரின் அரண்மனை தாதி பெண்ணை மிரட்டி தேவையான திறவுகோல் சோற்று மூட்டை இதையெல்லாம் வாங்கினப்புறம் நிலவரைக்குள்ளே போய் தோழனை மறைவாக இருக்க சொல்லி சாவியை திருப்பி கொடுத்து வெளியே பூட்டிக்க சொல்கிறான் ரவிதாசன். நிலவரைக்குள்ள சோமன் சாம்பவனுக்கு தேவையான அறிவுரைகளை தந்திட்டு வெளியே போயிடுறான். இன்னும் ரெண்டு நாள் தன்னந்தனியாக இந்த பாதாள நிலவரையில் இருந்தாகணும். இனி உனக்கு கவலை வேண்டாம், ஒப்புக்கிட்ட காரியத்தை நிச்சயமாக செஞ்சு முடிப்பேன்னு சொன்னாலும் ரவிதாசன் போனப்புறம் பீதி மட்டும் போகலை. இவன் கையில் தான் வேல் இருக்குது, நெஞ்சில தைரியம் இல்லைன்னு தெள்ள தெளிவாக தெரிஞ்சு போச்சு மந்தாக்கினிக்கு. நிலவரைக்குள்ள கொஞ்சமாவது காற்றும் வெளிச்சமும் வர்றதுக்காக வச்சிருக்கிற பலகணி போதும் ரவிதாசனுக்கு. சுவரில் அங்கங்கே நீட்டிக்கிட்டு இருக்கிற முண்டு முரடுகளை பிடிச்சு ஏறி தோழனுக்கு வழிகாட்டினானே, மறைஞ்சி நின்றுக்கிட்டு இருக்கிற மந்தாக்கினிக்கும் வசதியாக போயிட்டுது. பழைய கிணறுகளில் இறங்கி ஏற சுற்றுச்சுவரில் காலடி குழிகள் வச்சிருப்பாங்க. இருந்தாலும் கயிற்றை கட்டிக்கிட்டு தான் இறங்கி ஏறுவாங்க. இந்த நிலவரை செங்குத்து சுவரில் ரவிதாசன் ஏறி பலகணி வழியாக எட்டி பார்த்துட்டு கொஞ்சமும் சரியாமல் இறங்கினதை ஆசிரியர் வர்ணித்த பகுதி அபாரம். இதை தொடர்ந்து இப்படி ஏறி அந்த பலகணி வழியாக வெளியே குதிக்கணுமா? இந்த சோமன் சாம்பவன் கேட்டதில் கவலை துணிச்சதை நுட்பமாக உணர்த்தும் போது வியப்பின் எல்லைக்கே போயிடும். அவசர அவசரமாக வருது ரவிதாசனின் பதில், இல்லை இல்லை, அந்த பலகணி வழியாக எலிதான் நுழைய முடியும். வளர்ந்த எலியோ, ஏன் அன்னைக்கு வந்தியத்தேவன் பார்த்த பெருச்சாளியோ 13 மில்லிமீட்டர் இடைவெளி இருந்தால் போதும், நுழைஞ்சிடும். அதாவது தலை நுழையிற அளவுக்கு குறுகின இடம் கிடைச்சா போதும், முழு உடம்போட எளிதாக போயிடும். காரணம் வளையிற தன்மை கொண்ட நெகிழ்வான விலா எலும்புகள். புனர் ஆலோசனை, இதன் பொருள் மறுபரிசீலனை, ஒரு முடிவை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து சிந்திப்பது. புனர் மீண்டும், ஆலோசனம் பார்த்தல் ஆராய்தல், லோச் பார்க்க ஆராய, லோச்சனம் பார்த்தல். கண்ணுன்னும் பொருள் உண்டு, மீன லோச்சனி கயற்கண்ணின்னு பொருள் தருது அல்லவா. கிரமவித்தன், இது பட்டப்பேறு. கிரமம் வேதத்தை கிரமமாக அதாவது முறையாக பயில்வது. வித்தன் அப்படி பயின்ற பண்டிதன். சுந்தர சோழருக்கு முடிவு கட்ட சோமன் சாம்பவன், ஆதித்த கரிகாலனுக்கு நந்தினி, அருள்மொழிவர்மனுக்கு கிரமவித்தன். ஆபத்து உதவிகளில் இந்த ஆளை பற்றி முதன்முறையாக கேள்விப்படுறோம். சந்திக்கும் வர காத்திருப்போம்.

0: தமிழின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

0: கோபால் பல்படி வழங்கும் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.
4: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
3: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
4: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
3: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் இன்று திரைப்பட பின்னணி பாடகர் மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

0: ஆகஸ்ட் 29, 30, 2 தினங்களுக்கு மட்டும்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
3: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
3: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
5: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
2: காரைக்கால் பண்பலை 100.3 இசை ஊஞ்சல் நிகழ்ச்சியில் திரைப்பட பின்னணி பாடகர் மலேசிய வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
6: இளைய பூவே பரந்தரும்

0: ஒலித்தது கோழி கூவுது, ஒலிக்க இருப்பது புது கவிதை.
1: வா வா வசந்த

0: இதுவரை உங்கள் உள்ளம் தொட்ட கானங்கள் தந்தது கோபால் பல்படியின் இசை ஊஞ்சல். இந்த நிகழ்ச்சியினை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி,
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்படி,
0: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
6: உங்கள் மனம்

0: சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பசுமையான புதுச்சேரியை உருவாக்க அனைவரும் கை கோர்ப்போம்.
3: புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிஎம் சூரிய வீடு திட்டத்தின் மூலம் வீட்டின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க மத்திய அரசின் ₹78,000 புதுச்சேரி அரசின் ₹30,000 சேர்த்து 3 கிலோவாட்டுக்கு ₹1,08,000 பெறுங்கள். மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் நிலையம் அமைக்கப்பட வேண்டும்.
2: இன்றே பயன்பெறுவீர். மேலும் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
4: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: உங்கள் கடை காரைக்கால் நேயர்கள் கேட்கவிருப்பது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
5: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். மனுஷ நான் பிறந்தா மட்டும் போதுமா? இந்த சந்தேகம் எல்லார்ட்டையும் இருக்கு. யார் மனுஷன், ஒரு மனிதங்கிறவன் எப்படி இருக்கணும், மனிதனுக்கான பண்புகள் எது, எது எது மனிதர்கள் செய்ய வேண்டியது. இவர் ரொம்ப பெரிய மனிதனும் சொல்றோம். அவருடைய செல்வத்தை பார்த்தா, பதவியை பார்த்தா, அவருடைய வீடு வாகனம் இதை பார்த்தா இல்லைங்க, அவருடைய குணத்தை பார்த்துதான். இது ஒரு ரொம்ப அழகா ஒரு நீதி நூல் சொல்றது. நல்ல மனிதன்கிறவன் எப்படி இருக்கணும், அதுக்கு ஒரு பெரிய பட்டியல் போடுதுங்க. எப்படியா? அறிவு வளர்க்காம வாழ்றவன் அறிவற்றவன், சிந்தித்து பேச தெரியாம இருக்கிறவன் தன் சொல்லாமலேயே தன்னை தாழ்த்தி கொள்கிறானா, உழைக்காமல் வாழ் நினைக்கிறவன் வாழ்க்கையை இழக்கிறானா, பிறருக்கு உதவாம இருக்கிறவன் சமூகத்தோட சுமையா மாறுறானா, அறிஞர்கள் நடுவில் அமைதியா நிற்கிறது பணிவில்ல, கற்கும் ஆர்வமே இல்லாம இருக்கிறது தான் குறைன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே வர்ற அந்த புலவர், வாயில் அன்பு மனதில் வஞ்சகம் வைத்திருப்பவன் உண்மையான நண்பன் அல்லன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்றாருங்க. பசியோடு வருபவருக்கு ஒரு பிடி உணவு கூட பகிராதவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய கடமையை தவறவர்றன்னு சொல்றாரு. என்னது? கருதிய நூல் கல்லாதான் மூடனாகும், கணக்கறிந்து பேசாதான் கசடனாகும், ஒரு தொழிலும் இல்லாதான் முகடியாகும், ஒன்றுக்கும் உதவாதான் சோம்பனாகும், பெரியோர்கள் முன்னின்று மரத்தை போலும் பேசாமல் இருப்பவனே பேயனாகும், பரிவு சொல்லி தலைவினவன் பசப்பனாகும், பசிப்பவர்க்கு இட்டு உண்ணான் பாவியாமே. எவ்வளவு அழகான ஒரு பட்டியல். மனித தன்மை அல்லாத செயல்களோட திட்டுவதற்கு எவ்வளவு வார்த்தைகள். மூடன், கசடன், முகடி, சோம்பன், பேயன், பசப்பன், பாவி, இதெல்லாம் திட்டத்துக்காக இல்லைங்க. யாரெல்லாம் மனித தன்மையில மாறி நடக்கிறாங்களோ அவங்களுக்காக சொல்லப்பட்டது. அவ்வாறு இல்லாம இருக்கிறது என்ன செய்யணும்? அறிவு, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவும் மனம், கற்கும் ஆர்வம், உண்மையான அன்பு, கருணை, இதோட வாழ்றப்பதாங்க அவன் மனுஷனா இருப்பான்னு சொல்லுது. இந்த பாட்டை முழுமையா பார்த்தா ஒரு கேள்வி எழுது. மனுஷனை மனுஷனாக்குறது எது? கல்வி, நல்ல பேச்சு, உழைப்பு, உதவக்கூடிய பண்பு, படிப்பதில் இருக்க ஆர்வம், உண்மையான அன்பு, பகிர்ந்து உண்ணக்கூடிய அந்த கருணை. இந்த ஏழு பண்புகளும் சேர்ந்தாதான் ஒரு மனிதன் முழுமையான மனிதனா உருவாகிறான். நமக்கு இன்னைக்கு பட்டங்கள் நிறைய கிடைச்சிருக்கலாம், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கலாம், ஆனா அந்த ஏழு பண்பு நம்மள்கிட்ட வளர்றதா, அப்படிதான் முக்கியம். வாழ்க்கையில வெற்றி உயரமா நிற்கிறதுல இல்லைங்க, உயர்ந்த பண்புகள் நிற்கிறது தான் இருக்கு. மனித பிறவி அப்படிங்கிறது மட்டுமே போதாது, மனிதனுக்குரிய பண்புகளோட வாழ வேண்டும். அந்த உயர்ந்த பண்புகளை வளர்த்துக் கொண்டு மனிதனாக பிறந்த நாம் மனித நோயத்தோடு வாழ்வோம் அப்படிங்கிற சிந்தனையோட உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
4: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கிய இன்சொல் அமுது. இந்த நிகழ்ச்சியினை வழங்கிய நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரீனட், ஓஸ், நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
2: உங்கள் கடை காரைக்கால்
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.
4: அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 28 வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

சிந்தனை துளி. ஆறுகளையும் குளங்களையும் தூய்மையாக்குவோம். அடுத்த தலைமுறைக்கு தாகம் தீர்ப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3.

இரவு நேரத்தில் இனிய கானங்கள், இரவும் மலரும். நிகழ்ச்சியின் தொடக்கமாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் சொர்க்கம்.

0: வாங்க
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
2: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
1: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
1: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
3: டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. படம் அன்பேவா.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29, 30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: EMI Festival.
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி
0: ஆகஸ்ட் 29, 30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் EMI Festival.
0: முன்பணம் தேவையில்லை, 0% வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ் இல்லை.
1: முந்துங்கள் ஆஃபரில் பொருட்களை அள்ளி செல்லுங்கள்.
0: அழைக்கிறது உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகா ஃபர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
5: நேரம் 10:15 நிமிடம், காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் இருமலர்கள்.

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸ்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் சிவந்தமன்.

நேரம் 10:30. காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும். நிகழ்ச்சியில் இனி கண்ணதாசன் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், படம் ஞான ஒளி.

புறங்கள் குவிந்தது, மாளிகை வந்தது, சேவை புரிந்திட சேவகர் ஆயிரம், தேடிக் கொண்டாடிட நண்பர்கள் வந்தனர். ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்ட்.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
2: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: நிகழ்ச்சியில் என்னை பி சுசீலா பாடியது படம் காவிய தலைவி.

அலைக்கடல் தாளாட்டும் அன்னை வேளாங்கண்ணி ஆலய பெருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்த தகவல்களை இம்மாதம் 28 தேதி வரை ஒலிபரப்ப கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு கோபால் பல்படியின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.

0: நேயர்களுக்கு மல்லிகா பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் மொபைல்ஸின் உளங்கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில் இஎம்ஐ பெஸ்டிவல்
2: ஆகஸ்ட் 29-30 இரண்டு தினங்களுக்கு மட்டும். உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
2: இஎம்ஐ பெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
2: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்,
3: பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
0: நேரம் 10:45 நிமிடம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் வசந்த மாளிகை, பி. சுசீலா பாடியது.

நேரம் 10:45 மேடம். காரைக்கால் பண்பலை 100.3 இரவும் வளரும் நிகழ்ச்சியில் இனி வரும் பாடலின் படம் வசந்த மாளிகை, பி. சுசீலா பாடியது.

0: உங்கள் மனம் சொல்லுமே மல்லிகாவில்
1: ஆகஸ்ட் 29-30 இரு தினங்களுக்கு மட்டும்
0: இஎம்ஐ ஃபெஸ்டிவல்
1: முன்பணம் இல்லாமல் பொருட்களை பெற்று செல்ல அழைக்கிறது
0: மல்லிகா பர்னிச்சர் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்.
2: நிகழ்ச்சியின் நிறைவாக கே ஜே யேசுதாஸ் பாடியது. கவிஞர் வாளியின் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். படம் நாளை நமதி.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 11 மணி. காற்றலையில் நாளை. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மாவின் பிடங்குடூர் எண்ணெய் வழங்கும் இன்சுலமுது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளி. பங்கேற்கும் சிறுவன் ஏ தன்வி. 7:00 திருத்துறைப்பூண்டி ஏபிஎஸ் கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸக்க அட்ரஸக்க. 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 திருவாரூர் புலிவலம் காமராஜ் ஃபுட்ஸ், காரைக்கால் நாகப்பட்டினம் முருகன் ஜுவல்லரி வழங்கும் விழிக்கு ஒலி கொடுப்போம். தேசிய கண்தான விழிப்புணர்வு வார சிறப்பு நிகழ்ச்சி வழங்குகிறார் காரைக்கால் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி கண் சிகிச்சை பிரிவு உதவி பேராசிரியர் மற்றும் கருவிழி மாற்று அறுவை சிகிச்சை வல்லுநர் டாக்டர் ஜி நிருபன் அவர்கள். 7:35 காலை காம்போ. 7:55 நாகப்பட்டினம் டிஎல்ஆர் லட்சுமி நாராயணன் பத்தர் ஜுவல்லரி வழங்கும் அலைகடல் தாலாட்டம் அன்னை வேளாங்கண்ணி சிறப்பு தொடர். வேளாங்கண்ணி திருவிழாவின் முன்னேற்பாடுகள் குறித்து தகவல் அளிக்கிறார் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சுகாதார பணித்துறை இணை இயக்குனர் டாக்டர் உமா அவர்கள். 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோட் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம். 8:05 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் துள்ளி வரும் பாட்டு. 8:30 மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ், வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. மூட்டு வலி குறித்து விளக்குகிறார் நெடுங்காடு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சக்தி அவர்கள். 9:05 பாயிண்ட் டு பாயிண்ட் 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் 10:00 சிந்தனை அரங்கம். இல்லை என்று சொல்லவும் கற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி. 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ். 12:10 மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வழியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுவன் ஏ தன்வி. 12:55 பன்னிசை வானத்தின் என தொடங்கும் மகதி பாடியது. 1:00 தேன்மழை பரவசப்படுத்தும் பாடல்கள் பவனி வரும். 1:55 மெல்லிசை. 2:00 நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம். 2:05 திருவாரூர் வீக்க ஆயுர்வேத ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். 3:00 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் லைக் ஷேர் கமெண்ட். 3:30 மல்லிகா பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், மொபைல்ஸ் வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். 4:00 பசுமை குரல். மயிலாடுதுறை மாவட்டம் தனியார் பள்ளி விலங்கியல் மற்றும் வனவிலங்கு உயிரியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ஜெயக்குமார் அவர்கள் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 4:30 வைக்கிங் பனியன்கள் பிரீஃப்ஸ் வழங்கும் அலையோசை. மாலை 5:00 ஏஆர்சி நடேச செட்டியாரன் கோட் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கு என்ன போட்டி. 5:15 அலையோசை. 5:30 வசந்தன் கோ வழங்கும் விளக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை ஞானம் குள் என தொடங்கும் கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பாடியது. 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல்லமுது. வழங்குவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ். 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுரா.

0: H1N1 is a viral infection, and antibiotics do not kill viruses. The Delhi government today handed over approval letters to 4,000 eligible women beneficiaries under the Delhi Lakshmi Yojana. Out of this, 2,500 letters were given at a formal ceremony. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:10. துயிலும் முன் ஆணும் பெண்ணும் நிகரெனக் கொள்வதால் அறிவிலோங்கி இவ்வையம் தழைக்குமாம் சொன்னவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். கேட்டது துயிலும் முன். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்களே, இத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை 5:50